இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வானவில். இன்றைய தலைப்பு, எச்சரிக்கையாக இருப்பது பயத்தின் வெளிப்பாடா வெற்றியின் யுக்தியா? 10 மணிக்கு நிகழ்வுகளின் நினைவுகள், 11 மணிக்கு சிறப்பு தேடிவரும் பண்பலை. இன்று கரூர் மாவட்டம் தெற்கு காந்தி கிராமம் திருச்சி சாலையில் உள்ள விளையாட்டு மைதானம் அருகில் இருந்து, 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள் நிகழ்ச்சியில் வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை, ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவளை மீளவழி கேட்கலாம். 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்டரசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 2:15 பொன்னியின் செல்வங்கள், அதனைத் தொடர்ந்து டோல் தமாக்கா தூள். இன்று பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து. இன்றைய நிகழ்ச்சி அலங்கரிக்கிறார் திருப்பூர் மாவட்டம் செம்மாண்டம்பாளையம் ஆனந்தகுமார். இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்டரசி, சேலம் த காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் கலக்கல் கேள்வி. 4:30 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள், மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் கலக்கல் கேள்வி. இன்று மாலை 5 மணிக்கு சித்திர செவ்வானம், 5:30 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம். நிகழ்ச்சியில் உலகக்கோப்பை கால்பந்தாட்ட கொண்டாட்டமான பந்தாடும் பந்தாட்டம், நாவல் நேரம், ஆலய தரிசனம் கேட்கலாம். இன்று மாலை 6 மணிக்கு கதம்ப மலர்கள் நிகழ்ச்சியில் பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை பண்ணையும் பசுமையும் இடம்பெறும். 7 மணிக்கு தங்கள் அன்புடன், 8 மணிக்கு பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான இளமை பேசுகிறது. இன்றைய விளையாட்டுகள் பஞ்சதந்திரம் தை தை தத்தை. 9 மணிக்கு கொடை தின்றல் உயிரில் உறைந்தவையாக. 10 மணிக்கு திருப்பூர் மாவட்ட நேர்களுக்கான நினைவே சுகம். 11 மணிக்கு இரவச்சிறக அவையாவும் நம் கொடைக்கானல் பண்பலை 100 பிள்ளை தரும் இன்றைய நமது நிகழ்ச்சிகள்.

கோடி பண்பலையும் 100.5 தரும் இன்றைய நமது நிகழ்ச்சிகள். 6 மணிக்கு வசந்த விடியல், 6:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சேலம் த காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வசந்த விடியல் நிகழ்ச்சிகள். புதுமறை பொழிவு, ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா, கோவில் விழா தகவல்கள், கரூர் தைலாசிட் சென்டரின் பூந்தளிர் நேரம் கேட்கலாம். 7 மணிக்கு வரும் சுகமான காலையில் பாட்டும் பதமும், பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் தக்குமுக்கு தர்பார், பிருத்வி உமன்ஸ் இன்னர்வேரின் இன்று அன்று இடம்பெறும். இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மகள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதூடராகம், 8:30 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸின் மனதூடராகம். இன்று தூரத்து சொந்தங்களுக்காக நிகழ்ச்சியில் பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம். 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவராயில், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வானவில். 9:30 மங்களன் மகள் திருச்சி மற்றும் சேலம், சேலம் த காவேரி

இந்த புல்லாங்குழல் இசையோடு இதுவரை அருள் மாலை தந்து இனி வசந்த விடியலை தொடங்குது கோடை பண்பலை 100.5. நிகழ்ச்சி வரும் முன் செய்தி சுருக்கம்.

0: நேரம் 6 மணி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று செஷல்ஸ் நாட்டுக்கு புறப்பட்டு செல்கிறார். நாட்டின் முதல் கூட்டுறவு டாக்ஸி சேவையை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். இந்தியா இங்கிலாந்து இடையிலான விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவில் முக்கிய மைல்கல் என்று வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். கல்பாக்கத்தில் உள்ள இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையத்தில் அதிவேக ஈனுலை சோதனை உலையில் இருந்து பெறப்பட்ட வெப்பத்தை பயன்படுத்தி உலகின் முதல் ஹைட்ரஜன் உற்பத்தி நிலையம் தொடங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பொருளாதாரம் 1.5 டிரில்லியன் என்ற இலக்கை அடைய வேண்டும் என்றால் கிராமப்புறங்களும் வளர்ச்சி பெற வேண்டும் என்று மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் தில்லி பிரதிநிதியாக கர்நாடகாவை சேர்ந்த திரு வெங்கட நாராயண நியமனத்தை மாநில அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். திருநெல்வேலி ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக சில ரயில்களின் சேவையில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இஸ்ரேல் லெபனான் இடையே நீண்டகால அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க் ரூபியோ தெரிவித்துள்ளார். வெனிசுலாவில் நிகழ்ந்து சக்தி வாய்ந்த இரு நிலநடுக்கங்களால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 920 உயர்ந்துள்ளது. லண்டனில் நடைபெற்ற ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 7-1 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஜெராட்டனில் நள்ளிரவு நடைபெற்ற ஆட்டத்தில் செனகல் 5-0 என்ற கோல் கணக்கில் ஈராக்கை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இயற்கையும் கோடை பண்பலையின் இசையோடு நனையும் காலை வேளையில் வசந்த விடியல் ஆரம்பமாகுது. வணக்கம் நேர்களே, நிகழ்ச்சியை தமிழ் புலவரின் குரலோடு வரவேற்கலாம்.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் குறிப்பு அறிதல் குரல் எண் 1091.

இவருடைய கண்ணுக்கு இரண்டு வித பார்வைகள் உண்டு. ஒரு பார்வை நோய் உண்டாக்கும் பார்வை, இன்னொரு பார்வை அந்த நோய்க்கு மருந்திடும் பார்வை. குறள் எண் 1091 அதிகாரம் குறிப்பறிதல்.

இவருடைய கண்ணுக்கு இரண்டு வித பார்வைகள் உண்டு. ஒரு பார்வை நோய் உண்டாக்கும் பார்வை, இன்னொரு பார்வை அந்த நோய்க்கு மருந்திடும் பார்வை. குறள் எண் 1091 அதிகாரம் குறிப்பறிதல்.

அருப்புக்கோட்டை சொக்கலிங்கபுரம் மீனாட்சி அம்பாள் சொக்கநாத சுவாமி திருக்கோயில் ஆணி பிரமோற்சவத்தில் இன்று மாலை 6 மணிக்கு திருக்கல்யாணம், 8 மணிக்கு பூப்பல்லக்கு. ஈரோடு விஜயமங்கலம் விஜயபுரி அம்மன் திருக்கோயிலின் திருத்தேர் பெருவிழாவில் இன்று பிற்பகல் 3 மணிக்கு ரதோற்சவம். நாமக்கல், மோகனூர், செல்லாண்டியம்மன், பெரியசாமி, கன்னிமார், குன்னிமார்த்தான் கருப்பு கோவில்களின் மகா கும்பாபிஷேகத்தில் இன்று முதற்காலையாக பூஜை. கொடைக்கானல் சின்ன மாரியம்மன் திருக்கோவிலில் இன்று முதல் நாள் சப்பரபவனி. இது கோடை எஃப்எம்மின் வசந்த விடியல்.

கோடை பண்பலை 100.5 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா. வழங்குவோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை. இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.

0: ஏசி ஃபேன் ஏர் கூலர்னாலே நம்ம ஊர் ஃபேமஸ் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ், மதுரை மற்றும் தென் தமிழகம் எங்கும்.
1: வேலூர் அருகே உள்ள வேப்பூர் வசிஷ்டீஸ்வரர் திருக்கோயிலை தரிசிக்கலாம்.

ஆற்றின் தென்கரையில் அமைந்த கோயில் இந்த வேப்பூர் வசிஷ்டேஸ்வரர் திருக்கோயிலாகும். இங்குள்ள மூலவர் வசிஷ்டேஸ்வரர் என்றும் அன்னை பால குஜாம்பாள் என்றும் அழைக்கப்படுகின்றனர். ராமபிரானின் குலகுருவான வசிஷ்டர் வழிபட்ட தலம், திருமண கோலத்தில் ஈசன் வசிஷ்டருக்கு தரிசனம் அளித்த தலம் இதுவென கூறும்.

ஏற்படுகிறது. சப்த ரிஷிகளில் ஒருவரான வசிஷ்டர் வேம்பு வனமான இங்கு சில காலம் தங்கி சிவலிங்க வழிபாடு செய்தார். அவருக்கு சிவன் காட்சி தந்து லிங்கத்தில் ஐக்கியமானார். எனவே சிவனுக்கு வசிஷ்டேஸ்வரர் என்ற பெயர் ஏற்பட்டது. ராமபிரானின் குருவான வசிஷ்டரால் வழிபட்ட தலம் என்பதால் இத்தலம் குருத்தலமாக கருதப்படுகிறது. இத்திருக்கோயிலில் முதலில் வசிஷ்டருக்கு பூஜை செய்யப்பட்டு அதன் பிறகே மூலவருக்கு அபிஷேகம் ஆராதனை எல்லாம் செய்யப்படுகிறது. சிவனை விடவும் அவரது அடியார்களுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதன் அடிப்படையில் இவ்வாறு செய்வதாக சொல்கிறார்கள். சிவராத்திரி அன்று இரவில் இவருக்கும் விசேஷ பூஜை உண்டு. கல்வி கலைகளில் சிறப்பிடம் பெற வசிஷ்டருக்கு வேப்பம்பூ வில்வ மாலை அணிவித்து மிளகு பொங்கல் படைக்கிறார்கள். ஆவணி வளர்பிறை பஞ்சமியன்று இவருக்கு ரிஷி பூஜை விழா நடக்கிறது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தன்று வசிஷ்டருக்கு சிவன் காட்சி தந்ததாகவும் அதன் அடிப்படையில் அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பரிகார தலமாகவும் இத்தலம் திகழ்கிறது.

0: பிரகாரத்தில் வில்லேந்திய ராமபிரான் கைலை நாதரை வணங்கி வழிபடும் புடைப்புச் சிற்பம் அழகு சேர்ப்பதுடன் தல புராணத்துக்கும் வலுவூட்டுகிறது. சிவன் இங்கு வசிஷ்டருக்கு ஜோதி ரூபமாக காட்சி தந்ததால் திங்கட்கிழமைகளில் மாலை 6 மணிக்கு சிவன் சந்நிதியில் எரியும் எல்லா விளக்குகளையும் அணுகிவிட்டு மீண்டும் ஏற்றுகின்றனர். இவ்வேளையில் ஜோதி ஒளி லிங்கத்தில் பிரகாசிக்கும். பிரகாரத்தில் உள்ள சனீஸ்வரர் சந்நிதியை மிக தாழ்வாக அமைத்துள்ளனர். உக்ரமான இவரது பார்வை பக்தர்கள் மீது படக்கூடாது என்பதற்காக இவ்வாறு செய்யப்பட்டுள்ளது. இங்கு வள்ளி தெய்வானை உடனான சுப்பிரமணியர் பற்றி அருணகிரியார் பாடியிருக்கிறார். சரபீஸ்வரர், சப்தமாதர், செல்வ விநாயகர், காசி விஸ்வநாதர், அகோர வீரபத்திரர், காலபைரவர் சந்நிதிகளும் அமைய பெற்றுள்ளது. சிவன் சந்நிதி சுற்றுச்சுவரில் தட்சிணாமூர்த்தி இருக்கிறார். இவ்வூரில் வேப்ப மரங்கள் நிறைந்திருப்பதால் இத்தலம் வேம்பூர் என்று அழைக்கப்பட்டு பின்னர் வேப்பூர் என மருவியது. இத்தலத்தை சுற்றியுள்ள பகுதியில் யாரேனும் இறந்துவிட்டால் 3ஆம் நாளில் இங்கு சிவனுக்கு விசேஷ பூஜை செய்கிறார்கள். அப்போது நவகிரகங்களுக்கு வஸ்திரம் அணிவித்து மோட்ச தீபம் ஏற்றி நெல் பொறி மற்றும் நவதானியங்கள் படைக்கிறார்கள். இவ்வாறு செய்வதால் முன்னோர்களுக்கு முக்தி கிடைக்கும் என்பது நம்பிக்கை. பக்தர்கள் திருமண பாக்கியம் மற்றும் குழந்தை பாக்கியம் கிடைக்க இங்கு பிரார்த்தனை செய்கிறார்கள். எல்லா வளங்களையும் அருளும் வசிஷ்டீஸ்வரரின் ஆசையோடு பயணிப்போம். இதுவரை வேலூர், வேப்பூர், வசிஷ்டீஸ்வரர் திருக்கோயிலை தரிசித்தோம்.
1: கோடை பண்பலை 100.5. இதுவரை நாம் கேட்டோம் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆழய உலா. வழங்கியோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை. இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.

0: சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
1: கோடை பண்பை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேட்ஸின் மனதோடு ராகம்.
5: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்
6: பனியன்ஸ் அண்ட் கிரேட்ஸ்.

0: உறவுகள் மேம்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
2: கோடை பண்பு 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
6: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
7: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
2: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: காவேரி கல்வி நிறுவனங்கள் மேச்சேரி சேலம். விவரங்களுக்கு 9524936156.
0: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
4: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
0: வழங்கும் வசந்த விடியல்.
5: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலம்வரும் சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது கரூர் மாவட்டம் தெற்கு காந்தி கிராமம் திருச்சி சாலையில் உள்ள விளையாட்டு மைதானம் அருகில் இருந்து வலமர இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் உதயசூரியன்.
6: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன், கரியர்

0: நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
1: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏனா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
2: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங்
3: மாபெரும் தங்க மாளிகை மற்றும் புதிய பஸ் நிலையில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
6: கோடை பண்பு 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம்.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
8: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
9: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
10: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் 1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்
11: மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
12: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவீர் ISI முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள்.
13: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள் திண்டுக்கல்.
1: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 மாபெரும் கல்வி சேவையில் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
4: தொடர்புக்கு 9524936156.
6: கோடை பண்பு 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம்.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
8: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
14: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
15: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.
4: கோடை பண்பலையின் 1.5 பிஞ்சு மொழியில் நெஞ்சம் நெகிழ கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். இனிமையான தருணம் யாவிலும் கரூர் தைலா சில்க் சென்டர்.
16: பட்டு ரெடிமேட் மில் ஜவுளிகளுக்கு தைலா சில்க் சென்டர்.

0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: சேலம் மாவட்டம் ஆட்டியம்பட்டியிலிருந்து தனுஷ் பேசுறேன்.
0: தனுஷ், என்ன படிக்கிறீங்க?
1: ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்.
0: எந்த ஸ்கூல்ல

0: படிக்கிறீங்க?
1: கவர்மெண்ட் ஸ்கூல்.
0: ஆஹா, எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க உங்களுக்கு?
1: 30 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க.
0: அத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? அத்தனை பேர் கூட சேர்ந்து என்ன விளையாட்டு விளையாடுவீங்க?
1: ஓடி பிடிச்சி விளையாடுவேன்.
0: அப்புறம்
1: அப்புறம் கண்ணாமூச்சி விளையாடுவேன்.
0: சரி, வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க?
1: அப்பா, அம்மா, பாட்டி, அண்ணன், தங்கச்சி, இவங்கெல்லாம் இருக்காங்க.
0: அப்பா என்ன செய்கிறாங்க? அம்மா என்ன செய்கிறாங்க? அப்பா பேர் என்ன சொல்லுங்கள்.
1: அப்பா மெக்கானிக் கடை வச்சுருக்கிறாங்க. அப்பா பேர் வந்து தமிழ் செல்வன். அம்மா வந்து வீட்டில் இப்போ வேலை பார்த்துட்டு இருக்காங்க.
0: சரி.
1: அம்மா பேர் வந்து கீதா.
0: ஆ சரி.
1: ஆயாவும் வீட்டில் பார்த்துட்டு இருக்கிறாங்க வேலை. அவங்க பேர் பிரேமா. எங்கள் தங்கச்சி நான்லாம் ஸ்கூல் போயிடுவோம், அவங்களாம் வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்குவாங்க.
0: தங்கச்சி கூட அடிக்கடி சண்டை போடுவீங்களா, விளையாடுவீங்களா?
1: விளாடுவேன்.
0: விளாடுவீங்க? சண்டை போட மாட்டீங்க?
1: கொஞ்சம் போடுவேன்.
0: அதெல்லாம் போட்டுக்கலாம், அதெல்லாம் தப்பு இல்லை. போட்டு எடுத்து நம்ம சேர்ந்து விளையாடிக்கலாம். அப்படிதானே. சரி, நிகழ்ச்சிக்காக என்ன சொல்ல போறீங்க? சொல்லுங்க.
1: சிறுபஞ்ச மூலம் கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை என் வனப்பு இத்துணையாம் என்று உழைத்தல் பண்வனப்பு கேட்டார் நன்றென்றல் கிளர்வேந்தன் தன்னாட்டு வாட்டான் நன்றென்றல் வனப்பு.
0: இது யார் சொல்லி கொடுத்தாங்க உங்களுக்கு?
1: எங்கள் மிஸ்.
0: மிஸ் பேரு
1: சுமதி.
0: அப்படிங்களா? சரி, நீங்கள் இப்போ சின்ன பையனாக இருக்கீங்க இல்லையா, பெரியவராக வந்தோடனே என்னவா வரணும்னு ஆசைப்பட்றீங்க?
1: கலெக்டர்.
0: சரிங்க. பெரியவனா வந்து ஒரு மாவட்ட ஆட்சியராக வர்றதுக்காக கோடை பன்மலையின் வாழ்த்துக்கள். நன்றிம்மா.
1: நன்றி.
2: மனம் மயங்கினோம் கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரத்தில். வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்
1: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்,
2: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
0: வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.
3: மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 அரசுமுறை பயணமாக இன்று செஷல்ஸ் நாட்டுக்கு புறப்பட்டு செல்கிறார். கல்பாக்கம் அணு ஆராய்ச்சி மையத்தில் உலகின் முதல் ஹைட்ரஜன் உற்பத்தி நிலையம் தொடங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பொருளாதாரம் வளர்ச்சியடைய வேண்டும் என்றால் கிராமப்புறங்களும் வளர்ச்சி பெற வேண்டும் என்று மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் தில்லி பிரதிநிதியாக கர்நாடகாவை சேர்ந்த திரு வெங்கட நாராயண நியமனத்தை மாநில அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். புரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 7-1 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 அரசுமுறை பயணமாக இன்று செஷல்ஸ் நாட்டிற்கு புறப்பட்டு செல்கிறார். 2015 பின்னர் அந்நாட்டிற்கு பிரதமர் செல்வது இது 2 முறையாகும். அந்நாட்டின் சுதந்திர தின பொன்விழா கொண்டாட்டங்களில் அவர் பங்கேற்கிறார். இந்த கொண்டாட்டங்களில் இந்திய ராணுவத்தின் ஒரு குழுவினரும் இந்திய கடற்படையின் 2 பங்கேற்க உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த பயணத்தின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸ் அதிபர் டாக்டர் பேட்ரிக் ஹெர்மேனியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் பரஸ்பர நலன் சார்ந்த விஷயங்கள் குறித்து விரிவாக கலந்துரையாடவுள்ளார். தனது பயணத்தின் ஒரு பகுதியாக செஷல்ஸ் நாட்டு நாடாளுமன்றத்திலும் திரு மோடி உரையாற்றவுள்ளார். அங்குள்ள இந்திய வம்சாவளியினரையும் சந்தித்து உரையாட பிரதமர் திட்டமிட்டுள்ளார். கல்பாக்கத்தில் உள்ள இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையத்தில் அதிவேக ஈநுளை சோதனை உலையில் இருந்து பெறப்பட்ட வெப்பத்தை பயன்படுத்தி உலகின் முதல் ஹைட்ரஜன் உற்பத்தி நிலையம் தொடங்கப்பட்டுள்ளது. நாட்டின் தூய்மையான எரிசக்தி மற்றும் மேம்பட்ட அணுசக்தி திட்டத்தில் இது ஒரு முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையத்தை நேற்று அணுசக்தி துறையின் செயலாளர் மற்றும் அணுசக்தி ஆணையத்தின் தலைவர்

மாநிலமான திரு அஜித் குமார் மொஹந்தி தொடங்கி வைத்தார். மும்பையில் உள்ள பாபா அணு ஆராய்ச்சி மையத்தால் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட வெப்ப வேதியியல் செயல்முறையை பயன்படுத்தி அணுசக்தி மூலம் ஹைட்ரஜன் உற்பத்தியை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு தொழில்நுட்ப செயல் விளக்க மையமாகவும் இந்த நிலையம் செயல்படும் என்று அவர் கூறினார். அணுசக்தி மூலம் கிடைக்கும் வெப்பத்தை ஹைட்ரஜன் உற்பத்தியுடன் வெற்றிகரமாக ஒருங்கிணைப்பது ஒரு முன்னோடி தொழில்நுட்பத்தின் திருப்புமுனை என்றும் அவர் தெரிவித்தார். மேம்பட்ட அணு உலைகளை பயன்படுத்தி பெரிய அளவிலான கார்பன் இல்லாத ஹைட்ரஜன் உற்பத்திக்கான நம்பிக்கையை இந்த நிலையம் ஏற்படுத்தியுள்ளதாக கல்பாக்கு அணு ஆராய்ச்சி மையத்தின் இயக்குநர் திரு ஸ்ரீகுமார் பிள்ளை கூறினார். தமிழகத்தின் பொருளாதாரம் 1.5 டிரில்லியன் என்ற இலக்கை அடைய வேண்டும் என்றால் கிராமப்புறங்களும் வளர்ச்சி பெற வேண்டும் என்று மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் கட்டப்பட்டு வரும் டிஜிட்டல் நூலகத்தை நேற்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இளைஞர்களின் மேம்பாட்டிற்காக மாவட்டந்தோறும் மைதானங்கள் கட்டுமானப் பணி நடைபெற்று வருவதாக

0: பெற வேண்டும் என்று மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் கட்டப்பட்டு வரும் டிஜிட்டல் நூலகத்தை நேற்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இளைஞர்களின் மேம்பாட்டிற்காக மாவட்டந்தோறும் மைதானங்கள் கட்டுமானப் பணி நடைபெற்று வருவதாக கூறினார். கணினி அடிப்படையிலான டிஜிட்டல் நூலகம் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். தொழிற்சாலைகளில் சிறார்களை பணியில் ஈடுபடுத்த ஏற்கனவே தடை உள்ளதால் இதுகுறித்து அதிகாரிகள் தீவிரமாக ஆய்வு செய்து வருவதாகவும் அமைச்சர் திரு குமார் கூறினார். எதிர்க்கட்சிகளின் நியாயமான கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளும் அரசாக தவேக அரசு இருப்பதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சில மாநகராட்சிகளில் தூய்மைப் பணியை தனியார் வசம் ஒப்படைக்க மாநில அரசு முடிவு செய்தபோது அதை திரும்பப் பெற வேண்டும் என்ற எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையை அரசு ஏற்றுக்கொண்டுள்ளதாக கூறினார். தாட்கோ மூலம் வங்கிகளில் கடன் பெறும் முறையை எளிதாக்க மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக அரசின் தில்லி பிரதிநிதியாக கர்நாடகாவைச் சேர்ந்த திரு வெங்கட நாராயண நியமனத்தை மாநில அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது அணை கட்டுமானம் தொடர்பாக தமிழ்நாடு கர்நாடகா இடையே பிரச்சினை உள்ள நிலையில் இந்த நியமனம் நியாயமற்றது என்று தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் அதிகரித்து வரும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை தடுப்பதற்கு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மாநில அரசை திரு நயினா நாகேந்திரன் கேட்டுக்கொண்டார். சட்டப்பேரவை தேர்தலுக்கு பின்னர் தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக விசிக தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தவேக கூட்டணி அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளதற்காக விசிக மற்றும் காங்கிரஸ் கட்சிகளை விமர்சிப்பது சரியல்ல என்று தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக சில ரயில்களின் சேவையில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. திருச்சியிலிருந்து திருவனந்தபுரம் செல்லும் அதிவிரைவு ரயில் இன்று காலை மணி 7:15 புறப்பட வேண்டிய நிலையில் காலை 9 மணிக்கு புறப்பட்டு செல்லும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாகர்கோவில் கச்குடா விரைவு ரயில் நாகர்கோவிலில் இருந்து இன்று காலை மணி 9:25 பதிலாக நண்பகல் மணி 12:05 புறப்பட்டு செல்லும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் திண்டுக்கல் இடையிலான விரைவு ரயில் தாமரைப்பாடி திண்டுக்கல் இடையே பகுதியளவு இன்று ரத்து செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது திரும்பப் பெறப்படுவதாகவும், இந்த ரயில் வழக்கமான கால அட்டவணைப்படி இயங்கும் என்றும் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை மற்றும் இரவு நேரங்களில் நகர ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். இஸ்ரேல் லெபனான் இடையே நீண்டகால அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். கொலம்பியா அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள அபிலாடோ டி லா எஸ்பிரலாவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். மும்பையில் 3,75,00,000 ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருளை அம்மாநில காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் பெய்து வரும் கனமழையால் சில கிராமங்கள் துண்டிக்கப்பட்டுள்ளன. நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயிலின் சோதனை ஓட்டம் நேற்று தில்லி ஜின் இடையே நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தில் அமோனியா கசிவு ஏற்பட்ட தனியார் தொழிற்சாலையில் மாவட்ட ஆட்சியர் திரு கவிதா நேற்று நேரில் ஆய்வு செய்தார். தர்மபுரியில் சாலை

இவ்விபத்தில் உயிரிழந்த பார்வையற்ற மாற்றுத்திறனாளியான கண்ணுவின் உடல் உறுப்புகள் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தானமாக வழங்கப்பட்டது. அழியும் நிலையில் உள்ள அரிய வகை உயிரினங்களை அறிவியல் பூர்வமாக அடையாளம் காணும் நிலையான நடைமுறையை தேசிய பல்லுயிர் ஆணையம் வெளியிட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 7-1 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. லண்டனில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தின் முதல் பாதியில் பாகிஸ்தான் வலுவான நிலையில் ஒரு கோல் அடித்தபோதும் இந்திய அணியினர் சுதாரித்துக் கொண்டு திறமையாக விளையாடியதால் அடுத்தடுத்த கோல்களை அடித்தனர். இரண்டாவது பாதி ஆட்டத்தில் சுக்பித் சிங் மற்றும் ஹர்மன்பிரீத் சிங் ஆகியோர் தலா ஒரு கோல் அடித்து அணியை முன்னிலைப்படுத்தினர். அதனைத் தொடர்ந்து ஹர்தீக் சிங், ஜுக்ராஜ் சிங், அபிஷேக் மற்றும் ராஜ்குமார் ஆகியோர் தலா ஒரு கோல் அடித்து இந்தியாவின் கோல் எண்ணிக்கை உயர்த்தினர். ஆட்டம் முடியும் முன்பு தில்பிரீத் சிங் ஒரு கோல் அடித்தார். இந்தியா அயர்லாந்து இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் நேற்று நடைபெற்றது. இதில் அயர்லாந்து 34 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. முதலில் களமிறங்கிய அயர்லாந்து நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 182 ரன் எடுத்தது. 183 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இந்தியா 18.5 ஓவரில் 148 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 அரசுமுறை பயணமாக இன்று செஷல்ஸ் நாட்டுக்கு புறப்பட்டு செல்கிறார். கல்பாக்கம் அணு ஆராய்ச்சி மையத்தில் உலகின் முதல் ஹைட்ரஜன் உற்பத்தி நிலையம் தொடங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பொருளாதாரம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் கிராமப்புறங்களும் வளர்ச்சி பெற வேண்டும் என்று மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் தில்லி பிரதிநிதியாக கர்நாடகாவை சேர்ந்த திரு வெங்கட நாராயண நியமனத்தை மாநில அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 7-1 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: கோடை பண்பலையின் ஒரு புள்ளி ஐந்தில் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
2: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
0: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
4: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
0: வழங்கிய வசந்த விடியல்.

செங்கதிருளியில் புலர்ந்திருக்கும் புது விடியல், கதிரவனின் கடைக்கண் பார்வையில் மறைந்த பழைய நாள், அதை கடந்து புலர்ந்துள்ள நமக்கான புதிதாக மலர்ந்திருக்கக்கூடிய புதிய நாள். புன்னகையுடன் தொடங்கும் இந்த நாள் அழகிய புன்னகை மலர்களுடன் நிரம்பட்டும், இசை வாசத்தோடு நிரப்பட்டும் என்று மகிழ்ச்சியோடு புலர்கிறது கோடை பண்பலை நூற்புழை ஐந்தின் சுகமான காலை. நிகழ்ச்சியின் நான் உங்கள் பிரியமுடன் பூசியா.

மகிழ்ச்சியான தருணங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒவ்வொரு புது விடியலுமே நமக்கு ரொம்ப ரொம்ப அழகானதுங்க. அந்த அழகான நாட்கள் மாதிரியே இன்றைக்கும் இந்த நாளும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறத காற்று மாதிரியான அழகான பாடல்களோடு தான் இங்கே பயணிச்சிட்ருக்கு. இன்றைக்கே நமக்குடைய பண்பலை நிறுப்புடைய ஐந்தின் சுகமான காலை. இன்று பிறந்த நாள் மனநாள் காணும் அனைத்து அன்பு உள்ளங்களையும் வாழ்த்தி மகிழ்கிறது கோடை பண்பலை 100.5.

சமயங்களில் நம்ம நிறைய இடத்துல பயணிச்சிருப்போங்க, இந்த மாதிரி நடந்திருக்கலாம், அந்த மாதிரி நடந்திருக்கலாம், சார் இந்த இடத்துல இப்படி நடந்ததுதான் செம்மையாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாதிரியான ஒரு பாடல் ஒரு மாதிரி இந்த பக்கம் நம்ம நினச்ச மாதிரி, இந்த பக்கம் நம்ம நினைக்காத மாதிரி நிறைய சூழல்கள்லாம் இருக்கும், அது எல்லாத்தையும் காட்டுற மாதிரியான ஒரு அழகான பாடல் கேட்கலாமா? கொடைப்பான் வழி இன்னொரு புள்ளி இதிலிருந்து.

மகிழ்ச்சியின் கடலில் நீந்தி மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை நெருப்பொழி ஐந்தின் சுகமான காலை. இன்று காலை 9 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃப்ளவர் ஆயில் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமிஷன் வானவில் வர இருக்குதுங்க. 9:30 கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமிஷன் வானவில். வானவில் இன்று தீட்ட இருக்கக்கூடிய வண்ணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எச்சரிக்கையாக இருப்பது பயத்தின் வெளிப்பாடா வெற்றியின் யுக்தியா? 7:15 ஆயாச்சுங்க. கொடை பண்பலை 100.5 சுகமான காலை காலை நேரம், அதுவும் இந்த 7 to 8 இருக்கு பாருங்க, பயங்கரமான நேரம் அப்படின்னு சொல்லலாங்க. ஏன் அப்படின்னா, நிறைய பேர் நிறைய வேலையில் ஆயத்தமாகி ஒரு சிலர் வேலைக்கு கிளம்பிட்டு இருப்பாங்க. அதுவும் இன்றைக்கி சாட்டர்டே சொல்லவே வேணாங்க, நிறைய பேருக்கு லீவ் இருக்கும். ஒரு சுத்திரத்துக்கெல்லாம் நிறைய பிளான் போட்டு வச்சுருப்பாங்க. இருந்தாலும் இன்றைக்கி லீவுங்க, இல்லை இல்லை எனக்கு நாளைக்கு லீவுங்க, இதெல்லாம் பண்ணலாம் அதெல்லாம் பண்ணலாம்னு ஏகப்பட்ட பிளான் இருந்தாலும் ஒரு சில பாடல்களை கேட்கும்போது அந்த பிளான் எல்லாமே மறந்து போயிடுங்க. அந்த மாதிரியான ஒரு பாடல் இப்போ கேட்கலாமா? நம்ம கொடை பண்பலை 100.5

ஸ்வஸ்டிக் விஷன் தயாரிப்பில் ஜிப்ரானின் அற்புத இசையில் உங்கள் KJR நாயகனாக அறிமுகமாகும் அங்கீகாரம் திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: ஸ்வஸ்திக் விஷன் தயாரிப்பில் ஜிப்ரானின் அற்புத இசையில் உங்கள் KJR நாயகனாக அறிமுகமாகும் அங்கீகாரம் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது.
1: கோடை 11.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேட்ஸின் மனதோடு ராகம்.
5: வைக்கிங் தான் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்
6: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேட்ஸ்.

0: ஒய்யாரி
1: நடை உடை முதலியவற்றில் அழகான பெண்.
0: ஒய்யாரி
1: நடை உடை முதலியவற்றில் அழகான பெண்.

பண்பலை நேயர்களுக்கு ஓர் அறிவிப்பு. தேசிய போலியோ ஒழிப்பு திட்டத்தின் கீழ் நடைபெறும் தீவிர பல்ஸ் போலியோ சொட்டு மருந்து முகாம் 2026 நாளை காலை 7 மணி முதல் மாலை

0: 5 மணி வரை பிறந்த குழந்தை முதல் 6 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் போலியோ சொட்டு மருந்து இலவசமாக வழங்கப்படுகிறது. எனவே பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் தங்கள் குழந்தைகளை அருகிலுள்ள போலியோ முகாம் மையங்களான அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், நகர்ப்புற அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், துணை சுகாதார நிலையங்கள், அங்கன்வாடி மையங்கள் மற்றும் பள்ளிகளில் அமைக்கப்பட்டுள்ள முகாம்களுக்கு அழைத்து வந்து போலியோ சொட்டு மருந்து முகாமில் பங்கேற்று பயனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். கொடைக்கானலில் நகராட்சி அலுவலகம், பிரையன் பூங்கா, ரோஸ் கார்டன், சில்வர் ஃபால்ஸ், கொடைக்கானல் பேருந்து நிலையம், மூஞ்சிக்கல் பஸ் ஸ்டாண்ட், போட் கிளப், குறிஞ்சி ஆண்டவர் கோயில், கோக்கஸ் வாக், பசுமை பள்ளத்தாக்கு, வெனாலன் மருத்துவமனை, KHMS மருத்துவமனை, சண்முகபுரம், விநாயகர் கோவில் ஆகிய இடங்களிலும் போலியோ சொட்டு மருந்து முகாம் அமைக்கப்பட்டுள்ளது. கோடை பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
3: கருவேலங்காட்டுக்குள்ள கட்டி வச்ச கூட்டுக்குள்ள காணாங்குருவி ரெண்டும் என்ன பேசுது? அட, என்ன பேசுது?
4: என்ன அமைச்சரே, காலையிலேயே பாட்டெல்லாம் பலமாக இருக்கிறது.
5: அதுவாமண்ணா, அது நேற்று கருவேல மரங்களை பற்றி பேசினோம் இல்லையா, அந்த நினைப்பாகவே இருந்தேன், பாட்டு வந்து விட்டது.
4: அமைச்சரே, எப்போது பார்த்தாலும் தீங்கு தருவதை பற்றியே நினைத்துக் கொண்டிருக்காதீர்கள்.
5: மன்னா, கருவேல மரம் வேண்டுமானாலும் தீங்கு தருபவேதான், ஆனால் இந்த பாட்டு நல்ல பாட்டு தானே மண்ணா?
4: நல்ல பாட்டு தான் அமைச்சரே, அதனால் தான் அதை நீங்கள் ஏன் பாடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டேன்.
5: அதுதான் சொன்னேனே மண்ணா, நல்ல பாட்டு என்று.
4: அமைச்சரே, புரியவில்லையா? அதனால் தான் அதை நீங்கள் ஏன் பாடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்கிறேன்.
5: இப்படியே பாடி பாடி சிங்கரில் ஜெயித்து விடுவேனோ என்று இவருக்கு போராமை.
4: என்ன அமைச்சரே?
5: அது ஒன்றுமில்லை மண்ணா, அந்த பாட்டு சூப்பர் பாட்டு, இன்னொரு முறை கேட்க வேண்டும் போல இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருந்தேன், வேறொன்றுமில்லை.
4: சரி அமைச்சரே, ஏதாவது தவறு செய்து விட்டால் உன்னை கருவேல மரத்தில் கட்டி வைத்து அடிப்பேன் என்று சொல்லுகிறார்களே, அது எதற்காக?
5: எங்கேயோ எப்போதும் நன்றாக வசமாக வாங்கி இருக்கிறார், அந்த நினைவு வந்து இப்போது தெரியாதது போல கேட்கிறாரே. கருவேல மரத்தில் எதற்காக கட்டி வைத்து அடிக்கிறார்கள் என்று எனக்கு தெளிவாக தெரியாது மண்ணா, நான் உங்களை போல அடி வாங்கியதும் இல்லை. ஆனால் ஒரு பெண் எந்த மரத்திலும் யாரையும் கட்டி வைக்காமலேயே அடித்து உதைத்து தன்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்.
4: அப்படியா, இது எங்க அமைச்சரில் நடந்தது?
5: சமூக வலைதளங்களில் ஒரு வீடியோவில் ஒரு பெண்ணை 7-8 ஆண்கள் வளைத்துக் கொண்டு அவருக்கு பாலியல் ரீதியான துன்புறுத்தல் ஏற்படுத்த நினைத்திருக்கிறார்கள். தனி ஒரு ஆளாக இருந்து சிங்க பெண்ணாக அந்த ஆண்களை எதிர்த்து கைகளாலேயே அவர்களை தடுத்து அடித்து உதைத்து சினிமாவில் காண்பிப்பதை போல சுவற்றின் மேல் ஏறி எல்லாம் அவர்களை உதைத்து தன்னை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார் மன்னா. ஒற்றை பெண்ணாக இருந்து அத்தனை ஆண்களின் துன்புறுத்தலில் இருந்து தன்னை காத்துக் கொண்ட அந்த வீர பெண்ணிற்கு நம்முடைய தர்பாரின் சார்பாக ஒரு சல்யூட் செய்து விடலாம் மண்ணா.
4: நிச்சயமாக அமைச்சரே, நாம் பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கிறோம் என்று சொன்னாலும், பெண்களின் பெருமையை பற்றி பேசினாலும், பெண்கள் வேலைக்கு செல்லக்கூடிய இடங்களில், பொது இடங்களில் அவர்களுக்கு இது போன்ற தொந்தரவுகள் இருக்கத்தான் அமைச்சரே செய்கிறது.
5: என்ன செய்வது மண்ணா, இன்றைய சூழ்நிலையில் பெண்கள் நன்றாக படிக்க துவங்கிவிட்டார்கள், படிப்பு ரீதியாக வேலை நிமித்தமாக வெளியூரில் தனியாக தங்கத்தான் நேரிடுகிறது. அப்படி இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் தவறான கண்ணோட்டத்தில் அணுகக்கூடிய சில ஆண்களும் ஆங்காங்கே இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்களெல்லாம் தங்களின் எண்ணங்களை மாற்றி ஏனென்றால் இன்றைய பெண்கள் எல்லாம் அன்றைய பெண்கள் போல அடுப்பூதி கொண்டிருக்க மாட்டார்கள், இடுப்பெலும்பை உடைத்து முதுகெலும்பை அடுப்பிற்கு விறகாக வைத்து விடுவார்கள். இதோ அந்த வைரல் வீடியோவில் வந்த அந்த பெண் கூட அப்படிப்பட்ட ஒரு வீரமங்கை தான். பொதுவாகவே இன்றைய சூழ்நிலையில் பெண்கள் எல்லோரும் அவர்களுக்கென ஒரு தற்காப்பு கலையை கற்றிருக்க வேண்டும், குறிப்பாக கராத்தே போன்ற தற்காப்பு கலைகளை கற்றிருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அது ஒரு பொதுவான கருத்தாக இருக்கிறது. அது போன்ற தற்காப்பு கலைகளை கற்று வைக்கும் போது பெண்களுக்கு அது பல இடங்களில் பயனுள்ளதாக அமையும். மேலும் தன்னை துன்புறுத்த வருபவர்களிடம் கெஞ்சி கதறி காலில் விழுந்துதான் தப்பிக்க வேண்டும் என்றெல்லாம் இல்லை. அதோ அந்த வைரல் வீடியோவில் வந்த பெண்ணை போல அதிரடி ஆக்ஷனில் இறங்கி கூட தப்பிக்கலாம். அந்த வீடியோவில் அந்த ஒரு பெண்ணை எதிர்த்து 7-8 ஆண்களால் திருப்பி அடிக்க முடியாமல் கடைசியாக பயந்தே ஓடிவிட்டார்கள். ஆக இன்றைய வளரிளம் பெண்கள் எல்லாம் நல்ல படிப்பு, நல்ல வேலை இவற்றோடு சேர்த்து சிறந்த ஒரு தற்காப்பு கலையையும் கற்று வைப்பதுதான் இன்றைய காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது.
4: சிறப்பாக சொன்ன

0: அமைச்சரே, இப்போதுதான் எனக்கு கூட ஒரு யோசனை தோன்றுகிறது. எனக்கும் இந்த நாட்டில் பாதுகாப்பு குறைவாகத்தான் இருக்கிறது. அதனால் நானும் ஒரு கும்கி கலையை கற்றுக்கொண்டால் என்ன?
1: என்ன கும்கி கலையா?
0: அதுதான் அமைச்சரே, இந்த என்று கை கால்களை எல்லாம் அசைத்து சண்டை போடுவார்களே, அதைத்தான் சொல்லுகிறேன்.
1: மன்னா, அது குன்கி கலை இல்லை, குன்ஃபு கலை. முதலில் பெயரை கற்றுக்கொள்ளுங்கள், அதற்கு பிறகு அந்த தற்காப்பு கலையை கற்றுக்கொள்வீர்களாம்.
2: நம் கோடை பொன்மலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.
3: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
4: கோடை பண்பு 100.5 இன்று காலை 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 அதிரடி தள்ளுபடி.
7: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
8: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
9: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.
2: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 வலம் வரும் சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது கரூர் மாவட்டம் தெற்கு காந்தி கிராமம் திருச்சி சாலையில் உள்ள விளையாட்டு மைதானம் அருகில் இருந்து வலமுறை இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் உதயசூரியன்.
10: நிஜமாவே ரொம்ப சுகந்தமான காலையாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி நேரத்துல நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, காலை நேரத்துல வந்து நம்ம கேட்கக்கூடிய பாடல் வந்து நமக்கு பிடிச்ச பாடலாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நாள் முழுக்க அந்த பாடலை ஏன் முணுமுணுத்துட்டு இருக்கோம்னு நமக்கு தெரியவே தெரியாதுங்க. அந்த மாதிரியாக எல்லாருக்கும் பிடித்தமான நம்ம இதழ்கள் வந்து நம்மளை தெரியாமல் நமக்கே புரியாமல் ஏன் பாடுறோம் ஏங்க பாடுறோம் அப்படிங்கிற மாதிரி முணுமுணுக்கக்கூடிய ஒரு பாடல் தாங்க இப்போ கேட்க போகிறோம். கோடை பண்பலை 100.5.

0: கோடை பண்பலை 100.5 பிரித்வி விமென்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிரித்வி விமென்ஸ் இனவர்
1: பிரித்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிரித்வி பிரித்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிரித்வி
0: இன்று
2: ஜூன் 27
3: உலக புகழ்பெற்ற அமெரிக்க பெண் எழுத்தாளர் இவர்.
2: அவர் பெயர்தான் அறிஞர்கள் பலர் போற்றி புகழும் ஹெலன் கெல்லர்.
3: பூமியில் பிறக்கும் போது ஆரோக்கியமாகத்தான் பிறந்தார்.
2: 1.5 வயதில் ஏற்பட்ட கடும் காய்ச்சலால் விழி இழந்தார். பேசும் கேட்கும் மொழி இழந்தார்.
3: தனது உணர்வுகளை உலகிற்கு வெளிப்படுத்த முடியாத நிலை.
2: அதனால் நாள்தோறும் இவர் மனதிற்குள் எண்ணற்ற கவலை.
3: விடிவாய் வந்தது ஓர் வழி.
2: அது அலெக்சாண்டர் கிரகாம்பெல் மூலமாய் கிடைத்த ஃபெர்கின்ஸ் எனும் பார்வையற்றோர் பள்ளி.
3: பிரைல் எழுத்து முறையில் கற்றதோ உலகின் பல மொழிகள்.
2: அதனால் இவரின் படைப்புகளுக்கு கிடைத்தன புதிய புதிய வழிகள்.
3: ஆசிரியையாய் அன்பு தோழமையாய் இணைந்தது சல்லிவன் மற்றும் ஹெல்லர் இணை.
2: அவர் வழியாய் 49 ஆண்டுகாலம் எழுத்துலகில் ஹெலன் கெல்லரின் சாதனை.
3: தி ஸ்டோரி ஆஃப் மை லைஃப் புத்தகம் உலக அளவில் பிரபலம்.
2: பொது நல நோக்கோடு பல பணிகள் ஆற்றியது இவர் பலம்.
3: 1880
2: ஹெலன் கெல்லர் பிறந்த தினம் இன்று. புதினங்கள், நாடகங்கள், சிறுவர் கதைகள், கட்டுரைகள் என தமிழில் எண்ணற்ற பரிமாணங்கள்.
3: உலகம் போற்றும் கதைகளை தமிழுக்கு வழங்கியது இவரது பகிர்மானங்கள்.
2: பிவி அகிலாண்டம் என்ற அவரின் எழுத்துலக பெயரோ அகிலன்.
3: சித்திரப்பாவை நூலுக்காக ஞானபீட விருது பெற்ற முதல் தமிழ் எழுத்தாளர்.
2: இவர் படைத்த பாவை விளக்கு திரைப்படமானது.
3: கயல் விழி எனும் புதினம் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியனானது.
2: தமிழகத்தின் பல இதழ்களில் இவர் படைத்ததோ எண்ணற்ற சிறுகதைகள்.
3: இந்திய மொழிகளிலும் சீனம், மலாய், ஜெர்மன், ஆங்கிலம், ரஷ்ய மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டன இவரது படைப்புகள்.
2: வேங்கையின் மைந்தன் நாவலுக்காக 1963 சாகித்ய அகாதமி விருது.
3: எங்கோ போகிறோம் நூலுக்காக ராஜா சர் அண்ணாமலை விருது.
2: 1922
3: தமிழ் எழுத்தாளர்
2: அகிலன் பிறந்த தினம் இன்று.
3: தமிழகத்தைச் சேர்ந்த கர்நாடக இசை கலைஞர்.
2: தந்தை, தாத்தா, பாட்டனாரின் இசை வழி வந்தவர்.
3: அவர்தான் TM தியாகராஜன்.
2: கர்நாடக இசை உலகில் அவர் ராஜன்.
3: மிருதங்க வித்வானான தன் தந்தை மகாலிங்க பிள்ளையிடம் முதலில் இசை கற்றார்.
2: செம்மங்குடி சீனிவாச ஐயரிடம் குருகுல முறையில் தொடர்ந்து மாணவரானார்.
3: 8 வயதில் நடத்தியது இசை கச்சேரி.
2: தாளவாத்திய விற்பன்னர் புதுக்கோட்டை தட்சிணாமூர்த்தி பிள்ளை அன்று வழங்கியது ஆசி.
3: அகில இந்திய வானொலி தொலைக்காட்சிகளில் நடத்தினார் பல நிகழ்ச்சிகள்.
2: எண்ணற்ற கீர்த்தனைகள் அறிந்து வைத்ததினால் தொடர்ந்து வந்தன புகழ்ச்சிகள்.
3: சென்னை தமிழ்நாடு இசை கல்லூரியில் இசை ஆசிரியர் பணி.
2: தொடர்ந்து சென்னை மியூசிக் அகாடமி இசை ஆசிரியர் கல்லூரியின் தலைவர் பணி.
3: 2007
2: கர்நாடக இசை கலைஞர்
3: TM தியாகராஜன் நினைவு தினம் இன்று.
2: ஆண்டுதோறும் ஒவ்வொரு மனித வாழ்விலும் வருகின்ற ஒரு முக்கியமான நாள்.
3: அது அழகழகாய் மகிழ்ச்சியூட்டும் திருநாள்.
2: சுற்றமும் நட்பும் புடைசூழ சுகமாய் கொண்டாடும் ஒரு நாள்.
3: எளியவரும் ஏற்றம் கண்டவரும் போற்றுகின்ற பொன்னாள்.
2: இந்நாள் நாள்தோறும் வாராதோ என ஏங்கும் குழந்தைகள் பலர்.
3: நன்னாள் அது நயமாய் நம் வாழ்வில் மாற்றங்கள் தருமோ ஏங்குபவரும் உளர்.
2: அந்த இனிய நாள் அவரவர் பிறந்த நாள்.
3: ஆண்டுதோறும் ஒரு நாளில் குடும்பத்துடன் குதூகலிக்கும் சிறந்த நாள்.
2: அதற்காக எழுதப்பட்டது ஒரு பாடல்.
3: அது பெட்டி மற்றும் மில்ரெட் ஹில் சகோதரிகள் எழுதிய பாடல்.

0: 1893 பெட்டி மில்னட் ஹில் சகோதரிகள் எழுதப்பட்ட தினம் இன்று.
1: நிறுவனங்கள்
2: பொதுவாக நிறுவப்படுகின்றன பல விடயங்களுக்கு.

0: நிறுவனங்களுக்காக
1: நின்று விடாமல் தொண்டு செய்யும் நிறுவனங்கள்,
0: உற்பத்திக்கான நிறுவனங்கள்,
1: கல்வி சேவைக்கான நிறுவனங்கள்,
0: களிப்பூட்டும் நிறுவனங்கள்,
1: உணவு உற்பத்திக்கான நிறுவனங்கள்,
0: பண பரிவர்த்தனை நிறுவனங்கள் என பல்வேறு பரிமாணங்கள் கொண்ட
1: நுண்ணிய சிறிய மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கான
0: நாள்
1: இன்று. கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு சுவைத்தோம் பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று.
2: பிருத்வி விமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிருத்வி விமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்.

கண்மூடி திறக்கும்போது வாழ்க்கை மிகவும் அழகாகிறது. நம் மனம் விரும்பும் அழகிய தருணங்களால் அப்படியான அழகிய தருணங்களோடும் அதை மெருகேற்றக்கூடிய அன்பான இசையோடும் இசைத்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 சுகமான காலை. அருமையான பாடல்கள்லாம் இன்னைக்கு கேட்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிச்சுட்டு இருப்பீங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் கேட்டால் என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அப்படி கேட்கலாங்க, கொடுக்கறதுக்கு நாங்களும் தயார் தாங்க. ஆனால் 8 மணிக்கு வரக்கூடிய மனதோடு ராகம், அதுவும் தூரத்து சொந்தங்களுக்காக, தூரத்துல இருந்து அவங்க ரொம்ப கோவப்பட்டுருக்கூடாது இல்லையா? அதனால நாங்களும் கிளம்ப வேண்டிய நேரமும் வந்துருச்சு. புன்னகையும் மௌனமும் மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதங்கள். புன்னகை பல மாற்றங்களை நம்முள் விதைக்கிறது. வெற்றிக்கான உலகின் ஒரே ஆயுதம் நம்பிக்கை. புதிய நம்பிக்கையுடன் இவ்வழகிய நாளுடையும் தொடங்குங்கள். உடன் பயணிக்க யாருமே இல்லை அப்படிலாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க. கோடை பண்பலை 100.5 இருக்கிறது, அதோட அன்பான இசையும் தொடர்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். என்றும் உங்கள் பிரியமுடன் பௌசியா.

0: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுலா. பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று செஷல்ஸ் நாட்டுக்கு புறப்பட்டு செல்கிறார். தேசிய கல்விக் கொள்கை உயர்கல்வியை உலகத்தரத்திற்கு உயர்த்த முக்கியத்துவம் அளிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையிலான விரிவான பொருளாதார ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவில் முக்கிய மைல்கல் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கல்பாக்கம் அணு ஆராய்ச்சி மையத்தில் உலகின் முதல் ஹைட்ரஜன் உற்பத்தி நிலையம் தொடங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பொருளாதாரம் வளர்ச்சியடைய வேண்டும் என்றால் கிராமப்புறங்களும் வளர்ச்சி பெற வேண்டும் என்று மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளின் நியாயமான கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளும் அரசாக தவிக்க அரசு இருப்பதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் தில்லி பிரதிநிதியாக கனடாவை சேர்ந்த திரு வெங்கட நாராயண நியமனத்தை மாநில அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சட்டப்பேரவை தேர்தலுக்கு பின்னர் தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக விசிக தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். திருநெல்வேலி ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக சில ரயில்களின் சேவையில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இஸ்ரேல் லெபனான் இடையே நீண்டகால அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். வெனிசுலாவில் நிகழ்ந்த சக்தி வாய்ந்த இரு நிலநடுக்கங்களால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 920 உயர்ந்துள்ளது. லண்டனில் நடைபெற்ற ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 7-1 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: அதாகப்பட்டதே, கொளுத்தும் கோடை வெயிலிலே, சுட்டரிக்கும் சூரிய ஒளியிலே உங்களை எல்லாம் குளிர்விக்க
2: ஒரு புள்ள கேக்குது கோடை எஃப்எம் தானுங்க.

0: அதேதான்
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 8:03.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: வழங்கும் மனதோடு ராகம்.
1: வணக்கம் நேர்களே,

0: கோடிக்கணக்கான ரசிகர்களை ஒவ்வொரு நாளும் மகிழ்வித்து வரும் கோடை எஃப்எம்எல் மனதோடு ராகம் இன்னைக்கு தூரத்து சொந்தங்களை சந்திக்க போகுது. அதாவது கன்னியாகுமரி, திருவாரூர், நாகப்பட்டினம், பெரம்பலூர், கடலூர், நீலகிரி, கேரளத்தின் இடுக்கி மாவட்டம் மற்றும் நியூஸ் ஆன் ஏர் செயலியில் கேட்கக்கூடிய நேயர்கள் மட்டும் வந்து கலந்துக்க அன்போடு கேட்டுக்கிறோம். உங்களுக்கான தொலைபேசி எண்கள், முதல் முறையாக பேச வரும் அறிமுகங்களுக்கு 24 24 24, மகளிருக்கு 24 24 29, வழக்கமான நேர்களுக்கு 24 24 26, இன்னொரு எண் கூட இருக்குது 290 330 33. மறக்காமல் கொடைக்கானலின் முன்னிணைப்பாக 0 45 42 சேர்த்துக்கணும். வணக்கம். இப்படி இசையை கேட்டு யாராவது வந்து பேசாமல் இருப்பாங்களா? ஹலோ
1: ஐயா, வணக்கம்.
0: யாருங்க பேசுறது?
1: பாரசாலை கிருஷ்ணமூர்த்தி, திருவனந்தபுரம் மாவட்டம். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம். இங்க கொடைக்கானலுக்கும் உங்க ஊருக்கும் மாவட்டத்துக்கும் எவ்வளவு தூரம் இருக்கும்?
1: தூரம் வந்து கரெக்டா சொல்ல தெரியல, இருந்தாலும்
0: இல்ல நம்ம வந்து தோராயமா சொல்லலாம், எதையுமே சரியா சொன்னோம்னா நல்லா இருக்காது.
1: ஒரு 200 கிலோமீட்டர் உத்தேசமா இருக்கலாம்.
0: சரிங்க. ஆமா,
1: ஆனால் வந்து நம்ம அடுத்து இருக்கிறோம்.
0: என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: அதாவது அண்ணாத்த படம், அதுல சார சார காற்றுங்கிற பாடல் வேண்டும்.
0: என்னங்க வித்தியாசமா இருக்கீங்க, எப்பவுமே அண்ணாத்த அப்படின்னு கேப்பாங்க, நீங்க என்ன சார சார காத்துன்னு கேக்குறீங்க? அப்ப ரொம்ப ரொமான்ஸா இருப்பீங்க எங்கயா?
1: ஐயா, காலையில டீ ஏதாவது சாப்பிட்டீங்களா?
0: இல்லையே, நான் கேட்டதுக்கு பதில் வரலையே.
1: இல்லை சொல்லுங்க.
0: இல்லைங்க, வேணாங்க, எதுக்கு வம்பு
1: சொல்லுங்க.
0: நன்றிங்க ஐயா,
1: சொல்லுங்க,
0: பாடல் கேட்கலாம்.

0: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம், மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
1: கோபுரம், மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டிகல் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
5: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
4: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
5: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
4: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
5: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
4: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
1: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
6: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
7: கோடை பண்பலை நொறுபுள்ளியில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். இணைந்து வழங்குவோர்
8: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
7: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம். போமக்ஸ் பனின்கள், ஜெட்டிகள், டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனின்கள், ஜெட்டிகள், டிரையர்கள்.
9: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
10: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
9: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
10: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
9: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
10: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
7: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
11: சிலருடைய முக பாவனை குறிப்புகள் இருக்கு பார்த்தீங்களா, எப்பவுமே வந்து ஒரு 5 கிலோ 10 கிலோ யாரோ கல்லையோ மூட்டையோ தலைமையில் தூக்கி வச்ச மாதிரி அதை தாங்க முடியாத தாங்குற மாதிரி இப்படி இருப்பாங்க. அதாவது நம்முடைய மூளையில் நிறைய எண்ணங்கள், கவலைகள், சிந்தனைகள் இதெல்லாம் தோன்றும். அது தவிர்க்க முடியாது. அது 60,000 எண்ணத்துக்கு மேலே ஒரு நாளைக்கு தோணுது அப்படிங்கிறான். இதை நம்ம எண்ணிக்கிட்டு இருக்கவும் முடியாது. ஆனால் நம்மளை அந்த எண்ணங்கள் அழுத்தாதபடி பார்க்கணும் இல்லையா. இப்போ கொஞ்சம் ஒரு யோசனை சொல்ல பாருங்கள். இந்த பழைய காலத்தில் நம்முடைய சுமை தூக்குகிற சகோதரர்கள் வந்து சும்மாடு அப்படின்னு துணியில் வந்து ஒரு ரவுண்டை சுற்றி அப்படி தலைமையில் வச்சுக்குவாங்க. அதாவது அந்த வெயிட் இருக்கு இல்லையா, மேலே இருக்கிற கணம், அது வந்து தலையில் அழுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக குடம் தூக்குற பெண்கள் அவங்க முந்தானையவே சுருட்டி மேலே வச்சுக்குவாங்க. செங்கல் தூக்குற பெண்கள், அப்புறம் பாரம் தூக்குறவங்கள்லாம் நடுவில் ஒரு குஷன் எஃபெக்ட், ஒரு ரவுண்டு ஒன்று அப்படி கொடுத்து அதுக்கு மேலே அந்த பாரத்தை வச்சுருப்பாங்க. பாரம் இருக்கும், ஆனால் அந்த பாரம் நம்மளை அழுத்தாதபடி பார்த்துக்கிறது தான் புத்திசாலித்தனம்.

0: இப்போ வெளியில் கண்ணுக்கு தெரிஞ்ச பாரம், கண்ணுக்கு தெரிஞ்ச பாரம் தலையை அழுத்தாதபடி நீங்கள் கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு சும்மாடு போட்டுக்கிறீங்க. அதே மாதிரி மனசில் ஒரு பாரம் அழுத்திக்கிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. முதல்ல அவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். அப்புறம் ஏன் அப்படி இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்புறம் அதுலேருந்து எப்படி வெளியில் வர்றது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரு மனிதனுக்கு மன அழுத்தம் அப்படிங்கிறது அவங்க எப்படி இருப்பாங்கன்னு கேட்டால் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க, அமைதி இழந்து இருப்பாங்க. அப்புறம் கம்ப்ளைனிங் நேச்சர், நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை ஒரு அறையிலே உள்ளே போனால் இது சௌரியமாக இல்லை, அது சௌரியமாக இல்லை, அது சௌரியமாக இல்லைன்னு, அது உண்மையோ பொய்யோ அவங்க வந்து எல்லாத்தையுமே அசௌரியம் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. அப்புறம் கூட இருக்கிறவங்களோட மனம் விட்டு சிரித்து பேச மாட்டாங்க. அப்புறம் தேவைப்படாமல் யார் என்ன சொன்னாலும் தன்னை பற்றி தான் சொல்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு உணர்வுக்கு போவாங்க. இதெல்லாம் ஒரு அடையாளங்கள், உளவியலில் குறிப்பிடப்படுகிற அடையாளங்கள். மன அழுத்தம் என்பது ஏன் உண்டாகிறது? அதுக்கு அவங்க சொல்கிற உளவியல் நிபுணர்கள் சொல்கிற முதல் காரணம், அளவுக்கு மீறிய யோசனைகள். இப்போது ஒரு லெவல் தானே சார் நமக்கு தெரியும். ஓஷோ சொல்கிறாரு, நீ உலகத்தோட பெரிய கோடீஸ்வரனாகவே இரு, என்ன ஒன்றுமே இல்லாத அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு இல்லாத பிச்சைக்காரனாகவே இரு, உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு விஷயத்தில் ஒரு ஒத்துமை இருக்குன்னார். என்ன ஒத்துமை? அடுத்த செகண்டு என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. எவ்வளோ பெரிய விஷயம் அது, அடுத்த செகண்டு என்ன நடக்கும் அப்படிங்கிறது எவருக்கும் தெரியாது. இடிஞ்சு விழலாம், பூமி பிளக்கலாம், சுனாமி வரலாம், மழை கொட்டலாம், தங்க காசு கூட ஆகாயத்திலிருந்து கொட்டலாம், என்ன வேணாலும் நடக்கலாம் இல்லையா. இதெல்லாம் நம்ம புரிஞ்சிக்காமல் இப்போ நம்மளை பற்றி யாரையோ பற்றி நினச்சிக்கிட்டு இருப்போம், டப்புனு அவங்க செத்து போயிட்டாங்கன்ற செய்தி வரும். ஸோ ரொம்பவும் அளவுக்கு அதிகமாக ஒரு விஷயத்தில் யோசிக்கக்கூடாது. ஸோ அதிகப்படியான எண்ணங்கள் இதுதான் மன அழுத்தத்துக்கு காரணம். மனசில் அழுத்தம், உங்கள் மனசை தான் நீங்கள் ஆள முடியும், பிற மனிதர்களே ஆள முடியாது. பியூட்டிஃபுல் ஃப்ரேஸ். உங்கள் மனசை தான் நீங்கள் ஆள முடியும், மற்ற மனிதர்களை நீங்கள் ஆள முடியாது. மன அழுத்தத்திலிருந்து வெளியில் வாருங்கள்.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம். போமக்ஸ் பனியன்கள், ஜெடிகள், டிராயர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்கினார் சுகி சிவம் அவர்கள். நாம் ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதொடு ராகம்.

0: நேர்களே, இன்னைக்கு காலையில் 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வானவில் 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் த காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வானவில் விவாதமாக எச்சரிக்கையாக இருப்பது பயத்தின் வெளிப்பாடா வெற்றியின் யுக்தியா? கொடைக்கானல் பண்பலையில் மனதூடராகும் இன்னைக்கு தூரத்து சொந்தங்களுக்காக வந்துட்டு இருக்கு. வணக்கம், யாரை சந்திக்க போறோம்?
1: அன்பு அறிவிப்பாளருக்கு இனிமையான காலை வணக்கம். 27வது ஆண்டு உதய தின வாழ்த்துக்களின் கூறி நிகழ்ச்சியோடு இணையம்னா உங்கள் அன்பான தூரத்து சொந்தம் மயிலாடுதுறை இருந்து கார்த்திக் பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்குங்க. மயிலாடுதுறை?
1: ஆமா.
0: சரி, என்ன சிறப்பு மயிலாடுதுறைக்கு? நான் இருக்கிறதாங்க சிறப்பு.
1: என்ன சார், இல்லைங்க, மாவட்டமே சிறப்பு தான் சார். மயிலாடுதுறை கோயில் விசேஷம் ரொம்ப சிறப்பா இருக்கும். பக்கத்துல தேரழந்தூர் கம்பர் பிறந்த ஊர் இருக்கு.
0: போயிருக்கீங்களா?
1: போயிருக்கீங்களா?
0: போயிட்டு வந்திருக்கீங்களா?
1: போயிருக்கேன் சார்.
0: சரிங்க, எந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சீங்க?
1: எங்கள் பக்கத்தில் கவர்மெண்ட் ஸ்கூல் சார்.
0: சரி, உங்கள் நண்பர்கள்லாம் சந்திப்பீங்களா நீங்கள்?
1: இருக்காங்க சார், லைனில் இருக்காங்க.
0: இல்லைங்க, சந்திப்பீங்களா?
1: சந்திப்போம் சார்.
0: இல்லை, வீட்டில் அனுமதி கொடுப்பாங்களா?
1: பூம்புகார் பீச்சுக்கெலாம் சேர்ந்து போயிட்டு வருவோம்.
0: கூகுள் மீட்டில் வருவீங்களா? என்னது,
1: நன்றிங்க.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
4: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
3: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
4: பர்னிச்சருக்கு ஃப்ளோர் டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
5: ரோஷன் ஸ்டூடண்ட் ஆஃபர், ட்ராலி பேக், டிராவல் பேக், காலேஜ் பேக் மூன்றும் சேர்த்து ரோஷனின் மாபெரும் சிறப்பு விற்பனை. ரோஷன்.
6: ஸ்வஸ்டிக் விஷன் தயாரிப்பில் ஜிப்ரானின் அற்புத இசையில் உங்கள் KJR நாயகனாக அறிமுகமாகும் அங்கீகாரம் திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: ஸ்வஸ்திக் விஷன் தயாரிப்பில் ஜிப்ரானின் அற்புத இசையில் உங்கள் KJR நாயகனாக அறிமுகமாகும் அங்கீகாரம் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது.
1: கோடை பந்தனை 5:00 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். இணைந்து வழங்குவோர்
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
1: கோடை பந்தனை 5:00 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.

0: மற்றும் சேலம்,
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
0: வழங்கிய மனதோடு ராகம். கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது கரூர் மாவட்டம் தெற்கு காந்தி கிராமம் திருச்சி சாலையில் உள்ள விளையாட்டு மைதானம் அருகில் இருந்து வலமறை இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் உதயசூரியன்.
5: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
6: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங் பனியன்ஸ்.

0: எட்டு மணி 8:31 என்னமோ சொன்னாங்க, இருக்கட்டும், அப்புறமா நான் கவனிச்சுக்கிறேன். இதுதான் எல்லா நேரமும் அலாட்டாக இருக்கணும் போல தெரியுது. வணக்கம், இது வந்து தூரத்து சொந்தம் மனது ஒரு ராகம். யாருங்க, எப்போ பார்த்தாலும் மொபைல் நோண்டுறோம், என்னப்பா சொல்கிறது? ஆ சரி, அப்போலாம் வீட்டில் பார்த்து. யாருங்க? ஹலோ
1: ஹலோ, இடுக்கி மாவட்டம் புட்டுக்கிலிருந்து ராஜா பேசுகிறேன்
0: சார். மேற்கு தொடர்ச்சி மலை? ஆ
1: என்னங்க?
0: ஏலக்காவா? ஒரு படி கணக்கா இல்ல ஒரு கிலோ கணக்கா இல்ல ஒரு மூட கணக்கா?
1: அதாவது ஒரு 5 கிலோ பச்சைக்காய் போட்டா 1 கிலோ சரக்கு
0: கிடைக்கும். ஆனா அதுக்கு உண்டான இல்ல, 5 கிலோன்றது 1 கிலோவை குறையுதுன்னா வருத்தப்பட மாட்டீங்களா? அதானங்க இயற்கை. இல்லை, செயற்கையான வேலைகள்லாம் பல நடக்குதுன்னா கேள்விப்பட்டோம். இருக்கட்டும், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: ஏதோ உங்களுக்கு பிடித்தமான ஒரு பாடல்.
0: ஏங்க இப்பெல்லாம் சொல்லக்கூடாதுங்க, அப்போனா என்ன நினச்சிக்கிருவாங்க மக்கள் எல்லாம்? ஆ, இவங்க ஏதோ சக்தி ஏதோ பிளான் பண்ணது மாதிரி, கனிமுத்து ஏதோ பிளான் பண்ண மாதிரி. சரிங்க ராஜா, நன்றிங்க, உங்களுக்காக ஒரு பாடல் எடுத்து கேளுங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பந்தனை நெருப்புள்ளி ஐந்தில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.

0: நம்ம கோடை எஃப்எம்மின் 27வது உதய விழா கொண்டாட போகிறோம் சிறப்பாக. இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் இருக்குது, சும்மா தாறு மாறாக இருக்கும்னு நினைக்கிறோம், எதிர்பார்க்குறோம். இது மனது ராகம் தூரத்து சொந்தங்களுக்காக வாங்க. அதாவது கன்னியாகுமரி, திருவாரூர், நாகப்பட்டினம், பெரம்பலூர், கடலூர், நீலகிரி, கேரளத்தின் இடுக்கி மாவட்டம், அவங்களாம் கலந்துக்கலாம். நியூஸ் ஆன் ஏர் அந்த ஆப் வழியாக கேட்குறவங்களும் கலந்துக்கலாம். ரொம்ப வெளிநாடு இருந்தாலும் கேளுங்க, பேசுங்க. வணக்கம்.
1: நீலகிரி மாவட்டம் கோத்தகிரிலிருந்து ஃபாத்திமா.
0: எப்படி இருக்கீங்க? என்ன பண்றீங்கம்மா? ஃபாத்திமாமா,
1: நான் இல்லத்தரசியா
0: இருக்கேன். எத்தனை வருஷமா? 40 வருஷம். சரிங்க, நல்லா போகுதுங்களா? வீட்டில் உள்ளவங்க பேர் சொல்லுங்கம்மா.
1: பையன் பேரு சலீம், பொண்ணு பேரு பெனாசி.
0: சரிங்கம்மா. நீலகிரியில் நிறைய சுற்றுலா தலங்கள் இருக்கும்ல?
1: நிறைய.
0: நீங்க போயிருக்கீங்களா?
1: குன்னூர், ஊட்டி.
0: நீங்க எந்த இடத்துக்கு போயிருக்கீங்க? அந்த இடத்த பார்த்தா எவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கு பாரியா.
1: கொடநாடு போயிருக்கேன், குன்னூர், ஊட்டி.
0: எதுக்காக கேட்குறேன்னா, இல்லத்தரசிகள் வந்து சமையல் அறை தான், அதை விட்டு வெளியே எங்கேயும் போகக்கூடாதுன்னு சில விதிமுறைகளாக இருக்கிறதா கேள்விப்பட்டோம், அதனால
1: கேட்குறேன்.
0: என்ன பாடல் கேட்கலாங்கம்மா?
1: சொல்லுங்க. இன்று ஒரு தகவல்ல,
0: ஆமாம்,
1: 40க்கு நீங்கள் போட்டீங்க, நல்லா இருக்கும்.
0: வந்துடும், கண்டிப்பாக வரும்.
1: 8:50க்கு போடுறது கோயம்புத்தூர்லேருந்து கேட்பேன்.
0: சரிங்கம்மா.
1: அது சென்னையிலேருந்து வருது, அதனால் அவங்க மாற்ற முடியாது. நீங்கள் ஒரு 10 நிமிஷம் முடி, 8:40க்கு இப்போ இந்த டயத்தில் போட்டால் நல்லாயிருக்கும்.
0: சரிங்க, உங்களோட கருத்து வரவேற்கப்படுது. இதை நாங்கள் மேலிடத்தில் பேசுகிறோம். ஃபாத்திமாமாவை சந்தித்த பிறகுதான் இன்று ஒரு தகவல் கொடுக்குறோம் அப்படிங்கிறத இங்கே பதிவு செய்கிறோம். என்ன பாடல் கேட்கலாங்கம்மா?
1: 27வது உதயநாள் வாழ்த்துக்கள்.
0: நன்றி. இந்த பாட்டு கேட்டு
1: சிறகு படத்தில்
0: கேட்கலாம். நன்றி.

0: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: பிறந்த நிறைவு வெற்றிலை பாக்கு, திரும்பி வாங்குவது நிஜம் பாக்கு.

0: ஹெட்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பந்தனை இன்னொரு புள்ளி ஐந்தில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். இணைந்து வழங்குவோர்
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
1: கோடை பண்பலை 100.5 ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடராகும்.

0: Viking Bunions and Briefs.
1: நேரம் காலை 8:45. பரவாயில்லைங்க, இந்த மாதிரி ஃபில்லர்ஸ்லாம் கேட்குறதுக்கு இருக்கட்டும். 90s. இன்றைக்கி காலையில் 9 உஷா சன்ஃப்ளவர் அயில் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வானவில், 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சேலம் த காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வானவில் வர இருக்குது. இன்றைக்கி எச்சரிக்கையாக இருப்பது, இன்றைக்கி இல்லை என்றைக்குமே எச்சரிக்கையாக இருப்பது, பயத்தின் வழிபாடா வெற்றியின் யுக்தியான்னு கேட்குறாங்க.

0: ரோஷன் ஸ்டூடெண்ட் ஆஃபர்.
1: ட்ராலி பேக், டிராவல் பேக், காலேஜ் பேக் மூன்றும் சேர்த்து ரோஷனின் மாபெரும் சிறப்பு விற்பனை.
0: ரோஷன்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்பலை நெருப்புள்ளி ஐந்தில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். இணைந்து வழங்குவோர்
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
1: கோடை பண்பலை நெருப்புள்ளி ஐந்தில் சைபால்
3: முகத்தில் வருவார். சைபால் சரியா கிளங்க, சைபால் இதையில் படையா, சைபால் செத்து புண்ணா, சைபால்
4: சைபால்
1: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
5: அந்த ஆளை கண்டா ஏன் இப்படி முகத்தை திருப்பிக்கிட்டு வர்றீங்க அப்படின்னு கேட்டார் ஒருத்தர் நண்பர்கிட்ட. எலெக்ஷனில் அவன் எதிர்த்து நின்னவன் சார், என்ன அவங்ககிட்ட நமக்கு என்ன பேச்சுவார்த்தை அப்படின்னாரான் ரொம்ப கோபமாக இவர். சரி, அந்த ஆள் யாருன்னு கேட்டேன். என் கூட பிறந்த தம்பி தான் சார் அப்படின்னார் அந்த கோபம் குறையாமல். அதாவது நம்ம ஊர் நிலவரம் இப்படி, அதாவது அண்ணனும் தம்பியும் எதிர்த்து எதிர்த்து நிற்பாங்க, தெரியதில்லை, ஒருத்தர் ஒருத்தர் கண்டா பேசிக்கிறதில்ல. ஆனால் இங்கெல்லாம் அதில் எப்படி தெரியுமா, அங்கே ஒரே மேடையில் போட்டி போடுற ரெண்டு வேட்பாளர்களும் பேசுவாங்களாம், பட்டிமன்ற மாதிரி. ஒருத்தர் முதல்ல எழுந்திருப்பார், நான் வந்து இந்த தேர்தலில் வெற்றி பெற்றால் என்னென்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உட்காருவார். அதுக்கப்புறம் அடுத்தவர் எழுந்திருப்பார், அவர் சொல்லுவார், நான் வெற்றி பெற்றால் இந்த மக்களுக்கு என்னென்ன செய்வேன், இந்த நாட்டுக்கு என்னென்ன செய்வேன் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு உட்காருவார். ரெண்டு பேரும் ஒரே மேடையில் பேசுவாங்க. மக்கள் ரெண்டு பேர் பேச்சையும் கேட்டுக்கிட்டு ஒரு முடிவுக்கு வருவாங்க. இதுதான் அங்கே உள்ள பழக்கம். இங்கே அப்படி இல்லை. இங்கே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தாவே முகத்தை திருப்பிக்கிறது. ஒரு தடவை இது மாதிரி ஒரு கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு அங்கே வெளிநாட்டில் தான், நேரத்துக்கு சரியாக ஒரு வேட்பாளர் வந்து சேரலை. இது இங்கிலாந்தில் நடந்த நிகழ்ச்சி. அப்புறம் என்னாச்சுன்னா, ஒருத்தர் வந்துட்டார், இன்னொருத்தர் வந்து சேரலை. அப்புறம் உடனே அந்த ஒருத்தர் வந்தவர் பேச ஆரம்பிச்சிட்டார், அதாவது அந்த இன்னொருத்தர் சார்பாகவே பேசிட்டாராம். அதாவது அவர் வரலை, நான் அவர் சார்பாக வந்து நான் பேசிடுறேன், அதாவது அவர் ஜெயிச்சுட்டா அவர் என்னென்ன செய்வார் இந்த நாட்டுக்கு அப்படின்னு சொல்லி அவர் பக்கத்தில் உள்ள நியாயத்தை எடுத்து இவரே சொல்லிட்டாராம். இப்படிலாம் அங்கே நடந்து தான். இது எப்பேற்பட்ட தேர்தல் பண்பாடு பாருங்கள். அதனால் இன்னொரு விஷயம், இப்போ இங்கிலாந்துலாம் ஓட்டு கேட்குறப்ப வெற்றியா தோல்வியாங்கிறத ஓரளவுக்கு யூகிச்சு விடலாமா. இப்போ ஒரு வேட்பாளர் ஒரு வீட்டுக்கு முன்னாடி போய் நின்று எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்குறாருன்னு வச்சுங்களேன், அதுக்கு என்ன பார்த்து செய்கிறோம், போயிட்டு வாங்க அப்படின்னு சில வீடுகளில் வாசலில் நின்று சொல்லி அனுப்பிச்சிருவாங்களாம். வேறு சில வீடுகளில் எப்படின்னா, வேட்பாளரை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு காபி சாப்பிட சொல்லி உபசரித்து அதுக்கப்புறம் அனுப்பி வைக்கிறது வழக்கமாக. இதில் எந்த வீட்டு ஓட்டு நிச்சயம் தெரியுமா, வாசலில் நின்று வழி அனுப்பி வச்சுட்றாங்க பாருங்கள், அவங்க ஓட்டு நிச்சயம். உள்ளே கூப்பிட்டு காப்பி கொடுத்து அனுப்புகிறாங்க பாருங்கள், அவங்க ஓட்டு நிச்சயம் இல்லையா. சரி, அப்புறம் ஏன் அந்த உபசரிப்பு அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. அதாவது அது ஒரு அனுதாபத்தை தெரிவிக்கிற முறையாக, ஐயோ பாவம் நாம் இவருக்கு ஓட்டு தான் போட போகிறதில்ல, இதையாவது செய்வோம், காப்பியாவது சாப்பிட்டு போட்டோம் அப்படிங்கிற எண்ணமாக. இப்படி அந்த ஊர் பழக்கம். ஆக அந்த ஊரில் நிறைய காப்பி சாப்பிட்ணும்னு ஒருத்தர் ஆசைப்பட்டால் தேர்தலில் தோற்று போகிறதுக்கு தயாராக இருக்கணும். ஒரு சமயம் ஒரு ஊரில் தேர்தல் நடந்துதான், ஒரு தொகுதியில் நின்று தோற்று போன ஒருத்தர் கையில் ஒரு துப்பாக்கியோட ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருந்தாராம். ஒரு போலீஸ்காரர் அவரை பார்த்துட்டு சந்தேகப்பட்டிருக்கார். அதனால் அவரை தடுத்து நிறுத்தி, என்ன இது துப்பாக்கியோட சுற்றுறீங்களேன்னு விசாரிச்சிருக்கார். இதுக்கு அவர் சொன்னாராம், சார் இந்த தொகுதியில் மொத்தம் 100,000 வாக்காளர்கள், அதில் எனக்கு 10,000 பேர் மட்டும்தான் எனக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அப்படின்னா எனக்கு வேண்டாதவங்க இந்த தொகுதியில் 90,000 பேர் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்படி ஒரு சூழ்நிலையில் நான் என்னுடைய பாதுகாப்புக்கு ஆயுதம் இல்லாமல் நடமாடலாமா அப்படின்னு கேட்டாராம். எவ்வளவு எச்சரிக்கை பாருங்கள். நம்ம ஊரில் சில பேர் ஓட்டு கேட்குற விதமே தனி. ஒருத்தர் ரொம்ப

0: சாமர்த்தியமாக ஓட்டு கேட்பாராம். அவர் எப்படின்னா, ஒரு வீட்டுக்கு போகிறாருன்னு வச்சுங்களேன், அந்த நேரம் அந்த வீட்டுக்காரர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரோ அதே வேலையை இவரும் கொஞ்சம் நேரம் செய்வாராம், அவருக்கு ஒத்தாசையாக. அதுக்கப்புறம் மெதுவாக பேச்சு கொடுப்பார், ஓட்டு கேட்பார், இது மாதிரி எலெக்ஷனில் நிற்கிறேன் கவனிக்கணும்னு. அது மாதிரி இவர் ஒரு தடவை இவர் போனப்போ அங்கே வந்து அவர் என்ன பண்ணிகிட்ருக்காரு, வீட்டுக்கு பின்னாடி மாட்டு கொட்டையில் பால் கறந்துக்கிட்டு இருக்கார் ஒரு பசுமாட்டுக்கிட்ட. அந்த வீட்டில் இவர் ஓட்டு கேட்க போனவர் இவர் ஓடி போய் இன்னொரு சொம்பை எடுத்துக்கிட்டு அதே மாட்டுக்கு இன்னொரு பக்கம் போய் உக்காந்துக்கிட்டு இவரும் பால் கறக்க ஆரம்பிச்சிட்டார். எதிர உட்காந்துட்டுருக்கார் அவர், இவர் இந்த பக்கம் உட்காந்துருக்கார். கீழே கொஞ்சம் குனிஞ்சு பார்த்தா ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்கலாம். கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் இவர் மெதுவாக அவர்கிட்ட பேச்சு கொடுத்தாராம், இது மாதிரி நான் எலெக்ஷனில் நிற்கிறேன், நீங்கள் ஓட்டு போடணும், அதுக்காக தான் வந்தேன்னாராம். அது முடியாதுங்களேன்னாராம் அவர். ஏன்னு கேட்டிருக்கார், நான் இந்த வீட்டுக்காரன் இல்லை, நானும் உன்ன மாதிரி ஓட்டு கேட்க வந்தவன் தான் அப்படின்னாராம் அவர்.
1: கோடை பந்தலை நூறு புள்ளி ஐந்தில் சைபால்
2: முகத்தில் வருவா சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
1: வழங்கிய இன்று ஒரு தகவல். இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: இதுவரைக்கும் தூரத்து சொந்தங்களை சந்தோஷமா சந்தித்தது கோடை பண்பலையின் மனதோடு ராகம். இந்த பீஜம் கேட்டாலே எங்களுக்கும் செம வைபா இருக்குங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்து கொண்ட எல்லாருக்கும், தொடர்ந்து கோடை எஃப்எம்மோடு பயணிக்கும் நேர்களுக்கும் நன்றி. அடுத்த நிகழ்ச்சியில பார்க்கலாம். கனிமுத்து கிளம்புற நன்றி.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று செஷல்ஸ் நாட்டுக்கு புறப்பட்டு செல்கிறார். தேசிய கல்விக் கொள்கை உயர்கல்வியை உலக தரத்திற்கு உயர்த்த முக்கியத்துவம் அளிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையிலான விரிவான பொருளாதார ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவில் முக்கிய மைல்கல் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கல்பாக்கம் அணு ஆராய்ச்சி மையத்தில் உலகின் முதல் ஹைட்ரஜன் உற்பத்தி நிலையம் தொடங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பொருளாதாரம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் கிராமப்புறங்களும் வளர்ச்சி பெற வேண்டும் என்று மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளின் நியாயமான கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளும் அரசாக தவேக அரசு இருப்பதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் தில்லி பிரதிநிதியாக கனடாவை சேர்ந்த திரு வெங்கட நாராயண நியமனத்தை மாநில அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சட்டப்பேரவை தேர்தலுக்கு பின்னர் தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக விசிக தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். திருநெல்வேலி ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக சில ரயில்களின் சேவையில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இஸ்ரேல் லெபனான் இடையே நீண்டகால அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். வெனிசுலாவில் நிகழ்ந்த சக்தி வாய்ந்த இரு நிலநடுக்கங்களால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 920 உயர்ந்துள்ளது. லண்டனில் நடைபெற்ற ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 7-1 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பர சுவாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பர சுவாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
1: நாம் கேட்டு ரசிக்க கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்

0: ஏஷியா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
2: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
3: வழங்கும் வானவில் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதா முக்கியம். உங்களோட சிறந்த வாழ்க்கைக்கான பாதையை உறுதி செய்யற ஞானமணி இன்ஜினியரிங்.

0: காலேஜை தேர்ந்தெடுங்க.
1: ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ், சேலம், நாமக்கல், தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். இனிய மகிழ்ச்சியான புன்னகை. வணக்கம் நேர்களே. நம் எண்ணங்கள் தூய்மையானவை, அதற்கான வலிமை பெரிதினும் பெரிது. அவை ஏற்படுத்தும் மாற்றம் என்பது வாழ்வில் பல திருப்பங்களை ஏற்படுத்துகிறது. மாற்றங்கள் தரும் வண்ணங்களின் ஓவியமாக கோடை பண்பலை நிருபுழி ஐந்தன் வானவில். இன்று தேட்ட மகிழ்வுக்கு இருக்கிறது எச்சரிக்கையாக இருப்பது பயத்தின் வெளிப்பாடா, வெற்றியின் யுக்தியா? நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு புதிய அனுபவத்தை எப்போவுமே தருவதுண்டுங்க. சில சமயங்களில் அடடா இப்படி நடந்துருச்சே அப்படின்னு தோணும். பல அனுபவங்கள் அப்பாடா தப்பிச்சிட்டோம் அப்படின்னு தோணும். அப்போ அந்த மாதிரியான சூழ்நிலையில் நம்ம யோசிச்சிருப்போம், கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்திருக்கணுமோ அப்படின்னு. சில சமயங்களில் அப்பாடா அன்னைக்கு இப்படி தாங்க நடந்தது, அதனால் அதே மாதிரி நடந்துருமோ அப்படின்னு பயந்து போய் பின் வாங்கியிருப்போம். அட என்னங்க இப்படின்னா அப்படிங்கிறீங்க, அப்படின்னா எப்படிங்கிறீங்க? அப்போ எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படி தானே அப்படிங்கிறீங்களா? எச்சரிக்கையாக தான் இருக்கணும். இல்லைங்க, எச்சரிக்கையாக தான் இருந்தேன், ஆனால் இப்படி நடந்துருச்சு அப்படின்னு பயந்துட்டு போயிட்டு அப்பப்போ புலம்புற நம்ம ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி எச்சரிக்கையாக இருப்பது பயத்தின் வெளிப்பாடா, வெற்றியின் யுக்தியா? சொல்ல வரலாம் அன்பு உறவுகளே, இந்த எண்களில் அறிமுகங்கள் 24 24 24 மகளிர் 24 24 29 மற்றும் அனைத்து உறவுகளும் வரலாம் 24 24 26 மற்றும் 290 333 உன் இணைப்பிற்கு சொல்லியும் 4 5 4 2. நிகழ்ச்சியின் நான் உங்கள் பிரியமுடன் பௌசியா.

0: இழப்பதற்கு எதுவுமே இல்லைங்க. நம்ம கையில் இப்போதைக்கு இப்போ இந்த நொடி இருக்கிறது, இந்த நிமிடம் மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது. இந்த நேரத்தை இப்போ நம்ம அனுபவிக்கணும். இந்த நேரம் வருவதற்கு முன்னாடி இதை பற்றி எச்சரிக்கையாக இருக்கலாமா, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கலாம். ஆனால் இந்த நொடி நம்ம கையில் மட்டும்தான் இருக்குது. அது கடந்ததுக்கப்புறமா அதை பற்றி யோசித்து எந்த ஒரு பிரயோஜனமே இல்லை. அந்த மாதிரி எச்சரிக்கையாக இருப்பது பயத்தின் வெளிப்பாடாக, வெற்றியின் யுக்தியா. இப்போ யார் இணைப்பில் வந்திருக்கீங்க? வணக்கம்.
1: அன்பு சகோதரிக்கு, அன்பு சகோதரிக்கு வணக்கம்.
0: வணக்கம்.
1: ஆமா, அன்பை விதைப்போம், போகும் வழி எல்லாம் என்றேனும் எவரேனும் அறுவடை செய்யட்டும் என்கிற வசீகரவர்களுடன் ஜமுனாஜநாதன் சொன்னும் கங்குவார் பட்டிமா
0: சொல்லுங்க ஐயா.
1: ஆமா, அதாவதுமா எச்சரிக்கையா இருப்பது வெற்றியின் முக்கிய என்னைய பொறுத்து. அதனாலதான் 2000 வருஷத்துக்கு முன்னால முப்பாட்டன் சொன்னாரு, வருமுன் காவாதான் வாழ்க்கை எரி முன்னர் வயிற்று போல கடும் சொன்னாரு. எச்சரிக்கையா இருங்கன்னு
0: சொன்னாரு.
1: உதாரணத்துக்கு புயல் வெள்ளத்தடுப்பு நிகழ்வுகளை நாம் எடுத்துக்கொள்ளலாம். விடைபெறுகிறேன், மெய்ப்பொருள் காண்பது அறிவு. வணக்கம்.
0: நன்றிங்க, நன்றிங்க. அதாவது உதாரணமா புயல், அந்த புயல் நேரத்துல எச்சரிக்கையா இருக்கணும். முன்னாடியே முன்னக்கூட்டியே நமக்கு அதை தெரிஞ்சிருக்கும், அதனால அது எச்சரிக்கையா இருக்கணும். ஆனா திடீர்னு வரக்கூடிய சூறாவளியில எப்படிங்க எச்சரிக்கையா இருக்க முடியும்? இப்ப யார் இணைப்புல வந்திருக்கீங்க? வணக்கம்.
2: குழல் இனிது, யாழ் இனிது, தமிழ் இனிது, கோடைப்பண்பலை நூறு பிள்ளைக்கும் அன்பான சோதிக்கும் இனிய காலை வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க அண்ணா.
2: மதுரை ஜவஹர்பத்திலிருந்து உங்கள் அன்பு சோன் அந்தோனியம் பேசுறீப்பா. எப்படி பாருக்கீங்க?
0: நல்லமா இருக்கும் அண்ணா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கீங்கப்பா.
0: பயப்பட்ட
2: உரையாடு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த தருணங்களுக்காக நன்றி.
0: நன்றி.
2: ஆக்சுவலி வந்து பார்த்தா எச்சரிக்கை இருப்பது ஒரு பயத்தின் வெளிப்பாடா, அதில் வெற்றியன் யுக்தியன் கேட்டிருக்கீங்கப்பா. அந்த எச்சரிக்கைக்கு முன்னாடி ஒரு ப்ரொசீஜரை நம்ம தேடிக்கணும். அந்த ப்ரொசீஜர் ரீசன் என்ன, அதற்கு உண்டான மோட்டிவேஷன் என்ன அப்படிங்கறத நன்கு ஆராயணும். இப்ப நம்ம பேருந்துல பயணம் செய்யறோம்ப்பா, அப்ப ஒரு போர்டு போட்டிருப்பாங்க கார்பரேஷன்ல, போடுற சாலை விதிகள்ல இந்த இடம் விபத்து பகுதி, எச்சரிக்கையோட செல்லணும்னு. அப்ப வந்து நடத்துனர் வந்து ஒரு பெர்ஃபெக்டா எச்சரிக்கையா இருந்துக்கிறாரு. ஒரு எச்சரிக்கைங்கிறது ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன் தான். அப்புறம் நம்ம கொடைக்கானல்

0: பயணம் செல்லும் பொழுது ஹேர்பின் பண்டுன்னு இருக்கும்லப்பா, ஹேர்பின் பண்டு, அந்த இடத்துல ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருப்பாங்க. இந்த இடம் விபத்து பகுதி, வளைவு வளைவு பகுதி, ஹேர்பின் பண்டுன்னு போட்டு எச்சரிக்கையாக செல்லும். ஒரு சில இடங்கள்ல, ஒரு சில தருணங்களில் அப்படி பயணம் செல்லும் பொழுது இருப்பாங்க. ஆனால் அது இதை ஒரு ஒரு பயம், ஒரு வெற்றியை நம்ம கண்ணோக்கி முன்னோக்கி போயிட்டோம்னா அந்த பயங்கிறது நமக்கு கண்டிப்பாக வராது. மனதில் வந்து ஒரு ஆழ்ந்து ஒரு வெற்றியாக எந்த ஒரு தொழில் எடுத்தாலும் நன்கு ஒரு ஊக்கத்தோடு செய்யணும். ஒரு காரியத்தில் என்ன இது ஃபெயில் ஆயிடுமா, அந்த நம்ம சாதித்துருவோமாங்கிறது ஒரு கொஸ்டினோட எழும்ப கூடாது. முன்னோக்கி முன்னோடி தான் பார்க்கணும். எதிர்நீச்சல் போற மாதிரி போட்டா அது வெற்றி வகையை சொல்லலாம். அந்த வெற்றி வந்து வருகின்ற தருணங்கள்ல அந்த பய உணர்ச்சி வரவே வராதுப்பா. நம்ம எச்சரிக்கையுடன் இருக்கலாம்ப்பா, என்னுடைய கருத்து.
1: கண்டிப்பா கண்டிப்பா, நன்றிங்க. அதாவது வெற்றி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, எச்சரிக்கையோட இருந்தோம்னா வெற்றி கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பயணம் செய்யும் போது விபத்து பகுதி எச்சரிக்கையாக செல்லவும்னு போட்டிருப்பாங்க. ஐயோயோ, விபத்து பகுதியா எச்சரிக்கைன்னு வேற போட்டிருக்காங்களேன்னு கொண்டு போய் எங்கிட்டு விட்டுட்டோம்னா கண்டிப்பா வந்து விபத்து ஏற்படுங்க. அந்த இடத்துல நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். இந்த மாதிரி நிறைய விபத்துகள் ஏற்பட்டிருக்கு, பயப்படாதீங்க, எச்சரிக்கையா இருங்க அப்படின்றதுக்கான பலகை தான் அதுவே தவிர, பயப்படுங்க அப்படின்றதுக்கானது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நன்றிங்க.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாய்ச்சல்.
4: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
5: வாவ்,
4: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
6: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் கணிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
7: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாய்ச்சல்.
8: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நாவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
9: ஆனா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
10: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம்.
11: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
12: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
11: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
12: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
11: இது மிஸ்டர் கோல்ட், 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும். ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
12: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
11: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
13: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
14: நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பன்மலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்,
15: குமாரப்பாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
14: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில் இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாய்ச்சல்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம். உங்களோட சிறந்த வாழ்க்கைக்கான பாதையை உறுதி செய்யற ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் தேர்ந்தெடுங்க.
16: ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாய்ச்சல்.

0: நம்மை வெல்ல நம்மால் மட்டுமே முடியுங்க. அதுக்குன்னு பிறரிடமிருந்து மற்ற சூழ்நிலைகளிலிருந்து எப்படி எச்சரிக்கையாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருப்பது பயத்தின் வெளிப்பாடா வெற்றியின் யுக்தியா? இப்போ யார் இணைப்பில் வந்திருக்கீங்க? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: நலமா இருக்கீங்களாம்மா?
0: நலமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும். புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து கே ராஜராஜேஸ்வரி ஆசிரியர், ஆவுடையார் கோவில்மா.
0: சொல்லுங்கம்மா.
1: எச்சரிக்கை அப்படின்னு சொன்னாவே நமக்கு நடக்கக்கூடிய ஏதாவது ஒரு நல்லது கெட்டது நன்மை தீமை அதை பத்தின ஒரு முன் யோசனை அப்படின்னு சொல்லலாம்.
0: கண்டிப்பா.
1: அப்ப அந்த முன் யோசனை வந்து சிறப்பா இருக்கணும். அது வந்து நிச்சயமாக வந்து ஒரு பயத்தோடைய வெளிப்பாடாதான் இருக்கும். நம்ம தெய்வ புலவர் கூட சொல்லியிருப்பாரு, முன்னூற காவாட்டு இழுக்கியான் தன் பிழை பின்னூறு இறங்கி விடும். இடையூறுகளை வந்து நம்ம முன்னாலே சிந்திச்சு அதுக்கு தகுந்த மாதிரி
0: செயல்படணும்.
1: நடக்கணும். அந்த எச்சரிக்கையுடன் இருக்கும் போதுதான் அந்த செயலை நம்ம வந்து வெற்றி அடைய முடியும். இது ஒரு வெற்றிக்கான யுக்தியாக தான் கருதணும்.
0: அதாவது எந்த ஒரு செயலுக்கும் முன்னெச்சரிக்கை தேவைங்க. அந்த எச்சரிக்கை நம்ம நிறைய இடத்துல வந்து நம்மளை பாதுகாக்க கூடியதாகவும் நம்ம வெற்றி பாதையில நம்ம பின்னோக்கி வராம பாத்துக்க கூடியதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. நன்றிங்க. இப்ப இனிப்பில யார் வந்திருக்கீங்க? வணக்கம்.
2: வணக்கம்மா.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: வெளிப்பாடு
0: கடைசியில வெற்றி தானே கிடைக்குது.
2: வெற்றி
0: பயத்தினாலையும் வெற்றி கிடைக்குது. எச்சரிக்கையால் கிடைத்த பயம், அந்த பயத்தினால் நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருந்து வெற்றி கிடைக்குதுன்னு சொல்றீங்க, அப்படிதானே? சரிங்க சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்க. இப்ப இனிப்புல யார் வந்திருக்கீங்க? வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்க?
3: தேனி மாவட்டம் கீக்கப்பட்டியில இருந்து ஆர் கார்த்திக் குமார் பேசுறேன்.
0: சொல்லுங்க கார்த்திக்.
3: மேடம்
0: என்னாச்சு?
3: தலைப்பு
0: தலைப்பு வந்து எச்சரிக்கையாக இருப்பது பயத்தின் வெளிப்பாடா வெற்றியின் யுக்தியா?
3: கேட்டேன் மேடம். எச்சரிக்கையாக இருப்பது ரெண்டையும் சேரும் மேடம், ஆனா வந்து பயத்தின் வெளிப்பாடுதான் மேடம்.
0: பயத்தின் வெளிப்பாடுதான்.
3: உதாரணத்துக்கு மேடம், இப்ப என் பசங்களை ஆத்துக்கு குளிக்கிற கூட்டு போனேன், நீச்சல் புதுசா தான் கத்துக்கிறாங்க. அந்த டைம்ல அவங்க எச்சரிக்கைப்படுத்துறது அவங்க அவங்க டாக்டரியா இருக்கிறது நம்மளோட பயம் உணர்வு தான்.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
3: அதாவது ஆயிருப்போம் அப்படின்ற ஒரு எண்ணம்.
0: அதனால ரொம்ப எச்சரிக்கையா இருந்து நம்ம அவங்களை கவனமா பாத்துக்கிறோம்.
3: ஆமா மேடம். அது வந்து பசங்களுக்கு ஏதாவது ஆயிருமோன்ற அந்த பயத்தின்
0: வெளிப்பாடுதான். அதாவது நிறைய இடங்கள்ல வந்து பயம் எதனால வருது அப்படின்னா, ஏதோ ஒரு சூழ்நிலையை நம்ம கடந்து வந்திருப்போம், அந்த இடத்துல நம்ம அந்த சூழ்நிலை வந்து நம்ம ரொம்ப பயமுறுத்திருக்கோம். அடடா, இந்த மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாது, இந்த மாதிரி இனிமே நம்ம ஒரு நிகழ்வை பார்க்கவே கூடாது அப்படின்லாம் சொல்லி நம்ம யோசிச்சு மயந்திருப்போம். அந்த ஒரு நிகழ்வை நம்ம கடந்து திரும்ப வர மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படும் போது இதனால தான் இப்படி நடந்தது, அதனால இந்த விஷயங்களை வந்து நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முன்னெச்சரிக்கை ஏற்பாடு நமக்கு கிடைக்கும். அது நம்மளுடைய மூளை வந்து ஆட்டோமேட்டிக்காக யோசிக்குங்க. அதற்கான ஒரு முன்னெச்சரிக்கை, அந்த எச்சரிக்கை வெற்றியின் யுக்தியாகவும் சில சமயங்களில் இருக்குது. அதற்கான விதை வந்து பயம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நன்றிங்க. இப்போ இணைப்பில் யார் வந்திருக்கீங்க? வணக்கம்.
4: எங்கள் அன்பு தோழி பௌசியா மேடத்துக்கு இனிய காலை வணக்கம். வணக்கம். மாவட்டம் ஓடைப்பட்டி குணசேகரன்.
0: சொல்லுங்க குணசேகரன். நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
4: நான் நல்லா இருக்கேன் மேடம். மகிழ்ச்சி மேடம். மேடம், இந்த எச்சரிக்கை என்பது மேடம் முன்கூட்டியே தவறு ஏற்படாமல் அவர்களுக்கு கூறும் ஒரு அறிவுரை மேடம்.
0: கண்டிப்பா
4: மேடம். இப்ப 10th to +2 CNPSC எக்ஸாம் எழுதுறாங்க வச்சுக்கோங்க மேடம், அவங்க கொஞ்சம் விளையாட்டு புத்தியா இருப்பாங்க மேடம். அவங்களுக்கு தாய் தந்தையர் கூறும் அறிவு என்ன? கவனம், நல்ல சிந்தனை, நல்ல எண்ணம், நேரம், சிக்கனம், நல்ல படிப்பு, இப்படி இருந்தாதான் மேடம் வாழ்க்கையில வந்து வெற்றி அடைய முடியும். அப்ப அவங்க கூறுவது வந்து நம்ம வந்து விவரமா எடுத்து நம்ம கவனமுடன் கையாண்டா மேடம் வெற்றி நிச்சயம் மேடம். அப்ப எச்சரிக்கை என்பது ஒரு வெற்றியின் உத்தி மேடம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது முக்கியமா சொல்ல போனோம் அப்படின்னா இந்த எக்ஸாம், இந்த பரீட்சை, குழந்தைங்க எல்லாருமே சரி சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பயப்படக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்தோன்னா அது வந்து இந்த எக்ஸாம்னே சொல்லலாங்க. அந்த நேரத்தில் வந்து நிறைய பேர் வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் எழுதுறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம வந்து கரெக்டாக எழுதிடணுங்க, எப்படியாச்சும் எனக்கு இந்த வேலை கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இந்த வேலைக்கு படிச்சுட்ருக்கக்கூடியவங்கலாம் எழுதக்கூடிய அந்த தேர்வுகளாக இருக்கட்டும், இல்லை இந்த 10th வகுப்பு தேர்வு எழுதுறவங்களும் ரொம்ப பயப்படும்.

0: போடுவாங்க, ஐயோ நம்ம முத முறை எழுத போகிறோம், நான் இந்த குரூப்பை தான் எடுத்து படிக்கணும், அப்போ தான் நான் இந்த தொழிலில் போக முடியும், எனக்கு பிடிச்ச என்னோடய இந்த வேலையை நான் செய்ய முடியும், இந்த படிப்பை நான் படிக்க முடியும் அப்படின்றதுக்காக ஒரு எய்ம் இருக்கும். அந்த குறிக்கோளை நோக்கி போகும்போது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னா எந்த ஒரு தவறும் செஞ்சிடக்கூடாது, எந்த ஒரு சின்ன பிழை, நான் செய்யக்கூடிய ஒரு சின்ன தவறு என்னுடைய வாழ்க்கையை மாற்றிடக்கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பாங்க. அது பயத்தினால கிடச்சி அந்த பயத்தை அனுபவித்து உணர்ந்திருப்பாங்க, ரொம்ப ரொம்ப பயந்திருப்பாங்க. அதோட வெளிப்பாடு வந்து கண்டிப்பா வெற்றியோட ஒரு யுக்தியாகவும் செயல்படுத்தி வெற்றி பெற்றிருப்பாங்க. தொடர்ந்து பேசலாம் கொடைப்பன்.
1: பிளஸ் 2 முடிச்சிட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
2: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
3: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
4: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
5: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice.
1: பிளஸ் 2 முடிச்சிட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
2: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
6: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
7: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
8: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் College, Kaveri Arts and Science College, the Kaveri College of Education, the Kaveri Nursing College, the Kaveri Physiotherapy College, the Kaveri Pharmacy College என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
9: தொடர்புக்கு 9524936156.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: கூடை பண்பலை 100.5 இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் நல்வாழ்த்துக்கள்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.

0: 9:24 ஆயாச்சு. கொடை பண்பலை 100.5 வானவில் இன்று தீட்டுக் கொண்டிருக்கிறது. எச்சரிக்கையாக இருப்பது பயத்தின் வெளிப்பாடா, வெற்றியின் யுக்தியா? இப்ப இணைப்புல யார் வந்திருக்கீங்க? வணக்கம். சொல்லுங்கம்மா.
1: நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்களும் நல்லா இருக்கோம்மா.
0: சரிங்க.
1: அம்மா, எச்சரிக்கை வந்து ரொம்ப தேவைங்கம்மா.

0: நம்ம உறவுக்காரர்கிட்ட பேசுறது போல அறிமுகம் இல்லாதவர்கிட்ட நம்ம பேசக்கூடாதுங்கம்மா.
1: கண்டிப்பா
0: நம்மளால பேச முடிஞ்சு அவர் எதுவும் கேட்டாங்கன்னா ஒரு நாலு வார்த்தை சொல்லிட்டு நம்ம அதோட நடந்துக்கிறது நல்லதுங்கம்மா.
1: இது வந்து வெற்றியின் யுக்தி தான் கண்டிப்பா. அப்படிதானே? சரிங்க. அதாவது ரொம்ப முக்கியமான விஷயங்க, நம்ம வார்த்தைகளை வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப பார்த்து பயன்படுத்தணும். ஏன் அப்படின்னா, நமக்கு தெரியாத ஒருத்தவங்கள்ட்ட போயிட்டு நம்மளை பற்றி நான் எல்லாத்தையும் சொல்லவும் கூடாது, தெரிஞ்சவங்க கிட்ட தெரியாத விஷயங்களை பற்றி பேசவும் கூடாதுங்க. அதுவும் முக்கியமாக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சிலரை பற்றி தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லுவாங்க, தேவையில்லாத விஷயங்களை பற்றி தேவையில்லாத மனிதர்கள்ட்ட சொல்லுவாங்க. அது வந்து எச்சரிக்கையாக இருக்கிறேன் அப்படின்ற பேரில் வந்துட்டு தங்களை பற்றி தாங்களே வந்து நாளாக இப்படி தான் நாளாக அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சொல்கிறதுல எந்த ஒரு பயனுமே கிடையாது. அது எச்சரிக்கையாக இருந்துட்டு பயத்தை நம்மளே உருவாக்குவதற்கான ஒரு காரணம். இதே மாதிரி நடந்துட்டு இருக்கப்போ என்ன ஆகுனா, பின்னாடி யாரையாச்சும் பார்க்கும்போது எப்போ பார்த்தாலும் நம்ம யார்ட்டையாச்சும் ஏதாச்சும் சொல்லிடுறோம்னு நம்மை உணர மாட்டோம். நம்ம யார்கிட்டயாச்சும் பேசுகிறதெல்லாம் எல்லாருமே நமக்கு ஏதோ செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து விலகி ஒரு தனிமையான நிலைக்கு நம்மளை நம்மளே தள்ளிக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லணும். அது வந்து ஒரு பனிஷ்மெண்ட்னே சொல்லலாங்க. இப்போ யார் இனிப்பில் வந்திருக்கீங்க? வணக்கம்.
2: வணக்கம் அம்மா, திருச்சி சமயபுரத்துலேருந்து குமார் பேசுகிறேன். உதய தின வாழ்த்துக்கள்.
1: நன்றிங்க ஐயா, உங்களுக்கும் உதய நாள் வாழ்த்துக்கள்.
2: அம்மா, நாங்கள் அடிக்கடி வந்து ஊருக்கு போவோம், நாமக்கல் வழியா டோல்கேட்லேருந்து நாமக்கல் வழியா போவோம்.
1: சரிங்க.
2: இடத்துல போகும்போது அந்த வாய்க்கால் ரெண்டு மூணு இடத்துல பெண்டிங் இருக்கும், அந்த இடத்துல வந்து எச்சரிக்கைன்னு சொல்லி போர்டு போட்டிருப்பாங்க. அதை வந்து நம்ம பார்த்து பகல்ல வந்து தெரியும், ஓரளவுக்கு தெரியும் வண்டி வரும் இருக்காது, இரவு நேரத்துல நம்மளுக்கு தெரியாது. அதுக்காக போர்டு போட்டு அந்த சிக்னல் லைட்டு அந்த லைட்டு பளிச்சுன்னு தெரியற மாதிரி தான் வச்சிருப்பாங்க. அந்த இது பார்க்கும்போது நமக்கு நிதானமா போய்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை கொடுக்கறத நம்ம ஆபத்து பின்விளைவுகளை வராம நம்ம தடுத்துக்கிறது நமக்கு நல்லதுங்க.
1: ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதாவது பின் விளைவுகளை தவிர்த்துக்கிறது கொள்றதுக்கு வந்து நம்ம ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ வந்து நம்மளே வந்து ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கோம், நம்ம பைக்கில் போகிறோம் இல்லை காரில் போகிறோம் அப்படின்னா நம்ம எச்சரிக்கையாக இருக்கிறதுல தப்பே கிடையாதுங்க. ஆனால் ஒருத்தரை நம்பி நம்ம போகும்போது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். முக்கியமாக சொல்ல போனோம் அப்படின்னா, ஒரு பேருந்தில் பயணம் செய்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து அந்த பஸ்ஸில் இருக்கக்கூடிய நடத்துனரையும் அந்த டிரைவரையும் வந்து நம்ம நம்பக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. அந்த இடத்துலையும் அந்த சூழ்நிலையிலையும் இப்போ வந்து ஒரு ஒரு நைட் ட்ராவல் பண்ணுறோம், அந்த பஸ் வந்து ரொம்ப வேகமாக போகுதுன்னா அவங்கக்கிட்ட போய் நம்ம ஐயா கொஞ்சம் மெதுவாக போங்க, எல்லோரும் பயப்படுறாங்க, நம்ம சீக்கிரம் போ, அவங்களுக்கு அந்த டைம் இருக்கும், இந்த டைமில் கொண்டு போய் இதை நிறுத்தணும், இந்த வண்டி இந்த இடத்துல நிப்பாட்டணும் அப்படிங்கிறது எல்லாம் இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக போகிறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஏன் அப்படின்னா, அந்த பஸ்ஸில் போகக்கூடிய ஒரு 50 பேர் பயணிக்கிறாங்க அப்படின்னா அந்த 50 பேருடைய வாழ்க்கையும் சரி, அவங்களுக்கான கனவுகளும் சரி, அந்த நடத்துனரிடமும் அந்த அந்த பஸ்ஸில் இருக்கக்கூடிய அந்த டிரைவர்கிட்டையும் தான் இருக்குது. அதனால் அவங்க ரொம்ப ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், அது எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் அங்கே அந்த சில சமயங்களில் வந்து நம்ம இரவு நேரத்தில் பயணிக்கும் போது அந்த ஸ்பீடு பிரேக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேகத்தடை இருக்கும் பாருங்க, அது கண்ணுக்கு தெரியாது நம்ம ரொம்ப வேகமாக போகும்போது. அதனால் மெதுவாகவும் நிதானமாகவும் ஓட்டணும் அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாங்க. இப்போ இணைப்பில் யார் வந்திருக்கீங்க? வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம்
3: வணக்கம். காங்கையும் வீர செலவுலேருந்து கணேசன் பேசணும்.
1: சொல்லுங்க கணேசன்.
3: அப்போ எச்சரிக்கையாக இருக்கிறது வந்து பயமா நினைக்கூடாதுங்க, அது ஒரு வந்து அது ஒரு வெற்றிக்கான யுக்தியாக தான் நினைச்சுக்கணுங்க. ஏன்னா ஒரு சாலையை கடக்கும் போது கூட அந்த பயமா நினைச்சுக்காம அந்த எச்சரிக்கை உணர்வோட வந்தோம்னா அந்த வெற்றி கிடைக்கும் இல்லைங்க, அது நடந்துடணும் இல்லைங்க.
1: அது
3: வந்து ஒரு வெற்றியைத்தானே கடந்துக்கணும் நினைச்சுக்கணும், அது பயமா நினைக்கூடாது இல்லைங்க. அது மாதிரிதான் அந்த மின்சாரத்தை பயன்படுத்தும் போது அதை ஒரு எச்சரிக்கையா கையாண்டோம்னா அது ஒளிரும் இல்லைங்க.
1: கண்டிப்பா.
3: அது மாதிரி வந்து அதை வந்து பயமா எடுத்துக்கூடாதுங்க, ஒரு எச்சரிக்கையா தான் இருக்கும்போது அதை ஒரு வெற்றிக்கான யுக்தியாக எடுத்துக்கோங்க மேடம்.
1: ரொம்ப அழகாக சொன்னீங்க. இப்போ இவர் சொன்ன மாதிரி உதாரணமாக எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து நம்ம ஒரு சிக்னலில் நிற்கிறோம், சிக்னலில் நிற்கும்போது நமக்கு வண்டியெல்லாம் நின்றுருக்கு, ரெட் சிக்னல் விழுந்திருக்கு, நம்ம அந்த நேரத்தில் ரோடை க்ராஸ் பண்ணுறதெல்லாம் தப்பே கிடையாதுங்க. ஆனால் சிக்னல் இல்லாத இடத்துல வண்டி வரலைங்க அதனால் நான் க்ராஸ் பண்ணி போகிறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்பவுமே தவறானது. ஏன் அப்படின்னா, எச்சரிக்கையாக இருக்கிறேன் அப்படிங்கிறது அசட்டு துணிச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலைகளுக்கு நம்ம சில சமயங்களில் தள்ளப்படுவோம். நான் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கேங்க, என்ன மாதிரி தைரியமான ஆளை பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அசட்டுத்தனத்தில் நிறைய தவறுகளை செய்வோம். அந்த தவறுகளை தவிர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மேற்கொள்ளக்கூடிய எச்சரிக்கையான அந்த வெற்றி பாதை ரொம்ப ரொம்ப சுவையானதாகவும் வெற்றி கணியை தரக்கூடியதாகவும் இருக்கும். நாம் கேட்டு ரசித்தோம் கோடை பன்மலை 100.5 உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.

0: கோஷா சன்ஃப்ளவர் ஆயில். குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
1: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
2: வழங்கிய வானவில் இணைந்து வழங்கியோர்
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதா முக்கியம். உங்களோட சிறந்த வாழ்க்கைக்கான பாதையை உறுதி செய்யற ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் தேர்ந்தெடுங்க.
1: ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
5: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது கரூர் மாவட்டம் தெற்கு காந்தி கிராமம் திருச்சி சாலையில் உள்ள விளையாட்டு மைதானம் அருகில் இருந்து வலமர இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் உதயசூரியன்.
6: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
8: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வி ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
9: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
6: வழங்கும் வானவில்.

0: நிற்காம முன்னேறணுங்க, அன்பால் எப்பயுமே கை சேரணும். வானம் எல்லாரும் சொல்லுவாங்க, நமக்கு ஒருத்தர் வந்து ஒரு ஏதோ ஒரு நம்பிக்கை தராங்க, ஏதோ ஒரு முன்னெச்சரிக்கை தராங்க அப்படின்னா வந்து உதாரணமாக சொல்லக்கூடியதுன்னு பார்த்தோன்னா வானம் சொல்லுவாங்க. வானமே எல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த வானத்தை வந்து எல்லையாக நினச்சி அதோட நோக்கி பயணிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா அதோட வெற்றியின் யுக்திகள் ஏகப்பட்டது நமக்கு கிடைக்குங்க. எச்சரிக்கையாக இருக்கும்போது அதுவே அந்த வானத்தை கூரையாக நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நம்மளுடைய பயத்தின் வெளிப்பாடாக தான் இருக்கும். கண்டிப்பாக எதையுமே நம்ம பார்க்கறதுல தான் இருக்கு. இப்ப யார் இணைப்புல வந்திருக்கீங்க? வணக்கம்.
1: அன்பு சகோதரிக்கு அன்பான காலை வணக்கம். வருவது புதுக்கோட்டை மாவட்டம் கோணாபட்டில இருந்து பழங்காய் பேசுறப்பா. அன்பு பண்பலைக்கு 27வது உதய விழா வாழ்த்துக்களை மனசார நெஞ்சார தெரிவிச்சுக்கிறேன்.
0: நன்றிங்கம்மா, உங்களுக்கு முதல் நாள் வாழ்த்துக்கள்.
1: நல்ல தலைப்புப்பா. அதாவது வந்து இந்த அதாவது வந்து நமக்கு அந்த வெற்றிங்கிறது பயம் கலந்த யுக்தியோட வரக்கூடியதாப்பா நமக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி. யுக்தி மட்டுமே சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப நம்ம வந்து ஒரு பயந்து பயணிக்கும் போது வந்து நம்ம அந்த பயத்தோட நம்ம நல்லவ போய் சேரணுமே போற இடத்துக்கு அப்படின்னு அந்த விதிமுறைகளை பின்பற்றி நம்ம பயத்தோட நம்ம போய் சேர்ந்த போறது அது வெற்றி. அந்த அளவுக்கு நம்ம யுக்தியை மட்டுமே நம்ம பாக்குறது இல்லை. அதே மாதிரி இந்த நாவடக்கம், இந்த நாவடக்கம்ங்கிறது நம்ம ஒரு பெரியவர்கள்ட்டயோ நம்ம ஆபீஸ்லயோ எந்த இடத்துலயும் பேசும்போது நம்ம அந்த பயத்தோட இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம பேசக்கூடாது. இந்த ரெண்டுமே கலந்துருக்கு, பயமும் இருக்கு யுக்தியும் இருக்கு. அதுல வந்து நம்ம வெற்றி அடைறோம். ரெண்டாவது மூணாவது வந்து நம்ம உடல் ஆரோக்கியம், அதுதான் மிகப்பெரிய வெற்றி. அப்படிங்கும் போது நம்ம கண்ட வெளியே சாப்பிடக்கூடாது அப்படின்னு அந்த பயம் இருக்கு நமக்கு. அந்த பயத்தோட நம்ம வந்து ஆகாது போகாத சாப்பிடாம இருந்தாவே அது மிகப்பெரிய வெற்றி.
0: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது இந்த உணவு கட்டுப்பாடு வந்து நிறைய பேர்கிட்ட இருக்கவே இருக்காது. அதாவது சொல்லுவாங்க, எனக்கு வந்து சுகர் இருக்குங்க, நான் வந்து ஸ்வீட் சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட சொல்லிட்டு போயிருப்பாங்க. அங்கிட்டு போய் பார்த்தோன்னா ஒரு

0: இல்லை ஸ்வீட்டை வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதாவது பயம் இருக்க தான் செய்யணும், எச்சரிக்கையுடன் கூடிய பயம் நமக்கு வெற்றியை தரக்கூடியதாகவும் இருக்கலாம். சில சமயங்களில் வந்து நம்ம ஈஸியாக வெற்றி கிடச்சிருக்கும் நமக்கு, நம்ம வந்து ஒரு சில முயற்சிகள் எடுத்திருந்திருப்போம், அது வந்து வெற்றி கிடச்சிருந்துருக்கும். கண்டிப்பாக முயற்சி பண்ணாமல் யாருக்குமே எந்த வெற்றியுமே கிடைக்காது. யாருக்கும் வந்து இந்தாங்க நீங்கள் இதை வச்சுக்கோங்கன்னு கொடுக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு முயற்சி, ஒரு சின்னதாக இருக்கலாம், அது பெருசாகவும் இருக்கலாம், அவங்கவுங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சியையும் அந்த வெற்றியையும் பொறுத்தது. அந்த நேரத்தில் வெற்றி பெற்றதுக்கப்புறமா ரொம்ப ரொம்ப பயமாக இருக்கணும், ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, ஈஸியாக கிடச்சிருச்சு அப்படின்றதுனால ரொம்ப ஜாலியாக இருந்துடக்கூடாது. ரொம்ப கஷ்டப்பட்டு கிடச்சிருச்சுங்க, அதனால் நான் இதுக்கப்புறம் ரொம்ப ஜாலியாக இருப்பேன் அப்படிலாம் நினைக்கவே கூடாது. எப்பயுமே எச்சரிக்கையுடன் கூடிய பயம் தான் வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கீங்க. இப்போ இனிப்பில் யார் வந்திருக்கீங்க? வணக்கம். ஐயா சரியாக கேட்கலங்க. ஆ சொல்லுங்க ஐயா, இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. சரி, அவருடைய இணைப்பில் ஏதோ பழுதுருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இணைப்பை துண்டிச்சிட்டு திரும்ப கூட வாங்க. இப்போ இணைப்பில் யார் இருக்கீங்க? வணக்கம்.
1: வணக்கம் அக்கா.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
1: அக்கா, தேனி மாவட்டம் ஆண்டிவட்டி வட்டம் சித்தார்பட்டியிலேருந்து அஜித் பேசுகிறேங்க்கா.
0: சொல்லுங்க அஜித்.
1: அக்கா, எச்சரிக்கை என்பது ஒரு செயலுக்கான எச்சரிக்கைக்கா. அதை வந்து நான் ஒரு, அது வந்து பயத்தின் வெளிப்பாடு வந்து எச்சரிக்கை செய்யறவங்க அக்கா. அந்த எச்சரிக்கையை பின்பற்றவங்களுக்கு அந்த வெற்றியின் உத்தி கிடைக்கும்க்கா.
0: அதாவது இல்லை அஜித், நீங்கள் வந்து இப்போ வெற்றியோட வந்து எச்சரிக்கை செய்கிறாங்கன்னு சொல்றீங்க. எச்சரிக்கை நமக்கிட்ட இருந்து உருவாகணுமா, மற்றவங்க நமக்கு கொடுக்கணுமா?
1: அக்கா, இப்போ வந்து எச்சரிக்கை என்பது நம்ம கிட்ட இருந்து உருவாகணும் அப்படிங்கறத வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னாக்கா, நம்ம வந்து அந்த செயல் வந்து இப்ப ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் இருக்குக்கா, அந்த அதுல வந்து அபாயம் தொடாதீர்கள் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க.
0: கண்டிப்பா
1: அந்த இடத்துல வந்து அவங்க எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க. அந்த எச்சரிக்கையை மீறி நம்ம அதை நம்ம தொட்டோம்னா அது நமக்கு தோல்வி. அதே வந்து அந்த எச்சரிக்கையை நம்ம பின்பற்றோம்னா அது நமக்கான வெற்றிக்குன்னு உத்தி. அத நம்ம செய்யல வந்து நம்ம நம்மளோட எச்சரிக்கை என்பது நமது கவனமாக இருக்கணும். மற்றவர்களின் எச்சரிக்கை வந்து அறிகுறிகளாக அது மாறும்க்கா.
0: ரொம்ப அழகா சொன்னீங்க. அதாவது
1: ஒரு சின்ன குழந்தைய அப்பா அம்மா நடக்க வைக்கும் போது அந்த கையில வந்து ஒரு துண்டு போட்டுட்டு அப்படியே நடக்க வைப்பாங்கக்கா. அந்த அப்பா அம்மாவுக்கு குழந்தை உழுந்துட கூடாதுங்கிற பயம். ஆனா அந்த குழந்தைக்கு நம்ம நடந்துக்கிறோம், நடக்கிறோங்கிற வெற்றி.
0: அருமை அருமை அருமை, ரொம்ப ரொம்ப அழகாக சொன்னீங்க அஜித். அதாவது ஒரு வெற்றியும் பயமும் எச்சரிக்கையும் இது எல்லாமே வந்து ஒரே நேர்கோட்டில் இருக்குங்க. நம்ம அதை பயந்துட்டோம் அப்படின்னா வெற்றி அடைய முடியாது. அந்த வெற்றியை வந்து ஒரு நூலாக பயன்படுத்தணும், ஒரு கயிறாக பயன்படுத்தி அதை பிடிச்சு நடந்துகிட்டே இருக்கணும். அதுக்கு எச்சரிக்கை ஒரு தூண்டுகோலாக இருக்குது. எச்சரிக்கை அப்படிங்கிறது நம்மக்கிட்டேருந்து வந்தால் என்ன, அடுத்தவங்கள்டருந்து வந்தால் என்னங்க, நமக்கு கிடைக்க வேண்டியது வெற்றி மட்டும்தான். அது யார்கிட்டருந்து வந்தால் என்ன அப்படின்னு சொல்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறது வந்து ஒரு சின்ன விஷயம் தான். மற்றவங்க சொல்றது வந்து நமக்கு வந்து ஒரு விதை மாதிரி. நம்மகிட்ட இருந்து விதை வந்தாலும் அது வந்து உரம் போல வந்து நம்மளை முன்னேற்றி கொண்டு போகுது அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றிங்க.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
3: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
4: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
5: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR&VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
6: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம். கால் 9965523999.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
8: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய்.

0: அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
2: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
3: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
5: தொடர்புக்கு 9524936156.
6: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
7: வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்தன்கோ.

0: பயம் தயக்கத்தை ஏற்படுத்துதுங்க. அதுவுமே அதே மாதிரி எச்சரிக்கையாக இருக்கிறது வந்து தயக்கத்தையும் தாண்டி நம்மளுடைய வெற்றி பாதையில் நம்மளை சில சமயங்களில் பயணிக்கவும் செய்யுது. கொடை பண்பலை 100.5 வானவில் எச்சரிக்கையாக இருப்பது பயத்தின் வெளிப்பாடா வெற்றியின் யுக்தியா? இப்போ இணைப்பில் யார் வந்திருக்கீங்க? வணக்கம். வணக்கம். சொல்லுங்க ஐயா.
1: ஒரு 30 வருஷத்துக்கு
0: முன்னாடி
1: போயிடலாங்க. விட்டுட்டு போவாங்க. இன்னைக்கு எவ்வளவு எச்சரிக்கையா இருந்தாலும் அந்த பயம் நம்மளை விடுறது இல்ல பாத்தீங்களா. எங்க யாருகிட்ட குடுக்கறது, இல்ல நாமளே கூட்டிட்டு போலாமா, கூட்டிட்டு போக கூடாத இடமா இருந்தாலும் கூட்டிட்டு போகணுங்கிற ஒரு சூழல்ல கொண்டா விட்டுருக்காங்க.
0: இன்னைக்கு
1: அந்த எச்சரிக்கை வந்து எந்த அளவுக்கு நம்மள பாதுகாப்பா இருக்க சொல்லி அறிவுறுத்துறது பாத்தீங்களா.
0: அதுதான், அதாவது குழந்தைகளுடைய பாதுகாப்பு அப்படிங்கறது வந்து நம்ம எல்லார் கையிலயும் இருக்குதுங்க. முக்கியமா பெற்றோர்கள் வந்து இப்ப ஒருத்தவங்க கிட்ட பக்கத்து வீட்டுக்காரங்களே ஐயா சொன்ன மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்களாகவே இருந்தாலும் எதற்குமே ஒரு எல்லை உண்டு. நம்ம பக்கத்து வீட்டில்தான் இருக்காங்க. நாங்கெல்லாம் அண்ணன் தம்பி மாதிரி பழகுறவங்க, அக்கா தங்கச்சி மாதிரி பழகுறவங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் அவங்க வீட்டில் வந்து ரொம்ப விட்டு எப்போ பார்த்தாலும் அங்கேயே விட்டுருக்கிறது ரொம்ப தப்பு. அப்பப்போ விடலாங்க, தப்பு கிடையாது. அதுவும் அந்த மனிதர்களை புரிஞ்சு அறிஞ்சு தெரிஞ்சதுக்கப்புறமா அவங்கக்கிட்ட நம்ம இந்த மாதிரி குழந்தைங்களை பார்த்துக்கோங்க, எங்கள் வீட்டை பார்த்துக்கோங்க, இந்தாங்க வீட்டு சாவியை வச்சுருங்க, எங்கள் வீட்டுக்காரர் வந்தால் கொடுத்துருங்க, என் ஒய்ஃப் வந்தால் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறதுல தப்பு கிடையாது. வந்த உடனே அன்னைக்கு தான் குடி வந்திருப்பாங்க, அன்னைக்கே கொடுக்கறது ரொம்ப ரொம்ப தப்புங்க. ஏன் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். நன்றிங்க. இப்போ இணைப்பில் யார் வந்திருக்கீங்க? வணக்கம்.
2: இனிமையான காலை வணக்கங்கம்மா.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: மேட்டூர் வட்டம் 50 கலைச்செல்விங்க. பௌசியம்மா.
0: ம், சொல்லுங்க கலைச்செல்வி. நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கேங்கம்மா. சொல்லுங்க.
0: நலமா இருக்கோம், சொல்லுங்க.
2: ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா உங்களோட பேசுறதுல. இன்னைக்கு ஒரு அற்புதமான தலைப்புங்கம்மா. எச்சரிக்கையா இருப்பது பயத்தின் வெளிப்பாடுதாங்கம்மா.
0: சொல்லுங்க.
2: நம்ம கொரோனா வருதுன்னு தெரிஞ்சு நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம தடுப்பூசி போட்டுக்கிட்டோம் இல்லைங்கம்மா.
0: ஆமா.
2: அது வந்து நம்ம உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக நம்ம பயத்தினாலதானே நம்ம தடுப்பூசி, கொரோனா தடுப்பூசி போட்டுக்கிட்டோம், நம்ம உயிரோட இருக்கணும்
0: அப்படின்ட்டு.
2: அது வந்து ஒரு பயத்தின் வெளிப்பாடு தாங்கம்மா. ஏன்னா நம்ம ஊசி போடலன்னா நம்ம உயிரோட இருக்கணும் ஒரு பயம் தாங்கம்மா.
0: அதான்

0: அதாவது தடுப்பூசிகள் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு இதை சொன்னீங்க. தடுப்பூசி போடுறது வந்து நம்மளுடைய பயத்தின் வெளிப்பாடாகவும் இருக்கலாம், அது எச்சரிக்கையின் ஒரு உதாரணம்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா நம்ம பயந்து போய் நம்ம ஊசி போடுறது நம்மளுடைய சுயநலம்னு சொல்லலாங்க. எல்லாருக்காகவும் நம்ம மக்கள் நல்லா இருக்கணும், நம்ம கூட இருக்கவங்க நல்லா இருக்கணும். வாங்குங்க, இப்படி கொரோனா வருதாங்க, வாங்க போய் ஊசியை போட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம் அந்த காலகட்டம் அந்த சூழ்நிலை நம்ம எல்லாருமே கடந்து வந்தது, அது எவ்வளவு பயங்கரமா இருந்தது அப்படிங்கிறது இப்ப நினைச்சாலும் எல்லாருக்குமே வந்து ஒரு நிமிஷம் அந்த மாதிரி ஒரு நிலைமை யாருக்குமே இப்பயும் வரக்கூடாது, இனியும் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை தரக்கூடியது. அதே மாதிரி ஒரு சுகாதாரம் அப்படிங்கிறத வந்து நமக்கு அதுக்கப்புறம் எல்லாருமே சுகாதாரம் பத்தி பேசுவாங்க, சுத்தத்தை பத்தி பேசுவாங்க, ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ அந்த காலகட்டத்துக்கு அப்புறம் அதை எல்லாருமே வந்து கடைபிடிக்கக்கூடிய ஒரு சமூக நெறி வந்து உருவாயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். முன்னாடிலாம் எல்லாரும் வணக்கம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க, கை கொடுத்த ஹாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ பாருங்கள், வணக்கம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. அது எல்லாத்துக்கும் காரணமாகவும் அந்த கொரோனா காலகட்டம் பயங்கரமாக இருந்தாலும் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாங்க.
1: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்.

0: முதல் அடி நம்மளுடைய வெற்றி பாதையில் அந்த முதல் அடியை எடுத்து வைக்கிறதுக்கு எப்பயுமே நம்ம பயப்படவும் கூடாது, தயக்கம் ஏற்படவும் கூடாது, முதல் அடியை எடுத்து வைக்கிறதுக்கு கூட எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, நமக்கு நிறைய பாதைகள் இருக்கும். நம்ம வந்து ஒரு பாதையில் பயணிக்கிறோம் அப்படின்னா அதன் பாதைகளோட பிரிவுகள் வந்து ஏகப்பட்டது இருக்கும். அந்த பிரிவில் எந்த பிரிவில் நம்ம அந்த முதல் அடியை எடுத்து வைக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதற்கு எச்சரிக்கை ரொம்ப ரொம்ப அவசியமும் கூட. அந்த எச்சரிக்கையோடு வரக்கூடிய பயமும் அப்பப்போ நமக்கு தேவையும் படுத்துதான் அப்படின் என்ன தாங்க சொல்கிறீங்க, கடைசியில் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நம்ம நேயர்களும் பொதுவான கருத்துக்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க. எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்கிறாங்க, பயப்படணும்னு சொல்கிறாங்க, அது வெற்றிக்கான யுக்தின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன தான் நடக்க போகுது அப்படின்னு கேட்குறீங்களா? தெரிஞ்சுக்கலாங்க. ஒன்று கொஞ்ச நேரத்தில் கோடை பண்பலின் 100.5 இது வானவில். எச்சரிக்கையாக இருப்பது பயத்தின் வெளிப்பாடா, வெற்றியின் யுக்தியா? இப்போ இனிப்பில் யார் வந்திருக்கீங்க? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: அதாவது ஒவ்வொரு எச்சரிக்கையிலுமே ரெண்டுமே இருக்குங்க மேடம். மேலோட்டமா பாக்கும்போது பயமுறுத்துறதா தெரியும், ஆழ்ந்து பாக்கும்போது அத வந்து நம்ம நல்வழிப்படுத்துறதுக்காக சொல்லக்கூடியது.
0: கண்டிப்பா
1: கொஞ்சம் ஸ்மோக்கிங்
0: கான்சஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்
1: சொல்றோம் மேடம். அது பார்த்தா மேலோட பார்க்கும்போது ஸ்மோக் பண்ணா கேன்சர் வரும்ன்ற ஒரு பயம் இருக்கும்.
0: ஆமா.
1: அப்ப ஸ்மோக் பண்ணலன்னா நீங்க நல்லா ஹெல்த்தியா இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அதுல இருக்கு. எதிர்மறை செய்தியா இருந்தாலும் அதுல நேர்மறை சிந்தனை நிறைய இருக்குங்க மேடம். அதே மாதிரி சிக்கனமாயிருங்கன்னு சொல்றோம், சிக்கனமாயிலன்னா பின்னாடி ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும் அப்படிங்கிற ஒரு யதார்த்தம் இருக்கு அதுல. ரெண்டுமே கலந்ததுதாங்க மேடம் எச்சரிக்கையா இருக்கு.
0: எச்சரிக்கை அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு அலர்ட் கொடுக்குற மாதிரிங்க. அதாவது புகைப்பிடித்தல் உடல்நலத்திற்கு கேடு அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா அது வந்து புகைப்பிடிப்பவங்களுக்கு மட்டும் கிடையாது, அவங்க கூட இருக்கிறவங்களுக்கும் தான். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த காற்று, தூய்மையான காற்றை கூட மாசுபடுத்துறோம். நம்மளுடைய எந்த ஒரு தேவைகளையும், நமக்கான நமக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒரு தீங்குமே சரி, நம்மளால நடந்தா சரின்னு சொல்லுவோம். பிறரால நடக்கும் போது அவங்களால தான் இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டுறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. நம்ம சுட்டி காட்டும் போது ஒரு விரல் நம்மளை பார்த்துட்டு இருக்கு அப்படிங்கிறது எப்பயுமே யாருமே யோசிக்க மறக்கக்கூடாது. அதே மாதிரி தான் புகைப்பிடிக்கிறதும் சரி, நம்ம கையை பிடிச்சி இப்படி பிடிக்கும்போது அவங்களுக்கு பார்க்குறப்ப நல்லாயிருக்கும், எல்லாம் செம்மையாக இருக்குது, பார்க்குறப்ப அழகாக இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் வாழ்க்கை வந்து அழகாக இருக்காது இந்த மாதிரி செயல்களை செய்யும் போது. நன்றிங்க.
2: ஐயர் சார், உங்க வீடு 1970s ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில் மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
1: ஸ்வஸ்திக் விஷன் தயாரிப்பில் ஜிப்ரானின் அற்புத இசையில் உங்கள் KJR நாயகனாக அறிமுகமாகும் அங்கீகாரம் திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: ஸ்வஸ்திக் விஷன் தயாரிப்பில் ஜிப்ரானின் அற்புத இசையில் உங்கள் KJR நாயகனாக அறிமுகமாகும் அங்கீகாரம் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது.
1: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
2: வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரும் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
3: நிமிடமாயாச்சு. கொடை பண்பலையின் 1.5 வானவில் எச்சரிக்கையாக இருப்பது பயத்தின் வெளிப்பாடா வெற்றியின் யுக்தியா? நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய நிறைவான நேயர் யார் இங்கிருந்து? வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம். யார் பேசுறீங்க?
4: ராமநாதபுரம் மாவட்டம் யமுனேஸ்வரத்திலிருந்து ராஜாரவன் பேசுறேன்.
3: சொல்லுங்க.
4: அதாவது எச்சரிக்கையை பார்த்தீங்கன்னா தோல்விக்கான பயத்தின் அறிகுறி தாங்க. ஏன்னா பேரிடர் காலங்களில் பார்த்தீங்கன்னா எச்சரிக்கை கொடுப்பாங்க. ஏதாச்சும் ஒரு வயர் அறுந்து விழுச்சுன்னா எச்சரிக்கை கொடுப்பாங்க.
3: கண்டிப்பா.
4: அது இப்போ ஒரு வனத்துல போகிற அந்த பார்த்தீங்கன்னா மிருகங்கள் நடமாட்டம் இருக்கு எச்சரிக்கை கொடுப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா வெளியிலிருந்து வரக்கூடியது. ஆனா வெற்றிக்கான யுக்தி என்னது பார்த்தீங்கன்னா உள்ளிருந்து வெளியே போகக்கூடியது. அது பார்த்தீங்கன்னா கவன சிதறல் இல்லாமல் பார்த்தீங்கன்னா செயல்படக்கூடியதான் வெற்றிக்கான யுக்தி. கவனத்துக்கும் எச்சரிக்கைக்கும் வேற எச்சரிக்கை வந்து வெளியிலிருந்து விடுக்கப்படுவது.
3: அதாவது ரெண்டும் வேற வேறங்க. ஒரே ஒரு லைன்ல இல்லவே இல்லை அப்படின்னு இருக்கீங்க. அதாவது பயத்தின் வெளிப்பாடு எச்சரிக்கையாக இருக்கலாம். ஏன் அப்படின்னா இதுக்கப்புறம் அந்த தவறை நம்ம செய்யக்கூடாது, அதனால ஏற்பட்ட ஒரு பயம் அப்படின்னு சொல்லலாம். அதனால உருவா

ஆகக்கூடிய எச்சரிக்கை எப்பயுமே நம்மளை நேர்வழிப்படுத்தி வெற்றியை கண்டிப்பாக தரக்கூடியதாக தான் இருக்கும். எச்சரிக்கையாக இருப்பது பயத்தின் வெளிப்பாடாக வெற்றியின் யுக்தியா. ஒரு புத்தகத்தை படிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதன் ஒவ்வொரு பக்கமும் பல எதிர்பாராத சுவாரஸ்யங்களை தரக்கூடியது. அந்த சுவாரஸ்யங்கள் நிறைந்த வாழ்க்கையில் எச்சரிக்கையாக இருப்பது அடுத்த பக்கத்தில் என்ன நடப்புது அப்படின்றதுக்கான ஒரு ஆயத்தமாகக்கூடிய நிலைன்னு சொல்லலாம். அதுக்குன்னு அந்த பக்கத்தில் பயமுறுத்தக்கூடிய நிகழ்வுகள் இருந்துருமோ அப்படின்னு அந்த பக்கத்தை திரும்ப பார்க்கலன்னா பல வாய்ப்புகளை இழந்துருவோம். நம்மளுடைய வாழ்க்கையில் வாழ்க்கை புத்தகத்தில் அதை நம்ம தாங்க மகிழ்ச்சியானதாகவும் மனம் ஏற்கக்கூடிய சில நிகழ்வுகளாலையும் குறும்புகளாலையும் நம்ம சாதனைகளாலையும் சோதனைகளாலையும் நிரப்பப்படக்கூடியது தான். அதை நம்ம வாழ்க்கையில் தான் இருக்குது. அந்த வாழ்க்கை புத்தகத்தில் அடுத்த பக்கத்தை நம்ம திருப்பி பார்க்கணும், மற்றவங்களை திருப்பி பார்க்க வைக்க சொல்லவே கூடாது. அச்சோ திருப்பி பார்க்காத அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் நம்ம அதை செய்யக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் நம்மளை பற்றின நமக்கான வெற்றியை பற்றியும் நமக்கு நிறைய முடிவுகள் எடுக்கணும். அதற்கான எச்சரிக்கையாக இருக்கிறதுல தவறே கிடையாது. ஆனால் அந்த எச்சரிக்கை எதற்கானது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வெற்றியை நோக்கிய பாதையில் ஒரு முறை வந்து நம்ம தோல்வியை தழுவிட்டோம் அப்படின்னா அது திரும்ப கிடைக்கக்கூடாது, அந்த தோல்வி வந்து நமக்கு திரும்ப பெறக்கூடாது அப்படின்னு எச்சரிக்கையாக இருக்கிறதுல எந்த தப்புமே கிடையாது. நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்திட்டே இருப்பாங்க சில சமயங்களில். அந்த பயத்தை தாண்டி அதை பயம் கிடையாது, நம்மளை எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு அறிகுறின்னு சொல்லலாம். அதை வந்து பயமாக எடுத்துக்காம அவங்க நமக்காக நல்லதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விதத்துலையும் யோசிச்சு பார்க்கலாம். நம்மளை யாரையாச்சும் பார்த்துட்டு நம்மளை பைத்தியம் அப்படின்னு சொன்னாங்களோ அதை நம்பவே நம்பக்கூடாது. ஆனால் நம்மளை ஒரு முட்டாள்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்புங்க. ஏன் அப்படின்னா நம்ம எப்பயுமே புத்திசாலியாக இருக்க முடியாது. முட்டாள் அப்படின்னா ஏமாளிகள் கிடையாதுங்க, பைத்தியமும் கிடையாது. எச்சரிக்கையோடு வாழ்க்கையின் நகைச்சுவைகளையும் குறும்புகளையும் ரசித்து வெற்றி பாதையில் பயணிக்க ஆயத்தமாகவங்களுக்கு எச்சரிக்கையாக இருப்பது சில பாடங்கள் தந்த பயமாக இருக்குது. அந்த பயத்தையும் நம்மளோட பலமாக மாற்றி வெற்றி பாதையின் வெற்றியின் யுக்தியாக கொண்டு வெற்றி பெறுவோம் என்று கூறிய நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை நூறுபொழி ஐந்தின் வானவில். இன்றைய தீட்டி மகிழ்வித்தது எச்சரிக்கையாக இருப்பது பயத்தின் வெளிப்பாடா வெற்றியின் யுக்தியா. நிகழ்ச்சியிலிருந்து நானும் விடைபெறுகிறேன். என்று உங்கள் பிரியமுடன் பௌசியா.

0: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
2: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
0: வழங்கிய வானவின்
4: வாய்ப்புகளையும் வார்த்தைகளையும் சரியாக பயன்படுத்தினால் வாழ்க்கையில் முன்னேறலாம் என்று கூறிய நினைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5 வானவில். இதுவரை நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் பிரேம்தாஸ் சரவணன், கணினியாகம் வி சக்திகுமார், அழைப்புகள் ஒருங்கிணைப்பு லோகப்ரியா. எனினும் கொடை பண்பலை 100.5 பண்பலை வானவில் இந்தியாவில் நிகழ்வுகளின் நினைவுகள் நிகழ்ச்சிக்கு முன் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
5: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுலா. செஷல்ஸ் தீவு இந்தியாவின் ஒரு அண்டை நாடாகவும் பெருங்கடல் திட்டத்தின் முக்கிய பங்குதாரராகவும் விளங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தேசிய கல்விக் கொள்கை உயர்கல்வியை உலகத்தரத்திற்கு

உயர்த்த முக்கியத்துவம் அளிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையிலான விரிவான பொருளாதார ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவில் முக்கிய மைல்கல் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கல்பாக்கம் அணு ஆராய்ச்சி மையத்தில் உலகின் முதல் ஹைட்ரஜன் உற்பத்தி நிலையம் தொடங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பொருளாதாரம் வளர்ச்சியடைய வேண்டும் என்றால் கிராமப்புறங்களும் வளர்ச்சி பெற வேண்டும் என்று மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளின் நியாயமான கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளும் அரசாக தவிக்க அரசு இருப்பதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் தில்லி பிரதிநிதியாக கர்நாடகாவை சேர்ந்த திரு வெங்கட நாராயண நியமனத்தை மாநில அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சட்டப்பேரவை தேர்தலுக்கு பின்னர் தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக விசிக தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். திருநெல்வேலி ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக சில ரயில்களின் சேவையில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இஸ்ரேல் லெபனான் இடையே நீண்டகால அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். வெனிசுலாவில் நிகழ்ந்து சக்தி வாய்ந்த இரு நிலநடுக்கங்களால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 920 உயர்ந்துள்ளது. லண்டனில் நடைபெற்ற ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 7-1 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஒவ்வொரு வருடங்களையும் மாதங்களையும் வாரங்களையும் நாட்களையும் நிமிடங்களையும் நொடிகளையும் உந்தி தள்ளி வாழ்க்கை சக்கரத்தை உருட்டி கொண்டிருக்கிறோம். காலங்களும் கணக்கை காட்டிவிட்டு ஓடிக்கொண்டுதான் இருக்கின்றன. நாட்காட்டியின் காகிதங்களாய் பறந்துவிட்ட காலங்களுக்குள் சாதனைகளும் சோதனைகளும் நாளைய வரலாறுகளாய் ஒளிந்து கொண்டுதான் இருக்கின்றன. நினைவு பெட்டகத்திலிருந்து ஒளி அலைகளாய் நிகழ்வுகளின் நினைவுகள் உங்கள் கோடி பண்பலை 100.5 MHz. வணக்கங்களுடன் சலீமா ஷாஜஹான்.
1: வணக்கங்க எல்லாரும், எப்படி இருக்கீங்க? உலகம் ஒரு தன்னம்பிக்கைக்கான உதாரணம். எங்கிருந்தோ தன்னோட தொடர்பை அறுத்துக்கிட்டு தன்னந்தனியா சூரியனையும் சூரிய குடும்பத்தின் கோள்கள் துணைக்கோள்கள் அண்டப்பாறைகள்னு எல்லாத்தோடையும் மணிக்கு லட்சக்கணக்கான வேகத்துல கோடிக்கணக்கான தூரத்தை கடந்து இன்னும் பயணித்து கொண்டிருக்கும் உலகம் ஒரு தன்னம்பிக்கைக்கான உதாரணம். அதுல வாழ்ற நாம மட்டும் ஏன் தன்னம்பிக்கைய இழக்கணும்? விடாமுயற்சியோட அதை நம்ம அடையாளமாக்கி தொடர் நடை போடுவோம் ஹெலன் கெல்லர் மாதிரி. ஆம், இன்னைக்கு நம்பிக்கை நாயகி ஹெலன் கெல்லரின் பிறந்த நாள். 1880 June 27 அமெரிக்காவின் அலபாமா மாநிலத்தில் பிறந்த ஹெலன் கெல்லர் 19 மாத குழந்தையாக இருந்தபோதே கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டு தனது பார்வை திறனையும் செவித்திறனையும் இழந்தார். ஆனா தன் தன்னம்பிக்கைய அவங்க இழக்கல. இன்னும் அதிக கனவுகளை கண்டாங்க, அதை நிஜமாக்க உழைச்சாங்க, சாதனைகள் செஞ்சாங்க. வாழ்க்கை என்பது துணிச்சலான ஒரு சாகசம். இப்படி நீங்கள் யோசிக்காவிட்டால் வாழ்க்கை என்பது ஒன்றுமே இல்லைதான். வாழ்க்கை என்பது துணிச்சலான ஒரு சாகசம். இப்படி நீங்கள் யோசிக்காவிட்டால் வாழ்க்கை என்பது ஒன்றுமே இல்லைதான் அப்படின்னு ஹெலன் கெல்லர் சொல்லியிருக்காங்க. உலக புகழ் பெற்ற எழுத்தாளர், பேச்சாளர், சமூக செயற்பாடு

பொறியாட்டாளராக இவங்க உயர்ந்த காலகட்டத்துல இவங்களோட உடல் குறைபாடு வெற்றிக்கு தடை போட பார்த்தது உண்மைதான். ஆனா அத அவங்க தகர்த்தெறிஞ்சாங்க அப்படிங்கறதுதான் வரலாறு. இன்னைக்கு அவங்க வாழ்க்கை வரலாற்றை தெரிஞ்சுக்கலாமா? இது கோடை பண்பலை 100.5 MHz நிகழ்வுகளின் நினைவுகளில் இருளை வென்ற ஒளிக்கதிர். ஹெலன் கெல்லரின் சரித்திர வாழ்க்கை ஒரு பார்வை.

பாடங்களை எடுத்துக்காட்டுற போதக குரு, அடிப்படை ஒழுக்க நெறிகள், நம்மளோட ஐம்புலங்களை கட்டுப்படுத்த கத்து கொடுக்கிற சூசக குரு, இறைவழி, யோகா, ஆன்மீக வாழ்க்கைய உபதேசிக்கிற வாசக குரு, சீடர்களை செயல்முறைகள்ல ஈடுபடுத்தி உலகத்தோட அறியாமைய நீக்கி கடமைக்கான பாதைய அமைச்சு கொடுக்கிற காரண குரு, சந்தேகங்களை நீக்க பிறப்பு இறப்பு மாதிரியான விஷயங்கள்ல இருக்கிற பயத்தை போக்குற பரம குருன்னு குருஸ்தானத்துல இருக்கிறவங்க பலர். நமக்கு அப்படி ஒரு குரு அமைகிறது ரொம்ப பாக்கியமான ஒரு விஷயம். இது மாதிரியான ஒரு குரு ஹெலன் கெல்லரோட வாழ்க்கையிலயும் இருந்தாங்க. அவங்களோட ஒரு மகத்தான வழிகாட்டி அவங்களோட ஆசிரியர் ஆன் சல்லிவன் தான். 1887 ஹெலன் சந்திச்ச ஆன் சல்லிவன் அவங்களுக்கு பொறுமை, அன்பு, புதுமையான கற்பித்தல் முறைகள் இப்படி பல விஷயங்களை சொல்லி கொடுத்தது அவங்க தான். அப்படி கத்துக்கிட்ட விஷயங்களை வச்சு ஹெலன் கெல்லர் ஒரு புதிய உலகத்தையே திறந்தாங்க. காதும் கேட்காம பார்வையும் இல்லாம இருந்த ஹெலன் கெல்லருக்கு தண்ணீரை தொட்டு அவங்களோட உள்ளங்கையில WATER அப்படின்னு தனித்தனி எழுத்தா எழுதி காட்டி வாட்டர் அப்படின்னு வார்த்தைகளுக்கும் பொருட்களுக்கும் இடையில இருக்கிற அந்த தொடர்பு புரிய வச்சாங்க. அதுதான் ஹெலனோட வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனையா அமைஞ்சது. கல்வி அப்படிங்கிறது இருள்ல இருந்து வெளிச்சத்துக்கு அழைத்து செல்ற பாலம் அப்படிங்கிறதுக்கு ஹெலன் கெல்லரோட வாழ்க்கையே ஒரு சான்று. இது கோடை பண்பலை 100.5 MHz நிகழ்வுகளின் நினைவுகளில் இருளை வென்ற ஒளிக்கதிர். ஹெலன் கெல்லரின் சரித்திர வாழ்க்கை ஒரு பார்வை.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
4: வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரும் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
5: எல்லைகளை கடந்த கல்வி பயணம் எப்பவுமே ஒரு சாதனையாளரை உருவாக்கும். பார்வை திறனும் இல்லாம, செவித்திறனும் இல்லாம ஒரு குழந்தை இந்த உலகத்துல ஒரு சிறந்த கல்வியாளரா ஆக முடியுமா? அது சாத்தியம்தானா? இந்த கேள்விக்கான பதில்தான் ஹெலன் கெல்லரோட வாழ்க்கை. உடல்ல இருக்கிற குறைபாடுகள் அறிவு தேடலுக்கு ஒரு தடையாவே இருக்க முடியாதுன்னு நிரூபிச்சு காட்டினவங்க தான் ஹெலன் கெல்லர். தன்னோட ஆசிரியர் ஆனோட துணையோட பிரெய்லி எழுத்து முறைய ரொம்ப சீக்கிரத்திலேயே கத்துக்கிட்டாங்க ஹெலன். அவங்களோட தாய்மொழியான ஆங்கிலம் மட்டும் இல்லாம பிரெஞ்சு, ஜெர்மன், கிரேக்க மொழி, லத்தீன் மொழி மாதிரி பல மொழிகளையும் கத்துக்கிட்டாங்க ஹெலன் கெல்லர். அறிவே, அன்பு, ஒளி மற்றும் தொலைநோக்கு, இத சொன்னது ஹெலன் கெல்லர் தான். கல்வியோட சக்திய உணர்ந்த அவங்க ஒவ்வொரு நாளும் புதுசா ஒரு விஷயத்த கத்துக்கிறத வழக்கமா வச்சுக்கிட்டு இருந்தாங்க. நம்பிக்கை என்பது சாதனையை உருவாக்கும் சக்தி. நம்பிக்கை இல்லாமல் எதையும் சாதிக்க முடியாது என்ற அவங்களோட வார்த்தைகள் இன்னைக்கும் மாணவர்களுக்கு ஊக்கமளிக்கிற வார்த்தைகளா இருக்கின்றன. உடல் திறன் மட்டுமே வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கறதில்ல, மன உறுதியோட விடாமுயற்சியும் தான் உண்மையான கல்விக்கான அடித்தளம்னு ஹெலன் கெல்லர் தன்னோட வாழ்க்கையில உயர்ந்து நிரூபிச்சிருக்காங்க. சவால்களை தாண்டி அறிவை பெற்ற அவங்களோட வாழ்க்கை பயணம் வெறும் பயணம் அல்ல, நாம ஒவ்வொருத்தவங்களும் கற்க வேண்டிய பாடம். கத்துக்கலாமா? இது கோடை பண்பலை 100.5 MHz. நிகழ்வுகளின் நினைவுகளில் இருளை வென்ற ஒளிக்கதிர். ஹெலன் கெல்லரின் சரித்திர வாழ்க்கை ஒரு பார்வை.

வரலாறு படைத்த ஒரு சாதனை எப்படி இருக்கும்? பார்வைத்திறன் செவித்திறன் இல்லாத நிலையில உயர்கல்வி பயில்றது எவ்வளவு கஷ்டமா இருக்குமோ அப்படி இருக்கும். இந்த கடினமான நிலையிலிருந்து கல்விங்கிற ஒரு ஒளிக்கதிரை பின்பற்றி வெற்றி பயணத்தை ஏற்று இன்னைக்கு இந்த உலகத்துல எத்தனையோ பேரு செயல்படுறாங்க. இந்திய அளவுல கல்வி அமைச்சகத்தோட AISHE அப்படிங்கிற ஆல் இண்டியா சர்வே ஆன் ஹையர் எஜுகேஷன் சொல்றது என்னன்னா, இந்தியாவில மொத்தமா 500,000+ மேற்பட்ட செவித்திறன் பார்வைத்திறன் இல்லாம உயர்கல்வி படிப்புகளை படிச்சுட்டு இருக்காங்கன்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. இதுக்கெல்லாம் உலக அளவுல முன்னோடியா இருந்தவங்க ஹெலன் கெல்லர் தான். கல்வி மேல அதீத ஆர்வம் கொண்டிருந்த ஹெலன் கெல்லர் தன்னோட ஆசிரியர் ஆன் சல்லிவன் வழிகாட்டுதலோட அவரோட உயர்கல்வி பாதையில முன்னேறி போயிட்டே இருந்தாங்க. 1904 தன்னோட 24வது வயசுல ராட்கிளிஃப் காலேஜ்ல இளங்கலை பட்டத்தை பெற்றாங்க. இது மூலமா உலகத்துல பார்வை திறனும் இல்லாம செவித்திறனும் இல்லாம பல்கலைக்கழக பட்டம் பெற்ற முதல் பெண்மணிங்கிற வரலாற்று சாதனைய படிச்சாங்க ஹெலன் கெல்லர். உங்களோட முகத்தை சூரியனை நோக்கி திருப்புங்க, அப்போ உங்க நிழல் உங்களுக்கு பின்னாடி விழும். இத சொன்னது ஹெலன் கெல்லர். தடைகளை பார்த்து துவண்டு போகாம இலக்கை நோக்கி முன்னேறிக்கிட்டே இருக்கிறது தான் வெற்றிக்கான ஒரே வழின்னு இன்னைக்கு உலகம் முழுக்க கல்விய தன்னோட வெற்றிக்கான ஊன்றுகோல்னு நினைச்சு செயல்படுற எல்லாருக்கும் புரிய வச்சாங்க ஹெலன் கெல்லர். விடாமுயற்சி வெற்றி தரும், நாம் இன்னும் முயற்சி செய்வோம். இது கோடை பண்பலை 100.5 MHz-இல் நிகழ்வுகளின் நினைவுகளில் இருளை வென்ற ஒளிக்கதிர். ஹெலன் கெல்லரின் சரித்திர வாழ்க்கை ஒரு பார்வை.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் கணிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
4: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
5: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம். கால் 9965523999.
6: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
7: தொடர்புக்கு 9524936156.
8: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
9: வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரும் நம்பிக்கை வசந்தன்கோ.
10: கோடை பண்பலை 100.5 இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் நல்வாழ்த்துக்கள்.
11: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது கரூர் மாவட்டம்

0: தெற்கு காந்தி கிராமம் திருச்சி சாலையில் உள்ள விளையாட்டு மைதானம் அருகில் இருந்து வலமறை இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் உதயசூரியன்.
1: கணக்கான மக்களை ஊக்குவிக்கும் ஒரு மனம் தன் எண்ணங்களை புத்தகமா எழுதும். அப்படி ஒரு எழுத்தாளராக ஹெலன் கெல்லர் தன்னை மாற்றிக்கிட்டாங்க. ஹெலன் கெல்லர் ஒரு சிறந்த மாணவியா மட்டும் இல்லாம உலகமே போற்றக்கூடிய எழுத்தாளரா மாறினாங்க. தன்னோட வாழ்க்கையில சந்திச்ச சவால்களை, போராட்டங்களை, வெற்றிகளை உலகத்தோட பகிர்ந்துக்கிற எண்ணத்துல தன்னோட கல்லூரி நாட்களை த ஸ்டோரி ஆஃப் மை லைஃப் அப்படிங்கிற பெயர்ல சுயசரிதையா எழுதினாங்க. இந்த புத்தகம் உலகம் முழுக்க பெரிய வரவேற்பை பெற்று பல மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டது. அவங்க அந்த புத்தகத்துல வெறும் வார்த்தைகளை மட்டும் எழுதல, அதுல நம்பிக்கை இருந்தது. தன்னம்பிக்கையை விதைக்கிற விதைகளை ஒவ்வொரு பக்கத்திலையும் விதைச்சிருந்தாங்க. நம்பிக்கை என்பது சிதைந்த உலகிலிருந்து எழும் ஒளிக்கதிர். நம்பிக்கை என்பது சிதைந்த உலகிலிருந்து எழும் ஒளிக்கதிர் அப்படின்னு ஹெலன் கெல்லர் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நாம் உண்மையாக மகிழ்ச்சியாக இருக்க விரும்பினால் மற்றவர்களின் வாழ்க்கையையும் மகிழ்ச்சியாக மாற்ற வேண்டும். நாம் உண்மையாக மகிழ்ச்சியாக இருக்க விரும்பினால் மற்றவர்களின் வாழ்க்கையையும் மகிழ்ச்சியாக மாற்ற வேண்டும் அப்படின்னு அவங்களோட கருத்தை மனிதநேயத்தை எடுத்துரைக்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஹெலன் கெல்லரோட வாழ்க்கையில பல புத்தகங்களையும் கட்டுரைகளையும் எழுதி மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமைகள், பெண்களுக்கான முன்னேற்றம், சமூக நலன் பத்தி பல விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தியிருக்காங்க. இன்னைக்கும் அவங்களோட எழுத்துக்கள் உலகம் முழுக்க இருக்கிற வாசகர்களுக்கு தைரியத்தையும் நம்பிக்கையும் கொடுத்துக்கிட்டே இருக்கு. நாமளும் ஹெலன் கெல்லரை படிக்கலாமா? இது கோடை பண்பலை 100.5 MHz நிகழ்வுகளின் நினைவுகளில் இருளை வென்ற ஒளிக்கதிர். ஹெலன் கெல்லரின் சரித்திர வாழ்க்கை ஒரு பார்வை.

மற்றவங்களுக்கு குரலாக மாறிய ஹெலன் கெல்லர் தன்னோட வாழ்க்கைய தனக்காக மட்டும் வாழாம அவங்கள மாதிரி விழிச்சவால் உடையவங்க, செவித்திறன் சவால் உடையவங்க, மாற்றுத்திறனாளிகள் இவங்களோட முன்னேற்றத்திற்காக அர்ப்பணிச்சாங்க. கல்வி, வேலை வாய்ப்பு, சம உரிமைகளுக்காக உலகம் முழுக்க பயணம் செஞ்சு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்காங்க. ஹெலன் கெல்லரோட ஆசிரியர் ஆன் சல்லிவன் மற்றும் இன்னும் சில உதவியாளர்களோட பல நாடுகளுக்கு போய் விழிச்சவால் உடையவர்களுக்கான பள்ளிகளை உருவாக்குறது, அதுக்கான நிதி திரட்டுறதுன்னு இடைவிடாம உழைச்சாங்க. தனியாக நாம் மிக குறைவாகவே செய்ய முடியும். பலரோடு ஒன்றிணைந்து செயல்பட்டால் பல சாதனைகளை சாத்தியமாக்க முடியும். தனியாக நாம் மிக குறைவாகவே செய்ய முடியும். பலரோடு ஒன்றிணைந்து செயல்பட்டால் பல சாதனைகளை சாத்தியமாக்க முடியும் அப்படிங்கிற ஹெலன் கெல்லரோட கருத்தை சமூக சேவையோட உண்மையான அர்த்தமாவே இந்த உலகம் இன்னைக்கும் பாக்குது. மாற்றுத்திறனாளிகள் இரக்கத்திற்குரியவர்கள் அல்ல, அவங்களும் சரிநிகரான வாய்ப்புகளுக்கு உரித்தானவர்கள் அப்படிங்கிற விஷயத்த இந்த உலகத்துக்கு உணர்த்தியவங்க ஹெலன் கெல்லர். இந்த கருத்தை உலகத்துக்கு உணர்த்த அவங்க இடைவிடாம பாடுபட்டாங்க. உலகம் முழுக்க போய் குரல் கொடுத்தாங்க. அப்படித்தான் குரலற்றோரின் குரலாக பல தலைமுறைகளுக்கு மனித குலத்திற்கு வழிகாட்டியாக மாறினாங்க ஹெலன் கெல்லர். இது கோடை பண்பலை 100.5 MHz நிகழ்வுகளின் நினைவுகளில் இருளை வென்ற ஒளிக்கதிர். ஹெலன் கெல்லரின் சரித்திர வாழ்க்கை ஒரு பார்வை.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
5: வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்தன்கோ.
6: உலகம் வியக்கிற, உலக மக்கள் போற்றுற மனிதநேய போராளி ஹெலன் கெல்லர். அவங்க ஒரு எழுத்தாளர் மட்டுமில்ல, பேச்சாளர் மட்டுமில்ல, உலகம் முழுக்க மனிதநேய பணிக்காக செயல்பட்ட சமூக போராளியும் கூட. மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமைகளுக்காக விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக அவங்க உலகத்தில் இருக்கிற பல நாடுகளுக்கு பயணம் செஞ்சாங்க. பர்மா, சீனா, இந்தியா, இந்தோனேஷியா, இஸ்ரேல், ஜப்பான், ஜோர்டான், லெபனான், பாகிஸ்தான், பிலிப்பைன்ஸ், தென்கொரியா, சிரியா, தாய்லாந்து, டென்மார்க், இங்கிலாந்து, பின்லாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, கிரீஸ், ஐஸ்லாந்து, அயர்லாந்து, இத்தாலி, நார்வே, ஸ்காட்லாந்து, ஸ்பெயின், ஸ்வீடன், சுவிட்சர்லாந்து, யூகோஸ்லோவாக்கியா, பிரேசில், கனடா, சில்லி, மெக்சிகோ, பனாமா, பெரு, எகிப்த், ஜிம்பாப்வே, தென் ஆப்பிரிக்க நாடுகள், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து மாதிரி 5 கண்டங்கள்ல 39 பல்வேறு நாடுகளை 1931 1957 பயணித்து அங்க இருக்கிற அரசாங்கங்களை மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமைகளை நிலைநிறுத்த செயல்பட்டாங்க. உலகத்தோட மிக அழகான விஷயங்களை பார்க்கவோ தொடவோ முடியாது, ஏனா அது எல்லாம் இதயத்தால உணரப்பட வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொன்னது ஹெலன் கெல்லர். உலகத்தோட மிக அழகான விஷயங்களை பார்க்கவோ தொடவோ முடியாது, ஏனா அது எல்லாம் இதயத்தால உணரப்பட வேண்டிய விஷயங்கள். இவங்க சுட்டி காட்டின அந்த அழகான விஷயத்துல முதன்மையானது மனிதநேயம். அத உணரத்தான் முடியும், நாமளும் கொஞ்சம் அத உணரலாமா? இது கோடை பண்பலை 100.5 MHz. நிகழ்வுகளின் நினைவுகளில் இருளை வென்ற ஒளிக்கதிர். ஹெலன் கெல்லரின் சரித்திர வாழ்க்கை ஒரு பார்வை.

0: நம்பிக்கை எப்படி ஒரு மரபா மாறுதுன்னு தெரியுமா? அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா நபர்களோட வாழ்க்கை சிறந்த ஒரு எடுத்துக்காட்டா மாறும்போதுதான் அந்த வழியில நடக்க முடியும். அப்படி நடந்தா வாழ்க்கை வெற்றிய தொடும் ஒரு சிறந்த மரபா மாறும். ஹெலன் கெல்லரோட பிறந்த நாள் இன்னைக்கு. தன்னோட வாழ்க்கை மூலமா, தன்னோட உலகளாவிய செயல்பாடுகள் மூலமா நம்பிக்கை செய்திய உலகத்துல இருக்கிற எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்கும் கொடுத்த அவங்களோட கதைய கேட்டோம். வாழ்க்கையில வர சவால்கள் நம்மளை தடுக்கிறதுக்காக வரல, அதுக்கு மாற்றா நமக்குள்ள இருக்கிற வலிமைய வெளியே கொண்டு வர ஒரு சிறந்த விஷயம்னு புரிஞ்சுக்கிட்டோம். பார்வை, கேட்கும் திறன் இதையெல்லாம் இழந்த நிலையிலும் உலகம் போற்றும் எழுத்தாளரா, பேச்சாளரா, மனிதநேய செயற்பாட்டாளரா உயர்ந்தவங்க ஹெலன் கெல்லர். நம்பிக்கை என்பது சாதனையை உருவாக்கும் சக்தி. நம்பிக்கை இல்லாமல் எதையும் சாதிக்க முடியாது. நம்பிக்கை என்பது சாதனையை உருவாக்கும் சக்தி. நம்பிக்கை இல்லாமல் எதையும் சாதிக்க முடியாது என்ற அவங்களோட வார்த்தைகள் இன்னைக்கும் ஒவ்வொருத்தரோட மனசுலையும் ஒளியேற்றி வச்சிருக்கு. ஹெலன் கெல்லரோட பிறந்த நாள்ல சவால்களை வெற்றியின் படிக்கட்டுகளாக மாற்றிய மகத்தான பெண்மணிக்கு மரியாதை செலுத்துவோம். காலம் கடந்தும் மனித குலத்திற்கு வழிகாட்டும் நம்பிக்கையின் ஒளி விளக்கா ஹெலன் கெல்லர் என்றும் வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க, நம்ம மனசுலயும் வாழ்ந்துட்டே இருப்பாங்க.
1: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
2: ஸ்வஸ்டிக் விஷன் தயாரிப்பில் ஜிப்ரானின் அற்புத இசையில் உங்கள் KJR நாயகனாக அறிமுகமாகும் அங்கீகாரம் திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: ஸ்வஸ்திக் கிஷன் தயாரிப்பில் ஜிப்ரானின் அற்புத இசையில் உங்கள் KJR நாயகனாக அறிமுகமாகும் அங்கீகாரம் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது.
1: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
2: வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரும் நம்பிக்கை வசந்தன்கோ.

நேயர்கள் இதுவரை கேட்டது கோடை பண்பலை 100.5 MHz நிகழ்வுகளின் நினைவுகளில் இருளை வென்ற ஒளிக்கதிர், ஹெலன் கெல்லரின் சரித்திர வாழ்க்கை ஒரு பார்வை. மீண்டும் மற்றுமொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை மனித குலத்தின் மகத்தான வெற்றிக்கு வித்தி

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசு முறை பயணமாக செஷல்ஸ் புறப்பட்டுச் சென்றார். ஐநா பாதுகாப்பு குழுவில் நிரந்தர உறுப்பினர் பதவி வழங்குவதற்கான தகுதி இந்தியாவிற்கு உள்ளது என்று செஷல்ஸ் தெரிவித்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமை பண்பு காரணமாக சர்வதேச அளவில் இந்தியாவின் நன்மதிப்பு அதிகரித்துள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வருமாறு இங்கிலாந்தைச் சேர்ந்த தொழிலதிபர்களுக்கு மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை மக்கள் மன்றமாக நடைபெறுவதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. தமிழக அரசின் தில்லி சிறப்பு பிரதிநிதியாக கர்நாடகாவைச் சேர்ந்த திரைப்பட தயாரிப்பாளரை தமிழக அரசு நியமித்தது ஏன் என்று அஇஅதிமுக வினவியுள்ளது. பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பாக்யராஜ் இன்று சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 73. கும்பக்கரை அருவி நீரின்றி வறண்டுள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் அங்கு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது.

திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2-0 என்ற புள்ளிக்கணக்கில் கசகஸ்தானை வென்றது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த், தேவிகா சிஹாக், ரவுனக் சௌஹான் ஆகியோர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். டாகு முரேஸ் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளார். கோவாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியின் சீனியர் பிரிவில் இந்தியா பி அணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஷஹஜா யாமலப்பள்ளி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாம் நாளான இன்று இலங்கை ஏ அணி முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 146 ரன் எடுத்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
1: எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
2: ஏசியா ஏசி வாங்க வசந்தன் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
3: நம்ம கோடை பண்பலையின் 27வது உதய விழா கொண்டாட்டம் ஒவ்வொரு நாளும் நேயர்களின் உற்சாகமான பங்கேற்பில் ரொம்பவே சிறப்பாக வந்துட்டுருக்கு. இன்னைக்கு எந்த மாவட்டத்திலிருந்து நேயர்களை சந்திக்க போகிறாங்கன்னா, கரூர் தெற்கு காந்தி கிராமம் விளையாட்டு மைதானத்துக்கு பக்கத்திலிருந்து தான் வரப்போகுது. நேய சொந்தங்களை சந்திக்கிறார் உதய சூரியன்.
4: லைவ் போகும் குறைச்சிக்கலாம், பேசுங்க பாட்டு.

0: பொங்கலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது இன்னைக்கு கரூர் மாவட்டம் தெற்கு காந்தி கிராமம் விளையாட்டு மைதானம் அருகில் இருந்து வந்துட்டு இருக்குங்க. பொதுவாகவே ஒரு நிகழ்வு அப்படின்னா வரவேற்கிறதுக்கு நிறைய பேர் வந்து வாங்க வாங்கன்னு சொல்றதுக்காக வரவேற்று காத்திருப்பாங்க. அந்த வகையில கரூர் மாவட்டத்துல விளையாட்டு மைதானம் அருகில ரொம்ப நேரமா வந்து நம்முடைய பண்பலையினுடைய சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சிக்காக நம்முடைய நேயர்கள் காத்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட பேசிடுவோம். ஐயா வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: பேர் சொல்லுங்க.
1: காந்தி கிராமம் வீரமணி.
0: சரிங்கய்யா.
1: ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த கடல் பண்பலை இயக்குனர் மற்றும் அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றி.
0: சரிங்கய்யா. கரூர் மாவட்டத்தில் இந்த இடம் எந்த இடத்துல இருக்குன்றது அப்படியே சொல்லிருங்கய்யா.
1: மெயின் ரோடு, திருச்சி மெயின் ரோட்ல நம்ம மருத்துவக் கல்லூரி ஸ்டாஃப்னு சொல்லுவாங்க.
0: சரிங்கய்யா.
1: பக்கத்துல விளையாட்டு மைதானம் இருக்கு, அந்த இடத்துலதான் ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கு.
0: ஓகேங்க. சுத்தி எத்தனை ஊர்கள் இருக்கும், எவ்வளவு வீடுகள் இருக்குங்க?
1: கிட்டத்தட்ட இங்க ஒரு 1,00,000 வீட்டுக்கு மேல இருக்கு.
0: லட்சக்கணக்கான வீடுகள் இருக்கு இல்லைங்களா? போக்குவரத்து வசதி அப்படின்றது பேருந்து, புதிய பேருந்து நிலையத்துக்கு இங்க இருந்து போய்க்கலாம் அங்க இருந்து அப்படியே எந்த ஊர்களுக்கு போகணுமோ போய்க்கலாம்.
1: அனைத்து ஊருக்கும் அங்க இருந்து.
0: இந்த பகுதியில் என்ன சிறப்பு?
1: மெயின் சிறப்பு மருத்துவக் கல்லூரி தான் சொல்லணும். கரூர் மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு புகழ்பெற்ற சிவன் கோயில் இருக்கு. அதை விட நம்ம மகாதானபுரத்துல, மேட்டு மகாதானபுரத்துல மகாலட்சுமி கோயில், மண்டையில அந்த தேங்காய் உடைக்கிற தலைவர்.
0: சரிங்க. அந்த மாதிரி வந்து நிறைய இருக்கு இல்லைங்களா? இதுல இந்த விளையாட்டு மைதானம்னா மாலை நேரத்துல எல்லாம் வந்து உடற்பயிற்சி அல்லது வந்து விளையாட்டுகளை விளையாடுவாங்க.
1: காலையிலயும் மாலையிலயும் பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒரு 500 பேர் பக்கம் இங்க.

0: வீரமணி
1: ஐயா பேசினதுக்கு அப்புறம் அவங்களையும் அறிமுகப்படுத்திட்டீங்க. சொல்லுங்கம்மா, என்ன
2: பண்ணிட்டு
1: இருக்கீங்க? அதே போல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரமா காத்து இருக்கீங்க, அந்த அளவுக்கு பண்பலையின் மீதான ஈடுபாட்டுக்கு என்ன காரணங்க?
2: சார் நினைக்கிறேன், இதே போட்டேன் சார், நான் ஆபீஸ்ல வரமாட்டேன்னு சொல்லிட்டேன் நானு. அதனால உங்களை எல்லாம் பாக்கணும், நான் பேசணும், எங்கமேடு வந்துட்டு சரியான கும்பல்ல என்னால பேச சரியான முடியல.
1: ஓ சரிங்க,
2: முன்னாடியே வந்துட்டேன்.
1: ஓகே ஓகே ஓகேங்க,
2: பேசணுங்கிறதுக்காக நான் வந்துட்டேன்.
1: சந்தோஷங்கம்மா, நன்றி.
2: இந்த ஊர்ல வந்து மாரியம்மன் கோயில் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல்.
1: ஓ சரி சரிங்க,
2: நான் திருவிழாங்கிறது கோடிக்கணக்கான மக்கள் வருவாங்க.
1: அந்த அளவுக்கு வந்து கரூர் ஒரு லட்சம் அப்படி வீடு அப்படின்ட்டாங்க, அந்த அளவுக்கு பெரிய ஊர் இல்லைங்களா? அப்போ ஒரு லட்சம்ன்றது கம்மியா சொல்லிட்டாங்க.
3: என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வெள்ளகோயில் திருப்பூர் மாவட்டம் வெள்ளகோயில் வந்திருக்கிறேங்க.
1: சரிங்கய்யா,
3: நான் வந்து 27 வருஷமா கேட்டு இருக்கேன், எனக்கு உற்ற நண்பன்னா கோடை பண்பாய்தான் சொல்லுவேன்.
1: சந்தோஷங்கய்யா, நன்றிங்க, நன்றி நன்றி.
3: வந்திருக்கேன்
1: சிறப்புங்க. ஏன்னா கிட்டத்தட்ட எவ்வளவு தூரம் சேரும் அப்படின்னா ஒரு 1.5 மணி நேரம் டிராவல் பண்ணணும்.
3: ஆமாங்க சார்,
1: அவ்வளவு தூரம் பண்பலையில வர வைத்திருக்கிறது. ஐயா தம்பி வணக்கம், வாங்க. பேர் சொல்லுங்க.
4: சீனிவாசன்.
1: சீனிவாசன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
4: காலையில 9 மணில இருந்து சாயந்தரம் 6:30 வரைக்கும் என்னோட பணி
1: இருக்கு. நன்றிங்க. ஐயா வணக்கம், பேர் சொல்லுங்க.
5: ஐயா வணக்கம். ஐயா
1: வணக்கம். ஐயா
5: காஞ்சிக்கு வந்து ஸ்ரீரங்கம் பேசுறேங்கய்யா.
1: சரிங்க,
5: கோடை பண்பலை இந்த காஞ்சி கிராமத்துக்கு வந்ததுக்கு மகிழ்ச்சி. நிறைய இயக்குனர் ஐயாவுக்கும் பொறியாளர்களுக்கும் அறிவிப்பாளர் முத்தான அறிவிப்பாளர்களுக்கும் நம்ம கேட்ட வாட்சிமேன் அவர்களுக்கும் வாழ்த்து சொல்றேன். 27 ஆம் ஆண்டு அடியெடுத்திருக்கும் நம்ம இளவரசி கோடை பண்பலைக்கு கோடான கோடி நன்றி. நம்ம வெங்கடேஷ் ஐயா இயக்குனர் ஐயாவுக்கும் நன்றி. இந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்த உங்களுக்கும் அனைவருக்கும் நன்றி.
1: நன்றி நன்றி
5: சூரன்யா, இங்க வந்ததுக்கும் நன்றி.
1: நன்றி.
5: நான் இந்த பொழுதுபோக்கு தான் எனக்கு ரேடியா, எனக்கு டைம் ஆகுது.
1: தொடர்ந்து தெற்கு காந்தி கிராமத்தில் இருக்கக்கூடிய விளையாட்டு மைதானம் அருகில் இருந்து சிறப்பு நேரலையாக

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
4: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
3: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர், பித்தளை, அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல், காலேஜ், ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்கு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
4: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான். மங்களன் மங்கள்,
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக், மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
5: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
7: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
8: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
7: எப்படி தெரியும்?
8: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
9: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
10: தட்ஸ் ரைட்.
11: நேர்கள் இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை. வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன்கோ.
12: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
13: இப்போ புரிஞ்சந்தியா, எப்பவுமே வசந்தன்கோ தான் சரின்னுட்டு.
8: சரி

0: 1.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது இன்னைக்கு கரூர் மாவட்டம் தெற்கு காந்தி கிராமம் விளையாட்டு மைதானம் அருகில் இருந்து நேரலையாக வந்துட்டு இருக்குங்க. அம்மா வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. சரிங்கம்மா, எவ்வளவு நேரம் காத்திருக்கீங்க? இல்லத்தரசி அப்படின்றது போக மீதி வேலை இருக்கும், அது ஏன் பெரும்பாலும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? பெருமை அடைகிறோம் இல்லைங்களா? ஏன்னா அரசி பட்டம் அவ்வளவு எளிதா கிடைக்காது, அதனால சொல்றீங்க. சரிங்கம்மா, நன்றிங்க உங்களை சந்திச்சதுல.
1: ரொம்ப நன்றிங்க. இந்த கோடை பண்பலியோட 27வது எங்களுடைய மனமார்ந்த
0: நேரலையில பங்கெடுத்திருக்கீங்களா? ஓகே ஓகேங்கம்மா, நன்றிங்க. அம்மா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: ரவிச்சந்திரன்.
0: சரிங்கம்மா,
2: பண்பலையில நீங்க கரூர் காந்தி கிராமம் வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்.
0: எங்களுக்கு மகிழ்ச்சிங்கம்மா.
2: உதய நாள் வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே. நான் வந்து டெய்லரா இருக்கேன்.
0: என்ன பண்ணிருக்கீங்க? எத்தனை சீட்டு இருக்கும்?

0: எத்தனை பேர் அமரலாம் அந்த இருக்கு?
1: ரெண்டு சீட் வண்டி இருக்கு. பதினாலு சீட் வண்டி இருக்கு.
0: எத்தனை நாளுக்கு முன்னாடி புக் பண்ணி வைக்கணுங்க?
1: இல்ல நீங்க ஆல்ரெடி வண்டி பிடிக்கும், ஒரு வாரம் ஒரு மாசம்.
0: உங்களை இந்த கொள்கலன் அந்த டீசல் டேங்க் எல்லாம் வந்து எவ்வளவு லிட்டர் பிடிக்கும், எவ்வளவு தூரம் வரைக்கும் அந்த டேங்க் ஃபில் பண்ண போயிட்டு வரலாங்க?
1: வண்டி கெப்பாசிட்டி பொறுத்து இருக்கு, டெம்போட்டோ 45 லிட்டர், இப்போ கோச் ஒண்ணு 55 லிட்டர்
0: அந்த மாதிரி இருக்கு. கூடுதல் தேவைன்னா அங்கங்க போய் நிரப்பிக்கலாம். ஓகே, சந்தோஷங்க, நன்றிங்க. அம்மா வணக்கம், பேர் சொல்லுங்க. பேர் ராதாமணி, வந்துருச்சுங்க, பேசிட்டீங்க, அவ்வளவுதான் அவசியம். சரிங்களாமா, வேற ஏதாவது சொல்லணுங்களா? எந்த ஊருங்க?
2: என்ன
0: தெற்கு காந்தி கிராமம், வடக்கு காந்தி கிராமம்? தெற்கு காந்தி கிராமம் சொன்னா அடையாளம் தெரியும். அதே மாதிரி நீங்க இருக்கக்கூடிய பகுதி வடக்கு காந்தி கிராமம்னா சரி, அது இங்கிருந்து எவ்வளவு தூரங்க? ஓ சரி சரிங்க, பேசுவாருங்களா? வணக்கம் தம்பி, பேர் சொல்லுங்க. பேர் சொல்லுங்க. பேசி வச்சுட்டாங்க, அதுக்காக கைத்தட்டலாமே எல்லாரும். யாருமே யாருமே என்ன படிக்கிறீங்க?
3: UKG.
0: சிறப்பு. கோயம்புத்தூர்ல இருந்து வர்றீங்களா? இவங்க யாரு உங்களுக்கு? பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கீங்களா? சரி சரி, சந்தோஷங்க. அம்மா வணக்கம்.
3: வணக்கம், எங்க வீட்டுல இருந்து அமுதா பேசுறேன்.
0: அமுதாமா, என்ன பண்ணிருக்கீங்க?
3: நான் டெய்லரா இருக்கேன்.
0: ஓகேங்கம்மா, இங்க இருந்து பார்த்தோம் அப்படின்னா வெங்கமேடுக்கு போகணும்னாலும் உங்களுக்கு வந்து எப்படி டூ வீலர் எல்லாம் வர மாதிரி இருக்குங்களா, இல்ல பஸ் வசதி
3: எல்லாமே இருக்குது?
0: ஓகே ஓகே, நன்றிங்கம்மா. வேற என்ன சொல்ல பிரியப்படுறீங்க? நன்றிங்கம்மா, உங்களுக்கும் வாழ்த்துக்கள். அம்மா வணக்கம். வெங்கமேட்ல இருந்து வர்றீங்களாங்கம்மா, என்ன
3: பண்ணிட்டு
0: இருக்கீங்க? சரிங்கம்மா சரிங்கம்மா.
3: எங்க வீட்டுக்காரு பேரு சக்திவேல், நம்ம பொண்ணு பேரு கோமதி, மாப்பிள்ள பேரு ஜெயக்குமார்.
0: ஜெயக்குமார், எல்லாம் ரேடியோ கேப்புக்கு சொல்லி சொல்லுவீங்களா? இன்னைக்கு பேசணும்னு சொல்லிட்டு வந்தீங்களா? ஓகே ஓகே, சந்தோஷங்கம்மா.
3: 27வது
0: பிறந்தநாள் வாழ்த்துக்கள் உங்களுக்கும். வந்து பண்பலை சார்பாக பண்பலையோடு எப்பவும் இணைஞ்சிருங்க அப்படின்றதையும் சொல்லிக்கிறோம். என்ன பாடல் கேட்கலாங்க? கேட்டுவோம். கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலையானது இன்னைக்கு கரூர் மாவட்டம் தெற்கு காந்தி கிராமம் விளையாட்டு மைதானம் அருகில் இருந்து சிறப்பு நேரலையாக

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி. சா

0: டீலர் வசந்த் அண்ட் கோ.
1: தட்ஸ் ரைட்.
2: ஸ்வஸ்டிக் விஷன் தயாரிப்பில் ஜிப்ரானின் அற்புத இசையில் உங்கள் KJR நாயகனாக அறிமுகமாகும் அங்கீகாரம் திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: ஸ்வஸ்திக் விஷன் தயாரிப்பில் ஜிப்ரானின் அற்புத இசையில் உங்கள் KJR நாயகனாக அறிமுகமாகும் அங்கீகாரம் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது.
1: இன்று பகல் ஒரு மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: கொடை பண்பலை 100.5 இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் நல்வாழ்த்துக்கள்.

நிகழ்ச்சியானது இன்னைக்கு கரூர் மாவட்டம் தெற்கு காந்திபுரம் விளையாட்டு மைதானம் அருகில் வந்துட்டுருக்காங்க. பொதுவாக வந்து ஆடைகள் நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமாக சாயம் போகும் அப்படிம்பாங்க. ஆனால் நம்முடைய ஆடையாக நம்முடைய நேயர்கள் வந்து நாளுக்கு நாள் வந்து அந்த மெருகேறிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு வானவில்லாக நாள்தோறும் பண்பலைக்கு நேயர்கள் அதிகரிச்சுட்டே இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் நிறைய நேயர்கள் வந்து இங்கே காத்துட்ருக்காங்க. அம்மா வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா.

0: வாழ்த்துக்கு சொல்றீங்களா? நன்றிங்கம்மா, நன்றிங்க. அம்மா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என்னம்மா
1: பண்ணிருக்கீங்க?
0: அப்படிங்களா, அந்த புள்ளியல்ன்றது வந்து நீங்க தரவுகள் எல்லாம் வந்து சேகரிச்சு ஸ்டூடெண்ட்ஸுக்கு விளக்குவீங்களா? ஓ சரி, உங்க துறைக்கு வந்து அங்க அனுப்பணும். என்னென்ன விவரங்கள்லாம் சேகரிக்கிற மாதிரி இருக்கும்?
1: விலை விவரங்கள் எல்லாமே.
0: ஓ, அது வந்து நீங்க டெய்லி வந்து அப்டேட்ல இருக்கணும். ஓகே, இருக்கும் இல்லைங்களா, அந்த புள்ளி விவரம் தான் எல்லாமே இல்லைங்களா. நன்றிங்கம்மா, உதய விழாவுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிருக்கீங்க. அம்மா வணக்கம், தம்பி பேர் சொல்லுங்க. என்ன பண்ணிருக்கீங்க? ஃபிஃப்த் படிச்சுட்டு இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சரி, நன்றிங்க. வணக்கம், என்னம்மா பண்ணிருக்கீங்க? ஓகேங்க, சரிங்க. என்ன ஃபிஃப்த் படிக்கிறாருல்ல, குறும்புத்தனங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சா? சரி சரி, என்ன ரொம்ப கவனிப்பீங்களா? ருட்டீனா வந்து என்னென்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றத அவருடைய செயல்கள்லாம் கவனிச்சுட்டே இருப்பீங்களா இல்லைங்களா? ஓகே ஓகேங்கம்மா, நன்றிங்க. அம்மா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என்ன பண்ணிருக்கீங்கம்மா? எங்க எங்க கரூர்லயேங்களா? காந்தி கிராமத்திலயே இருக்கீங்க. சரிங்கம்மா, என்ன தைக்கிட்டு இருக்கீங்க இப்போ? எல்லாம் இருக்கு. சரிங்க, நன்றிங்கம்மா. அம்மா வணக்கம், பேர் சொல்லுங்க. விசானி, கரெக்டா சொல்லிட்டேனா? நான் தப்பா சொல்லிட்டேன். அப்போ ஓகே, உங்க அவங்க நேயர்கள் புரிஞ்சுக்குவாங்க. என்ன படிக்கிறீங்க? தேர்ட் படிக்கிறீங்களா? நன்றிங்கம்மா, நன்றி. அம்மா வணக்கம். அப்படிங்களா, மக எங்க வீடு?
1: என்னங்கம்மா
0: மகள் வீட்டையே மறந்துட்டீங்க? சரிங்க, இல்ல அது உங்களுடைய அந்த ஆர்வத்துல ரொம்ப மகிழ்ச்சி. நேயர்களால் தான் பண்பலை வந்து நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அது வானொலி வந்து அந்த ரேடியோவில் எடுக்கலைன்னா கூட ஆன்லைன்ல வச்சு கேட்கக்கூடிய நேயர்கள் நிறைய இடங்கள்ல இருக்கிறாங்க. அந்த தகவல் ஈரோட்ல இருந்து வந்து சொல்றது எங்களுக்கும் பெருமையா இருக்கு. நன்றிங்கம்மா, நன்றிங்க. அம்மா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. சரிங்கம்மா, பேசிட்டீங்களா? ஓகே, வணக்கம்மா. பேசு, பேர் சொல்லுங்க. பாட்டு படிக்கிறீங்களா? அப்படியா, சரி படிங்க. அருமை அருமை, சிறப்பா பாடுங்க தம்பிக்கு, வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். வணக்கம், பேர் சொல்லுங்க.
2: என்ன
0: பண்ணிருக்கீங்க? என்ன பேப்பர்ல நிறைய எழுதி வச்சிருக்கீங்க, வாசிங்கயா.
2: கரூர் காந்தி கிராமத்துக்கு வந்திருக்கோம்.
0: அதுல சொல்லிட்டாங்கய்யா, கவிதை வாசிக்கிறேன்.
2: கோடை பண்பலையின் அன்பில் அளவறையா மக்கள் தொண்டில் 27 ஆண்டில் அடையெழுத்து வைக்கும் என் அன்பான கோடை பண்பலை அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கிறேன். உலகமெல்லாம் மக்கள் நெஞ்சில் நிறைந்த உங்களாய் உற்சாக மூட்டும் பாடல்களில் பரவசம் மூட்டும் என் பண்பலையே, நெஞ்சம் நிறைந்து பஞ்சம் பறக்க வைக்கிறாய் இசை மெட்டுக்களில் தேனாய் பாய்கிறது காயல் காதலே.
0: சிறப்பு தொடர்ந்து பேசும் நேரிலே கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது இன்னைக்கு கரூர் மாவட்டம் தெற்கு காந்தி கிராமம் விளையாட்டு மைதானத்திலிருந்து சிறப்பு நேரலையாக.
3: கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்கியோர் வசந்தன் கோ,
4: எளிய தவணை முறை வசதி தரம் நம்பிக்கை வசந்தன் கோ,
5: ஏசியா ஏசி வாங்க வசந்தன் கோக்கு வாங்க, ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே, 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள், மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள், உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு, குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம், வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.

0: கட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
2: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
3: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், குமாரபாளையம், கால் 9965-2399.
4: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
3: தொடர்புக்கு 9524936156.
5: இன்று பகல் ஒரு மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
6: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவு.

0: சாப்பாடு மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
1: சிறப்பு தேடி வரும் பண்பலை இன்னைக்கு வந்து கரூர் மாவட்டம் தெற்கு காந்தி கிராமம் விளையாட்டு மைதானம் அருகில் இருந்து வந்துட்டு இருக்குங்க. ஒரு ஒவ்வொரு வார்த்தையும் வந்து மக்கள் மனங்களில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதால் தான் தொடர்ந்து கோடை பண்பலையினுடைய நேயர்கள் அதே பண்பலையோடு எப்போதும் இணைந்திருக்கிறார்கள் என்பதற்கு ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய சிறப்பு நேரலையின் வாயிலாக நாம வந்து ஒரு சர்வேவே எடுக்கலாம். அந்த அளவுக்கு நிறைய நேயர்கள் வந்து பண்பலையோடு இணைந்திருக்கிறார்கள் அப்படின்றதான் உண்மை. அந்த வகையில் இன்னைக்கு வந்து நிறைய நேயர்கள் இங்க நம்ம முன்னாடி இருக்காங்க. ஐயா வணக்கம். பேர் சொல்லுங்க ஐயா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எத்தனை வருஷமா இந்த துறையில இருக்கீங்க? ஒவ்வொரு இடங்களையும் இந்த விலை மாறுபடுவதற்கு என்ன காரணம் இருக்கு? ஏதோ நியாயமான காரணமா தான் இருக்கும். அந்த தைய கூலி வந்து ஒவ்வொரு இடங்களையும் ஒவ்வொரு போல இருக்கு இல்லைங்களா? வேறையா இருக்கும். நூல், பட்டனு, மெஷின் இதை பொறுத்தும் வந்து விலை மாறலாம். எத்தனை வருஷமா இருக்கீங்க இதுல? எத்தனை பேர் பயிற்சி கொடுத்து இந்த உங்களுடைய வேலையை வந்து கத்து
2: கொடுத்துருப்பீங்க?
1: சந்தோஷங்க ஐயா, உங்கள்ட்ட பேசணும்ல. ஐயா வணக்கம். பேர் சொல்லுங்க ஐயா. ஆனந்தன் ஐயா, என்ன பண்ணிட்டு
3: இருக்கீங்க?
1: ஓகேங்க. எத்தனை வருஷமா இருக்கீங்க?
3: 30 வருஷமா இருக்கீங்க.
1: ஓகேங்க. அந்த தையல் தொழில் நிறைய பேரால் நம்ம வேலைக்கு வந்து வானொலி இடையூறா இருக்காது. அதே சமயம் நிறைய நேரங்கள்ல இந்த வானொலியை கேட்டுட்டே தைக்கிறதுனால கூடுதல் நன்மை என்ன நினைக்கிறீங்க?
3: வான்மலையெல்லாம் இசைமலை தூவும் அழகான கோடையப்பம் 100.5 அழகான காலை வணக்கம். கரூர் மாவட்டம் கோவை ரோடு ஆண்டாங்கோவை கிழக்கு அயன்முருகன் சுபத்தினர் சார்.
1: அயன்முருகன் அப்படின்றது பெரும்பாலும் வானொலி தொடக்க காலத்துல இருந்து கேட்டுட்டு வரக்கூடிய நேயர்களுக்கு பரிச்சயமான பேர் இல்லைங்களா? சரிங்கய்யா, எப்படி போயிட்டு இருக்கீங்க?
3: 27 ஒரே இதில் வாழ்த்து.
1: நன்றிங்க, நன்றிங்க உங்களுக்கும். ஓகேங்கய்யா. ஐயா வணக்கம்.
4: ஐயா வணக்கங்க. நான் கரூர் மாவட்டம் வெங்கமேட்ல இருந்து உலகநாதன் பேசுறேனுங்க. நம்ம கோடை பண்பலை 100.5 வானொலி இந்த கரூர் மாவட்டத்திற்கு இரண்டாம் கட்டமாக, ஏனெனில் முதல் கட்டத்திலே வெகு நேரங்கள் பேச முடியவில்லையாம். ஏமாற்றம். அறிந்த இயக்குனர், உடனடியாக இரண்டாம் கட்டமாக கரூருக்கு செல்லுங்கள் என்று இங்கு அனுப்பிவிட்டார்கள் ஆர்ஜேக்களை. ஆக இந்த கோடை பண்பலை 27 அகவைக்கு நமது நிலையத்தார் அனைவருக்கும் மற்றும் நிலையத்தில் பணியாற்றிடும் அனைவருக்கும், நமது நட்சத்திர அறிவிப்பாளர்கள் ஆர்ஜேக்கள் அனைவருக்கும் மற்றும் இங்கு வந்து குழுமியிருக்கும் கரூர் மாவட்ட நேயர் பெருமக்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த இனிய நண்பர்கள் வணக்கம்.
1: ஒரு சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வானொலிக்கு என்று வந்து அந்த நேயர்கள் சங்கத்தை அமைத்து அதை ஒருங்கிணைத்து அந்த பண்பலையினுடைய வளர்ச்சிக்காகவும் ரொம்ப சிறப்பா செயல்பட்டு இருக்கீங்க. நன்றிங்க ஐயா.
4: நாங்க கோடை பண்பலை உறவுகள் நலச்சங்கம்னு சொல்லிட்டுங்க ஆரம்பிச்சு இன்னைக்கு கிட்டத்தட்ட 5 முடிவடைந்து 6 துவக்கத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதில் அனைத்து மாவட்ட நேயர்களும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். சங்கத்தின் வாயிலாக பல்வேறு சேவைகள் செய்து வருகிறோம். சங்கம் வளர கோடை பண்பலை வாழ்த்தட்டும். ஒரு சிறிய கவிதை ஒன்று வாசிக்கிறேங்க ஐயா.
1: நன்றிங்கய்யா.
4: வாழ்க தமிழ் வளர்க வானொலி. ரேடியோ பொட்டியை திறந்ததுமே இந்த கொடைக்கானல் கோடை பண்பலை காத்து வீசுதடி. 27 இந்த கோடை பண்பலை பாடுதடி. என்னென்னவோ மாறி போச்சு, ஆனா நம்ம கோடை பண்பலை நேயர் பாசம் மட்டும் மாறலையே. காலையில காப்பி போட ஆரம்பிச்சா ராத்திரி தூங்குற வரைக்கும் கூடவே இருக்குதுங்க. சொந்தம் இல்லையா நீ, நாங்க லெட்டர் போட்ட காலம் மாறி இப்ப போனிலேயே பேசிக்கிட்டு காலம் போகுது. அலைவரிசை மாறினாலும் நம்ம அன்போட அன்பு மட்டும் மாறலையே. வாய் வலிக்க சிரிக்க வைக்கும் பண்பலையே, செவிக்கு விருந்து படைக்கும் பண்பலையே. பண்பலைக்கு 27 அகவையா? என்னையா அது நம்பவே முடியலையே.
1: அதுக்குள்ள
4: அதுக்குள்ள 27 ஆகா, சிறப்பு சிறப்பு. நம்ம 27 எல்லா நேரங்களும் ஒன்றாக சங்கமித்து 27 கோடை பண்பலைக்கு 27 உதய நாள் வாழ்த்துக்கள் கூற அனைவரும்

0: வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றி நன்றிங்க. ஐயா வணக்கம.
2: வணக்கம்.
1: பேர் சொல்லுங்க.
2: என் உயிரினு மேலான கோடை பண்பு 100.5 இனிய காலை வணக்கம் கூறுவது கரூர் மாவட்டம் நெரூர் தாமோதரன். வாழ்க வளமுடன் வளர கோடையப்பம். அதாவது நான் ஏன் உயிர்னு சொன்னா ஒரு சின்ன விளக்கம் சொல்லிக்கிறாங்க. அதாவது கோடை பண்பலை மூலம் அதிக நண்பர் கிடைச்சிருக்கிறாங்க. அதுல நேத்து 2 நாளைக்கு முன்னாடி நடந்ததுன்னா எங்க ஊருக்கார ஒரு ஸ்டேஷன் கடையை தொலைச்சிட்டாருங்க. அதாவது புலியூர் மனோகரங்கிற ஒரு ஊர்ல அவர் எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி போன் பண்ணி, ஐயா உங்க ஊருக்காருங்க ஸ்டேஷன் தொலைச்சிட்டாரு, பத்திரமா செடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கு போன்ல வந்து மெசேஜ் அனுப்பிட்டாருங்க. எங்க ஊர்ல அந்த பையன்கிட்ட சொல்லி அந்த ஸ்டேஷன் கடை ஒரு வாங்கி கொடுத்துட்டாருங்க. வாழ்க்கை ரொம்ப நிம்மதியா போயிட்டு இருக்கு.
1: நிச்சயமாங்க ஐயா,
2: அதுதான் கோடை பண்பலை எங்கள் உயிர்
1: அப்படின்னு கொடுத்தது இல்லைங்களாங்க ஐயா. நல்ல
2: சொல்றேன், வாழ்க வளமுடன் வளர்வு கோடையம். 24 ஆம் ஆண்டு நல் வாழ்த்துக்களை நெரூர் மக்கள் சொல்ல தெரிவித்துக்கிறேன். வாழ்க.
1: நன்றிங்க நன்றிங்க ஐயா. வணக்கம். வணக்கங்க ஐயா, பேர் சொல்லுங்க. குரலை கேட்ட உடனே நேயர்கள் கணித்திருப்பார்கள், இருந்தாலும் உங்கள் வாய் வழியாக வர வேண்டும் அப்படின்றதுதான் எங்களுடைய விருப்பம்.
3: கோடை பண்பலை உறவுகள் நலச்சங்க முன்னாள் தலைவர் கரூர் தான்தோண்டிமலை ஜீவா நகர் செல்வராஜ் பேசுறீங்க.
1: நேரலையில் உங்களை குரலை எதிர்பார்க்க முடியலனாலும் கடிதங்களோடு உங்களுடைய தொடர்பு இருந்துட்டே இருக்கு.
3: கால சூழ்நிலை பணி சுமையின் காரணமாக நேரலையில் கலந்து கொள்ளாது. இப்பவுமே 10:30 மணிக்கு வரேன் சொல்லிட்டு 11 மணிக்கு தான் வர முடிஞ்சது. பணி சுமைகள் அதிகமானதுனால கொஞ்சம் நேரலையில கொஞ்சம் தொடர்பு கொள்றது அவாய்ட் பண்ணிட்டு
1: என்னவாக இருக்கும் நினைக்கிறீங்க?
3: வானொலி இன்றைய காலகட்டத்தில் வந்து ஒரு 50 வயதுக்கு மேல் உள்ளவங்க வானொலி கேட்டு, 50 வயதுக்கு குறைவாக உள்ளவங்க எல்லாமே இப்ப வந்து செல்போன் டச் பண்ணி செல்போன் மாயமா இருக்கிறாங்க. அதனால வானொலியை இது பண்றது சிறு குழந்தைகள் முதல் கொண்டு காலையில் வர்ற நிகழ்ச்சி இந்த மனதோடு ராகம், இந்த மாதிரி குழந்தைகள் பேசுற நிகழ்ச்சியில குழந்தைகளை வந்து பேசுறதுக்கு ஊக்குவிக்கும் என்னுடைய கருத்து.
1: ஓகேங்க. ஏன்னா அப்படி கேட்டு வளர்றதுனால நிறைய வந்து செய்திகளையும் தெரிஞ்சுக்கலாம், தகவல்களையும் தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா? நன்றிங்க உங்களை சந்திச்சல. தொடர்ந்து பேசுவோம் நேர்களே. கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை இன்னைக்கு கரூர் மாவட்டம் தெற்கு காந்தி கிராமம் விளையாட்டு மைதானம் அருகிலிருந்து சிறப்பு நேரலையாக

0: இன்றைய சிறப்பு தேடி வரும் மண்பலை கரூர் மாவட்டம் தெற்கு காந்தி கிராமம் விளையாட்டு மைதானம் அருகில் இருந்து நேரலையாக. அம்மா வணக்கம், பேர் சொல்லுங்க. சரிங்கம்மா, ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கீங்க. எந்த ஊருங்க? அப்படிங்களா, சரிங்கம்மா. வானொலி தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கக்கூடிய
1: என்ன பண்ணிட்டு

0: என்ன வாகனங்க? சரிங்க சரிங்க.
1: கார்ல போகும்போது எஃப்எம் கேட்கறது ரொம்ப பிடிக்கும். அதுல வந்து கேடி வர நிகழ்ச்சி வந்து ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எங்க ஊருக்கு வந்ததுனால ரொம்ப சந்தோஷம்.
0: சரிங்க சரிங்க.
1: என்னுடைய நண்பர் விடம்பதும் பக்கத்துல ஒரு இருக்கு, அங்க இருந்து சொன்னாங்க அங்க எங்களால வர முடியாது.
0: ஓகே ஓகேங்க.
1: இருக்குன்னு சொன்னோட எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க.
0: ஓகேங்க.
1: நீங்க பேசுங்க அப்படின்னு. நீங்க எங்க ஊருக்கு வந்தீங்க ரொம்ப சந்தோஷம்.
0: நன்றிங்க நன்றிங்க.
1: இன்னைக்கு இளைய தலைமுறைக்கு நான் சொல்ல விரும்புறது என்னன்னு கேட்டீங்கன்னா, செல்போன்லாம் பாக்கிறதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி சாதிக்கு இன்னைக்கு நல்ல செய்திகளா வரணும் கேட்கும்போது
0: நிச்சயம் எல்லாருடைய விருப்பம் அதுதான். நல்ல விஷயங்களை கவனத்தை செலுத்துங்கன்னு சுருக்கமா சொல்லிருக்கீங்க. நன்றிங்கய்யா. தம்பி வணக்கம்.
2: வணக்கம்.
0: பேர் சொல்லுங்க.
2: என் பேர் மனோஜ் சந்திரசேகர்.
0: மனோஜ் சந்திரசேகர், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: நான் செகண்ட் இயர் படிச்சேன்.
0: என்ன இன்ஜினியரிங் அதெல்லாம் என்ன எடுத்திருக்கீங்க?
2: பி கம்ப்யூட்டர்.
0: ஓகேங்க. அப்ப கணினி நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே வரும் இல்லைங்களா? அப்படியே கீபோர்டு பாக்காமயே வந்து படப்படன்னு ஒரு பேஜ் டைப் பண்ணணும் எவ்வளவு நேரம் ஆகுங்க?
2: ஒரு 30 செகண்ட்.
0: 30 செகண்ட்லயேவா? சரி சரி. அந்த ஒரு பயிற்சி கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த கம்ப்யூட்டர் விரல்கள் இப்படித்தான் வைக்கணும் அப்படின்றாங்க. அதெல்லாம் வந்து நிறைய பழகிக்கலாம் இல்லைங்களா? சரிங்க. இப்ப 3ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டு போறப்ப வந்து அப்படியே உங்களை எந்த அளவுக்கு உயர்த்திக்கலாம் நினைக்கிறீங்க?
2: ஒரு நல்ல நிலையில ஒரு நல்ல கம்பெனிக்கு வேலைக்கு
0: எடுக்கிற அளவுக்கு உங்களை தயார்படுத்திக்கலாம் இருக்கீங்க. நன்றிங்க தம்பி. வணக்கம் தம்பி. பேர் சொல்லுங்க. ரொம்ப வண்டியெல்லாம் சிறப்பா ஓட்டுறீங்க. சரிங்க தம்பி. இந்த இப்படியே வந்து ரவுண்ட் அடிக்கணும்னா எவ்வளவு தூரம் வந்து சுத்தி வரலாங்க? இங்க எத்தனை வீதிகள்லாம் இருக்கு?
1: நிறைய இடம் இருக்கு போறதுக்கு. எப்படியும் ஒரு நாள்
0: அப்படி இருக்கு, பத்தாது இல்ல. ஒரு கரூருக்குள்ள சுத்தி பாக்கணும்னாலே ஒரு நாள் ஆகும். சரி சரி. தம்பி என்ன படிச்சுட்டு
1: இருக்கீங்க?
0: ஓகே தம்பி, சந்தோஷம். வானொலி தொடர்ந்து கேளுங்க. நன்றிங்க நன்றிங்க. வணக்கம் தம்பி. பேர் சொல்லுங்க.
3: பரணிகுமார்.
0: பரணிகுமார், எந்த ஊருங்க?
3: காந்திரம்.
0: சரி, என்ன பண்ணிட்டு
3: இருக்கீங்க? ஐடி ஒர்க் பண்ணிட்டு.
0: ஓ, எந்த அலுவலகம்? எங்கீங்க?
3: பெங்களூர்ல ஒர்க் பண்ணி.
0: ஓகே, இப்போ விடுமுறைங்களா?
3: ஹைபிரிட் மோட்.
0: ஓகே ஓகேங்க. அந்த ஐடி துறையில விழித்திருந்து சில நேரங்களில் வேலை பார்க்கணும் அப்படிம்பாங்க, அவர் எப்படி சமாளிப்பீங்க? நட்பு ஓட்டம் அதே மாதிரி விரிவடைஞ்சிட்டே இருக்கு. நன்றிங்க தம்பி. நன்றிங்க தம்பி. வணக்கம்.
4: கரூர் மாவட்டம் புலியூர் மனோகரன். கோடை பொன்விழிக்கு 27ஆம் ஆண்டு உதய நாள் வாழ்த்துச்சல். வானிலே பூப்பது வெண்ணிலா, தண்ணிலே பூப்பது தாமரை, மண்ணிலே பூப்பது மல்லிகை, கோடையில் பூப்பதோ குறிஞ்சி, கோடை பண்பலை நேர்கள் நெஞ்சில் பூப்பது 100.5. இசை வாழட்டும், கோடை பண்பலை வானுள்ளே வாழட்டும் என்று சொல்லி கோடை பண்பலை வாழ்க. கோடை
0: சிறப்ப கைதட்டலாமே, ஒரு பார்க்காம அப்படியே அழகா சொல்லிட்டாங்க. நன்றிங்கய்யா.
4: எனக்கு வந்து பாடல் வந்து ஊர்வந்த படத்திலிருந்து
0: கேட்டுங்கய்யா. வணக்கம்.
5: நிர்மல்குமார்.
0: என்ன
5: பண்ணிருக்கீங்க?
0: தொடர்ந்து பேசுவோம் நேரிலே. கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை இன்னைக்கு கரூர் மாவட்டம் தெற்கு காந்தி கிராமம் விளையாட்டு மைதானம் அருகில் இருந்து சிறப்பு நேரலையாக.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
7: இன்று பகல் 1 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
8: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
0: சிறப்பு நேரலை பார்த்தோம் அப்படின்னா நேயர்கள் வந்து வந்துகிட்டே இருக்காங்க. நிறைய நேயர்கள் வந்து கூடிய நிகழ்ச்சி. நான் பேசட்டும், பேசுறத கேட்டுட்டு போறேன் அப்படின்ற மாதிரி நிறைய நேயர்கள் அங்கங்க இருந்து வந்துட்டு இருக்காங்க. வேலையில இருக்கிறவங்க கூட இன்னைக்கு வந்து நேரலைக்காகவே வந்து இங்க வந்து நேரம் ஒதுக்கி பண்பலையோடு இணைந்திருக்காங்க. அது பாடலாகவும் நிகழ்ச்சியின் வாயிலாகவும் ஒவ்வொரு நாளும் வந்து மெருகேற்றி கொண்டே இருப்பதனால்தான் நம்முடைய நேயர்கள் வந்து நிறைய

0: வந்து இந்த நம்முடைய நிகழ்ச்சிகளை கேட்டு என்ன நான் திருத்திக்கிட்டேன், மாத்திக்கிட்டேன், என்ன பண்பிடுத்திக் கொண்டேன் அப்படின்னு சொல்லி நேயர்கள் வந்து அலைபேசியிலையும் சரி நேரலையிலும் சரி நேரிலும் சொல்கிறார்கள். அந்த அளவிற்கு ஒரு ஊடகமாக நல்ல செயல்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய கோடை பண்பலையினுடைய சிறப்பு நேரலை சிறப்பா போயிட்டு இருக்குங்க. நிறைய நேயர்கள் வந்து இன்னும் வந்துகிட்டே இருக்காங்க. ஐயா வணக்கம்.
1: வணக்கங்க, நான் தரூர் வெங்கமேட்ல இருந்து மணி மாஸ்டர் பேசுறேன்.
0: சரிங்கய்யா,
1: பண்பலைக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்றேன். இந்த பிறந்தநாள்ல வந்து ஒரு பெரிய ஒரு ரொம்ப ஒரு ஸ்வீட்டான விஷயம் என்னன்னா, பண்பலைக்கும் 27 எனது மகள் இன்னைக்கு அவளுக்கு இன்னைக்கு சுகா குனித்தி 27 ஆண்டு.
0: வாழ்த்துக்கள் பண்பலை சார்பாக.
1: எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன்.

0: அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்த அன்பு தலைவர் வீரமணி அவர்களுக்கும், அதே போல எங்களுடைய கோடை பண்பலை உறவினர் சங்கத்தில் இருக்கக்கூடிய ஐயா உலகநாதன் மற்றும் நெரூர் இவர்களாக தான் என்னுடைய வானொலியில என்னை நீக்க இந்த அளவுக்கு என்னை கொண்டு வர தெரிஞ்சதுக்கு அவங்களுக்கு மனமார்ந்த நிகழ்ச்சியை தெரிவிச்சு கூட. அது போல நம்ம நிலையத்தில் இருக்கக்கூடிய ஐயா இயக்குநர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள், அத்தனை ஆர்ஜிகள் அறிவிப்பாளர்கள், திரையில இருந்து பார்க்கக்கூடிய திரை கதாநாயகனை காட்டிலும் நம்ம அறிவிப்பாளர்களை பாக்குறது வந்து
1: அதனால
0: வந்து இந்த பண்பலை வந்து வானிலையில மாற்றம் வரலாம், ஆனா வானொலியில மாற்றம் வராத ஒரே பண்பலை நம்ம சோடை பண்பலை. இன்னும் நீண்டு மீதோடி வாழ என மனமாற வாழ்த்தும் அன்பு நெஞ்சம் கரூர் மணிமாஸ்டர்.
1: சரிங்க, இப்ப பார்த்தோம் அப்படின்னா சமீபத்துல முகநூல்லையும் நட்பு வட்டத்திலையும் சொல்லி சொன்னாங்க, திருவள்ளுவர் வடிவத்துல வந்து அதை சிறப்பா வந்து நம்ம கேக் செஞ்சிருந்தீங்க. அதே போல அடுத்த முயற்சியாக பாரதியாருடைய அது யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் சொன்னதும் அவரே தான். யாமறிந்த புலவர்களிலே கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் யாரும் இல்லைன்னு சொல்லி பாராட்டணும் அவள்தான். அதே பெண்ணியத்திற்கு உதவியக்கூடியவராக இருந்தவரும் பாரதியார் தான். இப்படி இந்த சிலையை வந்து செய்யணும், அந்த உருவத்தை செய்யணும்ன்ற எண்ணம் எப்படி வந்ததுங்க?
0: ஐயா பாத்தீங்கன்னா எனக்கு வந்து தமிழ் மேல வந்து நான் படிக்கலனா கூட தமிழ் பற்று எனக்கு ரொம்பவே அதிகமா இருக்கு. அதனாலதான் அந்த உலகத்திலேயே வந்து யாமறிந்த மொழிகளிலே தமிழ் போல் இனிதாவது எங்குன்னு சொன்னதோட யாம் அதே மாதிரி வந்து உலகத்திலேயே வந்து வள்ளுவன் தன்னை உலகின் தந்து வான்போல் கொண்ட தமிழ் அப்படின்னு பாரதியார் சொல்லியிருக்காரு. அப்பேற்பட்ட பாரதி வந்து எந்த அளவுக்கு திருக்குறள் உணர்ந்திருப்பாரு அப்படிங்கறதுதான் முதன்மையா வந்து நான் திருவள்ளுவரையும் அடுத்து வந்து நம்ம பாரதியாரும் பண்ணிருக்கேன்.
1: இது எவ்வளவு நேரம் ஆச்சுங்க?
0: இது கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் ஒரு 20 பேரை கொண்ட குழுக்கள் நாங்கெல்லாம் சேர்ந்து தயார் பண்ண நாங்கள். மக்களுக்கு ரொம்ப வரவேற்பு ரொம்ப அதிகமா இருக்கு. யூடியூப் சேனல்ல இருந்து பெரிய பெரிய தொலைக்காட்சி எல்லாம் வந்து ஒவ்வொருத்தவங்க டெய்லி
1: செஞ்சு கொண்டு வரும் அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட ஓவியராக நீங்கள் உணர வேண்டும் இல்லையா?
0: எங்களுடைய உணவுத்துறை, எங்களுடைய துணையே வந்து உணவுத்துறை. உணவுத்துறைங்கிறது வேற, கலைத்துறைங்கிறது வேற. அந்த கலைத்துறையை உணவுத்துறையில
1: கொண்டு வந்தீங்க
0: அப்படின்னா மக்கள் வந்து இன்னைக்கு வந்து பிறந்தநாள் கேக் வந்து ரொம்பவே சிறப்பா வந்து எல்லாமே கொண்டாடுறாங்க. எல்லா செலிபிரேஷனுக்கும் கேக் தான் முதன்மைப்படுத்துறாங்க. ரொம்ப அதிகமா மக்களை கவரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதனால நம்ம வந்து தமிழ ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரணும் அப்படிங்கறதுதான் பாரதியும் வள்ளுவரையும் பண்ணி இந்த புகழ் வந்து கொடை பண்பலை மூலமா பரவுறது எனக்கு இன்னும் நெஞ்சார்ந்த ஒரு
1: மகிழ்ச்சி. இந்த தருணத்துல
2: ஐயா, இந்த கரூர் மாவட்டம் தெற்கு காந்தி கிராமம் இங்கு கரூர் மாவட்ட நேயர்களை சந்திக்க வந்ததில் எங்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி.
1: நேரத்துல
2: நம்ம கோடை பண்பலை வானொலி எங்களுக்கு 2nd கட்டமாக கொடுத்து இத்தனை நேயர்களையும் பாசமலையில் நினைத்ததற்கு அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.
1: நன்றிங்க ஐயா.
3: வாழ்க வளமுடன் வளரும் கோடையப்போம். அதாவது எங்களை தேடி வந்து இங்க எங்களை லைவ் செஞ்சு கொண்டிருக்கும் ஐயா உதயசீலன் அவர்களுக்கு, மற்ற இயக்குநர்களுக்கும் கரூர் கோடைப்போன உறவன் சங்கத்தினர் நன்றியை தெரிவித்துக் கொண்டு
1: 27ஆம் ஆண்டு
3: வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: நன்றிங்க.
4: கோடை பண்பலை இயக்குநர் ஐயா அவர்களுக்கு மிகச்சிறந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கரூர் காந்திராம் கொண்டதற்காக
1: நன்றிங்க. நன்றிங்க.
5: 27ஆம் ஆண்டு உதய விழா நிகழ்ச்சிக்கு முன்னதாகவே அறிவிப்பு கொடுத்திருந்தால் அனைத்து நேயர்களும்
1: சிறப்புங்க. நன்றி நன்றிங்க. நிச்சயமாக அதுக்கான அதிகாரப்பூர்வ தகவல் நிச்சயமாகவே வரும். நீங்கள் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு பத்திரிகையாகவோ வாய்மொழியாகவோ உங்களுக்கு நான் இந்த தகவலையும் சொல்லிக்கிறேன். அதுக்கான அதிகாரப்பூர்வ தகவல் நிச்சயமாக வரும். நீங்கள் எல்லோரும் வந்து வர வேண்டும், விழாவை சிறப்பிக்க வேண்டும் அப்படின்றதையும் சொல்லிக்கிறேங்கய்யா. நன்றிங்க. நன்றிங்க.
5: வாழ்த்துக்களோடு கரூர் மாவட்டம்
1: கோடை பண்பலை 100.5 சிறப்பு நேரலையாக உதய விழா கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை இன்னைக்கு கரூர் மாவட்டம் தெற்கு காந்தி கிராமம் விளையாட்டு மைதானம் அருகில் இருந்து வந்தது. நேயர்களை சந்தித்த மகிழ்வில் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். உதயசூரியன், நன்றி, வணக்கம். நேயர்களை

0: இசை முகில் இளைய 100.5 பண்பலை படைப்பாளிகள்.
1: கவிதைக்கு பொருள் தந்த கலைவாணி நீயா, என் கனவோடு கேட்கின்ற காற்சலங்கை நீயா.
2: கண் திறந்தேன் ஒரு விடியல் நேரம், என் எதிரே அதிகாலை வானம்.
1: பேச்சுக்கு உயிர் தந்த சப்தங்கள் நீயா, என்னை பேசாமல் செய்கின்ற மௌனங்கள் நீயா.
2: ஈரமான சூரியன் மெல்ல கரையேறும், இருள் செல்லமாய் கோபித்து வெளியேறும்.
1: சத்தங்கள் இல்லாத சங்கீதம் நீயா, என்னை சாகாமல் செய்கின்ற சஞ்சீவி நீயா.
2: தள்ளி நிற்கும் மேகங்கள் தலைவுபட்ட ஓடிவரும், இளன் சிவப்பில் உடை கொடுக்க தினந்தோறும் தேடி வரும்.
1: பருவத்தின் தோட்டத்தில் முதற் பூவும் நீயா, என் பாலைவனம் காண்கின்ற முதல் மழையும் நீயா.
2: புல்நுனியில் பூத்திருக்கும் பனித்துளிகள், நான் ஓய்வெடுக்க காத்திருக்கும் தலையணைகள். வண்ணத்து பூச்சியே, இத்தனை உடைகள் உனக்கதற்கு? ஒன்று இரண்டைத்தான். என் ஊரில் சட்டை இல்லாமல் எத்தனையோ குழந்தைகள்.
3: பண்பலை படைப்பாளிகள். தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12:03.
4: 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: பண்பலை படைப்பாளிகளில் முதலில் வேலைக்கு போறேன், வேலைக்கு போறேன். இயற்கையை நண்பனாக்கி இன்னலை தூரமாக்கி விளையாடி கொண்டிருந்தேன் பால்யத்தில். இயற்கையை நண்பனாக்கி இன்னலை தூரமாக்கி விளையாடி கொண்டிருந்தேன் பால்ய பருவத்தில். வயது வந்துவிட்டது என சேர்த்து விட்டார்கள் பால்வாடியில். வயது வந்துவிட்டது என சேர்த்து விட்டார்கள் பால்வாடியில். கீரையை ஆய்ந்தெடுக்கும் பாட்டி போல படித்தவுடன் வேலை கிடைக்கும் பள்ளியை தேர்ந்தெடுத்தார்கள். நான் வேலைக்கு போக வேண்டுமாம். கீரையை ஆய்ந்தெடுக்கும் பாட்டி போல படித்தவுடன் வேலை கிடைக்கும் பள்ளியை தேர்ந்தெடுத்தார்கள். நான் வேலைக்கு போக வேண்டுமாம். புதிய சிமெண்ட் தளத்தில் எழுத்துக்களை பதிய வைப்பது போல பாடங்களை பதிய வைத்தார்கள். தேர்வு நன்றாக எழுதி நான் வேலைக்கு போக வேண்டுமாம். புதிய சிமெண்ட் தளத்தில் எழுத்துக்களை பதிய வைப்பது போல பாடங்களை பதிய வைத்தார்கள். தேர்வு நன்றாக எழுதி நான் வேலைக்கு போக வேண்டுமாம். பட்டம் கையில் கிடைத்தது, பட்டத்தால் பெற்ற அறிவு எங்கோ ஒழிந்து கொண்டதாய் தேடிக்கொண்டிருக்கிறேன். பட்டம் கையில் கிடைத்தது, பட்டத்தால் பெற்ற அறிவு எங்கோ ஒழிந்து கொண்டதாய் தேடிக்கொண்டிருக்கிறேன். பயணக் களைப்பிலும் பாதி உறக்கத்திலும் கிடைத்த வேலையை பார்த்து கொண்டிருக்கிறேன். பயணக் களைப்பிலும் பாதி உறக்கத்திலும் கிடைத்த வேலையை பார்த்து கொண்டிருக்கிறேன். கிரெடிட் கணக்கை மட்டுமே வெளியில் சொல்ல முடிந்த எனக்கு செலவு போக மீதி சொல்ல தெரியவில்லை. கிரெடிட் கணக்கை மட்டுமே வெளியில் சொல்ல முடிந்த எனக்கு செலவு போக மீதி சொல்ல தெரியவில்லை. கல்வி பயிலும் நாட்கள் கடிகார முட்களாய் நடந்தது. வேலை கிடைத்தவுடன் காற்றாடியாய் சுற்றுகிறது வயது. கல்வி பயிலும் நாட்கள் கடிகார முட்களாய் நடந்தது. வேலை கிடைத்தவுடன் காற்றாடியாய் சுற்றுகிறது வயது. வாழ்க்கையை கடப்பதுதான் நமக்கான இலக்கோ என்று எண்ண தோன்றுகிறது. வாழ்க்கையை கடப்பதுதான் நமக்கான இலக்கோ என்று எண்ண தோன்றுகிறது. கோழியிலிருந்து முட்டையா, முட்டையிலிருந்து கோழியா, இது போலவே ஒரு தொடர்வினா. வேலைக்கு போய் சம்பாதிக்க வேண்டுமாம், சம்பாதிப்பதற்காக வேலைக்கு போக வேண்டுமா என்று ஒரு தொடர் வினாம். கோழியிலிருந்து முட்டையா, முட்டையிலிருந்து கோழியா, இது போலவே ஒரு தொடர் வினாம். வேலைக்கு போய் சம்பாதிக்க வேண்டுமா, சம்பாதிப்பதற்காக வேலைக்கு போக வேண்டுமா என்று ஒரு தொடர் வினாம். நேரம்

ஆயிற்று, நாளை சந்திப்போம், நான் வேலைக்கு போக வேண்டும். நேரம் ஆயிற்று, நாளை சந்திப்போம், நான் வேலைக்கு போக வேண்டும். வாழ்வின் யதார்த்தங்களை வழமை தமிழ் கவிதையாக தந்திருக்கிறார் கரூர் மாவட்டம் கார்வழி முனைவர் உதயா.

கோடை பண்பலையின் பண்பலை படைப்பாளிகளில் இனி பழனி வீர பொன்னையா சொல்லியிருக்கும் மனித ஒற்றுமை. இந்த சொற்றொடரை கேட்கும் போதே உள்ளம் உவகை கொள்கிறது. பூமியில் அவதரித்த ஒவ்வொரு மனிதனும் அடுத்த மனிதர்களிடம் இணைந்து வாழ நினைத்தாலும் ஜாதி, மதம், இனம், மொழி, அகங்காரம், போட்டி பொறாமை, பொருளாதாரம் போன்றவைகளால் வேறுபட்டு இருப்பதால் ஒற்றுமை என்ற புது சித்தாந்தம் அடிபட்டு போகிறது. எங்கெங்கு காணினும் இன்பமடா என்பது போய் எங்கெங்கு காணினும் சண்டையடா என்ற நிலையில் இருக்கிறது. நான் பணக்காரனா, நீ பணக்காரனா, உன் படைபலம் பெரிதா, என் படைபலம் பெரிதா என்று போட்டி போட்டு கொண்டிருக்கும் நாடுகளில் ஏதுமறியாத அப்பாவி பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒற்றுமை என்பது நீண்ட பாலைவனத்தின் காணல் நீராக நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்நிலை மாறி மனிதர்களை மனிதர்கள் மதித்தும் பிற உயிர்களை தன் உயிர் போல் எண்ணியும் வாழும் ஒரு சூழ்நிலை வரும் பொழுதுதான் ஒற்றுமை என்ற வார்த்தை அர்த்தம் பெறும். மனிதர்களை மனிதர்கள் மதித்தும் பிற உயிர்களை தன் உயிர் போல் எண்ணியும் வாழும் ஓர் சூழ்நிலை உருவாகும் பொழுதுதான் ஒற்றுமை என்ற சொற்றொடர் அர்த்தம் பெறும் என்று மனிதர்களின் ஒற்றுமை பற்றி தன் கவிதையில் வடித்திருக்கிறார் பழனி வீரபொன்னையா.

கிழக்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது.

0: வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், ஏவிஎம் போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: இன்று பகல் ஒரு மணிக்கு நம் கோடி பண்பலை நுறுப்புழையாய்ந்து தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: கோடை பண்பலை 100.5 பண்பலை படைப்பாளிகளில் தேனி முகுந்த் லட்சுமி தந்திருக்கும் கவிதையின் தலைப்பு காதல். காதல் கையளவு இதயத்திலேயே சுகமாக சுமந்திருப்பவனுக்கு கரங்களில் மட்டுமென்ன சுமையாகவா தெரிய போகிறேன்? கையளவு இதயத்திலேயே சுகமாக சுமந்திருப்பவனுக்கு கரங்களில் மட்டுமென்ன சுமையாகவா தெரிய போகிறேன்? நீ சொல்லும் மிஸ்யூவில் தொலைகிறேன் நானும். அலங்கரித்த போதும் ஒளியிழந்து போனேன் உன் பார்வை படாததால். காண்பதற்கு தடை போட்ட போதும் மனதுக்கு தாழ் போட முடியவில்லை. உள்ளம் உன்னையே நினைக்கிறது. காண்பதற்கு தடை போட்ட போதும் மனதிற்கு தாழ் போட முடியவில்லை. உள்ளம் உன்னையே நினைக்கிறது. மழைச்சாரலாய் நீ அன்பை பொழிய வாழ வேண்டுமென்ற ஆசையும் துளிர்விடுகிறது. மழைச்சாரலாய் நீ அன்பை பொழிய வாழ வேண்டுமென்ற ஆசையும் துளிர் விடுகிறது என தன்னுடைய கவிதையை படைத்திருந்தார் முகுந்த் லட்சுமி தேனியிலிருந்து.

பண்பலை படைப்பாளிகளில் எனி ஈரோடு பாரதி நகர் தாகா ஷெரீப் தந்திருக்கும் தலைப்பு சிந்திக்கலாமே. வெளி நீ உலகை காண உனக்களித்தது, பாதம் நீ எண்ணிய இடம்பெயர ஏதுவாய் அவன் தந்தது, இரு தோள்களின் துணை கொண்டு உன் துவளா உழைப்புக்கு துணை செய்யும் ஓர் உன்னத உறுப்பு கை, நம் வயிறு நிறைவாக அது நம்மை வளமாக்கும், அதன் உள்ளிருக்கும் ஓரோர் உறுப்பும் தத்தம் பணி செய்ய பணிக்கப்பட்டவை, அங்கோர் சுத்திகரிக்கும் ஆலை, அங்கோர் சுத்திகரிக்கும் ஆலை நமக்காக படைக்கப்பட்டவை, உள் உறுப்பில் துயர் நேரா சுகமிருக்க அது துணையிருக்கும் நம் இதயம், ஏதுவான சேமிப்பு கிடங்கு அதன் உள்ளிருக்கும் ஓசை நம் உயிர் நாடி, அறியா வயது முதல் நம் உதிரும் வயது வரை உறைந்து போன எண்ணங்கள் பல, தலை மனித தலைமையகம் மகுடம் தரித்த மன்னன் தலையில் பல்லாயிரம் இணைப்பு குருதி, மன்னன் தலையில் பல்லாயிரம் இணைப்பு குருதி அதன் பயண வழித்தடம், இயற்கையின் ஒவ்வொரு படைப்பும் நமக்கானவையே, அதில் நஞ்சு சேர்ப்பது நம் செயலால் தானே, இயற்கையின் ஒவ்வொரு படைப்பும் நமக்கானவையே, அதில் நஞ்சு சேர்ப்பது நம் செயலால் தான்.

ராணி. அழகான கோட்டையில் ஆயிரம் துளைகள், அது வியர்வை வெளியேற்றும் நம் உழைப்பால். அது நிதம் நிறைவேற வருமா துயர்மிகு நோய்கள், அதன் ரிதம் நிறைவேற வருமா துயர்மிகு நோய்கள். கடின உழைப்பும் ஒழுக்க நெறியும் உன்னத வாழ்க்கை நம்மை காக்கும். சிந்திக்கலாமே அதற்கு பஞ்சமா என்ன, சிந்திக்கலாமே அதற்கு பஞ்சமா என்ன என சிந்திக்கும் வரிகளை பண்பலை படைப்பாளிகளுக்கு தந்திருந்தார் ஈரோடு பாரதி நகர் தாகா ஷெரீப்.

0: முன்னணி நிறுவனங்கள் வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
1: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
2: ஸ்வஸ்டிக் விஷன் தயாரிப்பில் ஜிப்ரானின் அற்புத இசையில் உங்கள் KJR நாயகனாக அறிமுகமாகும் அங்கீகாரம் திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: பிளாஸ்டிக் விஷன் தயாரிப்பில் ஜிப்ரானின் அற்புத இசையில் உங்கள் KJR நாயகனாக அறிமுகமாகும் அங்கீகாரம் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது.
1: இன்று பகல் ஒரு மணிக்கு நம் கோடி பண்பலை நுறுப்புழையில் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: கொடை பண்பலை 100.5 இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் நல்வாழ்த்துக்கள்.
4: வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை நிகழ்ச்சியில் உங்களோடு சர்க்கரை நோய் சிகிச்சை சிறப்பு நிமிட மருத்துவர் தெய்வேந்திரன் அவர்கள்.
5: வணக்கம் அன்பாதினைகளே. விருதுநகர்லேருந்து ஒரு நேரம் நண்பர் கேட்டிருக்காரு, இந்த சக்குநோய் வந்ததுக்கப்புறம் எனக்கு அடிக்கடி வந்து ரொம்ப டயர்டாக இருக்கேன், தூக்கமாக வந்துட்டுருக்கேன் எனக்கு, இல்லை அதிகமாக முன்னக்காட்டிலையும் கோவம் வருது. அதே மாதிரி வந்து இந்த சக்குநோய் வர்றதுக்கு முன்னாடி ஏதாவது அறிகுறிகள் இருக்கா டாக்டர் அப்படின் மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த சக்குநோயினால் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து டயர்ட்னஸ் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா டயர்ட்னஸ் ரொம்ப சோர்வாக இருக்கிறது அப்படின்னா அந்த சர்க்கரை அளவு உண்மையிலே உங்களுக்கு கண்ட்ரோல் இருக்கா இல்லையா நீங்கள் செக் பண்ணி பாருங்கன்னா, சர்க்கரை அளவு கூடுறப்ப உடம்புல இருக்க தண்ணி சத்து குறைய ஆரம்பிக்கும். அந்த தண்ணி சத்து குறைய குறைய ஏன்னா யூரின் அதிகமாக போகும், தாகம் இருக்கும், தண்ணி குடிப்பீங்க, பத்தாவது யூரின் அதிகமாக போயிட்டே இருக்கும். அப்போ தண்ணி சத்து உடம்புல குறைஞ்சாலும் இந்த தூக்கமாக வந்துட்டு இருக்கும், டயர்டாக இருக்கும், இல்லை சக்கரை நோயெல்லாம் பாதிக்கப்பட்டிருங்க, இல்லை சில நேரங்களில் சிறுநீர்களை உப்புச்சத்து லைட்டாக குடிந்தாலும் ரத்தத்தோட அளவு குறைய ஆரம்பிக்கும். ஹீமோகுளோபின் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ரத்தத்தோட அளவு குறையினால கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோகமாக இருக்குது, டயர்டாக இருக்கிறது, எப்போ பார்த்தாலும் படுத்தே இருக்கிற மாதிரி இருக்கும். கோபங்களுக்கும் ஸ்ட்ரெயிட்டாக சர்க்கரைகளுக்கும் சம்மந்தம் கிடையாது, பட் இருந்தாலும் உங்களுக்கு கேரக்டர் மாறது காரணங்கள் உங்களுக்கு தூக்கமின்மை, சரியாக நீங்கள் தூங்கலை, மன அமைதி இல்லாமல் இருக்குமின்னா, ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை எப்படி ஃபேஸ் பண்ண உங்களுக்கு தெரியாது, கண்டிப்பாக நீங்கள் கோவத்தில் தான் காமிப்பீங்க. அந்த நோய் உண்மையிலே கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க, அதை நீங்கள் ஈஸியாக ஏற்றுக்கிட்டீங்க, அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாதுனா கண்டிப்பாக கோபங்கள் வந்து பெரிய அளவுக்கு ஒரு பிரச்சனைகள் இருக்காது. ஏதாவது சக்குநோய் வர்றதுக்கு முன் அறிகுறிகள் இருக்கா அப்படின்னா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சக்கரை நோய் சக்கரையோட அளவு அதை ரத்தத்தில் கூடுறப்போ தான் தொந்தரவுகளே வர ஆரம்பிக்கும். ஆனால் என்ன விஷயம்னா அந்த சக்கரை நோய் வர்றதுக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கலாம், அந்த பெரிய அதாவது என்னன்னா அறிகுறிகள் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் மூலமாக கண்டுபிடிக்கலாம். அதுக்கு தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு பாரம்பரியம் இருக்குது, எங்கள் அம்மா அப்பாக்கு எனக்கு சுகர், எங்கள் அம்மா அப்பாவுக்கு சுகர் இருக்குது சார் எனக்கு வரலாமா, அவங்க கண்டிப்பாக வந்து அந்த டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உடம்பு வெயிட் குறைஞ்சிட்டே போடுறாங்க, இல்லை டயர்டாக இருக்கிறாங்க உங்களுக்கு வந்து, இல்லை வந்து இப்போ சில பெண்களாக இருப்பாங்க கர்ப்ப காலத்தில் மட்டும் உங்களுக்கு வந்து சுகர் இருந்திருக்கும், அவங்களாம் என்ன பண்ண இந்த மாதிரி யாராவது இருக்கிறவங்க, இல்லை நான் ட்ரிங்க்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறேன், மன அழுத்தமாக இருக்கிறேன், எனக்கு வந்து நான் எப்பயும் நைட்டும் பகலும் இரவு நைட்டு இரவு அதிகமாக நான் டியூட்டி பார்க்குறேன், ஐடி ஃபீல்டில் இருக்கிறேன், எனக்கு மிந்தி மாதிரி ஆரோக்கியமாக இருக்கலாம், இவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னாலும் உடல் வந்து பருமன் அதிகமாகிட்டே போகுது, இல்லை அதிகமாக தான் இருக்கேன், இவங்களாம் என்ன பண்ணலாம், சுகர் செக் பண்ணி பார்க்கலாம். வெறுபகத்துலையும் சாப்பிட்டு ஒன்று ரெண்டு மணி நேரம் கழிச்சும் இந்த HbA1c டெஸ்ட்டும் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சுகர் கூடுறதுக்கு முன்னாடி, அதாவது சுகரை ப்ரீ டயபெட்டிஸ் சொல்லுவாங்க, சுகர் வர்றதுக்கு முன்னாடி வந்து இருக்கும், அந்த இதை பார்த்துட்டு உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா நம்ம ஆரம்பத்தில் என்ன பண்ணலாம், டயட்டை நம்ம சரி பண்ணோம்னாவே ரொம்ப நாளைக்கு சர்க்கரை இல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் வர்றதுக்கு முந்தினு சொல்லி நீங்கள் சர்க்கரை இல்லாமே நீங்கள் வந்து சர்க்கரை போயிடலாம். ஆனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கரை இல்லாதவங்களுக்கு வந்து அறிகுறிகள் வர அந்த சர்க்கரோட அளவு 126 மேலே, சாப்பிட்டதுக்கப்புறம் 200 மேலே வர்றப்ப தான் கொஞ்சம் தொந்தரவுகளே வருது. பட் இதுலேயே பார்த்தீங்கன்னா சில பேரில் 250 வச்சுருப்பாங்க, 300 வச்சுருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு தொந்தரவு இல்லாத பேஷண்ட்ஸ்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம், மாஸ்டர்கள் செக்அப் பண்ணுவாங்க, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுகர் அளவு இருக்கும். அப்படியே சில பேர் இருக்கிறாங்கன்னா எல்லாருக்குமே நாங்கள் சொல்லுவோம் சக்கரை நோய் வந்துச்சு அப்படின்னா வந்து நீர் அதிகமாக போகும், தாகம் அதிகமாக இருக்கும், வெயிட் குறைஞ்சிட்டே இருக்கும், இல்லை பஸ்டி அதிகமாக இருக்கும், மாறுற புண்ணாக இருக்கும், இந்த அறிகுறிகள் எல்லாமே இருக்கணும் ஒருத்தருக்கு அவசியம், ஒருத்தருக்கு ஒரே ஒரு தொந்தரவு மட்டும் கூட இருக்கலாம், ஒருத்தருக்கு

0: ஒன்றுமே இருக்காது, நீர் போகிற பாதைகள் மட்டும் அரிப்பு புண்ணு மட்டும் இருக்கும். அதுக்கு மட்டும் பார்த்தா சுகர் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவனுக்கு 350 இருக்கும், ஆனால் அவர் வெயிட் குறைஞ்சிருக்கவே மாட்டேன். இதான் எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் உங்களுக்கு மாதிரி இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குது, நீர் அதிகமாக போகுது, தாகமாக இருக்குது, இல்லை புண்ணு ஆற மாட்டேது, இல்லை ஃபேமிலியில் யாருக்காவது சுகர் இருந்திருக்கு, எங்கள் ஃபேமிலியில் நான் வெயிட் அதிகமாக இருக்கேன், எனக்கு இரவு தூக்கங்கள் வந்து தூக்கம் வரமாட்டுது, இல்லை நான் வந்து நைட் டியூட்டி மட்டும்தான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், உணவு பழக்கம் எனக்கு ப்ராப்பராக இல்லை, அதிகமாக வந்து ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணுறேன், ஸ்மோக் பண்ணுறேன், ஸ்ட்ரெஸ்ஸான வாழ்க்கை எடுத்துக்கேன், எனக்கு உடல் உழைப்பே இல்லை, இவங்களாம் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா வந்து சர்க்கரை அளவு நம்ம உடம்புல இருக்கா அப்படின்றது அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு ஒரு டைமாக செக் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா நம்ம ஆரம்பத்திலேயே இந்த பிரச்சனையை நம்ம சரிப்படுத்திடலாம் நேர்களே. மேலும் சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தில் சர்க்கரை நோய்க்கு தேவையான அனைத்து வகையான சிறப்பு சிகிச்சைகளும் சிறப்பு மருத்துவர்கள் மூலமாக எளிய முறையில் பண்றோம். அது மட்டும் இல்லாம மற்ற இதர நோய்களுக்கும் தேவையான மருத்துவர்கள் சிறப்பு மருத்துவர்கள் மூலமாக சிறப்பான உபகரணங்கள் எல்லாமே இருக்கு, சிறப்பான வந்து டெக்னீஷியன்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க. எல்லா வசதியும் கூடிய ஒரு ஸ்கேன் சென்டர் இருக்கு, எம்ஆர்ஐ, சிடி, அல்ட்ராசவுண்ட், கால் டாப்ளர் பார்க்கக்கூடிய எல்லா வகையான டெஸ்ட்களும் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பு வந்து ஸ்கேன் சென்டரும் நம்மகிட்ட இருக்கு, பயன்படுத்திக்க நேர்களே.
1: மேலும் சர்க்கரை நோயை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஐயங்கள் இருந்தா, ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 72 00 74 52 10 0. எந்த நேரங்களும் எங்களை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நேர்களே. மேலும் இந்த எண்களில் வாட்ஸ்அப் வசதியும் உண்டு, வாட்ஸ்அப் மூலமாக கூட எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.
2: வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை. இதயத்தின் வரிகளாக இசைத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 பண்பலை படைப்பாளிகள். பண்பலை படைப்பாளிகளில் இனி இதயம் இல்லாமல், இதயம் இல்லாமல் என கவிதை தந்திருக்கிறார் நாமக்கல் அத்தப்பம்பாளையம் செந்தில்குமார். இதயம் இல்லாமல் கோவிலில் தரிசனம், ரயிலில் பயணம், இருக்கையில் அமர்ந்தோம், எதிரெதிராக பார்த்தோம் நானும் அவளும், பேசிக்கொண்டது கண்களில், தடுமாற வைத்தது உள்ளங்களில், ஜன்னலோர காற்று தென்றல் பாடியது அன்று, கூந்தலோ என் மீது பட்டு மல்லிகை வாசமோ என்னை தொட்டு, முடியும் பயணம் வந்தது அவளும் இறங்கினாள் மனம் இடம் தராமல், அவளும் இறங்கினாள் மனம் இடம் தராமல், நெடுந்தூரம் பயணம் எமக்கு அவளை பார்த்தபடி, நெடுந்தூர பயணம் எமக்கு அவளை பார்த்தபடி, இதயம் என்னிடம் இல்லாமல், இதயம் என்னிடம் இல்லாமல் என்று இதயம் இல்லாமலே சென்ற கதை பற்றி கவிதையாக தந்திருந்தார் நாமக்கல் அத்தப்பம்பாளையம் செந்தில்குமார்.

உங்கள் கோடை பண்பலை 100.5 பண்பலை படைப்பாளிகளில் இனி இந்த வார சிறப்பு கவிதை. தந்திருக்கிறார் திண்டுக்கல் ஈவேரா பெரியார் சாலை மகாலட்சுமி. சென்ற வாரம் சிறப்பு கவிதைக்காக நாம் கொடுத்திருந்த தலைப்பு சகோதர பாசம். சகோதர பாசம். உதடு வரை ஒழுகிய மூக்குச் சளியை தன் சட்டையால் துடைத்து விட்டவன், கமர்கட்டை காக்காக்கடி கடித்து கொடுத்தவன், உதடு வரை ஒழுகிய மூக்குச் சளியை தன் சட்டையால் துடைத்து விட்டவன், கமர்கட்டை காக்காக்கடி கடித்து கொடுத்தவன், பேருந்து படிகளில் என்னை

பாதுகாப்பாக ஏற்றிவிட்டவன், பாவாடை நாடாவை இறுக கட்டிவிட்டவன், பேருந்து படிகளில் என்னை பாதுகாப்பாக ஏற்றிவிட்டவன், பாவாடை நாடாவை இறுக கட்டிவிட்டவன், மிதிவண்டியில் பெடல் மீது கால் வைக்கவும் பிரேக் பிடிக்கவும் கற்றுக் கொடுத்தவன், அப்பாவிடம் திருடிய காசை என் மூலமாக மறைத்தவன், மிதிவண்டியில் பெடல் மீது கால் வைக்கவும் பிரேக் பிடிக்கவும் கற்றுக் கொடுத்தவன், அப்பாவிடம் திருடிய காசை என் மூலம் மறைத்தவன், என் திருமணம் முடிந்ததும் அண்ணன் பட்ட கடனுக்காக கணவருக்கு தெரியாமல் நகைகளை கொடுத்தவள், என் திருமணம் முடிந்ததும் அண்ணன் பட்ட கடனுக்காக கணவருக்கு தெரியாமல் நகைகளை கொடுத்தவள். அடுத்து அண்ணனின் திருமணம். நான் வேற்று கிரக மனுஷியானேன். அடுத்து அண்ணனின் திருமணம். நான் வேற்று கிரக மனுஷியானேன். இரத்த பாசத்தில் உறவில் திளைத்த நாங்கள் இன்று இணை சேர முடியாத தண்டவாளங்கள். இரத்த பாசத்தில் உறவில் திளைத்த நாங்கள் இன்று இணை சேர முடியாத தண்டவாளங்கள். சகோதர பாசம் குறித்து சந்தன தமிழ் கவிதை தந்திருக்கிறார். திண்டுக்கல் ஈவேரா பெரியார் சாலை, மகாலட்சுமி.

0: இனி வருகின்ற வாரத்திற்கான சிறப்பு கவிதைக்காக நாம் கொடுக்கின்ற தலைப்பு உதயம். உதயம்
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
2: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
5: தொடர்புக்கு 9524936156.

0: இன்று பகல் ஒரு மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சுள் நிறைந்தவை.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: பண்பலை படைப்பாளிகளில் இனி கமுதி வட்டம் எழுவனூர் சரவணன் தந்திருக்கும் பணம் எனும் தலைப்பிலான கவிதை. ஐவிரல் இடுக்கில் அகப்பட்டு செல்லும் பணமே, உன்னை தேடி தேடியே இம்மனித வாழ்க்கை, உன்னை தேடி தேடியே இம்மனித வாழ்க்கை. ஐவிரல் இடுக்கில் அகப்பட்டு செல்லும் பணமே, உன்னை தேடி தேடியே இம்மனித வாழ்க்கை. இப்பிரபஞ்சத்தில் மதிப்பு கௌரவம் என்ற வார்த்தைக்கு என்றென்றும் நீயே அதிபதி. இப்பிரபஞ்சத்தில் மதிப்பு கௌரவம் என்ற வார்த்தைக்கு என்றென்றும் நீயே அதிபதி. கருமியிடமும் கஞ்சனிடமும் அகப்பட்டு ஆயுள் கைதியாய் வாழும் பணமே, பல அடுக்குமாடி வீட்டுக்குள் கருப்பு பணமாய் உருமாறி மனித மனங்களை அலைய வைப்பதும் பணமே. மூச்சு காற்று மனித பூத உடம்பை விட்டு சென்றாலும் அங்கு அடக்கம் செய்யவும் ஆர்ப்பாட்டம் செய்யவும் முன்னிற்பதும் பணமே. மூச்சு காற்று மனித பூத உடம்பை விட்டு சென்றாலும் அங்கு அடக்கம் செய்யவும் ஆர்ப்பாட்டம் செய்யவும் முன்னிற்பதும் பணமே. இது கமுதி வட்டம் எழுவனூர் சரவணன் தந்திருக்கும் பணம் எனும் தலைப்பிலான கவிதை.

செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். இந்தியா உடனான கடல்சார் ஒத்துழைப்பில் செஷல்ஸ் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விண்வெளி துறையில் இந்தியா தொடர்ந்து சாதனைகள் படைத்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான கே பாக்யராஜ் இன்று சென்னையில் மாரடைப்பால் காலமானார். சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி ஈரான் செயல்பட்டால் உரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த், தேவிகா சிஹாக் மற்றும் ரவுனக் சௌஹான் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். இந்தியா உடனான கடல்சார் ஒத்துழைப்பில் செஷல்ஸ் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 3 நாள் அரசுமுறை பயணமாக செஷல்ஸ் புறப்பட்டுச் செல்லும் முன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையேயான தூதரக ஒத்துழைப்பு 50 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த பயணத்தின் போது அந்நாட்டு அதிபர் டாக்டர் பேட்ரிக் ஹெர்மினியுடன் நடத்தவுள்ள பேச்சுகளை ஆர்வமுடன் எதிர்நோக்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் உரையாற்ற உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். செஷல்ஸ் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் முதலாவது இந்திய பிரதமர் என்ற பெருமை தமக்கு கிடைக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த தமது இந்த அரசுமுறை பயணம் உதவிடும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். செஷல்ஸ் நாட்டின் தேசிய தின பொன்விழா கொண்டாட்டங்களில் பங்கேற்கும் பிரதமர் இந்த பயணத்தின் போது இந்திய வம்சாவளியினருடனும் கலந்துரையாட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.

0: மாநிலங்களின் சுகாதாரத்துறை அமைச்சர்கள் பங்கேற்கும் மாநாட்டிற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. இந்த மாநாடு புதுதில்லியில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தலைமையில் நாளை மறுநாள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சுகாதாரத்துறையில் மாநில அரசுகள் உடனான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து இம்மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளது. விண்வெளித்துறையில் இந்தியா தொடர்ந்து சாதனைகளை படைத்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். இன்று உதம்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக அனைத்து துறைகளும் வளர்ச்சி கண்டு வருவதாக குறிப்பிட்டார். அமர்நாத் யாத்திரைக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த யாத்திரை அடுத்த மாதம் 3ஆம் தேதி தொடங்கவுள்ள நிலையில் பாதுகாப்பு படையினர் சம்பந்தப்பட்ட வழித்தடங்களில் தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய படையினரோடு ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினரும் இப்பணிகளை மேற்கொண்டு வருவதாக அவர் மேலும் கூறுகிறார். ஹரியானாவில் காற்று மாசை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக அம்மாநில அரசின் தலைமைச் செயலர் திரு அனுராக் ரஸ்தோகி தலைமையில் உயர்நிலை குழு கூட்டம் நடைபெற்றது. காற்று மாசு தொடர்பான தடையில்லா சான்றிதழ் பெற்ற வாகனங்களுக்கு மட்டுமே பெட்ரோல் விற்பனை செய்ய அனுமதிப்பது என்று இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. இது அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வரும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மிசோரம் மாநிலத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகளின் கீழ் பெறப்பட்ட ஆவணங்கள் 100% டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. நிர்ணயிக்கப்பட்ட காலத்திற்கு 3 நாட்களுக்கு முன்னதாகவே இப்பணிகள் நிறைவடைந்துள்ளதாக மிசோரம் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 1300க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் இப்பணிகளில் ஈடுபட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான கே பாக்யராஜ் இன்று சென்னையில் மாரடைப்பால் காலமானார். அவருக்கு வயது 73. திரைக்கதை மன்னன் என போற்றப்படும் பாக்யராஜ் 1976ஆம் ஆண்டு உதவி இயக்குநராக தமது திரைப்பயணத்தை தொடங்கினார். அந்த 7 நாட்கள் முந்தானை முடிச்சு இன்று போய் நாளை வா உள்ளிட்ட வெள்ளி விழா படங்களை இயக்கிய பெருமைக்குரிய பாக்யராஜ் திரைக்கதையின் மன்னன் என்றும் போற்றப்பட்டார். அந்த 7 நாட்கள் திரைப்படத்தில் மலையாளம் கலந்து அவர் பேசிய தமிழ் வசனம் ரசிகர்களிடையே இன்றளவும் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது.
2: மிஸ்டர் ஆனந்தன், இதே நம்மளோட பண்பாடு, இதே நம்மளோட கல்ச்சர், இதானே மண்ணின் மகிமை. 20ஆம் நூற்றாண்டு குறித்து சார் பறஞ்சதில்லை. 20ஆம் நூற்றாண்டில் ஏது இலக்கணமும் மாறும் வச்சே ஒன்னும் மூணாகாது. அதான நம்மளோட தாம்பத்திய தத்துவம். சட்டம் குறித்து சார் சொல்லி இல்லை, சட்டத்தில் எல்லாத்துக்கும் இடம் உண்டு. பச்சே நம்மளோட சம்பிரதாயத்தை மாத்திர சக்தி மட்டும் இல்ல, டைவர்ஸ் டைவர்ஸ் சார் எத்தனை ஈஸி ஆயிட்டு பறஞ்சது. தரே நம்ம நாட்டு பெண்கள் ஸ்பெஷாலிட்டி இருந்தா நிறையும். எந்த காதலி உங்களுக்கு மனைவி ஆயிட்டு வரும், ஆனால் உங்கள் மனைவி எனக்கு காதலி ஆயிட்டு வராது. சரே நீங்கள் பறஞ்ச கதைக்கு ஈ கிளைமேக்ஸ் கரெக்ட். இது குறைச்சு ஓல்டு கிளைமேக்ஸ் தான், பட் கோல்ட். குட் பை மிஸ்டர் ஆனந்தன், சாரி குட் பை மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஆனந்தன்.
0: பொய்சாட்சி திரைப்படத்தில் நீதிமன்ற காட்சி ஒன்றில் பாக்யராஜ் பேசிய வசனம் அவரது எழுத்து திறனை எடுத்துரைக்கும் வகையில் அமைந்திருந்தது.
3: கொஞ்ச நேரத்துக்கு பின்னால் கூடாது, நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும். என்ன நீதிபதி காலையில இருந்து எழுதிட்டு இருக்காரு, அவருடைய பேனா கலர் என்ன? திரும்ப கூடாது, என்ன பார்த்து பதில் சொல்லுங்க. அவர் பேனா என்ன கலர் சொல்லுங்க. என்ன கலர்? காலையில் நீங்க கோர்ட்டுக்கு வந்து 2 மணி நேரம் ஆச்சு, 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஜட்ஜை திரும்பி திரும்பி பாத்துருக்கீங்க, அப்படி இருந்து பேனா கலர் உங்களுக்கு தெரியாதா?
4: கோர்ட்டுக்கு வந்தால் கேஸ்களிலும் பாயிண்ட்களிலும் தான் என்னுடைய கவனம் இருக்க வேண்டுமே தவிர பேராவின் நிறத்தை பற்றி நான் கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை.
3: கரெக்ட், கோர்ட்டுக்கு வந்த உங்களுக்கு

0: தவணை இருக்கும், பேனாவை நீங்க கவனிச்சிருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது பஸ் ஸ்டாண்ட்ல ரெண்டு பேர் செருப்பு அடிச்சு தகராறு பண்ணிட்டு இருந்தா அவங்களை விளக்கிட்டு பண்ண தவிர ஒரு பேப்பரும் பேனா எடுத்து வச்சு என்ன கலர் செருப்பு அடிச்சா நான் நோட் பண்ணுவேன்.
1: திரையுலகில் நடிகர், இயக்குனர், கதாசிரியர், தயாரிப்பாளர், இசையமைப்பாளர் என பன்முக திறன் கொண்ட பாக்யராஜ் பத்திரிகையாளராகவும் திறம்பட பணியாற்றிய பெருமைக்குரியவர். 1989 எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை தொடங்கிய பாக்யராஜ் பின்னர் அஇஅதிமுகவில் இணைந்தார். இதன் பின்னர் திமுகவிலும் அவர் இடம்பெற்றிருந்தார். தமிழக அரசின் விருது உள்பட பல்வேறு விருதுகளை அவர் பெற்றுள்ளார். பாக்யராஜின் மறைவுக்கு தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், முதலமைச்சர் திரு விஜய், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் திரையுலகத்தினரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பாக்யராஜின் உடல் சென்னையில் உள்ள அவரது இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக வைக்கப்பட்டுள்ளது. அவரது இறுதிச் சடங்குகள் அரசு மரியாதையுடன் நடைபெறும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி ஈரான் செயல்பட்டால் உரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அமெரிக்க துணை அதிபர் திரு ஜே டி வான்ஸ் இரு நாடுகளுக்கிடையே சண்டை நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். இதன் அடிப்படையில் அமெரிக்கா செயல்பட்டு வருவதாகவும் இந்த ஒப்பந்தம் தொடர்பான கருத்து வேறுபாடுகளுக்கு பேச்சுகள் மூலமே தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். இந்த ஒப்பந்தத்திற்கு எதிராக ஈரான் செயல்பட்டால் ராணுவ ரீதியிலான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் எச்சரித்தார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-9, 11-21, 21-8 என்ற சிக்கணக்கில் சீன தைப்பேயின் லியாவோ ஜூ ஃபோவை வென்றார். மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் ரவுனக் சௌஹான் 23-21, 21-11 என்ற சிக்கணக்கில் இஸ்ரேலின் மிஷா ஜில்பர்மேனை வென்று அரையிறுதிக்கு தகுதி பெற்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் தேவிகா சிஹாகும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2-0 என்ற புள்ளிக்கணக்கில் கசகஸ்தானை வென்றது. பிரிட்டிஷ் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஷ் மைத்லி ஸ்ரீகுமார், அல்ஃபியா ஜேம்ஸ், அபிஜித் சஹுஜா, பிரமோத் பகத், துளசிமதி முருகேசன், மனிஷா ராம்தாஸ் ஆகியோர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். டாகுமுரேஷ் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவுடனான கடல்சார் ஒத்துழைப்பில் செஷல்ஸ் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விண்வெளி துறையில் இந்தியா தொடர்ந்து சாதனைகள் படைத்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான கே பாக்யராஜ் இன்று சென்னையில் மாரடைப்பால் காலமானார். சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி ஈரான் செயல்பட்டால் உரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த், தேவிகா சிஹாக் மற்றும் ரவுனக் சௌஹான் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: 105.
1: கோடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாய வலை மீள வழி கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர் ராமநாதபுரம் கோவை.
2: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர் ராமநாதபுரம் கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர் ராமநாதபுரம் கோவை.
3: மாய வலை மீள வழி. சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி.
4: நிகழ்ச்சியில் நம்மோடு இணைகிறார் காவல் ஆய்வாளர் எஸ் ராமலட்சுமி அவர்கள்.
5: உங்களுக்கு ஆலசிப்பு வந்திருக்கு, இவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு, அதை வாங்குறதுக்கு நீங்கள் இவ்வளோ பணம் கட்டணும், கட்டினா தான் வந்து அந்த காலர்ஷிப் வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வாங்கி இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் வாங்கி உங்களுக்கு அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபால்ஸாக வந்து சொல்லி பணத்தை வாங்கிட்டு விட்றாங்க. இவங்க காலர்ஷிப்னால் வந்து ஸ்கூலில் கேட்கணும் செய்யணும் அந்த மாதிரி நினைக்கிறது இல்லை, உடனே வந்து இவ்வளோ பணம் போடுன்னா உடனே என்ன செய்கிறாங்க, சரி நம்ம காலர்ஷிப் வந்திருக்கு நம்ம பிள்ளை படித்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடியே அவங்களோட டீட்டெயில் பூரா எடுத்துருவாங்க, எந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க காலேஜில் படிக்கிறாங்க என்ன டீட்டெயிலுங்கிறத எடுத்துட்டு அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்திருக்குன்னு சொல்லி அமௌண்ட்டை போட சொல்லிவிட்டு நீங்கள் இவ்வளோ அமௌண்ட்டு கட்டினா

0: தான் ஸ்காலர்ஷிப் கலெக்ட் பண்ணி தர முடியும். அதுக்கு வந்து நம்ம அடைச்சில் இந்த இதெல்லாம் ஃபீஸ் கட்டணும், இந்த ஃபார்ம் வாங்கணும் அப்படி இப்படிலாம் சொல்லி ஏமாற்றி பணத்தை போட வச்சுட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. இது ஒரு மெத்தட். அதே மாதிரி கிஃப்ட் பேக் வந்திருக்கு, ட்ரேடிங்கில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள், நீங்கள் 2000 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் அடுத்த நாள் அந்த போட்ட அன்றைக்கே வந்து 1000 ரூபா சேர்த்து கொடுக்குறோன்னு சொல்கிறது. இப்படியே ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி போடுறது, 50000 போட்டால் 1 லட்சம் வரைக்கும் கொடுக்குறது. ஆனால் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் 2 லட்சம் முடிச்சுடு, 3 லட்சம் முடிச்சுடு, 5 லட்சம் முடிச்சுடு, அதிகமாக அமௌண்ட்டு போக போக வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து ஒரு 20000, 30000, 50000, 1 லட்சம் இந்த ஸ்டேஜெல்லாம் போட்டுட்டு அப்படி இவங்க அதிகமான அமௌண்ட்டு போடவும் அப்படியே அதை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுது. இது வந்து ஆன்லைன் இது ட்ரேடிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி இருக்கும், உங்களுக்கு பணம் டபுளிங் ஆகும் அப்படின்னு சொல்லி சீட் பண்ணி அந்த மாதிரி பண்ணுறது.
1: சைபர் மோசடி பற்றி விளக்கம் அளிக்க மாயவலை மீள வழி நிகழ்ச்சியில் நாளையும் காவல் ஆய்வாளர் எஸ் ராமலட்சுமி அவர்கள் இதே நேரம் இணைவார்.

0: உங்களுக்கு பணம் டபுளிங் ஆகும் அப்படின்னு சொல்லி சீட் பண்ணி அந்த மாதிரி பண்றது.
1: சைபர் மோசடி பற்றி விளக்கம் அளிக்க மாயவலை மீள வழி நிகழ்ச்சியில் நாளையும் காவல் ஆய்வாளர் எஸ் ராமலட்சுமி அவர்கள் இதே நேரம் இணைவார்.
2: கோடை பன்மலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கிய மாயவலை மீள வழி.
3: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர் ராமநாதபுரம் கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர் ராமநாதபுரம் கோவை.
4: கோடை பண்பலை 100.5 பண்பலை படைப்பாளிகள். பண்பலை படைப்பாளிகளில் இனிவரும் கவிதை. தஞ்சாவூர் மருதுபாண்டியர் கல்லூரி தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் பூபதி தந்திருக்கும் தமிழின் பெருமை. தமிழின் பெருமை. தாயே தமிழே, உடலே உயிரே, குரலின் ஒலியே, கருவறை மொழியே, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே, முன் தோன்றிய மூத்த மொழியே, முருக கடவுளுக்கு கடவுளுக்கு எல்லாம் பிடித்த மொழியே, பொதிகை மலையில் பிறந்த மொழியே, உலகிற்கு புண்ணியம் செய்த மொழியே, பாமர மக்களையும் வாழ வைத்த மொழியே, காதலையும் வீரத்தையும் வளர்த்த மொழியே, அடியால் உலகத்தை அளந்த மொழியே, 3 அடியால் உலகத்தை அளந்த மொழியே, இயல் இசை நாடகத்தை எனக்குள் பதித்த மொழியே, இலக்கணத்தையும் இலக்கியத்தையும் இவ்வுலகிற்கு தந்த மொழியே, வள்ளுவன் வாய்க்குள் புகுந்த மொழியே, கம்பனும் காவியம் படைத்த மொழியே, இளங்கோவனை சிலம்பாய் ஒழித்த மொழியே, பாரதியின் உயிரில் கலந்த மொழியே, ஒன்றே குலமென ஒழித்த மொழியே, ஓங்கிய சிகரமாய் வளர்ந்த மொழியே, கடலின் ஆழத்தை கண்ட மொழியே, நிலவினிலும் அடியை பதித்த மொழியே, காலத்தை வென்ற மொழியே, காவியமான மொழியே, உலகத்தையே வென்ற மொழியே, செம்மொழியான தமிழ்மொழியே, அதுதான் எனது உயிர்மொழியே, அதுவே எனது தாய்மொழியே, தமிழ்மொழி வாழ்க. காலத்தை வென்ற மொழியே, காவியமான மொழியே, உலகத்தை வென்ற மொழியே, செம்மொழியான தமிழ்மொழியே, அதுதான் எனது உயிர்மொழியே, அதுவே எனது தாய்மொழியே, தமிழ்மொழி வாழ்க. என மொழியை விழியாய் பாவித்து கவிதை தந்தார் தஞ்சாவூர் மருதுபாண்டியர் கல்லூரி தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் பூபதி.

பிரியாது. உண்மை சில நேரங்களில் வலிக்கும், ஆனால் அவை இறுதி வரை வாழ வைக்கும். உண்மை சில நேரங்களில் வலிக்கும், ஆனால் அவை இறுதி வரை வாழ வைக்கும் என தனது கவிதையை படைத்திருக்கிறார் தர்மபுரி மாவட்டம் பெரியவத்தலாபுரம் செல்வராசு.

இசை ஓவியம் நம் கோடை பண்பலை 100.5 பண்பலை படைப்பாளிகளில் இனி தர்மபுரி மாவட்டம் பெரியவத்தலாபுரம் செல்வராசு தந்திருக்கும் கவிதையின் தலைப்பு உண்மை. உண்மை வானிற்கு அழகு வானவில், மனதிற்கு அழகு உண்மை. வானிற்கு அழகு வானவில், மனதிற்கு அழகு உண்மை. உண்மை உறங்கலாம் ஆனால் அதன் உயிர் பிரியாது. உண்மை உறங்கலாம் ஆனால் அதன்

இந்த வார பண்பலை படைப்பாளிகள் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்வோர் மகேஸ்வரி, உதய சூரியன், அபுபக்கர் சித்திக், பிரேமா ஜெகன், சுமலதா, ஜே பி ரமேஷ்குமார், ஔசியா, ஜான் டி பிரிட்டோ, அமைப்பில் ஒரு துணை ஆர் சிவகுமார்.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: கொடைப்பண்பலை நூறுபுளி ஐந்தில் தொடர்கிறது. தாராபுரம் ஆற சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
2: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
3: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
2: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
3: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

இனிய மகிழ்ச்சியான புன்னகை. வணக்கம் நேர்களே. ஆயிரம் எண்ணங்கள், அதில் என்றும் இனிக்கும் அழகிய நினைவுகள், காலங்கள் கடந்தாலும் கரையாத மலர்கள், கண்களில் தோன்றும் கனவுகளின்

நிழல்கள் இதயத்தில் இருக்கும் அழகிய நினைவுகளின் ரீங்காரமாக தேனிசையாக இசைக்க கோடை பண்பலை நிருப்புழி ஐந்தன் நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியின் நான் உங்கள் பிரியமுடன் பூசியா. நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்கும் முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் தேனி ஆண்டிப்பட்டி செந்தில்குமார். இவரின் விருப்பத்தில் 1966 சத்தியம் இயக்கத்தில் வேதாபின இசையில் கண்ணதாசனின் பாடல் வரிகளில் டி எம் சௌந்தரராஜன் எல்ஆர் ஈஸ்வரி குரலில் இசைக்கிறது பாடல் யார் நீ திரைப்படத்திலிருந்து.

மே போதுமானதாக இருக்கும் என்று இசைத்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை. நொறுபுழி ஐந்தன் நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேர்கள் உடன்குடி நடுக்காலன் குடியிருப்பு செல்வன் ராஜபூபதி அருண் இவர்களின் விருப்பத்தில் 1961 ஏ பீம்சிங் இயக்கத்தில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசனின் பாடல் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் குரலில் இசைக்கிறது பாடல் பாசமலர் திரைப்படத்திலிருந்து.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம்.
4: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
5: தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
6: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
7: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
6: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா, ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
7: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.
8: நினைவு பெட்டகத்தில் உள்ள ரத்தினங்களாக மிளர்ந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை நெருப்புழி 5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் இசைக்கு இருக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் ஏற்காடு அரங்கம் நடராஜன், வெள்ளையம்மாள், ஹேமலதா, ராணி, பிரியங்கா, கவினா இவர்களின் விருப்பத்தில் 1968 கிருஷ்ணன் பஞ்சு இயக்கத்தில் MS விஸ்வநாதன் இசையில் வாலியின் பாடல் வரிகளில் TM சௌந்தரராஜன் குரலில் இசைக்கிறது பாடல் உயர்ந்த மனிதன் திரைப்படத்திலிருந்து.
9: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே, நண்பனே, நண்பனே,
10: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே.

0: பாடம் படிப்பு ஆட்டம் பாட்டம் இதை தவிர வேறு எதை கண்டோம்?
1: புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம் நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம்.

0: அவனவன் நெஞ்சிலே ஆயிரம் ஆசைகள், அழுவதும் சிரிப்பதும் ஆசையின் விளைவுகள்.
1: பெரியவன் சிறியவன், நல்லவன் கெட்டவன், உள்ளவன்

0: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
1: தொடர்புக்கு 9524936156.
2: ருசியான சாப்பாடுனா அது நம்ம தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பண்ட அரசியல சமைச்சாதான் இருக்கும். காமன் நேரம் ஊற வச்சு 1:3 அளவுல தண்ணீர் ஊத்தி சமைச்சா நல்ல மென்மையான சுவையான சாப்பாடு ரெடி. அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: ஸ்வஸ்திக் விஷன் தயாரிப்பில் ஜிப்ரானின் அற்புத இசையில் உங்கள் KJR நாயகனாக அறிமுகமாகும் அங்கீகாரம் திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: ஸ்வஸ்திக் விஷன் தயாரிப்பில் ஜிப்ரானின் அற்புத இசையில் உங்கள் KJR நாயகனாக அறிமுகமாகும் அங்கீகாரம் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது.
1: கொடை பண்பலை 100.5 இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் நல்வாழ்த்துக்கள்.

0: கொடை பண்பலை 100.5 உயிரெழுத்து
1: உயிரெழுத்து
2: ஆசையில் ஓர் கடிதம் வரைந்ததே ஓர் இதயம்.
0: நேயர்களே, அழகான நம் மனதில்
1: ஆழமான ஓர் இடத்தில்
0: ஓயாது ஒலித்துக் கொண்டிருக்கும்
1: உங்கள் உணர்வுகளோடு கலந்த
0: இதய ராகங்களை
1: நீங்களும் அரங்கேற்றலாம்.
0: நாள்தோறும் பிற்பகல் 3 மணிக்கு வலம் வரும்
1: உயிரெழுத்து நிகழ்ச்சியில்

0: இது போன்ற ஏதேனும் ஒரு தலைப்பை மைய கருவாக எடுத்து
1: உங்களுக்கு பிடித்த 10 பாடல்களையும்,
0: அந்த பாடல்கள் பிடிக்க காரணத்தையும்
1: கவிதைகளாகவோ
0: அல்லது சிறந்த வர்ணனையாகவோ
1: எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர்,
1: உயிரெழுத்து நிகழ்ச்சி பகுதி,
0: பண்பலை வானொலி நிலையம்,
1: கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.

0: கொடை பண்பலை நூறுபுலி ஐந்தில் இதுவரை கேட்டோம். தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: இதயம் விரும்பும் இனிய கானங்களோடு இசைத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை நெருப்பொழி ஐந்து நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் தூத்துக்குடி விளாத்திக்குளம் ஆண்டனி செல்வன். இவரின் விருப்பத்தில் 1966 கே சங்கர் இயக்கத்தில் மிஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசனின் பாடல், வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் காந்தகுரலில் இசைக்கிறது பாடல், கௌரி கல்யாணம் திரைப்படத்திலிருந்து.

0: ஒருவர் மனதை ஒருவர் அறிய உதவும் சேவையிடு
1: இனிய நினைவுகளின் ஆனந்த ராகமாக இசைத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை நூறுபொழி ஐந்து நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் இசைக இருக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் தாராபுரம் ஜீவா கலனி, முருகநாதன், இளவரசி, மணி, சித்திரலேகா, சோமசுந்தரம், சுகந்தி இவர்களின் விருப்பத்தில் 1968 பி ஆர் பந்தலு இயக்கத்தில் எம் எஸ் விஸ்வநாதனின் தேனிசையில் கண்ணதாசனின் பாடல் வரிகளில் உயிர் பெற்று டி எம் சௌந்தரராஜன் எல்லாரும் ஈஸ்வரி குரல்களில் நம் செவி சேரும் பாடல் ரகசிய போலீஸ் 115 திரைப்படத்திலிருந்து

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
2: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்றுத்தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார்

0: 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR and VR, 3D printing and advanced technologies எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
1: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம், கால் 9965523999.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

6:39 செய்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை நெருப்பொழி 5 நெஞ்சில் நிறைந்தது. நிகழ்ச்சியில் ஒழித்து மகிழ்வுக்கு இருக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் அருப்புக்கோட்டை, அமிர்தபுரம், கணேசன், கலைச்செல்வி இவர்களின் விருப்பத்தில் 1964 கே சங்கர் இயக்கத்தில் விஸ்வநாதன், ராமமூர்த்தி தேனிசையில் கண்ணதாசனின் கவிவரிகளில் டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலாவின் குரல்களில் தம் செவி சேர்கிறது ஆண்டவன் கட்டளை திரைப்பட பாடல்.

இன்ப ராகம் பாடி மினிசை பண்பலையில் இசைத்துக் கொண்டிருக்கிறது நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் இசைக்க இருக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் ராமேஸ்வரம், ஹம்சா, ரணியா இவர்களின் விருப்பத்தில் 1964 டி ஆர் ராமண்ணா இயக்கத்தில் ஜி ராமநாதன், டி ஆர் பாப்பாவின் இசையில் டி கே கிருஷ்ணசாமி பாடல் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலாவின் குரலில் இசைக்கிறது பாடல் அருணகிரிநாதர் திரைப்படத்திலிருந்து.

நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் குன்றத்தூர் கருகுபாளையம் வேலுமணி ஈஸ்வரி நந்தகுமார் யோகஸ்ரீ ரேணுகா இவர்களின் விருப்பத்தில் 1964 தாதா மிராசி இயக்கத்தில் விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் தேனிசையில் கண்ணதாசனின் கவி வரிகளில் பி சுசீலாவின் குரலில் இசைக்கிறது பாடல் புதிய பறவை திரைப்படத்திலிருந்து.

நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்கும் நிறைவான பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் வெள்ளி அணை, சந்தை தோட்டம், பெரியசாமி, கவிதா, சரண்யா இவர்களின் விருப்பத்தில் 1973 MGR இயக்கத்தில் MS விஸ்வநாதன் இசையில் வாலியின் பாடல் வரிகளில் TM சௌந்தரராஜன் குரலில் இசைக்கிறது பாடல் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திலிருந்து.

நினைவுகள் நீர்போல் பொங்கி எழுது, அருவியாய் அர்ப்பரித்து மகிழ்விக்கும் தேனிசு கீதங்கள், அதை இனிய நினைவுகளால் மெருகேற்றி மகிழ்விக்கும் இன்ப ராகங்கள். தேனிசியாக கொண்டு இதயம் விரடி நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலையின் ஒரு புழி ஐந்தன் நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியுடன் நானும் விடைபெறுகிறேன், என்று உங்கள் பிரியமுடன் பௌசியா. எனினும் கொடை பண்பலை நிருப்புழி ஐந்தில் ஆங்கில செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சலாக.

0: கோடை பண்பலை 100.5 இனி நாம் கேட்க பொன்னியின் செல்வங்கள்.
1: ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
2: அனிருத்த பிரம்மராயரிடம் அவள் நேரடியாக வினா தொடுக்கிறாள். ராஜாங்க ரகசியத்தை சுமந்து கொண்டு செல்லும் ஒரு பெண்ணைத்தான் கைது செய்யும்படி சொன்னதாகவும், அப்படி ஏதேனும் ராஜாங்க ரகசியத்தை, குறிப்பாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் அருள்மொழிவர்மனை பற்றிய செய்தியை தாங்கிக் கொண்டு வானதி செல்கிறாளா என்பதை நேரடியாக வானதியிடமே அனிருத்த பிரம்மராயர் கேட்டு வினவ, அதற்கு வானதி தேவி, சக்கரவர்த்தியின் திருக்குமாரரை குற்றம் சாட்டப்பட்டவர் என்று சொல்வதே பெரும் குற்றம் இல்லையா? இது சோழகுலத்துக்கு எதிரான சதி இல்லையா? இதை பற்றி குந்தவை பிராட்டியிடம் தெரிவித்தே ஆக வேண்டும் என்றும் வானதி கூறுகிறாள். அதற்கு அனிருத்த பிரம்மராயரும்,
3: பேஷாக சொல் தாயே, என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டால் பிறகு ஒரு கணங்கூட இங்கே தாமதிக்க வேண்டிய அவசியமில்லை. நானே உன்னை இளைய பிராட்டியிடம் பத்திரமாக கொண்டு போய் சேர்ப்பிக்கிறேன்.
2: தங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லாவிட்டால்?
3: சொல்லாவிட்டால் என்பதே கிடையாது தாயே. இந்த கிழவனிடமிருந்து அவ்வளவு சுலபமாக தப்ப முடியாது. என் கேள்விக்கு பதில் சொல்லியே தீர வேண்டும் என்றார் அமைச்சர்.
2: ஐயா, சர்வ வல்லமை படைத்த முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராயரே, ஒரு சக்தியும் இல்லாத இந்த ஏழை அபலை பெண்ணிடமிருந்து தாங்கள் இளவரசரை பற்றி எதுவும் அறிய முடியாது. இந்த யமகிங்கரர்கள் சற்றுமுன் பயமுறுத்தியது போல என் கையை தீயிலிட்டு எரித்த போதிலும் நான் ஒன்றும் சொல்லப்போவதில்லை.
3: கொடும்பாளூர் வீழ வேளிர் குலத்துதித்த கோமகளே, உன்னுடைய மன உறுதியைக் கண்டு மெச்சுகிறேன். ஆனால் இளவரசரை பற்றி ஒரு விவரமும் சொல்ல மாட்டேன் என்று நீ கூறினாயே, அது அவ்வளவு சரியன்று. ஏற்கனவே சில விவரங்கள் நீ சொல்லிவிட்டாய். இன்னும் ஒரு விவரத்தையும் சொல்லிவிட்டால் அதிக நஷ்டம் ஒன்றும் நேர்ந்து விடாது, என் வேலையும் எளிதாய்ப் போய்விடும்.
2: வானதி மறுபடியும் திடுக்குற்றாள். வாய்

0: தவறி ஏதாவது சொல்லிவிட்டோமோ என்று நினைத்தபோது அவளுடைய நெஞ்சை யாரோ இறுக்கி பிடிப்பது போல இருந்தது. உடம்பெல்லாம் பதறியது. இல்லை இல்லை, நான் ஒன்றும் சொல்லிவிடவில்லை. இந்த கிழவர் என்னை ஏமாற்ற பார்க்கிறார் என்று எண்ணி சிறிது தைரியமடைந்தாள். ஐயா, வேதம் சொல்லும் உம்முடைய வாயிலிருந்து பொய் வரலாமா? சுந்தர சோழரின் முதலமைச்சர் இல்லாததை கற்பித்துச் சொல்லலாமா? நான் இளவரசரை பற்றி எதுவும் கூறவில்லையே, நான் ஏதோ கூறியதாகச் சொல்லுகிறீரே என்றாள்.
1: யோசித்துப் பார் தாயே, நன்றாக யோசித்துப் பார். ஒரு விஷயத்தை பற்றி பேசாமலேயே அதை பற்றிய விவரத்தை தெரிவிக்க முடியாது என்று நீ கருதினால் அது பெரிய தவறு. நீ சொல்லாமல் சொன்ன விவரத்தை குறிப்பிடுகிறேன், கேள். இளவரசர் அருள்மொழிவர்மர் கடலில் மூழ்கி இறந்து விட்டதாக உலகமெல்லாம் பேச்சாக இருக்கிறது. குடிமக்கள் அதிகாரிகள் அனைவரும் சோக கடலில் ஆழ்ந்திருக்கிறார்கள். உனக்கும் அந்த செய்தி தெரியும். அப்படி இருக்கும்போது நீ இளவரசரை பற்றி ஒரு விவரமும் சொல்ல மாட்டேன் என்று கூறினாய். அதிலிருந்து வெளியாவது என்ன? இளவரசர் இறக்கவில்லை என்பது உனக்கு தெரியும் என்று ஏற்படுகிறது. அவரை பார்ப்பதற்கு நீ நாகைப்பட்டினம் போகிறாய் என்று நான் சொன்னதையும் நீ மறுக்கவில்லை. இறந்து போன இளவரசரை நான் எப்படி பார்க்க முடியும் என்று திருப்பி கேட்கவில்லை. நாகைப்பட்டினம் போகவில்லை, வேறு இடத்துக்கு போகிறேன் என்றும் நீ சொல்லவில்லை. ஆகையால் நாகைப்பட்டினத்தில் இளவரசர் உயிரோடு இருக்கிறார் என்பதையும் அவரை பார்க்கப் போகிறாய் என்பதையும் ஒப்புக்கொண்டு விட்டாய். மிச்சம் நீ சொல்ல வேண்டிய விவரங்கள் இரண்டே இரண்டுதான். நாகைப்பட்டினத்தில் இளவரசர் எங்கே இருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். அந்த செய்தி உனக்கு எப்படி தெரிந்தது என்றும் கூற வேண்டும். இந்த இரண்டு விவரங்களையும் நீ கூறிவிட்டால் அப்புறம் ஒரு கணம் கூட இங்கே தாமதித்து இந்த கிழவனோடு பேசிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை. உனக்கு எங்கே போக விருப்பமோ அங்கே போகலாம்.
0: வானதியின் உள்ளம் இப்போது அடியோடு கலங்கி போய்விட்டது. முதன் மந்திரி கூறியது உண்மை என்றும் தன்னுடைய அறியாமையினால் இளவரசரை காட்டிக் கொடுத்து விட்டதாகவும் உணர்ந்தாள். தான் செய்துவிட்ட குற்றத்துக்கு பிராயச்சித்தம் உண்டா? கிடையவே கிடையாது. உயிரை விடுவதைத் தவிர வேறு ஒன்றுமில்லை. ஐயா, தாங்கள் என் பெரிய தந்தையின் ஆப்த நண்பர் என்று சொன்னீர்கள். என்னை தாங்கள் மகள் என்றும் உரிமை கொண்டாடினீர்கள். தங்களை ஒன்று கேட்டுக்கொள்ளுகிறேன். நான் நாகைப்பட்டினம் போகவும் விரும்பவில்லை, பழையாறைக்கு போகவும் விரும்பவில்லை.
1: கொடும்பாளூருக்கு போக விரும்புகிறாயாக்கும். அது நியாயம்தான். அங்கேயே உன்னை கொண்டு போய் சேர்ப்பிக்கிறேன்.
0: இல்லை ஐயா, கொடும்பாளூர் போகவும் நான் விரும்பவில்லை. இந்த உலகத்தை விட்டு மறு உலகத்துக்கு போக விரும்புகிறேன். தங்களுடைய ஆட்களிடம் சொல்லி அதோ தெரியும் பலிபீடத்தில் என்னை பலி கொடுத்து விட்டு போகச் சொல்லுங்கள். நான் தயாராக இருக்கிறேன் என்று சொன்னாள்.
1: தாயே, உன்னுடைய விருப்பம் எதுவோ அதை நிறைவேற்றி வைப்பதாகச் சொன்னேன். ஆகையால் மறு உலகத்துக்கு தான் நீ போக வேண்டும் என்றால் அங்கேயே அனுப்பி வைக்கிறேன். ஆனால் அதற்கு முன்னால் என்னுடைய கேள்விகளுக்கு விடை சொல்லியாக வேண்டும்.
0: ஐயா, என்னை வீணில் துன்புறுத்த வேண்டாம். நான் எந்த கேள்விக்கும் பதில் சொல்லப்போவதில்லை. என்னை தங்கள் மகளாக கருதுவதாய் சற்று முன் தாங்கள் சொன்னது உண்மையாயிருந்தால்?
1: மகளே, அதில் யாதொரு சந்தேகமும் இல்லை. உன்னை நான் பெற்ற மகளாகவே கருதுகிறேன். உன் குடும்பத்தார் எனக்கு எவ்வளவு வேண்டியவர்கள் என்பது ஒருவேளை உனக்கு தெரிந்திராது. உன் பெரிய தந்தையும் நானும் 40 ஆண்டுகளாக தோழர்கள். ஆனால் இராஜாங்க காரியங்களில் சிநேகிதம் உறவு என்றெல்லாம் பார்ப்பதில்லை. பெற்ற தந்தை என்றும் பார்க்க முடியாது. அருமை குமாரி என்றும் பார்க்க முடியாது. ஏன்? சக்கரவர்த்தியின் காரியத்தையே பார். தமது சொந்த குமாரன் இராஜாங்கத்துக்கு விரோதமாக சதி செய்தபடியால் அவனை சிறைபிடிக்கும்படி கட்டளையிடவில்லையா?
0: ஐயா, பொன்னியின் செல்வரை பற்றியா இவ்வாறெல்லாம் பேசுகிறீர்கள்? அவர் இராஜாங்கத்துக்கு விரோதமாக என்ன சதி செய்தார்?
1: ஓஹோ, உனக்கு அது தெரியாது போல் இருக்கிறது. இலங்கைக்கு போர் செய்ய போவதாய் சொல்லிவிட்டு பொன்னியின் செல்வர் போனார். அங்கே நமது வீரப்படைகள் இலங்கை

0: படைகளை முறியடித்தன. அந்த சந்தர்ப்பத்தை உபயோகப்படுத்தி கொண்டு இளவரசர் அருள்மொழிவர்மர் இலங்கை சிம்மாசனத்தை கைப்பற்றிக் கொள்ள பார்த்தார். இது இராஜாங்கத்துக்கு விரோதமான சதியல்லவா? இதை அறிந்ததும் சக்கரவர்த்தி தமது திருக்குமாரரை சிறைப்படுத்து கொண்டு வருவதற்கு கட்டளை அனுப்பினார். இளவரசர் அந்த கட்டளையை மீறி கடலில் வேண்டுமென்று குதித்து தான் இறந்து விட்டதாக பொய்ச் செய்தியை பரப்பச் செய்தார். பிறகு கரையேறி இங்கேயோ ஒளிந்து மறைந்திருக்கிறார். இந்த விவரங்கள் உனக்கு தெரியாதபடியால் அவர் இருக்கும் இடத்தை நீ சொல்ல மறுத்தாய் போலும். அப்படிப்பட்டு இராஜாங்க விரோதியை நீ மறைத்து வைக்க முயன்றால் அதுவும் பெரிய குற்றமாகும். ஆகையால் சொல்லிவிடு அம்மா
1: என்றார் முதன் மந்திரி. வானதி இதுவரை அடக்கி வைத்திருந்த ஆத்திரமெல்லாம் இப்போது பொங்கி பீரிட்டு கொண்டு வெளிவந்தது. பொன்னியின் செல்வரை குறித்து முதன் மந்திரி கூறிய தூஷணைகளையெல்லாம் அவளால் பொறுக்க முடியவில்லை. அந்த சாது பெண் வீராவேசமே உருவெடுத்தவள் போலாகி கூறினாள்.
2: ஐயா, தாங்கள் கூறியது ஒன்றும் உண்மையில்லை. இளவரசர் மீது வீண் அபாண்டம் கூறினீர்கள். இலங்கையில் நமது படைகள் சோர்வடைந்திருந்த காலத்தில் இளவரசர் அங்கே சென்றதினாலேயே உற்சாகம் கொண்டு போராடினார்கள். பொன்னியின் செல்வர்தான் இலங்கையில் நம் வெற்றிக்கு காரணமானவர் என்பது உலகமறிந்த உண்மை. அவருடைய வீரத்தையும் மற்ற குணாதிசயங்களையும் பார்த்து இலங்கை மக்கள் அவர் மீது அன்பு கொண்டார்கள். போரில் புறமுதுகிட்டோடி ஒளிந்து கொண்ட தங்கள் அரசனுக்கு பதிலாக இளவரசரை தங்கள் அரசனாக்கிக் கொள்ள விரும்பினார்கள். புத்தகுருமார்கள் இலங்கை சிம்மாசனத்தை பொன்னியின் செல்வருக்கு அளித்தார்கள். பொன்னியின் செல்வர் சிம்மாசனம் தனக்கு வேண்டாம் என்று மறுதளித்தார். அத்தகைய நேர்மையானவரை குறித்து தாங்கள் இவ்வாறு அவதூறு சொல்லியிருக்கிறீர்கள். இளவரசர் தந்தையின் கட்டளை என்று அறிந்ததும் தாமே சிறைப்பட்டு நேரே தஞ்சைக்கு புறப்பட்டு வந்தார். அவர் கடலில் வேண்டுமென்று குதிக்கவில்லை. தம் அருமை சிநேகிதரின் உயிரை காப்பாற்றுவதற்காகவே குதித்தார். சக்கரவர்த்திக்கு விரோதமாக அவர் சதி செய்யவும் இல்லை. இந்த அபாண்டங்களை எல்லாம் கேட்க என் செவிகள் என்ன துர்பாகியம் செய்தனவோ தெரியவில்லை.
3: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
4: பழையாறையில செம்பியன் மாதேவியுடன் அனிருத்தர் மிக முக்கியமான விஷயங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தார் அல்லவா? அப்ப அந்த மூதாட்டி வேண்டி கேட்டுக்கிட்டாங்க, ஐயா, தங்களுடைய மதிநுட்பமும் ராஜதந்திரமும் உலகம் அறிந்தவை, அவற்றை பெண்பாலாகிய என்னிடம் காட்ட வேண்டாம். அதுக்கு முதன் மந்திரி கொடுத்த விளக்கம், பெருமாட்டி, தங்களிடம் நான் வாதாட வரவில்லை, என் சாமர்த்தியத்தை காட்டுவதற்கும் வரவில்லை. இந்த சோழ நாட்டை பேரபாயத்திலிருந்து காப்பாற்றி அருளும்படி மன்றாடி பிரார்த்தனை செய்ய வந்தேன். அடுத்து குந்தவையுடன் உரையாடிக்கிட்டு இருந்த போது அவரை கேட்டா, பழுவேட்டரையர்கள் இரண்டு கப்பல் நிறைய வீரர்களை அனுப்பி இளவரசரை சிறைப்பிடித்து கொண்டு வரச் செய்தது உமக்கு தெரியாதா? இதுக்கு அவர் கொடுத்த பதில் அவருடைய அனுபவ முதிர்ச்சியை காட்டுது. தெரியும் அம்மா, தெரியும். அத்துடன் இருந்தால் இப்பொழுது பொன்னியின் செல்வனுக்கு நேர்ந்துவிட்ட கதிக்கு பழுவேட்டரையர்களை பொறுப்பாளிகள் ஆக்கலாம். அவர்கள் அனுப்பிய கப்பல்கள் இரண்டும் நாசமாகிவிட்டன. உன்னுடைய ஓலைக்காகத்தான் இளவரசன் புறப்பட்டான் என்று அவர்கள் சொன்னால் யார் அதை மறுக்க முடியும்? ராமேஸ்வரத்தில் ஆழ்வார்க்கடியானோட உரையாடிக்கிட்டு இருந்தபோது சுந்தர சோழரும் தானும் இளம் பிராயத்திலே ஒரே ஆசிரியரிடம் பாடம் கற்றதை பற்றி அனிருத்தர் சொன்னார். அந்த சாஸ்திரங்களில் ஒன்று தர்க்கம். வாத முறையின் முக்கியமான கூறுகளை விளக்கும் இதனை ஏரணம் என்ற சொல்லால் குறிப்பிடுவாங்க. இத்துறையிலே அனிருத்தரின் அறிவாழம் அவரது பேச்சில் வெளிப்படுது. வானதி விஷயத்தில் அவர் காட்டி வர்ற கடுமை கொஞ்சம் மிகையாகவே தோணினாலும் அந்தரங்கமாக செய்கிற காரியங்கள் அம்பலமாகி பெரும் சிக்கல்களை உருவாக்கிடும் என்கிற கவலை நமக்கு புரியுது. கடல்ல குதிச்ச இளவரசரை தேட எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு விட்டன. இதை கேட்ட பிறகு மக்கள் அமைதியாக வீடு திரும்பினதை பார்த்தோம். இந்த நிலையில் முக்கியமான இராஜாங்க ரகசியம் அறிஞ்ச பெண் ஒருத்தி தனியாக போய்கிட்டிருக்கா என்ற விஷயம் தெரிய வந்தால் அது பயங்கரமான விளைவுகளை ஏற்படுத்தும் அல்லவா? குந்தவையோடு உரையாடிக்கிட்டு இருந்தபோது வேணும்னே நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்தை பற்றி குறிப்பிட்டு சக்கரவர்த்தியின் கட்டளையுடன் ஒரு சிறிய சைன்யத்தையே வேணுமானாலும் அனுப்பி வைக்கிறேன் சொன்ன பொல்லாத மனிதர் அவர். பேச்சு வழக்கில் இடம்பெற்றுவிட்ட உறுதிமொழி சொற்களில் ஒன்று

0: பேஷ் பெரும்பாலும் நன்றுன்னு பொருள். அனிருத்தர் வானதியிடம் நன்றாக சொல்லிக்கொள்னு கிண்டல் பண்ணினார் இதை பயன்படுத்தி. தூஷணை மாசுபடுத்துதல் குற்றங்காணுதல். வீண் அபாண்டம் வீண் பழி பொய்க்குற்றம் இடுநிந்தை. நேர்களே, பொன்னியின் செல்வர் மேலே அதீத பற்று காரணமாக பெரியப்பா பூத்தி விக்ரமகேசரி கள்ளங்கபடு அறியாத அந்த ஓடக்கார பெண்ணை கடுமையாக எச்சரித்தது நினைவுக்கு வருது இல்லையா? சரி, அனிருத்தரும் வானதியும் நடத்துகிற இந்த வாதப்போர் எதில் முடிய போகுது?
1: செல்வங்கள் வாசிக்கும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: ஆட்டை துடிக்க வைக்கும் பீட்டுகளோடு ஆட்டம் போட வைக்கும் பாட்டுகளோடு இப்பொழுது வருகிறது டோல் தமாகா தூல்.
3: இப்போ நான் என்ன பண்ணணும்?
4: பாட்டு பாடணும்.
3: அதான் எப்பவுமே நான் பாடிட்டு தானே இருக்கேன்.
4: எனக்காக பாடணும்டா.
3: புரியல.
4: வாய்ஸ் உந்து, லிப்பு எந்து. இப்போ புரிதா?
3: ஓ, அந்த காலத்து ஐடியா.
4: மச்சான், பழசோ புதுசோ, அவளுக்கு சிங்கர்னா உயிர், எனக்கு அவனா உயிர். எப்படியா?

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து.
3: உயிரெழுத்து
4: ஆசையில் ஓர் கடிதம் வரைந்ததே ஓர் இதயம்.
2: நேயர்களே, அழகான நம் மனதில்
3: ஆழமான ஓர் இடத்தில்
2: ஓயாது ஒலித்துக் கொண்டிருக்கும்
3: உங்கள் உணர்வுகளோடு கலந்த
2: இதய ராகங்களை
3: நீங்களும் அரங்கேற்றலாம்.
2: நாள்தோறும் பிற்பகல் 3 மணிக்கு வலம் வரும்
3: உயிரெழுத்து நிகழ்ச்சியில்

0: இசை.
1: இசை பாடு நீ இளங்கன்றலே.
0: மழை.
2: மழை கவிதை கொண்டு வருது, யாரும் கதவடைக்க வேண்டாம்.
0: இது போன்ற ஏதேனும் ஒரு தலைப்பை மைய கருவாக எடுத்து
3: உங்களுக்கு பிடித்த 10 பாடல்களையும்,
0: அந்த பாடல்கள் பிடிக்க காரணத்தையும்
3: கவிதைகளாகவோ
0: அல்லது சிறந்த வர்ணனையாகவோ
3: எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர்,
3: உயிரெழுத்து நிகழ்ச்சி பகுதி,
0: பண்பலை வானொலி நிலையம்,
3: கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
2: சந்திரனும் சூரியனும் அஞ்சல்காரர்கள், இரவு பகல் எப்பொழுதும் அஞ்சல் உன்னை சேர்ந்திடும்.
4: ஆம் நேயர்களே, நம் கொடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 3 மணிக்கு கேட்டு ரசிக்கலாம் உயிரெழுத்து நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இன்று திருப்பூர் மாவட்டம் செம்மாண்டம்பாளையம் ஆனந்தகுமார் அவர்களின் தெருவில் வலம் வர இருக்குது நேர்களே.

0: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
2: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டனமஸ் தான். ஏன்னா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR and VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
3: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம். கால் 9965-2399.
4: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
5: தொடர்புக்கு 9524936156.
6: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தூரிகை.
7: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
6: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ரயர்களின் வண்ண தூரிகை.
8: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தூரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ரயர்களின் வண்ண தூரிகை.
4: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
5: கொடை பண்பலை 100.5 நாளை இரவு 9 மணிக்கு கொடை தென்றல். நாளைய கொடை தென்றல் நிகழ்ச்சியில் கொடைக்கானல் வில்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட பேத்துப்பாறை பாரதி அண்ணா நகர் கிராம மக்களோடு ஒரு சந்திப்பு.
6: பழங்குடி மக்களின் வாழ்வாதாரம் என்பது வனம் சார்ந்து வாழ்வதாம். வனத்தில் இருக்கிற சிறுவன மகசூல்னு சொல்லக்கூடிய ஈச்சம், அருக்கடுக்கா, தேன், நெல்லிக்காய் போன்ற விஷயங்களை வனத்துக்குள்ளேருந்து எடுத்து அதை வெளியில வந்து விற்பனை செய்து அதை வச்சுக்கு தான் உங்களோட வாழ்வாதாரத்தை வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிற விஷயம். இப்போ இந்த பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாக வந்து அது தடைபட்டிருக்கு. அதை பெறுவதற்கான வேலைகள் தான் பண்ணிட்டு இருக்கோம்.
5: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நாளை இரவு 9 மணிக்கு கொடை தென்றல்.

கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு ரசித்தோம் பிறமொழி பாடல்களோடு டோல் தமாகா தூள். மீண்டும் கேட்கலாம் நாளை பிற்பகல் 2:30 மணிக்கு.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியாவுடனான கடல்சார் ஒத்துழைப்பில் செஷல்ஸ் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விண்வெளித் துறையில் இந்தியா தொடர்ந்து சாதனைகள் படைத்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மாநிலங்களின் சுகாதாரத்துறை அமைச்சர்கள் பங்கேற்கும் மாநாட்டிற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. அமர்நாத் யாத்திரைக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான கே பாக்யராஜ் இன்று சென்னையில் மாரடைப்பால் காலமானார். அவருக்கு வயது 73. பாக்யராஜின் மறைவுக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், முதலமைச்சர் திரு விஜய், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் திரையுலகத்தினரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறையில் தேவைப்பட்டால் முதலமைச்சரின் ஆலோசனையை பெற்று வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். மதுரையில் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தலைமையில் இன்று நடைபெற்றது. சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி ஈரான் செயல்பட்டால் உரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த், தேவிகா சிகாக் மற்றும் ரவுனக் சௌஹான் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2-0 என்ற புள்ளிக் கணக்கில் கஜகஸ்தானை வென்றது. பிரிட்டிஷ் இரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஷ் மித்திலி ஸ்ரீகுமார், ஆல்ஃபியா ஜேம்ஸ், அப்ஜித் சகுஜா, பிரமோத் பக, துளசிமதி முருகேசன், மனிஷா ராம்தாஸ் ஆகியோர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா அமலப்பள்ளி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே சீனாவின் ஃபிராங்க் ரான் டியான் இணை பட்டம் வென்றது. ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியின் சீனியர் பிரிவில் இந்தியா பி அணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. கோவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா பி அணி ஜப்பானை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

கோடை பண்பலை 100.5 நாம் இப்போது ரசிக்கலாம் உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியில் திருப்பூர் மாவட்டம் ஆதி குணத்தூர் செம்மாண்டபாளையம் எஸ் ஏ ஆனந்தகுமாரின்

பதிவிலிருந்து பாடல்கள் வளமர காத்திருக்கிறது. நிகழ்ச்சியில் தன்னுடைய அறிமுகத்தை இப்படியாக சொல்லியிருக்கிறார். அன்பிற்கினிய கோடை பண்பலை 100.5 நிறைய இயக்குனர், பணியாற்றும் அனைத்து பாச மலர்கள், நேசமிகு நேய நெஞ்சங்களுக்கும் திருப்பூர் மாவட்டம் ஆதி குன்னத்தூர் செம்மாண்டம்பாளையம் எஸ் ஏ ஆனந்தகுமாரின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். மனைவி பெயர் சாந்தி, மகன் சிவசங்கர் ரேவதி, மகள் ரேவதி ரவிச்சந்திரன். அவர்களின் வாழ்த்துக்களோடு நமது பண்பலைக்கு 27 ஆம் ஆண்டு உதயநாள் வாழ்த்துக்கள் என்று சொல்லியிருக்கிறார். என்னுடைய இந்த உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு தமிழமுது என தலைப்பிட்டுள்ளேன். வானில் வளம் வரும் நாளை ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் என்று எழுதியிருக்கிறார். இது உங்களுக்கான நிகழ்ச்சி தான் உயிரெழுத்து. முதல் பாடலாக பஞ்சவர்ண கிளி படத்திலிருந்து தமிழுக்கும் அமுதென்று பேர் என்ற பாடலை கேட்டிருக்கிறார். அந்த பாடலுக்கு விளக்கம் தந்துள்ளார். உலகில் உள்ள மொழிகளில் செம்மையான மொழி நம் தமிழ் மொழி. அதனால்தான் அது செம்மொழியாக திகழ்கின்றது. அண்டை மாநிலத்தில் பிறந்து வளர்ந்து நம் தமிழ் மீது உள்ள காதலால், தன் தேன்மதுர குரலால் அச்சரம் பிசக்காமல் இசை உலகை கட்டி போட்டிருக்கும் இசையரசியின் குரல் இனிமை, தமிழின் மேன்மையை பறைசாற்றும் பாரதியின் வைர வரிகள், அப்பப்பா தமிழ் அமுது பருக எனது செவிகள் தாகமெடுத்து அலைகின்றன, என் செவி நிறைக்க வான்வெளியே வளம் வருவாயா என் செம்மொழியை என்று கேட்டிருக்கார். அது அவருக்காக பாடல் பஞ்சவர்ண கிளி படத்திலிருந்து.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
3: தொடர்புக்கு 9524936156.
4: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தூரிகை.
5: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் ரயர்களின் வண்ண தூரிகை.
6: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
7: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் உயிரெழுத்து. நிகழ்ச்சியில் திருப்பூர் மாவட்டம் ஆதி குன்னத்தூர் செம்மாண்டம்பாளையம் SA ஆனந்தகுமாரின் தெரிவிலிருந்து வலம் வந்து கொண்டிருக்கிறது பாடல்கள்.

தன்னுடைய அடுத்த பாடலை கேட்டிருக்கிறார் நாடோடி பாட்டுக்காரன் படத்திற்காக. அந்த பாடலுக்கு விளக்கம் தந்துள்ளார். அப்பப்பா, இந்த புவியில் தான் எத்தனை வகையான பூக்கள், உருவத்தால், வண்ணத்தால், வாசனையால். பூக்கும் பூக்களுக்கு நடுவே உருவமில்லாமல் வாசனையும் இல்லாமல் எத்தனை பூக்கள் உலவுகின்றன. அன்பு, பண்பு, வனப்பு, தித்திப்பு, சிலிர்ப்பு, திகைப்பு. அதிகபட்ச பூக்களை கொண்டு தொடுத்த இப்பூமாலை பாமாலையின் சுகந்தத்தை செவ்வழியே பருகிவிட வான்வெளியே அனுப்பிவிடு என் பாச பண்பலையே என்று கேட்டிருக்கிறார். இது அவருக்கான பாடல் வனமெல்லாம் செண்பகப்பூ. இது உங்களுக்காக

0: கொடை பண்பலை 100.5 உயிரெழுத்து
1: உயிரெழுத்து
2: ஆசையில் ஓர் கடிதம் வரைந்ததே ஓர் இதயம்.
0: நேயர்களே, அழகான நம் மனதில்
1: ஆழமான ஓர் இடத்தில்
0: ஓயாது ஒலித்துக் கொண்டிருக்கும்
1: உங்கள் உணர்வுகளோடு கலந்த
0: இதய ராகங்களை
1: நீங்களும் அரங்கேற்றலாம்.
0: நாள்தோறும் பிற்பகல் 3 மணிக்கு வலம் வரும்
1: உயிரெழுத்து நிகழ்ச்சியில்.

0: மழை.
1: மழை கவிதை கொண்டு வருது, யாரும் கதவடைக்க வேண்டாம்.
0: இது போன்ற ஏதேனும் ஒரு தலைப்பை மைய கருவாக எடுத்து
2: உங்களுக்கு பிடித்த 10 பாடல்களையும்,
0: அந்த பாடல்கள் பிடிக்க காரணத்தையும்
2: கவிதைகளாகவோ
0: அல்லது சிறந்த வர்ணனையாகவோ
2: எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர்,
2: உயிரெழுத்து நிகழ்ச்சி பகுதி,
0: பண்பலை வானொலி நிலையம்,
2: கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.

0: முன்னணி நிறுவனங்கள் வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
1: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
2: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தூரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் ரயர்களின் வண்ண தூரிகை.
4: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
5: கூடை பண்பலை 100.5 இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் நல்வாழ்த்துக்கள்.

உயிரெழுத்த நிகழ்ச்சியில் திருப்பூர் மாவட்டம் ஆதி குன்னத்தூர் செம்மாண்டம்பாளையம் எஸ் ஏ ஆனந்தகுமாரின் தெரிவிலிருந்து பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கிறது.

அடுத்த பாடலாக பட்டின பிரவேசம் படத்திற்காக பாடலை கேட்டுள்ளார். பாடலுக்கு விளக்கமும் தந்துள்ளார். கவியரசரின் எழுதுகோள் வான் நிலவை ஒரு இசை சித்திரமாக செதுக்கியுள்ளது. கவியரசரின் இசை சித்திரத்திற்கு உயிர் தந்துள்ளார் மெல்லிசை மாமன்னர். அவ்வரிகளை வயலின் எனும் தங்கச்சில் வார்க்க அவர் வார்த்த இசை சிற்பத்திற்கு ஜீவனுள்ள குரலால் உயிர் தந்துள்ளார் நான் பாடும் விழா எஸ்பிபியின் குரல். அவரை பற்றி கூற வார்த்தைகள் இல்லை, வான்வழியே வளம் வருமா இந்த வண்ண நிலா என்று கேட்டிருக்கிறார். இதோ பாடல், வான் நிலா, நிலா அல்ல.

0: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
1: தொடர்புக்கு 9524936156. கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தூரிகை.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட்.

0: அரிசிகள்
1: 430-க்கும் ரசிக்கலாம். பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் ரயர்களின் வண்ண தூரிகை.
2: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

0: ஆரி
1: ஒய்யாரி
0: நடை உடை முதலியவற்றில் அழகான பெண்
1: ஒய்யாரி
0: நடை உடை முதலியவற்றில் அழகான பெண்

0: பாட்டும் பதமும்
1: நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். உயிரெழுத்து இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சி திருப்பூர் மாவட்டம் ஆதி குன்னத்தூர் செம்மாண்டாம்பாளையம் எஸ் ஏ ஆனந்தகுமார் தெரிவிலிருந்து பாடல்கள் பலம் வந்து கொண்டிருக்கிறது. தன்னுடைய அடுத்த பாடல் மௌனம் சம்மதம் படத்திற்காக பாடலை கேட்டிருக்கிறார். பாடலுக்கு விளக்கம் தந்துள்ளார். பாப்பாவுக்கு சோறுவிட்ட ஒரு பால் நிலா, பாட்டி நூல் நூற்க ஒரு வட்ட நிலா, கவிஞர்கள் தொடங்கி காதலர்கள் வரை இந்த நிலவை சொந்தம் கொண்டாடுகிறார்கள். எட்டாவது உயரத்தில் இருப்பதனால் என்னவோ எல்லோரும் உரிமை கொண்டாடுகிறார்கள். இங்கே காதலர்கள் தங்கள் மனதிற்குள் இப்படி நிலவை உரிமைப்படுத்தி உருவகப்படுத்தி உவமைப்படுத்தி கூறுகின்றனர். நாமும் அவர்களோடு இணைந்து நிலாவை ரசிப்போம். இது உங்களுக்கான பாடல் மௌனம் சம்மதம் படத்திலிருந்து.

0: சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
1: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
3: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தூரிகை.
4: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் ரயர்களின் வண்ண தூரிகை.
5: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
6: கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். உயிரெழுத்து

நிகழ்ச்சியில் திருப்பூர் மாவட்டம் ஆதி குன்னத்தூர் செம்மாண்டபாளையம் எஸ் ஏ ஆனந்தகுமாரின் தெரிவிலிருந்து பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கிறது. தன்னுடைய அடுத்த பாடல் வீர அபிமன்யு படத்திலிருந்து பாடலை கேட்டிருக்கிறார். பாடலுக்கு விளக்கம் தந்துள்ளார். உயர்ந்த மலையின் உச்சியில் உடல் நலத்திற்கு ஏற்ற கொம்புத்தேன், கொடைக்கானல் மலையிலிருந்து நம் செவிக்கு ஓர் இசைத்தேன், அதை நான் ரசித்தேன், அதில் நான் என்னை இணைத்தேன், அதன் சேவையைக் கண்டு மலைத்தேன், 2.5 கோடி இதயங்களில் இடம் பிடித்ததை கண்டு பிரமித்தேன், உளம் பூரித்தேன், இங்கே 2 இதயங்களின் சங்கமம் கண்டு நிகழ்ந்தேன், பண்பலை பாச உறவுகளுக்கு பாடலை சமைத்தேன், பாடல் வானில் பலம் வந்தமைக்காக என் நன்றியை தெரிவித்தேன் என்று தேன் என்ற வார்த்தைகளிலேயே எழுதி அனுப்பியிருக்கிறார். அவருக்கான பாடல்

நிகழ்ச்சியில் நிறைவான பாடலை கேட்டிருக்கிறார் அவன்தான் மனிதன் படத்திற்காக. நிகழ்ச்சியில் அந்த பாடலுக்கு விளக்கம் தந்துள்ளார். வாழ்க்கை என்பது ஒரு அழகிய பூந்தோட்டமே, அதை முல்லை வனமாக்குவதும் முட்கள் நிறைந்த காடாக்குவதும் அவரவர் எண்ண ஓட்டமே. ஒவ்வொரு ஜீவனும் நாடுவது மகிழ்ச்சி என்ற ஒன்றே மாத்திரமே. எண்ணங்கள் தூய்மையானால் வாழ்க்கை ஒரு நந்தவனமாய் மாறுவது சாத்தியமே. பூமியில் உச்சபட்ச வெப்பம்

மே மாதமே. ஆதி தொடங்கி அந்தம் வரையில் இக்கவியில் எல்லாம் மே, அதை நாம் செவிகொண்டு ரசிப்போமே. இப்பாடல் பண்பலையில் ஒளியேற்றின நன்றாக இருக்கும் என்று எழுதியிருக்கிறார். அவருக்கான பாடல் நிகழ்ச்சியில்

இதுவரை உயிரெழுத்த நிகழ்ச்சியில் தன் விருப்ப பாடலை கேட்டு எழுதி அனுப்பியிருந்தார். திருப்பூர் மாவட்டம் ஆதிக்குன்னூர் செம்மாண்டபாளையம் எஸ் ஏ ஆனந்தகுமார்.

வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இந்தியாவுடனான கடல்சார் ஒத்துழைப்பில் செஷல்ஸ் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விண்வெளித்துறையில் இந்தியா தொடர்ந்து சாதனைகள் படைத்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் அனுமதியின்றி இயங்கி வந்த 22 சாயப்பட்டறை ஆலைகளுக்கு மாநில அமைச்சர் திரு ராஜு சீல் வைக்க உத்தரவிட்டுள்ளார். மதுரையில் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தலைமையில் இன்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தலைமையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியிலிருந்து விலகுவதாக மதிமுக அறிவித்துள்ளது. பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான கே பாக்யராஜ் இன்று சென்னையில் மாரடைப்பால் காலமானார். அவருக்கு வயது 73. பாக்யராஜின் மறைவுக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், முதலமைச்சர் திரு விஜய், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் திரையுலகத்தினரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த், தேவிகா ஷிகாக் மற்றும் ரவுனக் சௌஹான் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2-0 என்ற புள்ளிக்கணக்கில் கஜகஸ்தானை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகாஜா அமலப்பள்ளி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே சீனாவின் ஃபிராங்க்ரன் டியான் இணை பட்டம் வென்றது. ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியின் சீனியர் பிரிவில் இந்தியா பி அணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. கோவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா பி அணி ஜப்பானை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 100.5 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
3: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
2: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
5: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
0: வழங்கும் வண்ணத்துரிகை.

கோடை பண்பலை 100.5 நாம் ரசிக்கலாம் வண்ண தூரிகை. தூரிகையில் இன்று கலக்கல் கேள்வி. நிகழ்ச்சிக்கு அழைக்கலாம் பொதுவான நேயர்கள் 24 24 26 மற்றும் ஒரு எண் 290 333, மகளிர் 24 24 29, அறிமுக நேயர்கள் 24 24 24 அழைக்கலாம். கொடைக்கானலின் முன்னெடுப்பாக 0 4 5 4 2 சேர்த்து நிகழ்ச்சியில் உங்களோடு ஜான் டி பிரிட்டோ, ரவிச்சந்திரன்.

0: அமைதி தான் இல்லாம போச்சு மாப்பிள.
1: என்ன
0: அமைதி போய் எவ்வளவு ஆண்டுகளாய் போச்சு,
1: என்ன இவ்வளவு
0: நடந்ததையே நினைச்சிருந்தா அது ஒண்ணுமேனா போயிரும்.
1: அதனால வேற முடிவுக்கு வந்து
0: பல தோல்விகள்.
1: என்ன
0: அது இன்று நடந்த இன்று சம்பவம் பத்தியா, எவ்வளவு அருமையான ஒரு இழப்பு, அருமையான ஒரு மனுஷன் அவர் இழந்துட்டோம். இதுதான் மாப்பிள பல நேரங்கள் நமக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மனசு கஷ்டமாகும். நான் பல வாய்ப்புகளை கைவிட்டுருக்கேன்.
1: எங்க
0: என்ன மாப்பிள தெரியாம பேசிக்கிறது,
1: என்
0: ஹிஸ்டரி உனக்கு தெரியாதா?
1: என்ன என்ன
0: என் ஹிஸ்டரி?
1: ஓ ஹிஸ்டரி,
0: வரலாறு தெரியாதா?
1: அதா
0: மாப்பிள
1: நீ சென்னைக்கு போன?
0: ஆஹ், சென்னையில இருந்து அவங்க வந்தாங்க.
1: யாரு?
0: தூரல் இன்னும் பட ஷூட்டிங்க.
1: ஓஹோ,
0: எங்க ஊருக்கு வந்தாங்க மாப்பிள?
1: உன்னை கூப்பிடுறதுக்கு?
0: ஆமா ஆமா.
1: என்ன
0: அந்த கம்பு ஸ்டோர்ல?
1: ஆமா,
0: அந்த கேரக்டர் நான் பண்ண வேண்டியது மாப்பிள.
1: குஸ்தி வாத்தியாரு?
0: ஆஹ், குஸ்தி வாத்தியாரு.
1: ஆனா நீ குண்டா இருக்கேன்னு
0: வேணாண்டாங்க? இல்ல இல்ல
1: இல்ல இல்ல, நான் சொல்றேன். அதாவது கம்பு சுத்த சொல்லிருப்பாங்க.
0: நான் கம்பை நிப்பாட்டி நான் சுத்திக்கு வந்தேன். சுத்திக்கு இருந்தேன்.
1: நீ என்ன செஞ்சிருப்ப?
0: கம்பை நிப்பாட்டி நான் சுத்திக்கே இருந்தேன்.
1: நீ சுத்திக்கே இருந்திருப்ப?
0: ஆமா ஆமா.
1: அப்ப வேணான்னு சொல்லி இருந்திருப்பாங்க.
0: ஆமா இல்ல மாப்பிள, நம்பியாரனே வந்தாரு.
1: சரி,
0: படம் நடிச்சு ரொம்ப நாளாகி போச்சு ராஜானு, இந்த கேரக்டர் நான் பண்றேன்.
1: ஓஹோஹோ,
0: அவருக்காக? ஏன்னா எம்ஜிஆருக்கு அப்புறம் அவர் தான் கம்பு சுத்துறது பெரிய ஆளு.
1: அதனால
0: அதெல்லாம் விட்டு கொடுத்துரு.
1: நீ கம்பு சுத்துறத நிறுத்தி
0: அவரு கொடுத்துரு.
1: ஆனா நீ நல்லா கம்பு
0: சுத்துறாப்ல தெரிஞ்சுக்க. அந்த சூட்டி முடிஞ்சோன்னு நம்பியாரு எனக்கு செயின் கொடுத்தாரு.
1: என்ன செயின்
0: இருக்கு?
1: இருக்கா? எங்க இருக்கு?
0: என்கிட்ட இருக்கு, காட்டுவேன்.
1: காட்டுவியா?
0: ஆமா.
1: எனக்கு என்னமோ நம்பியாரு உனக்கு செயின் கொடுத்தாருங்கிறத எல்லாம் வந்து நான் வேற மத்தியானம் சாப்பிடலமா?
0: நானும் தான் அப்படி சாப்பிடல.
1: அதாவது என்னன்னு கேட்டேன்னா, ஏன் போய் எங்க தேனி மாவட்டத்துல, நம்ம தேனி மாவட்டத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன் போய் இவ்வளவுதான் கப்பம் போய் வண்டியில வருது அப்படின்னுவாங்க.
0: ஆமாப்ல.
1: ஆனா ஓம் போய் ரயில்ல வந்தாலும் பரவாயில்ல, கப்பல்ல வர்ற மாதிரி தெரியுது.
0: ஆமாப்ல, இவ்வளவு பேசுறிய, கப்பலுக்கு ரயிலுக்கு என்ன வித்தியாசம் சொல்லுவோம்?
1: ஓ இப்படி இப்படி வந்து உங்ககிட்ட எது பேசினாலும் இப்படி ஒரு கேள்வி.
0: இப்படிதான் லிங்க் கொடுக்குன்னு உள்ள நுழையும் போதே சக்தி சொல்லிட்டான்.
1: அப்படியா?
0: அதனாலதான்
1: ரயிலுக்கு
0: கப்பலுக்கு என்ன
1: வித்தியாசம்?
2: இனிமையான மாலை வணக்கம்.
0: கேள்விப்பட்ட குரல் மாதிரி இருக்கு.
1: யாரு?
2: நாமக்கல் மோகனூர்.
0: சிவா
1: சிவா சிவா.
0: மாப்பிள்ள சொல்லுங்க மாப்பிள, ரயிலுக்கும் கப்பலுக்கும் என்ன வித்தியாசம்?
2: புல்லட் ரயில் இருக்கு மாமா.
0: புல்லட் கப்பல் இல்ல. சூப்பர்.
2: கத்தி கப்பல் இருக்கு மாமா.
0: கத்தி கப்பல்,
1: கத்தி
0: ரயில். கத்தி ரயில்.
1: அடுத்து
0: ரயில் வணக்கம்.
2: ஹலோ
0: ஹலோ
2: மாமா.
0: ஆ நன்றி. ஹலோ சார். அடுத்து வாங்க. யாரு?
1: வணக்கங்க.
2: வணக்கம் வணக்கம்.
1: யாருங்க?
0: கேள்விப்பட்ட குரல்.
2: திண்டுக்கல் மாவட்டம் காந்தி கிராமம் குளோன் காலனி திருமலை அன்னலட்சுமி.
0: திருமலை சொல்லுங்க, ரயிலுக்கும் கப்பலுக்கும் என்ன வித்தியாசம்?
2: கப்பல் ஓட்டிய தமிழன் படம் இருக்கு.
0: ரயில் ஓட்டிய தமிழன்
1: கிடையாது.
0: சரி
1: அடுத்து.
2: ரயிலுக்கு நேரமாச்சு.
0: கப்பலுக்கு நேரமாச்சு இல்ல,
1: படம் இல்ல.
0: அருமை அருமை. என்னங்க, கிழக்கே போகும் ரயில், கிழக்கே போகும் கப்பல்
1: கிடையாது. கிடையாது. அடுத்து. அவ்வளவுதான் இருந்துச்சு.

0: உங்களுக்காக ஒட்டக பால்ல என்ன டீ போட்டு கொண்டு வந்திருக்கேன், குடிச்சு பாரியா.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
4: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR and VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
5: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம். கால் 9965523999.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
7: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
8: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
7: எப்படிமா?
8: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
7: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
9: ஏமாமா,
0: என்ன அவ்வளோ
9: அந்த தூரல் நின்னு வச்சு படத்துல ஏதோ பாட்டு சீனுக்கு
0: வணக்கம்
9: தங்கச்சி. யாரு?
10: என்ன
9: செய்வது, என்ன செய்வது?
0: சரிங்க, இந்த காந்தி கிராமத்துக்கு எஃப்எம் வந்துச்சு, அந்த கண்ணாடிக்கார் என்ன பண்ணாரு?
9: அதானே
0: என்ன வித்தியாசம்?
9: சொல்ல
10: மாட்டாரு.
9: அடுத்து
0: நீர்மூழ்கி கப்பல், நீர்மூழ்கி ட்ரெயின் இல்ல, ஆனா இருக்கு. நம்ம இங்கிலாந்துல இருந்து சுவிஸ் போற அதுல ஏதோ ஒரு ஊர் கப்பல் வந்து ட்ரெயின் உள்ள கூட போவோம்.
9: பாலம் இருக்கு,
0: பாலம் இருக்கு. சரிங்க, வேலை நீங்களே பேசிக்கிறீங்க அப்படின்ட்டு அடுத்த ஆண்டுவார்.
9: வணக்கங்க, யாருங்க?
11: மாமாவுக்கும் பங்காளிக்கும் மாலை வணக்கம்.
0: பாட்ட காணாமியா?
9: பரவாயில்ல, விடுங்க.
11: ஈரோடு மாவட்டம் பெருந்திரை திருவாஜி சினியம்பாளையம் சோமசுந்தரம். பங்காளி மாமா, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறோம். சொல்லுங்க, கப்பலுக்கும் ரயில், கப்பலுக்கு ரயிலுக்கு என்ன வித்தியாசம்?
9: அப்படிதான்,
11: ரயில்வே கேட்டு இருக்கு மாமா,
0: கப்பல்வே கேட்டு.
9: ஆனா இதெல்லாம் ரொம்ப இதா இருக்கு மாமா.
0: சூப்பரியா
11: மாமா, கப்பல் ஏறி போயாச்சுன்னு,
0: ரயில் ஏறி போயாச்சு.
9: இல்ல இல்ல
11: மாமா, ரயிலுக்கு நேரமாச்சுன்னு ஒரு படம் இருக்குது மாமா.
0: சூப்பருங்க, சூப்பருங்க.
9: கப்பலுக்கு நேரமாச்சு இல்ல. அடுத்து
11: வணக்கம் மாமா.
0: அதாப்புல இவர் சொன்னோன்னே ரயில்வே கேட்டு சொன்னார்ல, நாம படிக்கிறப்ப பகவதிபுரம் ரயில்வே கேட்டு படம்.
9: ஆமா ஆமா, கார்த்திக்
0: பகவதிபுரம் கப்பல் கேட்டு படம்.
9: என்ன
0: மாதிரி, ஏன் அந்த டீயை குடிக்காம வச்சுக்கிற?
9: இல்ல மாமா, ரொம்ப சூடா இருந்த மாதிரி இருந்துச்சு.
0: சரி, அதுல பாதி எனக்கு கொடு. சரியா,
12: கோடை பண்பலை 100.5 கேட்டு கொண்டிருக்கிறோம். தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
13: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
14: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
12: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்துரிகை.
0: இப்ப யாரு வர்றா? வாங்க வாங்க.
9: வணக்கங்க.
15: வணக்கம்.
0: யாருங்க?
15: சிவகங்கை மாவட்டம் கட்டிக்குளத்துல இருந்து அழகர்.
0: அழகரா? சொல்லுங்க
9: சொல்லுங்க அழகரு.
15: ஐயா, அந்த கிழக்கே போகும் ரயில் டூர் போன ஒரு பாட்டு இருக்கு.
9: அடுத்து
15: அப்புறம் இது போற இது ரயில் நேரம் பாட்டு

0: எல்லாருமே சொன்னதா சொல்லிக்கே இருந்தா நாங்க அடுத்து ஆர்டர் வாங்க தான் போனோம். வாப்பா
1: வணக்கங்க.
0: யாருங்க
1: சொல்லுங்க?
2: அவர்களுக்கும் மாமா அவர்களுக்கும் மாலை வணக்கம்.
0: ரயில் தண்டவாளத்துல கப்பல் தண்டவாளத்துல
1: போகாது.
0: சூப்பர் சூப்பர்.
1: அடுத்து
2: ரயில் சிவப்பு கொடி கட்டினா நிக்கும்,
1: கப்பல் அப்பல நிக்காது.
0: எங்க காட்டுறது?
1: அதான் நீச்சல் அடிச்சு போய் காட்டுறது. அடுத்து போயிட்டாரு.
0: அவ்வளவுதான். இன்னொருத்தர் வாரா வராரு,
1: அவரை பார்த்துட்டு நம்ம
0: நல்ல பாட கேட்கணும்.
1: ஆமா கேட்கலாமா?
0: வாங்க.
3: ரயிலுக்கும்
0: கப்பலுக்கு என்ன தூத்துக்குடி மாவட்டம் எப்போதும் என்றான் கிராமம் வடக்கு தெரு சுடலைமணி.
1: சுடலமணி என்ன?
0: மணி சுடல. ரயில் எலக்ட்ரிக் ரயில் இருக்கு.
1: எலக்ட்ரிக் கப்பல் கிடையாது.
0: மெட்ரோ ரயில் இருக்கு.
1: மெட்ரோ கப்பல் கிடையாது.
0: ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு.
1: கப்பல் வே ஸ்டேஷன் கிடையாது.
0: ரயில்ல சக்கரை இருக்கும்.
1: கப்பல்ல சக்கரை இருக்காது.
0: சிக்கு புக்கு சிக்கு புக்கு ரயிலே.
1: புக்கு சிக்கு புக்கு கப்பலே.
0: கப்பலூர் ஒரு ஊர் இருக்கு.
1: ரயிலூர் அப்படின்னு இல்லாம
0: டைட்டானிக் கப்பல் இருக்கு.
1: டைட்டானிக் ரயில் இல்ல மாமா.
0: கப்பல் கட்டும் தளம் இருக்கு.
1: ரயில் கட்டும் தளம் இருக்கலாம்.
0: அதான் இப்பதான் ஹைலைட்.
1: என்ன மாமா?
0: கப்பலை நங்கூரம் போட்டு நிப்பாட்டலாம்.
1: ரயில் அப்படி நிறுத்த முடியாது.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட்ட தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல்படி.
3: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
4: தொடர்புக்கு 9524936156.
5: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
6: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
5: எப்படிமா?
6: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
5: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
7: ஸ்வஸ்டிக் விஷன் தயாரிப்பில் ஜிப்ரானின் அற்புத இசையில் உங்கள் KJR நாயகனாக அறிமுகமாகும் அங்கீகாரம் திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: ஸ்வஸ்திக் விஷன் தயாரிப்பில் ஜிப்ரானின் அற்புத இசையில் உங்கள் KJR நாயகனாக அறிமுகமாகும் அங்கீகாரம் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது.
1: குடை பண்பலை 100.5 இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும்

0: சேலம், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் நல்வாழ்த்துக்கள்.
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: இசைவேகம் 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் சித்திர செவ்வானம்.
3: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: ஏமாமா
1: சொல்லுமாப்ல,
0: அப்படியே அந்த தூரல் நோச்சு படத்துல அடிச்சு விரட்டி விட்டதுனா அப்படியே ஊருக்கு வந்துட்டேன்.
1: ஊருக்கு வந்தேன்ல, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு
0: சரி
1: நம்ம ஊர் பக்கத்தூர் ஒரு படம் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்துச்சு.
0: தகவல் வந்து உனக்கு எப்படியாவது வந்து என்ன படம்?
1: தாவணி கனவுகள்.
0: ஆஹா, நல்ல படம்.
1: அதுல ஒரு மிலிட்டரி மேன் கேரக்டர் சொன்னாங்க.
0: சரி,
1: நான் மிலிட்டரி தான் சார் நான் நினைக்கிறேன்.
0: நீ மிலிட்டரி மேனா?
1: நானும் எங்க அப்பா மாதிரி மிலிட்டரி ஆசைப்படல.
0: அப்படியே அப்பாவும் தாத்தாவுமே மிலிட்டரி மேன் தானே?
1: அவரும் ஆசைப்பட்டாரு.
0: அப்படியா? நீ ஆசைப்பட்டிருக்க? சரி,
1: அப்புறம் போய் எங்க சல்யூட் அடிக்கிறாங்க, அந்த சல்யூட்ல கண்டுபிடிச்சாங்க மிலிட்டரி மேன் இல்ல.
0: நீ அந்த பக்கம் கூட போனது இல்ல.
1: அப்புறம் நானா பத்து இந்த கேரக்டருக்கு சரியான ஆள் சிவாஜி கணேசன் சொன்னேன்.
0: உதயத்திற்காக
1: என் இதயம் ஏங்கிக் கொண்டிருக்கிறது.
0: என்னமா சொல்ற? நானும் இதை எழுதி வச்சுக்கிறேன் சொல்றேன். சும்மா அந்த கவிதையை சொல்ல மாட்டேன்.
1: உதயத்திற்கும் இதயத்திற்கும் என்ன வித்தியாசம்?
0: ஓஹோ, அப்படி கேட்க வர.
1: அந்த லிங்க் அதான் உதய விழாவை இழுத்தது.
0: அப்படியா? இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா பங்காளியிட்ட
1: கேட்போம்.
0: உதயத்துக்கும்
1: இதயத்திற்கும் என்ன?
0: இதயத்துக்கும். வணக்கங்க.
1: யாருங்க?
2: சொல்லு.
1: வணக்கம்.
2: செவ்வரளி தோட்டத்தில்
0: மலர்ராசாடிக்கிட்டு
2: பாடு ஐயா இந்த மனசு. ஏமாமா பாக்கிராஜ் இல்லன்னு அவுத்து விடுறீங்க உங்க கதையெல்லாம்.
1: இருந்தாலும் மாமா எங்களை மாயம் வச்சிருங்க எல்லாம் நேசிக்கிறீங்கன்னு தெரியும்.
0: அதனால
1: இருந்தாலும் செவ்வரளி தோட்டத்துல இல்லையா அது? செங்கரும்பு தோட்டத்துல.
0: சொல்லுங்க.
1: சொல்லுங்கம்மா.
2: சொல்லுங்கம்மா, கேள்வி சொல்லுங்க.
1: உதயத்திற்கும் இதயத்திற்கும் என்ன வித்தியாசம்?
2: வணக்கம்.
0: வணக்கங்க. யாருங்க?
3: மாலை வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியினது கரூர் மாவட்டம் புலியூர்ந்து மனோகரன் மாமா.
1: என்ன மனோகரன், சில குரல் தடுமாற்றம் இருக்கிறது, என்ன வித்தியாசம்?
0: என்ன தெரியல,
1: சொல்லுங்க.
3: ஒன்னு தடுமாற்றம் மாமா, தெளிவா தாங்க மாமா
1: சொல்லுங்க. உதயத்திற்கும்
3: இதயத்திற்கும்
0: நல்லா இருக்கும் மனோ, சொல்லுங்க மனோ.
1: நீங்க அந்த ஒட்டகப்பால டீ போட்டதை கொண்டு போய் ஏதோ கொஞ்சம் தண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ண எதுக்கு?
0: இல்ல மாமா,
1: கெட்டியா இருந்தா
0: அதுதான் தண்ணி ஊத்தவும் நீ தப்பா எடுத்து.
4: வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள் கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
6: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
5: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
6: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ்

0: அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
1: வழங்கிய வண்ணத்தூரிகை. கோடை பண்பலை 100.5 இனியும் நாம் தொடர்ந்து கேட்க பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள்.
2: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க.
3: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
2: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
3: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
2: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
3: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: வழங்கும் வண்ணத்தூரிகை.
5: நீ சொல்றதெல்லாம் பார்த்தா, அந்த தூர அந்த தாவணி கனவுகள் படத்திலயும் நீ நடிக்கல.
6: அந்த போஸ்ட்மேன் கேரக்டர் கொடுத்தாங்க.
5: சரி,
6: நான் தான் பார்த்திபன் சார் நல்லா டைப் ஆச்சு.
5: ஓ, புதுசா
6: கொடுப்போம்னு கொடுத்தேன். ஆனா அந்த படத்துல நான் வந்து போய் நின்னதுக்கு ஒன்னு ஒண்ணு மிச்சமா.
5: என்ன மாமா?
6: சிவாஜி வச்சிருந்தாரு சைக்கிள் கடை.
5: ஆமா,
6: அந்த பழைய டியூப்
5: எனக்கு
6: கூப்பிட்டாரு.
5: ஓஹோ, ஆனா அந்த பார்த்திபனுக்கு நீ வாய்ப்பு கொடுத்தேல, அந்த விஷயம்
6: பார்த்திபனுக்கு
5: தெரிஞ்சிடக்கூடாது.
7: மகுடம்
6: சூட்டி கொண்டாள். சொல்லுங்க.
7: ரெண்டு
6: விஷயம்.
7: இதயமே இதயமே பாடல் மாமா.
6: இதயமே இதயமே. சரி,
7: இதயத்தை திருடாதேன்னு ஒரு படம்.
6: உதயத்தை திருடாதே படம் இல்ல. அப்புறம்
7: அவர் மாமா உதயான் பேர் வைக்கலாம் மாமா.
6: இதயான் பேர் வைக்க முடியாது.
7: மாமா மாமனுக்கு உங்களுக்கு இதயத்தையே குடுக்கறேன்னு சொல்லலாம் மாமா.
6: பாரியா, உதயத்தையே குடுக்கறேன்னு சொல்லலாம். சரி, நாங்க அடுத்து யாரும் பாக்குறோம். வாங்க, வணக்கம், வெல்கம், ப்ளீஸ் கம். யாருங்கோ
7: நல்லா இருக்கும்.
6: மருமகளே சொல்லுங்க.
8: மாமா, எங்க அண்ணனுக்கு பாட்டு பாடலாம், எங்க அண்ணன் சீர் கொடுத்து வர மாட்டாரு. எப்பயுமே மாமாவுக்கேத்தான் பாடுறியாமா, அண்ணன் இருக்கிறத நினைச்சிய நீ எப்படியும் பாரு. அண்ணனுக்கு பாட்டு பாடினாத்தானே எங்களுக்கு சீர் எல்லாம் செய்வாரு.
6: பாடிடுவோம், பாடுவோம். பூப்பறிக்க நோம்பிக்கு எல்லாம் வாங்கிட்டாங்க. சரி, இதை யார் எழுதி அனுப்பிச்சா
5: அப்படின்றத இப்ப சொல்லணுமா?
6: ஆமா, டைம் ஆயிடுச்சு.
5: இவங்க சொல்லவே சரி, பரவாயில்ல, சொல்லணுமா.
6: கரூர் மணவாடி கிராமம், பெருமாள்பட்டி, மணிவேல், கீதா, தரணிஸ், ஆதித்ய, ஸ்ரீவர்ஷன்.
5: சரி, எல்லாம் குடும்பத்தோட சேர்ந்து பாடகர் என்ன எழுதியிருக்காரு?
6: உதய நாள் விழா இருக்கு.
5: இதய நாள் விழா இல்லை,
6: இதயம் கனிந்த வாழ்த்துக்கள் சொல்லலாம்.
5: உதயம் கனிந்த வாழ்த்துக்கள் இல்லமா.
6: உதய கீதம் இருக்கு.
5: இதய கீதம் இல்லமா.
6: உதயா உதயா உளறுகிறாய்.
5: இதயா இதயா இளறு.
6: இதய அறுவை சிகிச்சை இருக்கு.
5: உதய அறுவை சிகிச்சை இல்லமா.
6: அப்புறம் இதய தாமரை படம் இருக்கு.
5: உதய தாமரைன்னு படம் இல்லமா.
6: இதயமே அது சொல்லிட்டாங்க. இதயமே மலேசியா.
5: உதயமே
6: மாப்பிள்ள கடைசியா சொல்லி முடிச்சுக்காரு. சூரிய உதயம் இருக்கு.
5: சூரிய இதயம் கிடையாது மாமா.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
1: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
2: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR&VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
3: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம். கால் 9965523999.
4: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
5: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
6: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
5: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
6: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
5: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
6: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
7: இசைவேகம் 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் சித்திர செவ்வானம்.
8: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன். வைக்கிங்,
9: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
10: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
11: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி

0: பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்.
1: தொடர்புக்கு 9524936156.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: என்ன மாமா
1: சொல்லு மாப்பிள்ள,
0: அப்புறம் அந்த படம் முந்தானை முடிச்சு.
1: ஆமா,
0: அந்த படத்துல நீ கடைசி வரைக்கும்
1: மாப்பிள்ள, முந்தானை முடிச்சு படத்துல வந்து ஒரு ஹெச்எம் ரோல் இருந்துச்சு.
0: ஓ, அந்த இவர் நம்ம பாக்கியராஜ் சார் இருக்கிற பள்ளிக்கூடத்தில் நீ நீ?
1: ஆமாம்.
0: ம், சரி.
1: எல்லாமே ஷூட்டிங்லாம் முடிஞ்சோம்ல.
0: சரி,
1: படத்தை போய் கம்ப தேவபாலத்திட்ட பார்க்குறேன், அந்த எச்எம் போஸ்டே காணாமல எந்த சினிமையும் இல்லை.
0: இல்லை மாமா, நான் கேள்விப்பட்டேன், படத்தை ப்ரீவியூ பார்த்துருக்காரு பாக்கியராஜ் சார். பார்த்த உடனே அவர் முதல்ல சொன்ன விஷயம், இந்த ஹெச்எம்க்கு எனக்கு உரையாடல் வர்ற மாதிரி அங்கங்கே ஹெச்எம் இருக்கிற மாதிரி சீன் இருக்குல்ல, அதை பூரா மொத்தமாக வெட்டி எடுத்துறாங்கன்னு ஒரு பாட்டை
1: போட்டிருக்கேன். நான் கவலையோட உட்காந்தேன். ஊர்வசிக்கு அப்பா அவர்கள் சவுந்தர்,
0: ஆமா,
1: அவரை வந்து தோலை தட்டி கொடுத்து ஒன்றும் யோசிக்காத, எல்லாம் பிற்காலத்தை சரியாயிரும் அப்படின்னு அவரு ஒரு செயின் கொடுத்தாரு.
0: என்ன ஊர்வசி அவங்க அப்பா?
1: ஆமா ஆமா,
0: அந்த செயின். எங்க
1: இப்போ மூணு செயினுமே அந்த நம்ம ஊர்ல பெரிய பாத்திரம் பத்தியா பாத்திரம்.
0: என்ன மாமா, அது ரொம்ப பெருசு இல்ல?
1: ஆமா, அவர் செயின் வைக்க வேணாமா? அதுக்குள்ள பத்திரமா இருக்கு. ஆனா இப்ப பிரிச்சு பாத்திராத, போகும்போது நானே எடுத்து கையில் கொடுத்துறேன்.
0: அப்படியா?
1: ஆமா பிள்ள,
0: சரி மாமா.
1: அப்பல உள்ள செயின், அது பாத்திரம், பத்திரம்,
0: பத்திரமா இருக்கணும்.
1: ஆமா ஆமா, எனக்கு இந்த லிங்க் எவ்வளவு டைம் ஆயிடுச்சு.
0: சரி,
1: பாத்திரத்துக்கும் பத்திரத்துக்கும் என்ன
0: வித்தியாசம்? அதான், சரி மாமா.
1: வாங்க, வணக்கம். வணக்கம் வணக்கம்.
0: வணக்கங்க
2: சார். நாமக்கல் மாவட்டம் கொடநல் கிராமம் மாரி பேசுறேன் சார்.
1: மாரி மாரி பேசுங்க, சொல்லுங்க.
0: மாரி மாறாம பேசுங்க.
2: தங்கச்சி மாரா பேசுறேன். பங்காளி அவர்களுக்கும் மாமா அவர்களுக்கும் மாலை வணக்கம்.
0: வணக்கம். பத்திரம், பாத்திரம்
2: சொல்லுங்க. பாத்திரம்,
0: பத்திரம்,
2: பத்திரம்,
1: கதாநாயகன் போட்டா
0: போட்டலாமா? பேரே நல்ல பேரா இருக்கு, ஆள் அழகாதான் இருப்பாரு.
1: சொல்லுங்க. பத்திரத்துக்கு சொல்லுங்க.
2: நன்றி சார். அச்சய பாத்திரம்,
1: அச்சய பாத்திரம், அச்சய பத்திரம் இல்ல,
0: கிடையாது.
1: அருமை. ஒண்ணு
2: பத்திர பதிவு,
1: பத்திர பதிவு,
0: பாத்திர பதிவு கிடையாது மாமா.
2: அப்புறம் சாயங்காலம் ஆறு மணிக்கு காலையில் ஆறு மணிக்கு பால் பாத்திரத்தை எடுப்போம்.
1: பால் பாத்திரத்தை எடுக்க மாட்டோம்,
0: எடுப்போம்.
1: எடுப்போம்,
0: கவனிச்சிங்களா வார்த்தையை? எடுப்போம்.
2: தேங்க்யூ சார், எல்லாத்துக்கும் வாய்ப்பு.
1: நன்றி நன்றி. நாங்கள் அடுத்து யாரும் பார்க்குறோம். வாங்க, வணக்கம்.
0: யாருங்க?
1: மேரி இமாக்குலேட், அருமையான பேர். சொல்லுங்க. பத்திரத்துக்கும் பார்த்து.
0: வணக்கம் தங்கச்சி, சொல்லுங்க. உங்களுக்கும் வாழ்த்துக்கள் தங்கச்சி. சொல்லுங்க.
1: எல்லோருக்கும், எல்லோருக்கும்
3: ஃப்ளவர் கொடுத்தவங்க சார், இப்போ வந்திருந்தாங்கல்ல.
1: ம்,
3: தெற்கு காந்தி கிராமம் இங்கே வந்திருந்தாங்க.
1: சரி,
3: ஒரு கவிதையும் கொடுத்துருந்தோம்.
1: ஓ, அப்படியா?
0: ஓ, அந்த அந்த விவரம் டீட்டெயிலாம் சொல்கிறாங்க.
1: சரி, அந்த கவிதையை கொடுத்து விடுங்க.
3: ஃபோன் நம்பரும் கொடுக்கல, இது கொடுக்கல, அதனால சரி சரி. கதாபாத்திரம் சார்,
1: கதாபாத்திரம்,
0: கதாபத்திரம்
1: இல்லை. சூப்பர்.
0: அடுத்து
3: பதிவுன்னு இருக்கு.
0: அடுத்து தேடுது தங்கச்சி.
1: சரி, இருக்கட்டும். வாழ்த்துக்கள் மாப்பிள்ள. நான் ஒரு விஷயம் சொன்னேன், கேட்க மாட்டேங்கிறேன்.
0: என்ன கேட்க?
1: அதாவது பிளாக் டீல தான் லைமை புழிஞ்சு விடுவாங்க, நீ ஒட்டகப்பால் டீல லைமை புழிஞ்சு விட்டு.
0: இல்லை மாமா,
1: எல்லாம் கெட்டு போச்சே.
0: இல்லை, அது பாலுங்கிறத மறந்து புழிஞ்சிட்டு.
1: இப்போ பிளாக் டீ குடிக்கிறோம்.
4: கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பூமக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்கள்.
5: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
6: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
5: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
6: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
5: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
6: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும்

0: பூமக் சினிமாஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்துரிகை.
2: சரி மாமா, ஆக முந்தானி முடிச்சுல நீ நடிச்சேங்கிறத நீயா
3: சொன்னா தான்.
2: இல்ல இல்ல
3: மாப்பிள,
2: யாருக்கும் தெரியாதுல்ல.
3: பல பல பேர் திரைக்கு பின்னான்றல மாப்பிள. அந்த தாவணிக்கான ஒரு படத்துல இன்னொரு சீன் நான் வந்து எடுத்து கொடுத்தேன்.
2: ஏதாவது சொல்லி கொடுத்துருக்கேன்.
3: ஆமா,
2: என்ன சீன்?
3: அந்த சினிமா தேட்டர் போகும்போது காசு கீழே வரல, அது என்னோட ஐடியா தான்.
2: ஓ, தங்கச்சி எல்லாம் புரிஞ்சு காசு எடுக்கணும். ஆனா அந்த மாதிரியான ஐடியா இல்ல.
3: இது அவருக்கு தெரியாது மாப்பிள, கேட்டு தெரியாது.
2: அதான், இது வேற யாருக்குமே தெரியாது. சார் கூட தெரியாது,
3: எனக்கு மட்டும் தெரியும். வாங்க, வணக்கம்.
2: வணக்கங்க.
4: வணக்கமாமா.
3: யாரு?
4: வணக்கம், வணக்கம்.
2: வாங்க பங்கு.
4: புதுக்கோட்டை கணேஷ் நகர்ல இருந்து வசந்தி.
3: வசந்தியா?
2: சொல்லுங்க
4: பங்கு. நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கறோம், சொல்லுங்க.
4: என்ன
3: கப்சா
2: நிறைய அடிச்சு விடுறீங்களே? டக்குன்னு கண்டுபிடிச்சிடும்.
3: பாத்திரத்துக்கும் பத்திரத்துக்கும் என்ன வித்தியாசம்?
4: ஒரு கதா நடிக்கிறது ஒரு பாத்திரம்.
3: பாத்திரம்
2: பத்திரம்.
4: அப்புறம் சில்வர் பாத்திரம்.
2: ஓ, சில்வர் பத்திரம் கிடையாது. ஏமாமா, சில்வர்ல இனிமே பத்திரம் டைப் பண்ணா எப்படி
3: இருக்கும்? கல்வெட்டு மாதிரி குத்துறது.
4: பதிவு பண்றது.
3: சரி சரி சரி. அதாவது மாப்பிள, என்ன அடுத்து யாரும் அவசி பாப்போம்
2: கேட்டுருவோம். வணக்கங்க.
3: வாங்க.
2: யாருங்க?
5: வணக்கம்.
2: யார் பேசுறீங்க?
3: பாத்திரத்துக்கும் பத்திரத்துக்கும்
5: என்ன
3: வித்தியாசம்?
2: பத்திரத்துக்கு எல்லாம் ஈயம் பூச முடியாது. அடுத்து,
5: அதே மாதிரி வீட்டுல ஏதாவது சண்டை வந்துச்சுன்னா பாத்திரம் வந்து வெளியே விழுக.
3: வெளியே எங்க? வெளியே விழு, மண்டையில விழுக. சரி சரி சரி சரிங்க. சரி மாப்பிள, தேங்க்ஸ் மாப்பிள.
2: இப்ப என்ன,
3: கரூர் வெங்கமேடு காமாட்சி அம்மன் கோவில் தெரு, ராணி, குணசுந்தரி, மீனா.
2: சரி, இவங்க பூரா சேர்ந்து
3: பெண்களாம் சேர்ந்து
2: என்ன சொல்றாங்க?
3: பத்திரத்தை வைத்து பாகம் பிரிப்பாங்க.
2: பாத்திரத்தை வச்செல்லாம் பாகம் பிரிப்பாங்க.
3: பாத்திரத்தை சோப்பு போட்டு விளக்குவாங்க.
2: பத்திரத்தை சோப்பு
3: போட்டு பத்திரப்படி அழகப்பா அப்படின்னு
2: சொல்லலாம். பாத்திரப்படி அழகப்பா.
3: பாத்திரத்தை விலை பேசி வாங்கலாம்.
2: பத்திரத்தை எல்லாம் வந்து விலை பேச முடியாது.
3: மாப்பிள, பாத்திரத்தை வச்சு தண்ணி அடிக்கலாம்.
2: ஏய்,
3: தண்ணி பிடிக்கலாம்
2: அப்படின்னு சொல்லு. பத்திரத்தை வச்சு தண்ணி அடிக்க முடியாது, பிடிக்க முடியாது.
6: பச்சை மலை சாமி ஒண்ணு உச்சி மலை ஏறுதுன்னு எடுடா தம்பி மேளம், கொஞ்சம் எதமா போடு தாளம்.

0: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
1: ஏன் பருத்தி தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
0: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
1: பூமக்ஸ் இன்னர்வேர் தான். பூமக்ஸ் இன்னர்வேர்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: ஏ மாப்ள, என்ன என்னை கேட்க பாத்திரத்துல இருந்து எல்லாம் அழிக்கிருக்க?
4: ஏமாமா, செயின் செயின் நீயே,
3: சங்கிலி சங்கிலி
4: சங்கிலி சங்கிலி நீயே, பூரா பெரிய பெரிய சங்கிலியா இருக்கு, நாய் கட்டி போற சங்கிலி மாதிரி இருக்கு.
3: அம்மாதான் நடந்துச்சு ஒவ்வொரு சூட்டு கேப்பையும்.
4: சரி,
3: தூரல் இன்னும் சூட்டிமோனா ஊருக்காரன் சொல்லி பாங்க போல.
4: சரி,
3: நம்பியார் வந்தாரு, இந்த சங்கிலி கட்டி போட்டாரு நீ.
4: ஓ, இது அவரு கட்டினதா இந்த சங்கிலி?
3: இது வந்து தாவணி கனல் படத்துக்கு சூட்டிமா போனா ஊருக்காரன் சொல்லிவிட்டாங்க, சிவாஜி கட்டி போட்டது சங்கிலி.
4: இந்த சங்கிலி
3: இது முந்தானை முடிச்சு சூட்டிங் போனா அப்பயும் ஊருக்காரன் சொல்லிவிட்டாங்க, கே கே சவுந்து கட்டி போட்டு செய்யுது.
4: அதான் நீ ஒரு சினிமா பைத்தியா?
3: ஆமா, அந்த லூசு பாயிண்ட் தெரிஞ்சுட்டாங்க. சரியா, அப்ப யார் அவுத்து விட்டாங்க?
4: யார் அவுத்து விட்டா?
3: என்ன மாதிரியே இன்னொரு சினிமா பைத்தியம் கூட இருக்கா? அவன் வந்து பாண்டியராஜன் போய் அசிஸ்டன்ட் சான்ஸ் கேட்க பண்ணி போனான். அவன் வந்து என்ன துண்டிய மாப்பிள,
4: மூணு செங்கிலி
3: மாப்பிள. சரி, இப்படிதான் மாப்பிள ராசுக்குட்டி படத்துல பொரியா பாக்கியராஜ பத்தி என்ன சொல்ல வேண்டியிருக்கு?
4: என்ன எப்ப சொல்லுவேன்?
3: நைட் 9 மணிக்கு.
4: அதுலயாவது உண்மையை சொல்லுமாமா?
3: சரி மாப்பிள.

0: என் மனசு தவிக்குதடி. கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
0: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: வழங்கிய வண்ணத்துரிகை.
4: இதுவரை நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் எம் பிரேமதாஸ், எஸ் சனீஷ், கணினியாக்கம் வி சக்திகுமார், அழைப்புகள் ஒருங்கிணைப்பு லோகப்பிரியா. இனி நாம் ரசிக்கலாம் இடைக்கால இணைய மெட்ரிக்கோளோடு சித்திர சிவானம். வருமுன் செய்தி சுருக்கம்.

சிங் தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் மற்றும் பாதுகாப்பு விதிகளை மீறி செயல்படும் சாயப்பட்டறைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜு தெரிவித்திருக்கிறார். நிலத்தின் சந்தை மதிப்பிற்கும் வழிகாட்டு மதிப்பிற்கும் உள்ள இடைவெளியை சரி செய்வது குறித்து ஆராய குழு அமைக்கப்பட்டிருப்பதாக மாநில வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருந்து விலகுவதாக மதிமுக அறிவித்துள்ளது. பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான கே பாக்யராஜ் இன்று சென்னையில் மாரடைப்பால் காலமானார். அவருக்கு வயது 73. பாக்யராஜின் மறைவுக்கு தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், முதலமைச்சர் திரு விஜய், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் திரையுலகத்தினரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தலைமையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த், தேவிகா சிஹாக் மற்றும் ரோனக் சௌஹான் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2-0 என்ற புள்ளிக்கணக்கில் கஜகஸ்தானை வென்றது. பிரிட்டிஷ் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஷ் மித்திலி ஸ்ரீகுமார், அல்ஃபியா ஜேம்ஸ், அபிஜித் சகுஜா, பிரமோத் பகத், துளசிமதி முருகேசன், மனிஷா ராம்தாஸ் ஆகியோர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். தார்கு மியூரஸ் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா யமலப்பள்ளி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே, சீனாவின் ஃபேங்ரான் டியான் இணை பட்டம் வென்றது. ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியின் சீனியர் பிரிவில் இந்தியா பி அணி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. கோவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா பி ஜப்பானை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை முக்கிய பங்காற்றி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இந்தியாவுடனான கடல்சார் ஒத்துழைப்பில் சீஷெல்ஸ் அதிக முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விண்வெளித்துறையில் இந்தியா தொடர்ந்து சாதனைகள் படைத்து வருவதாக பிரதமர் அலுவலக இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர

மாலை வந்து ஜன்னலோரம் நிற்க மனது மட்டும் ஏதோ நினைவில் தொழிய தேநீரின் வாசத்திலும் ஒரு கவிதை பிறக்க தென்றல் கூட மெதுவாக ரகசியம் சொல்ல பகல் முழுக சோர்ந்த இதயத்திற்கு மாலை நேரம் அமைதியை தர இசையால் உங்கள் இதயங்களை வருட கோடை பண்பலை 100.5 இது சித்திரச்சு வனம் நிகழ்ச்சியில் உங்களோடு ஜெனிஃபர்.

0: கார்த்திக், இதுதான் ஓ ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
6: உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலை எண்ணெயா, இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
5: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
6: அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா, இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
5: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
6: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
7: மிஸ்டர் கோல்டு 100% கடலெண்ணெய்.
8: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டி

0: 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்.
1: தொடர்புக்கு 9524936156.
2: நேரமாலை 5:11. இசையால் உங்கள் இதயங்களை வருடிக் கொண்டிருக்கிறது கோடி பண்பலை 105 சித்திரச்சவனம். மாலை காற்றோடு மல்லிகை வாசம் வந்து மனதை தொடுவது போல உன் நினைவு தினமும் என்னை மெதுவாக சுற்றி கொள்கிறது. நான் பேசாமல் இருந்தாலும் என் அமைதிக்குள் முழுவதும் நீயே இருக்கின்றாய். தொலைவில் இருந்தாலும் என் இதயத்திற்கு அருகில் கேட்கும் ஓசை உன் பெயர்தான். சில காதல் சத்தமாக சொல்லப்படாது, மெதுவாக மனதுக்குள் ஒழித்து கொண்டே இருக்கும் நம் காதலைப் போல.

0: பந்தாட்டம், இது உலக கோப்பை கால்பந்தாட்ட கொண்டாட்டம்.
1: பந்தாடும் பந்தாட்டம், இது உலக கோப்பை கால் பந்தாட்ட கொண்டாட்டம். அனைவருக்கும் வணக்கம்.
2: அண்ணே வணக்கண்ணே, என்னன்னு நீ தாலையே காணா?
1: அதேதான்ப்பா, இந்த செம்ம ஃபுட்பால் பேச்சு டீ கடையில், அதுவும் ஈக்வடார்ல நீ வந்து ஜெர்மனியை ஜெயிச்சிருச்சுன்னு அந்த நாட்டில் லீவ் விட்டாங்க இப்படி அப்படின்னு பேச ஆரம்பித்தோம். பார்த்தா அது ஓயிடுச்சு நைட்டு 8 மணி வர பேச்சு. எங்கே மூச்சு விட கூட நேரம் இல்லாமல் அப்புறம் தப்பிச்சு அவன் பொழைச்சோன்னு ஓடியாந்தேன். ஒரே ஃபுட்பால் பேச்சு தான். சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு நடந்த போட்டிகள் பற்றி சுவாரஸ்யமான விஷயங்களை சொல்ல ஆரம்பிச்சிடலாமா?
2: அதை சொல்லிடலானே, நம்ம சின்ன அண்ணன் கூட இருக்காரு, அவரை வச்சும் சொல்ல வச்சிருவோம்.
1: கண்டிப்பாக. சரி, இன்னைக்கு நடந்த 6 போட்டிகள் இருக்கு, அதில் நடந்த உன்னத தருணங்கள் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிடலாமா?
2: கண்டிப்பாக சொல்லிடலானே.
3: மொதல் மேட்ச்னே நார்வேக்கும் ஃப்ரான்ஸுக்கும், நான் அப்படி நினச்சலாம் மேட்ச் பார்க்க உட்காரல. நான் பார்க்க ஆரம்பித்தது எர்லிங் ஹாலாண்டுக்கும் எம்பாபேக்கும் நடக்கும், ஒரு அருமையான மேட்சாக இருக்கும். இன்றைக்கி பார்த்துருவோம், இன்னைக்கு தூக்கம்லாம் நம்மளுக்கு கிடையாது. 12 உட்காந்து ஆரம்பித்தோம்னா 2:30 வரைக்கும் மேட்ச் தான் பார்க்கணும்னு போய் உட்காந்தா
1: ஹாலாண்டா காணும்
3: காணும். நான் மட்டும் இல்லை, எல்லாரும் சாக்கு. எங்கப்பா ஹாலாண்ட் எங்கப்பா அப்படின்னா, பெஞ்சில் ஒரு ஓரமாக உட்காந்துருக்காப்பலாம் மனுஷன்.
1: அதே தான், அந்த போட்டிக்கு ஓய்வு கொடுத்துருக்காங்களா? ரவுண்ட் ஆஃப் 32 ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் இறக்க போகிறோம், ஹாலாண்டை இந்த போட்டிக்கு ஓய்வு எடுக்கட்டும்னு ஓய்வு கொடுத்துட்டாங்க.
3: அதான் அவங்க ஆல்ரெடி முன்னேறிட்டாங்க, நார்வே உள்ளுக்குள்ள போயிட்டாங்க. அதனால அவங்க கோச்சும், தம்பி முக்கியமான பிளேயர்லாம் ஓரமாக போய் உட்காருங்க, அதாவது 11 10 முக்கியமான பிளேயர் ஓரமாக உட்கார ஸ்டாப்ல. சும்மா ஃப்ரான்ஸ் தானே, என்ன நமக்கு என்ன போய் விளாடுங்க அப்படின்னு சின்ன சின்ன பையனுக்கு வாய்ப்பு கொடுத்து உள்ளுக்கு அனுப்பி விட்டாரு. அது அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆச்சுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா தோத்துட்டாலும் அவங்க உள்ள போயிட்டாங்க. அதனால இது அவங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாது, பார்த்துக்கலான்னு அவங்களும் ஜாலியாக அடுத்த மேட்ச்க்கு ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க.
1: அதே தான், கோல் கணக்கு என்னன்னா, நார்வே 1 தான் அடிக்க முடிஞ்சு, ஃப்ரான்ஸ் 4 அடி அடி அடின்னு ஹேட்ரிக் 1, அப்புறம் கடைசி ஹேட்ரிக்கா அந்த 400 போடுறேன்ட்டு 4 கோலையும் ஃப்ரான்ஸ் பதிவு செஞ்சுட்டாங்க. அருமையான போட்டியாக அது இருந்தது. நட்சத்திர வீரர்கள் நார்வேல இல்லைன்றது அந்த போட்டிக்கோட சுவாரஸ்யத்தை கொஞ்சம் குறைச்சிருச்சோன்னு தோணுது.
3: லைட்டாக குறைஞ்சமாக தான் இருந்துச்சு, இருந்தாலும் என்னப்பா நட்சத்திர வீரர் நான் இருக்கேன்ல அப்படின்ட்டு அந்த ஓஸ்மான் டெம்ப்ளே ஃப்ரான்ஸுக்கு ஒட்டா இருப்பானுங்க. 3 நச்சு நச்சு நச்சுன்னு 7 ஒன்று, 20 32 ஒன்று. இதில் பார்த்தீங்கன்னா அந்த 22 ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அந்த கோலை மட்டும் போட்டிருந்தாருன்னா அதிவேகமாக ஹேட்ரிக் போட்ட ஒரு சாதனை அவர் கிடச்சிருந்துருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி 1954 ஆஸ்திரியாவை சேர்ந்த எரிக் தான் ஹேட்ரிக் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் 24 போட்டிருந்தார். இவருக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைக்காம போயிடுச்சு. 32 போட்டனால 2 அதிவேக ஹேட்ரிக் வந்து இவர் தான் போட்டிருக்காரு, அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே.
1: அதே தான் 2 அதிவேகம். அதோட இன்னொரு கூடுதல் தகவல் என்ன இருக்குன்னா, 1994 உலக கோப்பைக்கு அப்புறம் முதல் ஹாஃப்ல ஹாட்ரிக் அடித்த முதல் மனிதர் இவர் தான் அப்படின்னு. அதாவது 1994 முன்னாடி நிறைய அடிச்சிருக்காங்க, 1994 இருந்து இப்போ வர ஏறக்குறைய ஒரு 32 வருஷமா முதல் பாதியில் ஒருத்தர் கூட ஹாட்ரிக் அடிக்கல, முத ஆளாக இவர் தான் அடிச்சிருக்காரு கடந்த 32 1994 யார் அடிச்சாருங்கன்னா, ஒலேக் சலான்கோனு ரஷ்யாவை சேர்ந்த வீரர். அந்த ஒரே போட்டியில் 5 கேமரூனுக்கு ஏத்தாப்புல அடிச்சாரு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல முதல் பாதியில் ஹேட்ரிக் பதிவு செஞ்சது ஓஸ்மான் டெம்பல்லே, பிரான்ஸ் நாட்டு வீரர். பிரான்ஸும் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க, நார்வேயும் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. அடுத்த போட்டி என்ன நடந்துச்சுன்னு கேட்போமா?
2: அன்னை கேட்போனேன். 2 போட்டி பார்த்தீங்கன்னா, செனிகளுக்கும் ஈராக்கு இடையே நடந்துச்சு. 5-0 என்ற கணக்கில் செனிகள் அணி வெற்றி பெற்றாங்க. இந்த போட்டிக்கான கோல் கணக்கை பார்த்துடலாமே.
3: நேற்று செனகல் 1-2 போட்டிருக்காங்க, 1-2 5 ஒரு உலகக்கோப்பையில் வரலாற்றிலேயே ஒரு ஆப்பிரிக்கா கண்டத்தை சேர்ந்த ஒரு அணி பெற்ற மிகப்பெரிய வெற்றி இதுதான். இது அந்த நாடு மட்டும் இல்லை, அந்த ஆப்பிரிக்கா கண்டமே கொண்டாடலாம். அந்த மாதிரியான ஒரு வெற்றியை பெற்றிருக்காங்க செனகல். ஏன்னா 5 சாதாரண விஷயம் இல்லை, அது ஈராக்குமே ஒரு நல்ல அணி தான். அவங்கள எதிர்த்து 0-5 கணக்கில் அவங்க ஜெயிச்சிருக்காங்க, இது ஒரு நல்ல பாராட்டப்பட வேண்டிய விஷயம்.
1: அதே மாதிரி இந்த போட்டியில் செனிகள் அடைந்த வெற்றியின் மூலமாக இந்த டோர்னமெண்ட் 2026 உலகக்கோப்பை கால்பந்தாட்ட போட்டியில் செனிகள் அணி தன்னோட முதல் வெற்றியை பதிவு செய்கிறாங்க. அதே மாதிரி ஈராக் அந்த அணியோட ஒரு மோசமான சாதனையை அவங்க வந்து நிகழ்த்திட்டாங்க. என்னென்னா, இந்த உலகக்கோப்பை தொடரில் 12 மொத்தம் அவங்க 3 போட்டிகள் விளையாண்டுருக்காங்க. அந்த 3 போட்டிகளோட மொத்த கோல் அவங்க அடிக்க விட்டுருக்காங்க எதிரணிகளை, எவ்வளோனா 12 கோல்கள் அடிக்க விட்டுருக்காங்க. இது வந்து மோசமான செயல்பாடை சமம் செஞ்ச

0: சாதனையை ஈராக் அணி பதிவு செஞ்சிட்டாங்க.
1: இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, ஈராக்கை சேர்ந்த அந்த ஒரு ஈராக் காரங்களுக்கு ஒரு ரெட் கார்டு கிடைச்சிருச்சு. அதனால பாவம் அவங்க 10 பிளேயரோட தான் ஆட வேண்டியதாச்சு. அதுவும் 13 நிமிஷத்துலேயே இந்த விஷயம் நடந்தனால அடுத்து நடந்த ஒரு 80 நிமிஷம் ஏறக்குறைய ஒரு 80 நிமிஷங்களுக்கு வெறும் 10 பிளேயர் வச்சுதான் ஆனாங்க. அதை வச்சு அவங்களும் எதுனமோ சமாளிச்சு பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கல. கடைசியில 5-0 மாதிரி முடிஞ்சிருச்சு. இது ஆரம்பத்தில் அவருக்கு எல்லோ கார்டு தான் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் ஆப்போனன்ட் டீம்ல செனகல சேர்ந்தவங்க, இல்ல அவர் ரொம்ப வயலண்டா நடந்துகிட்டாரு, நீங்க போய் பாருங்க செக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னு வார் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி திருப்பி போட்டு பார்த்ததுல மனுஷன் தோல் மேல ஏறி விளையாண்டுருக்கெல்லாம் தெரிஞ்சிச்சு.
2: அது நானும் பார்த்துட்டு அந்த ஜெர்சியை பிடிச்சி இழுத்தாரு பாருங்க, அதுலதான் தர தர தர இழுத்துட்டு போனாரு பாருங்க, அதுலதான் அவருக்கு ரெட் கார்டு போட்டாங்க.
1: இங்க ஒரு பெரிய மனுஷன் பாக்குற வேலை இல்லைன்ற மாதிரி இருந்துச்சு. கண் கையும் கலமா புடிச்சிட்டாங்க, ரெட் கார்டை கொடுத்து வெளியே அனுப்பிட்டாங்க.
0: மஞ்சள் அட்டை சிவப்பு அட்டையா மாத்தப்பட்டது. ஆமா,
2: இப்ப மூணாவது கோல் பார்த்தலாமே.
1: அந்த செனகல் நாட்டை சேர்ந்த அந்த வீரர் குய்யே, நான் குய்யே மியன்னு நினைச்சிட்டாங்க, அவர் பேரே குய்யே தான். அவர் வந்து 39 நிமிஷத்துலையும் 71 நிமிஷத்துலையும் ரெண்டு கோலை போட்டு தன் நாட்டாணிக்கு வெற்றியை தேடி தந்தார். இதில் அந்த 71 நிமிஷத்தில் போட்ட கோல் எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு பேசப்பட வேண்டிய கோல். ஏன்னா 132 கிலோமீட்டர் வேகத்தில் அந்த கோல் அடிச்சிருக்காரு. சாதாரண விஷயம் இல்லைங்க, 132 கிலோமீட்டர் வேகம். அதாவது ஆப்போனன்ட் டீமில் இருக்க அந்த கோல் கீப்பருக்கு கண்ணிமைச்ச நேரத்துக்குள்ளே அந்த கோல்குள்ளே போய் விழுந்துருச்சு. யாராலும் எதுவும் பண்ண முடியலை. இது வந்து இது வரைக்கும் பதிவான உலகக்கோப்பை இந்த தொடரில் ஒரு மிக வேகமான கோல்னு சொல்லலாம்.
0: அதே தான் இப்போ செனிகளோட நிலை எப்படி இருக்குன்னா, மூன்றாவது இடத்துல இருக்காங்க. சிறந்த 8 அணிகள் மூன்றாவது இடத்துல இருக்கக்கூடிய அணிகளை தேர்வு செஞ்ச அணியில் செனிகள் அணி ஒரு அணியாக இடம்பெற்றால் ரவுண்ட் ஆஃப் 32 விளையாடுறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு இருக்குது. தற்சமயம் உறுதியாக குவாலிஃபை ஆகிட்டாங்களானா, 5 கோல் அடித்தும் குவாலிஃபை ஆகலைன்றது தான் அதில் இருக்க விஷயம்.
1: வருத்தமான விஷயம் தான். ஈராக்கும் இந்த தோல்வியோட நடையை கட்டிட்டாங்க உலகக்கோப்பை தொடர்லேருந்து. அடுத்த மேட்சை பற்றி பார்த்துடலாம்.
2: அடுத்து கேபாவுடேக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையே நடந்துச்சு. அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா 0-0 சமநிலையில் நின்றுச்சு. அந்த மேட்சை பற்றி பேசலாமானே?
1: ஆ, பேசியலாம். எந்த ரெண்டு டீமுமே கோல் போடலை, ரெண்டு பேருமே 0-0 சமன் செஞ்சிட்டாங்க. என்னதான் சமன்ல முடிஞ்சிருந்தாலும் இது கேப் வெர்டேக்கு ஒரு கொண்டாடப்பட வேண்டிய ஒரு டிரா தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இவங்க டீமில் இருக்க இவங்க பிரிவில் இருக்க அணிகள்லாம் கேள்விப்படணுமே, ஒன்று உருகுவே ஒன்று ஸ்பெயின் அந்த மாதிரி ஒரு ஜாம்பவான் அணியோட தான் இவங்களை போட்டு விட்டாங்க. என்னடாது எல்லாமே வேர்ல்டு சாம்பியன் கூட நம்மளை சேர்த்து விட்டாங்களேன்னு இருந்தாலும் கேப் வெர்டே அருமையாக விளாண்டாங்க. இது வரைக்கும் ஒரு மேட்ச் கூட ஆனால் ஜெயிக்கல இவங்க. இது வரைக்கும் குரூப் அதாவது குரூப் போட்டிகளில் ஒரு மேட்ச்சில் கூட ஜெயிக்கலனாலும் இரண்டாவது இடத்துல இருக்காங்க. இல்லை என்னதான் கேப் வெர்டே டிராவாக இருந்தாலும் இது கேப் வெர்டேக்கு கொண்டாடப்பட வேண்டிய ஒரு டிரா தான். கேப் வெர்டேயோட இந்த அருமையான கொண்டாட்டத்துக்கு காரணம் அவங்க இருக்க அந்த பிரிவு தான். ஏன்னா உருகுவே ஸ்பெயின் அப்படின்ற உலகத்தரம் வாய்ந்த அணிகளோட இவங்களை போட்டிருந்தாலும் எல்லாருமே நினைச்சாங்க, எப்படியும் உருகுவேவும் ஸ்பெயின் தானே அடுத்த போட்டிக்கு முன்னேறும், கேப் வெர்டே ஒரு டீம் இல்லைன்ற மாதிரி தான் நினைச்சாங்க. இருந்தாலும் உருகுவேவை 2-2 கணக்கில் சமன்படுத்தினாங்க. ஸ்பெயினை 0-0. அதாவது ஸ்பெயின்ன்றது ஒரு சாதாரண அணி கிடையாது, உலகத்திலேயே இருக்க சிறந்த அணிகள்ல இவங்களும் ஒன்று. அவங்களையே 0-0 கணக்கில் சமநிலையில் வச்சு டிரா பண்ணியிருந்தாங்க அந்த மேட்சை. இப்போ இந்த 3 டிராக் மூலியமா அடுத்த போட்டிக்கு இவங்க ஈஸியாக முன்னேறிட்டாங்க. அதில் நமக்கு சொல்லப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு போட்டியில் கூட ஜெயிக்காம ஒரு அணி அடுத்த சுற்றுக்கு முன்னேறுன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, ஒரு கொண்டாடப்பட வேண்டிய விஷயம் தான். அந்த நாட்டு மக்கள் தாராளமாக கொண்டாடலாங்க.
0: அவங்க மட்டுமா கொண்டாடுறாங்க, ஃபுட்பால் ரசிகர்களே இந்த வெற்றியை கொண்டாடுறாங்க. இப்போ அடுத்த போட்டி எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்த போட்டி அதுதான், உருகுவேக்கும் ஸ்பெயினுக்கும் இடையே நடந்த போட்டி. வாழ்வா சாவான்ற போட்டி தான். எந்த அணி ஜெயிக்குதோ அவங்களுக்கு அடுத்த சுற்றுக்கு தகுதி பெறுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சொல்லப்போனால் அது ஒரு நாக் அவுட் போட்டியாக தான் அந்த இரண்டு அணிகளும் பார்த்தாங்க. உருகுவே எந்த கோலும் பதிவு செய்யலை, ஸ்பெயின் அணி ஒரு கோல் பதிவு செஞ்சு இந்த போட்டியில் ஜெயிச்சிடுறாங்க. யார் கோல் பதிவு செஞ்சாங்க அப்படின்ற விவரங்களை பேசிடலாமா?
2: கண்டிப்பாக சொல்லிடலானே. இப்போ இந்த கோலை யார் அடிச்சிருக்காங்கன்னா, ஸ்பெயின் அணியோட பெய்னா அப்படின்றவர் 42 நிமிஷத்தில் தன்னோட கோல் அடித்து உருகுவே அணியை வெற்றி செஞ்சுருக்காங்க.
1: இந்த மேட்சை பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ஆச்சரியம் தான். ஏன்னா உருகுவே தான் முதல் உலகக்கோப்பையை நடத்தின நாடு. அதாவது 1930 ஃபிஃபா ஆரம்பித்து முதல் உலகக்கோப்பையை இவங்க தான் ஹோஸ்ட் பண்ணியிருந்தாங்க, இவங்க தான் எடுத்து நடத்தினாங்க. நடத்தினது மட்டும் இல்லாமல் அந்த உலகக்கோப்பையை ஜெயிக்கவும் செஞ்சாங்க. அந்த மாதிரி உலகக்கோப்பைக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போட்ட நாடே உருகுவே தான். அது மட்டும் இல்லாமல் 1950 இவங்க தான் சாம்பியன், ஒரு 2 சாம்பியன் அணி. இப்படி வெற்றியே பெறாமல் இப்படி ஆனால் ஆமத்தான் வெளியே போகிறதுன்ற நினைக்கும் போது எனக்கு மட்டும் இல்லை உலகக்கோப்பை ரசிகர்கள் எல்லாத்துக்குமே ஒரு ஏமாற்றம் தான். இருந்தாலும் என்னப்பா பண்ணுறது, எதிர்த்து விளாண்ட அணி ஸ்பெயின், அவங்க ஈஸியாக ஜெயிச்சு அடுத்த கட்டத்துக்கு முன்னேறிட்டாங்க.
2: திருப்பி அடுத்து 4 அப்புறம் தான் பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு.
0: அதே தான், காத்திருங்கள் அடுத்த உலகக்கோப்பைக்காகன்னு உருகுவே அணிக்கு சொல்லியாச்சு. அதை தொடர்ந்து நடந்த போட்டி நியூசிலாண்டு அணிக்கும் பெல்ஜியம் அணிக்கு இடையேயான போட்டி. இந்த போட்டியோட முடிவு பார்த்தீங்கன்னா, நியூசிலாண்டு அணி 1 கோல் பதிவு செஞ்சுருந்தாங்க, பெல்ஜியம் அணி 5 கோல்கள் பதிவு செஞ்சு இந்த போட்டியை அபாரமாக ஜெயிச்சிருக்காங்க. இதில் குறிப்பாக ஒரு விஷயம் என்னன்னா, கெவின் டி ப்ரூயின் அவர் வந்து 66 நிமிஷத்தில் ஒரு கோல் பதிவு செஞ்சிருப்பார். அவர் அந்த கோல் பதிவு செஞ்சதன் மூலமாக பெல்ஜியம் நாட்டோட ஒரு அதிக வயதில் கோல் பதிவு செய்த நபர் அப்படின்ற சாதனையும் இந்த போட்டியில் அவர் நிகழ்த்தியிருக்காரு. மிச்ச கோல் விவரங்களை பேசிடலாமா?
2: கண்டிப்பாக பேசலானே. இப்போ முதல் கோல் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரூ சார் அப்படின்றவர் 28 நிமிஷத்தில் தன்னோட ஒரு கோல் பதிவு செஞ்சிருப்பாரு.

0: ரெண்டாவது கோல் வந்து 50th நிமிஷத்தில் ஒரு கோலை பதிவு செஞ்சிருப்பாரு. மூணாவது கோல் பார்த்தீங்கன்னா ட்ரூயின் அப்படின்றவர் 66th நிமிஷத்தில் தன்னோட இன்னொரு கோலை பதிவு செஞ்சிருப்பாரு. இப்போ நியூசிலாந்து அணியோட ஜஸ்டின் அப்படின்றவர் 84th நிமிஷத்தில் தன்னோட ஒரு கோல் அடித்து டீமுக்கான ஆறுதலை தேடி தந்திருப்பார்.
1: இந்த போட்டியில் அடைந்த தோல்வி மூலமாக நியூசிலாந்து அணி உலகக்கோப்பை தொடரை விட்டு வெளியேறாங்க. ரவுண்ட் ஆஃப் 32 அவங்க தகுதி பண்ணி மூன்று போட்டிகள்லையும் தோல்வி அடைந்து இந்த பிரிவிலிருந்து வெளியேறாங்க. உலகக்கோப்பை தொடரை விட்டும் வெளியேறாங்க. அடுத்ததாக எகிப்துக்கும் ஈரானுக்கும் நடந்த போட்டியை பற்றி பேசிடலாம். எகிப்து ஈரான் தலா ஒவ்வொரு கோல் அடித்தாங்க. போட்டி சமனில் முடிந்தது. யார் கோல் அடித்தா என்ன விவரம்னு பேசிடலாமா?
0: கண்டிப்பாக பேசிடலாண்ணே. இப்போ ஃபஸ்ட்டு கோல் பார்த்தீங்கன்னா எகிப்து அணியோட சபீர் அப்படின்றவர் போட்டியோட 5th நிமிஷத்தில் ஒரு கோலை பதிவு செஞ்சார். இப்போ ஈரான் அணியோட முதல் கோல் யாருன்னு பார்த்தீங்கன்னா நிசான் அப்படின்றவர் போட்டியோட 14th நிமிஷத்தில் ஒரு கோலை பதிவு செஞ்சு போட்டியை சமன் செஞ்சாங்க.
2: என்னதான் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் 2 கோல் வந்திருந்தாலும் ஒரு ஒரு அணிக்கும் தலா ஒரு ஒரு கோல் கிடச்சிருந்தாலும் 2nd ஹாஃபில் யாராலையுமே கோல் போட முடியலை. ஆட்டம் சமனில் முடிஞ்சிருச்சு. என்னதான் ஆட்டம் சமனில் முடிஞ்சிருந்தாலும் இது எகிப்துக்கு ஒரு கொண்டாடப்பட வேண்டிய ஒரு சமன் தான். ஏன்னா அவங்க அடுத்த சுற்றுக்கு முன்னேறிட்டாங்க, ஈரான் வெளியேறிட்டாங்க. இதில் கூடுதல் தகவல் என்னென்னா, எகிப்தோட 92 வருட உலகக்கோப்பை கால்பந்து வரலாற்றில் இப்போ தான் அவங்க முதல் முறையாக அடுத்த சுற்றுக்கு, அதாவது குரூப் ஆஃப் 32 சொல்லப்படுற நாக் அவுட் சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்காங்க. அதனால் எகிப்து நாடே கொண்டாடிட்டுருக்கு. இந்த நாடும் ஒரு கால்பந்தாட்டத்தை பொறுத்த வரைக்கும் எகிப்து நாடும் ஒரு லெஜெண்டு தான். ஏன்னா 7 முறை ஆப்பிரிக்கன் சாம்பியன் பட்டத்தை வாங்கியிருக்காங்க இவங்க. இவங்களுக்கு உலகக்கோப்பை தான் ஒரு 8th கனியாக இருந்துச்சு இத்தனை வருஷம். இந்த வருஷத்தோட தகுதி பெற்றது மூலியமாக அந்த 8th கனியை எட்டி பறிக்கிறதுக்கு ஒரு படி முன்னாடி போயிருக்காங்கன்னு தான் சொல்லணும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு.
1: அதே தான் இன்று நடந்த போட்டிகள் பற்றி சுவாரஸ்யமான தருணங்கள், என்ன மாதிரியான அடுத்தடுத்து நிகழப்போகுது, யார் ரவுண்ட் ஆஃப் 32 தகுதி பெற்றிருக்காங்கன்ற விஷயத்தை பகிர்ந்தாச்சு. நீ நாளைய போட்டிகளையும் பார்த்து வந்து நாளைக்கு இதே நேரம் என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம பேசிடலாம். இப்போ அப்படியே கிளம்புவோமா?
0: நீ கிளம்புவோனே.
2: ரெண்டு பேரும் டீ குடிக்க போனீங்க, என்ன யாராச்சும் கூப்பிட்டீங்களா?
0: அதுக்கு என்ன, இப்போ போயிடலாம் போச்சு.
3: பந்தாடும் பந்தாட்டம், இது உலகக்கோப்பை கால்பந்தாட்ட கொண்டாட்டம்.

ஸ்வஸ்டிக் விஷன் தயாரிப்பில் ஜிப்ரானின் அற்புத இசையில் உங்கள் KJR நாயகனாக அறிமுகமாகும் அங்கீகாரம் திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: ஸ்வஸ்திக் விஷன் தயாரிப்பில் ஜிப்ரானின் அற்புத இசையில் உங்கள் KJR நாயகனாக அறிமுகமாகும் அங்கீகாரம் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது.
1: கூடை பண்பலை 100.5 இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் நல்வாழ்த்துக்கள்.
2: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்ச வனம்.
3: நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: காற்றின் வழியே ஒரு இசைப்பயணமாய் இது நம் கோடி பண்பலை 100.5 சித்திர செவ்வண்ணம் மெதுவாக மனதுக்குள் வந்து சத்தமில்லாமல் இந்நாட்களை மாற்றிவிட்டாய். ஒரு பார்வையிலே 1000 வார்த்தைகளை பேசிவிட்டு அமைதியாகவே காதலை விதைத்து விட்டாய். சில காதல் வந்து செல்லாது, மெதுவாக மனதில் தங்கிவிடும், காற்றோடு கலந்த வாசம் போல.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: மேலும் விவரங்களுக்கு
4: எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம். கால் 9965-2399.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
2: அன்பிற்கினைய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 11 பழகிய குரல் தொடர்ச்சி. வெள்ளத்தில் மூழ்கிய விக்ரமனை பொன்னன் காப்பாற்றினான். பொன்னனும் விக்ரமனும் ஒரே சமயத்தில் ஆச்சரியமடைந்தனர். இனி பொன்னா, நான் தான் விக்ரமன் தான். ஒரு அதிசயத்தை கேள். வெள்ளத்தில் முழுகும் போது நான் என்ன நினைத்துக் கொண்டேன் தெரியுமா? கடைசியாக உன்னைத்தான் நினைத்துக் கொண்டேன். காவேரி நதியில் நான் நீந்த கற்றுக்கொண்ட போது என் கை சளைத்து தண்ணீரில் முழுகப் போகும் தருணத்தில் எத்தனை தடவை நீ என்னை எடுத்து படகில் ஏற்றி விட்டிருக்கிறாய், அது எனக்கு நினைவு வந்தது. இந்த சமயத்திலும் நீ வரக்கூடாதா என்று நினைத்தேன். கரையிலே ஒரு மனித உருவத்தை பார்த்தேன். ஒருவேளை நீ

0: என்றும் எண்ணினேன். இருக்காது, இது பிரம்மை என்று எண்ணிக்கொண்டே தண்ணீரில் முழுகினேன். நிஜமாக நீயாகவே இருந்துவிட்டாயே! என்ன அற்புதம்! அவ்வளவு சரியான சமயத்தில் நீ எப்படி இங்கு வந்து சேர்ந்தாய் என்றான். எனக்கும் அப்படித்தான் ஆச்சரியமா இருக்கிறது மகாராஜா. அதோ பாருங்கள் அந்த மண்டபத்தை என்று பொன்னன் சுட்டிக்காட்டினான். சற்று தூரத்தில் ஒரு சிறு மண்டபம் காணப்பட்டது. பெருமழை பிடித்து கொண்ட போது நான் அந்த மண்டபத்தில் ஒதுங்கி இருந்தேன். ஆற்றில் வெள்ளம் பிரமாதமாய் பெருகும் காட்சியை பார்த்து கொண்டு நின்றேன். அப்போது அக்கரையில் குதிரை மேல் யாரோ வருவது தெரிந்தது. ஆற்றில் இப்போது இறங்கினால் ஆபத்தாயிற்றே என்று எண்ணிக்கொண்டிருக்கும் போதே நீங்கள் மழமளவென்று இறங்கிவிட்டீர்கள். ஆனால் அப்போது நீங்கள் என்று எனக்கு தெரியாது. குதிரை மேலிருந்து வெள்ளத்தில் குதிப்பதையும் நீந்தி இக்கரைக்கு வர முயற்சிப்பதையும் பார்த்து இவ்விடத்துக்கு வந்தேன். நீங்கள் கை சளைத்து முழுகுவதை பார்த்துவிட்டு தண்ணீரில் குதித்தேன் மகாராஜா. அந்த சமயம் சொல்ல வெட்கமாயிருக்கிறது. இந்த பெரும் வெள்ளத்தில் நாமும் போய்விட்டால் என்ன செய்கிறது என்று கொஞ்சம் யோசனை உண்டாயிற்று. நல்ல வேளையாக அந்த யோசனையை உதறி தள்ளிவிட்டு குதித்தேன். அப்படி குதிக்காமல் இருந்திருந்தால் ஐயோ என்று பொன்னன் கண்களை மூடிக்கொண்டான். அவன் உடம்பு விடவிடவென்று நடுங்கிற்று. பொன்னா, அதை ஏன் இப்போது நினைக்கிறாய்? நமது குல தெய்வமான முருகக் கடவுள்தான் அந்த சமயத்தில் உனக்கு அவ்வளவு துணிச்சலை கொடுத்தார். இல்லை இல்லை, காலஞ்சென்ற பார்த்திப மகாராஜாதான் தோன்றா துணையாயிருந்து ஆபத்து வரும் சமயங்களிலெல்லாம் என்னை காப்பாற்றி வருகிறார். இருக்கட்டும் பொன்னா, என்னவெல்லாமோ பேசிக் கொண்டிருக்கிறேன். மகாராணி சௌக்கியமா என்று ஆவலுடன் கேட்டான் விக்ரமன். மகாராணி என்றதும் பொன்னன் திடீரென்று கண்ணை கைகளால் பொத்திக் கொண்டு விம்மத் தொடங்கினான். இதை பார்த்ததும் விக்ரமனுக்கு ஏற்பட்ட நெஞ்சு துடிப்பை விவரிப்பது இயலாத காரியம். ஐயோ பொன்னா, என்ன விபத்து நேர்ந்து விட்டது? மகாராணி இறந்து விட்டாரா என்று பதைப்பதைப்புடன் கேட்டான். அப்போது பொன்னன், இல்லை மகாராஜா, இல்லை. மகாராணி எங்கேயோ உயிரோடுதான் இருக்கிறார். ஆனால் எங்கே என்றுதான் தெரியவில்லை என்றான். விக்ரமனுக்கு கொஞ்சம் உயிர் வந்தது. அதெப்படி பொன்னா? உன்னிடம்தானே நான் மகாராணியை ஒப்புவித்து விட்டு போனேன். நீ எப்படி அஜாக்கிரதையாய் இருந்தாய் என்று கேட்டான் விக்ரமன். மகாராஜா, எல்லாம் விவரமாய் சொல்ல வேண்டும். மறுபடியும் மழை வரும் போல் இருக்கிறது. தாங்கள் ஏற்கனவே நினைந்திருக்கிறீர்கள். குளிர்காற்றும் அடிக்கிறது. அதோ அந்த மண்டபத்துக்கு போகலாம் வாருங்கள். எவ்வளவோ சொல்ல வேண்டும், எவ்வளவோ கேட்க வேண்டும். இரவும் நெருங்கிவிட்டது என்றான் பொன்னன். இருவரும் எழுந்திருந்து மண்டபத்தை நோக்கி போனார்கள். அத்தியாயம் 11 பழகிய குரல் நிறைவடைந்தது. நாளை முதல் அத்தியாயம் 12 சூரிய கிரகணம். நன்றினேயர்களே.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.
2: கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடைப்பன் விலை 100.5 நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திரச்சி பானம்.

நமாய் இது கோடி பண்பலை நுறுப்புழை ஐந்தின் சித்திர செவ்வானம். தனியாக பறந்து கொண்டிருந்த என் நாட்களில் உன் வரவு ஒரு இனிய இசை போல, மழை நின்ற பிறகும் இலைகளில் தங்கும் துளி போல, நீ வந்த பிறகும் உன் நினைவு மனதில் தங்கியே இருக்கும். இரண்டு மனது சேர்ந்த பிறகு வார்த்தைகள் கூட குறைந்து போகும் போல. ஏனென்றால் சில காதல் கண்களில்தான் முழுதாக பேசிக்கொள்கின்றன.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். இடிக்கால இசையால் உங்கள் இதயங்களை வருடிச் சென்றது கோடி பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். மீண்டும் கேட்கலாம் சித்திர செவ்வானம் நாளை மாலை 5 மணிக்கு. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் ஜெனிஃபர். நன்றி நேயர்களே.

0: கோடைப்பன் விலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திரச்செவ்வானம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: கிங்.

0: கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸ். ஆலய தரிசனம்.
1: விழுப்புரம் திருவண்ணை நல்லூர் கிருபாபுரீஸ்வரர் திருக்கோயிலை தரிசிக்கலாம் இன்று.

திருவள்ளூர் கிருபாபுரீஸ்வரர் திருக்கோயில் தெய்வார பாடல் பெற்ற நடனாட்டு தலங்களில் 14வது தலமாகும். இத்தலத்தில் சிவபெருமான் சுயமமூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். திருமண நாளன்று திருநாவலூரில் திருமண கோலத்திலிருந்த சுந்தரரை வயதான வேடம் கொண்டு ஈசன் தடுத்தாட்கொண்டார். நீ எனக்கு அடிமை என்று கூறி அதற்கான ஆதாரத்தையும் அங்கு கூடியிருந்தவர்களிடம் காட்ட அதிலுள்ள கையெழுத்து உண்மையானதுதான் என்பதை அறிந்த பெரியோர்கள் சுந்தரரை கிழவருக்கு அடிமையாக போகச் சொன்னார்கள். கோபம் கொண்ட சுந்தரர் கிழவரை பித்தன் கிறுக்கன் என்றெல்லாம் திட்டினார். அதையெல்லாம் பொருட்படுத்தாத கிழவர் சுந்தரரை அழைத்து கொண்டு இந்த திருவண்ணை நல்லூர் கோயிலுக்குள் சென்று மறைந்தார். வந்தது இறைவன்தான் என்பதை அறிந்த சுந்தரர் ஈசனை வணங்கி நிற்க, என்னை பற்றி பாடு என்று ஈஸ்வரன் கேட்க, எப்படி பாடுவது என்று சுந்தரர் கேட்க, என்னை பித்தா என்று திட்டினாயே அதையே பாடு என்று அடியெடுத்து கொடுத்தார். அப்போதுதான் சுந்தரர் பித்தா பிரிசூடி பெருமானே என்ற புகழ்பெற்ற பாடலை பாடினார். அதிலிருந்து ஈசன் எழுந்தருளி இருக்கும் தலந்தோறும் சென்று திருப்பதிகங்கள் பாடி அற்புதங்கள் நிகழ்த்தி ஆண்டவனின் அறநெறியை பரவ செய்தார். கிழவராக வந்து சுந்தரரோடு வழக்கு செய்த ஈசன் லிங்கமாக ஐக்கியமாகும் முன் கருவறைக்கு முன்பாக தான் கலற்றி வைத்த காலணி பாதுகைகள் இன்னமும் இத்தலத்தில் உள்ளது.

கோயிலுக்குள் நுழைந்தவுடன் வலதுபுறம் வடக்கு பக்கத்தில் சுந்தரருக்கும் கிழவனாக வந்த ஈசனுக்கும் பெரியோர்களால் பஞ்சாயத்து நடந்த மண்டபம் இன்றும் உள்ளது. பரமன் நின்று சாய்ந்திருந்த தூணில் இன்றும் வெதுவெதுப்பான உஷ்ணம் உள்ளது. மேலும் பரமன் அடி வைத்த இம்மஞ்சத்திலிருந்து சிறிதளவு மண்ணை எடுத்து சென்று பூஜையில் வைத்து பூஜிப்பவர்களும் உண்டு. இத்திருக்கோயில் திருவட்டுரை என்ற பெயருடையது. கருவறையில் அம்பிகை நான்கு திருக்கரங்களுடன் நிஞ்சமேனியாக காட்சி தருகிறாள். இத்தலத்தின் தல விநாயகரின் திருநாமம் பொல்லா பிள்ளையார். இத்தலத்தில் அருள் பாளிக்கும் பொல்லா பிள்ளையார் உளியால் செதுக்கப்படாத விநாயகர் சுயம்புவாக தானே தோன்றியவர். இவர் மெய்கண்ட தேவருக்கு 5 வயதில் ஞான உபதேசம் செய்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவரை ஊமையாய் இருப்பவர்கள் வழிபட்டால் பீச்சு வரும். அம்பிகை சந்நிதியில் 4 வகை எண்ணெய், நெய், இழுப்பை, தேங்காய், ஆமணக்கு நல்லெண்ணெய் ஆகியவற்றை கலக்கி ஏற்றினால் திருமண வரம், குழந்தை வரம், உத்தியோக வரம், தொழில் விருத்தி ஆகியவை கைகூடும் என்பது நம்பிக்கை. ஒரு காலத்தில் தாரகாவணத்து முனிவர்கள் அகந்தையால் வேள்வியேற்றி சிவபெருமானை கொள்ள ஏவினர். அவர்கள் எண்ணம் ஈடேறவில்லை. எல்லாவற்றையும் சிவன் தன்னிடத்தை பெற்று வைத்துக் கொண்டார். பின்னர் முனிவர்கள் தங்கள் அகந்தையை அழிந்து இத்தலத்தில் தவம் புரிந்தார்கள். இறைவன் அவர்களது தவறை பொறுத்து அருள் புரிந்தார். எனவே இவ்வாலயம் அருட்துறை, அதாவது அருள்துறை என பெயர் பெற்றது. முனிவர்களின் தவறை எண்ணி இங்கு இறைவன் கிருபை புரிந்ததால் கிருபாபுரீஸ்வரர் என பெயர் பெற்றார்

0: என்கிறார்கள். பங்குனி உத்திரம் கொடி தேரோட்டம் 10 நாட்கள் மிகவும் சிறப்பாக நடைபெறும். ஆருத்ரா தரிசனம், ஆவணி மூலம் புட்டு உற்சவம், கந்தசஷ்டி ஆகிய நாட்களில் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும். நவகிரகங்கள் வழிபட்ட ஜோதிலிங்கம் இத்தலத்தில் உள்ளது மேலும் ஒரு விசேஷம். இங்குள்ள தல விருட்சத்தை பூஜித்து பாலபிஷேகம் செய்து 5 தீபம் ஏற்ற நவக்கோள்களான சூரியன் முதல் கேது வரையிலான திசா புக்திகளினால் ஏற்படும் எல்லா கஷ்டங்களும் நீங்க பெறுவார்கள். நாமும் திருவெண்ணெய்நல்லூர் கிருபாபுரீஸ்வரர் பேர் அருளால் எல்லா கஷ்டங்களும் நீங்க பெறுவோம். இதுவரை விழுப்புரம் திருவெண்ணெய்நல்லூர் கிருபாபுரீஸ்வரர் திருக்கோயிலை தரிசித்தோம்.
1: உடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

0: தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வெல்வர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:06.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
1: அப்பா இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
2: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: இந்தியாவுடைய முதல் சினிமா எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1911 இந்தியாவிலே 5 ஜார்ஜ் மன்னர் முடிசூட்டி கொண்ட போது ஆங்கிலேயர்கள் வந்து அதை படம் பிடிக்கிறாங்க. அப்பதான் அங்க கல்கத்தாவில் நடந்த அந்த முடிசூட்டு விழாவை படம் எடுக்கிறத பார்த்த இந்தியாக்கார ஒருத்தர், ஏன் இதை நம்ம ஊர்ல செஞ்சன அப்படின்னு சொல்லி லண்டன்ல போய் படிச்சுட்டு வந்து முதல் படத்தை அவர் தான் உருவாக்குறாருங்க. தாதா சாஹேப் பால்கே அவர் பேரு. அவருடைய பேர்ல தான் இன்னைக்கு விருது கொடுக்குறாங்க. இந்தியாவினுடைய உயரிய சினிமா விருது எதுன்னு கேட்டா தாதா சாஹேப் பால்கே விருது. இது அவருடைய பேர். அவர் எடுத்த படம் என்ன அப்படின்னு பார்த்தா ராஜா ஹரிச்சந்திரா. இதுதான் அவர் எடுத்த முதல் படம். அது ஒரு குடும்ப படம் பாங்க. அது எப்படி குடும்ப படம்னா, அவர் அவர் மனைவி மக்கள்லாம் நடிச்சிருக்காங்க, வேற வழி இல்லை, யாரும் நடிக்கவில்ல. ரொம்ப நாளாகவே நம்ம ஊர்களில் ஒன்று தெரியுங்களா, ஃபோட்டோ எடுத்தால் ஆயில் கம்மின்னு நம்மால் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. வேண்டாங்க, ஆயில் கம்மியாயிரம் அப்படிம்பாங்க. ஆனால் சினிமாவில் நடிக்க வைக்கிறதுக்கு எப்படி முடியும்? அப்போ தான் அவர் முத முதல்ல என்ன பண்ணுறாருன்னா தானே உதாரணமாக இருந்து நடிக்கிறார். சரி, இந்திய சினிமாவுக்கு வந்தோம். மொழி இருந்ததா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க, மொழி இல்லை, ஊமப்படம் தான். அதனால சினிமாவுக்கு முதல் பேர் என்ன கேட்டு தெரியுங்களா, மூவின்னு தான் பேர். என்னைக்கு அது பேசிச்சோ அன்னைக்கு பிறகுதான் அதுக்கு பேர் டாக்கின்னு பேர். அதுதான் கிராமங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா டாக்கீஸ் அப்படின்னு வச்சான்னா பேசும் படத்துக்கு பிறகு கட்டின தேட்டராக இருக்கும். சென்னையில் முதல் தேட்டர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற அந்த மவுண்ட் ரோட்டில் இந்த ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் இருந்த ஒன்று எலக்ட்ரிக்கல் தேட்டர் அப்படிங்கிறான். அதே போல் தமிழ் சினிமாவுடைய வரலாற்றை நீங்கள் பார்த்தீங்கன்னா நடராஜ முதலியார்னு ஒருத்தர், அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா இது மேலே ஆர்வம் கொண்டு அவர் ரயில்வேல வேலை பார்த்துட்டு இருந்தவர். அதை விட்டுட்டு என்ன பண்ணுறாரு, இந்த திரைப்பட உலகத்துக்கு வந்து தானே சில படங்களை எடுக்கணும்னு கல்கத்தாவில் போய் எடுக்கிறார். கீசகவதம் அப்படின்னு ஒரு படம்லாம் எடுத்திருக்கிறார். ஆனால் அது தமிழ் படமானு நமக்கு தெரியல. படம் எடுத்தவர் தமிழர். எப்படி தாதா சாஹேப் பால்கே வந்து வடநாட்டுக்காரரோ அதுபோல் நடராஜ முதலியார். சரி, தமிழில் எது முதல்ல பேசின படம் அப்படின்னு கேட்டால் 1931 முதல் தமிழ் சினிமா பேசுது. இந்த படத்தினுடைய பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா காளிதாஸ். இந்த காளிதாஸ் தான் முதல் பேசின படம். இந்த படத்துக்கு பாட்டு எழுதினவர் யாருன்னா மதுரக்காரர் மதுரகவி பாஸ்கர் தாஸ் அவர் தான் பாட்டு எழுதுறார். இதில் கதாநாயகிய நடிச்ச நடிகை பேர் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு இது நூற்றாண்டு விழாங்க. அதாவது இந்திய சினிமாவுக்கு நூற்றாண்டு விழா மாதிரி தமிழ் சினிமாவில் முதல் பேசும் படத்தில் நடித்த கதாநாயகி டிபி ராஜலட்சுமின்னு பேர் அவங்களுக்கு பேர். சகலகலாவல்லி அந்த அம்மா எழுதுவாங்க, பேசுவாங்க, பாடுவாங்க, இயக்குவாங்க, தயாரிப்பாங்க. மிஸ் கமலா அப்படிங்கிற படம் கூட அவங்க தயாரித்த படம் தான். இத்தனை. இன்னொன்று, அந்த அம்மா நாடக நடிகையினால அவங்களுடைய நாடகத்துக்கு சிறப்பு ட்ரெயின்கள்லாம் விடுவாங்களாம். இந்த மாதிரியான முதல் படம் வந்து அதுதான் பேசும் படமாக வந்தது தமிழில். பிறகு அதே மாதிரி தமிழில் முதல் வண்ணப்படம் எதுன்னு கேட்டிங்கன்னா தமிழில் வந்த முதல் வண்ணப்படம் அலிபாபாவும் 40 திருடர்களும். இதுதான் தமிழ் வந்த முதல் வண்ணப்படம்ங்கிறாங்க. இப்போ பாருங்க, இவையெல்லாம் சினிமாவை பற்றி வரலாறுகள் படிக்கிற போது வெகு சுவாரஸ்யமாக இருக்குது. ஏன்னா பொறியியலை பற்றி ஒரு பொறியாளர்கிட்ட பேசலாம், மருத்துவம் பற்றி ஒரு டாக்டர்கிட்ட பேசலாம், சட்டம் பற்றி ஒரு லாயர்கிட்ட பேசலாம், ஆனால் சினிமா பற்றி எல்லாத்தையும் பேசலாம். அதனால தான் எல்லாருக்கும் சினிமாவை பிடிச்சிருக்குங்கிறது நமக்கு தெரியுது. வரலாறுகளை படிக்கிறப்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும்.
0: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்கள்.
4: விளங்கினார் முனைவர் கு. ஞானசம்பந்தன் அவர்கள்.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும்

0: நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், ஏவிஎம் போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
3: தொடர்புக்கு 9524936156.

0: மெல்லிய மனத்தில் மலர்ந்தாடும் புன்னகை பூக்களின் ஒற்றைக்கால் நடனத்தில் வண்டுகளும் சேர்ந்தாட வண்ணமிகு சோலைக்குள் சிறுநாதத்தின் வெளிப்பாடாய் கோடை பண்பலை இன்னொரு புளியைந்தில் கதம்ப மலர்கள்.
1: நாதிருதம் திருதிருதம் தீம் தன்னன் நன்ன நாதிருதம் திருதிருதம் தீம் தன்னன் நன்ன நாதிருதம் திருதிருதம் தீம் தன்னன் நன்ன நாதிருதம் திருதிருதம் தீம் தன்னன் நன்ன நாதிருதம்.

0: மேலும் விவரங்களுக்கு
1: எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
2: ஸ்வஸ்திக் விஷன் தயாரிப்பில் ஜிப்ரானின் அற்புத இசையில் உங்கள் கேஜேஆர் நாயகனாக அறிமுகமாகும் அங்கீகாரம் திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: ஸ்வஸ்திக் விஷன் தயாரிப்பில் ஜிப்ரானின் அற்புத இசையில் உங்கள் KJR நாயகனாக அறிமுகமாகும் அங்கீகாரம் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது.
1: கூடை பண்பலை 100.5 இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் மங்கள

0: தென்மங்கல், திருச்சி மற்றும் சேலம், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் நல்வாழ்த்துக்கள்.
1: கோடை பண்பலை 100.5 இது கதம்ப மலர்கள்.

மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். செஷல்ஸ் உடனான உறவுகளை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுற்றுச்சூழல் மற்றும் பாதுகாப்பு விதிகளை மீறி செயல்படும் சாயப்பட்டறைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜு தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக திரு மாணிக்கம் தாக்கூர் நியமிக்கப்பட்டுள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் நாளை நடைபெறுகிறது. ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே சீனாவின் ஃபேங்ரான் சியான் இணை பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். செஷல்ஸ் உடனான உறவுகளை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மூன்று நாள் பயணமாக செஷல்ஸ் சென்றடைந்த பின்னர் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய பெருங்கடல் பகுதியில் நட்பு நாடாக செஷல்ஸ் திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். செஷல்ஸ் அதிபர் டாக்டர் பேட்ரிக் ஹெர்மினேயுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்த உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். கடல்சார் ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்படுவது

0: குறித்து ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். ஷெஷல்ஸ் நாட்டின் 50வது ஆண்டு சுதந்திர தின விழாவில் திரு நரேந்திர மோடி முக்கிய விருந்தினராக கலந்து கொள்கிறார். சுற்றுச்சூழல் மற்றும் பாதுகாப்பு விதிகளை மீறி செயல்படும் சாயப்பட்டறைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு ராஜு தெரிவித்துள்ளார். தென்காசியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சாயப்பட்டறைகளிலிருந்து வெளியாகும் கழிவு நீரினால் நிலத்தடி நீர் மாசுபடுவதாகவும் இதனால் பொதுமக்கள் உடல்நலன் பாதிப்புக்கு உள்ளாவதாகவும் தெரிவித்தார். சாய ஆலைகளில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு போதிய பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். சங்கரன்கோவிலில் அனுமதியின்றி இயங்கிய 22 சாயப்பட்டறைகளை மூட தாம் உத்தரவிட்டிருப்பதாகவும் திரு ராஜு தெரிவித்தார். நிலத்தின் சந்தை மதிப்பிற்கும் வழிகாட்டு மதிப்பிற்கும் உள்ள இடைவெளியை சரி செய்வது குறித்து ஆராய குழு அமைக்கப்பட்டிருப்பதாக மாநில வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். சேலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமது துறையில் புதிய திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி வருவதாக கூறினார். நிதிநிலை அறிக்கையில் புதிய திட்டங்கள் அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பத்திரப்பதிவில் ஆன்லைன் முறையை முழுமையாக கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்த அவர், ஆவணப்பதிவுகளை விரைந்து நிறைவேற்ற முயற்சி எடுக்கப்படும் என்றும் கூறினார். பத்திரப்பதிவுக்கான இணைய கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்தார். பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான கே பாக்கியராஜின் மறைவுக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் திரையுலகத்தினரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், இந்திய திரைப்படத்துறைக்கு சிறப்பான பங்களிப்பை கே பாக்யராஜ் அளித்திருப்பதாக கூறியுள்ளார். சிறப்பான கதை அமைப்பு, திரைக்கதை உள்ளிட்டவற்றால் நீண்டகாலம் மக்கள் மனதில் நிலைத்திருக்கும் திரைப்படங்களை உருவாக்கியவர் என்று அவர் தெரிவித்துள்ளார். கே பாக்யராஜின் மறைவு இந்திய திரைப்படத்துறைக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், தமிழக திரைப்பட உலகின் முன்னோடி இயக்குநரும் சிறந்த நடிகரும் தனித்துவமான திரைக்கதை ஆசிரியரும் எழுத்தாளருமான கே பாக்யராஜின் மறைவு மிகுந்த வேதனை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். நகைச்சுவை, குடும்ப பாசம் மற்றும் சமூக மதிப்புகளை மையமாக கொண்ட பல காலத்தால் அழியாத படைப்புகளை வழங்கி தமிழ் சினிமாவில் தனக்கென முத்திரையை பதித்தவர் கே பாக்யராஜ் என்று கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், தமிழக திரையுலகில் தலைசிறந்த இயக்குநர், நடிகர், திரைக்கதை ஆசிரியர், வசனகர்த்தா, இசையமைப்பாளர் என பன்முகத் திறமையால் முத்திரை பதித்த கே பாக்யராஜின் மறைவு மிகுந்த அதிர்ச்சியும் ஆழ்ந்த வேதனையையும் ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். பாக்யராஜின் உடல் சென்னையில் உள்ள அவரது இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு விஜய், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் திரையுலக பிரபலங்களும் நேரில் அஞ்சலி செலுத்தினர். அன்னாரது இறுதிச் சடங்குகள் அரசு மரியாதையுடன் நாளை நடைபெறும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. போலியோ சொட்டு மருந்து முகாம் நாளை நடைபெறுகிறது. தமிழகத்தில் 5 வயதுக்குட்பட்ட 52,90,000 குழந்தைகளுக்கு 43,000-க்கும் மேற்பட்ட மையங்களில் போலியோ சொட்டு மருந்து வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள், ரயில் மற்றும் பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் இம்முகாம் நடைபெறுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஆர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உள்ள உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்காக நடத்தப்பட்ட தகுதி தேர்வில் குளறுபடிகள் ஏற்பட்டுள்ளதாக வந்துள்ள தகவல் அதிர்ச்சி அளிப்பதாக பிஜேபி மாநில

0: மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இதுபோன்ற நிகழ்வுகள் ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதில் முறைகேடுகள் மற்றும் ஊழல் நடைபெறுவது குறையவில்லை என்பதை காட்டுவதாக கூறியுள்ளார். நடந்து முடிந்த ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை அரசு முறையாக பரிசீலிக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக திரு மாணிக்கம் தாக்கூர் நியமிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இப்பதவியில் இருந்த திரு செல்வ பெருந்தகைக்கு பதிலாக இவர் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
1: சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரம் முதல் 4.5 கிலோமீட்டர் உயரம் வரை கடலோர ஆந்திர பிரதேசத்திலிருந்து மத்திய மகாராஷ்டிரா வரை ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று வட தமிழக மாவட்டங்களான திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். சென்னை சாஸ்திரி நகர் பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன், பொதுமக்களுக்கு பாதுகாப்பான குடிநீர் வழங்கிட உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். திருப்பூரில் உள்ள கால்நடை பன்முக மருத்துவமனையில் மாநில அமைச்சர் திருமதி கமலி இன்று ஆய்வு மேற்கொண்டார். விழுப்புரம் மாவட்ட வளர்ச்சிக்கான ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் தலைமையில் இன்று நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் விளையாட்டு அரங்கத்தை ஆட்சியர் திருமதி பிரியா ஆய்வு செய்தார். தீவிரவாதிகள் தாக்குதலில் உயிரிழந்த ராணுவ வீரர் சுடலைமணியின் உடல் அவரது சொந்த ஊரான தூத்துக்குடி மாவட்டம் மேலக்கூட்டுடன் காட்டில் கடலோர காவல்படை வீரர்கள் மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. விளையாட்டுச் செய்திகள். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே சீனாவின் ஃபேங்ரான் டியான் இணை பட்டம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் எலினா மெசிக் பெல் தோம்சன் இணையை வென்றது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணவ் செந்தில்குமார் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-4, 6-2 என்ற செட் கணக்கில் பிரான்சின் தியோ ஹெர்மனை வென்றார். ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இந்தோனேஷியாவை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இப்போட்டி 7 மணிக்கு தொடங்குகிறது. ஸ்மாஷ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் தகுதிச் சுற்று 2வது ஆட்டத்தில் இந்தியாவின் யஷஸ்வினி கர்படே வெற்றி பெற்றுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். செஷல்ஸ் உடனான உறவுகளை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுற்றுச்சூழல் மற்றும் பாதுகாப்பு விதிகளை மீறி செயல்படும் சாயப்பட்டறைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜு தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக திரு மாணிக்கம் தாக்கூர் நியமிக்கப்பட்டுள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் நாளை நடைபெறுகிறது. ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே சீனாவின் ஃபேங்ரன் சியான் இணை பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: கோடை பண்பலை 100.5 இது கதம்ப மலர்கள்.
1: வணக்கம் நேர்களே.
2: இந்த பூமியே எங்க சாமி அம்மா செய்யும் வேலையே எங்க பூஜை அம்மா.
1: கோடை பண்பலை 100.5 பண்ணையும் பசுமையும்.
2: தந்தன தந்தன தந்தன தந்தன தந்தன
3: சிறுதானிய சாகுபடி என்பது ஒரு தனிப்பயிரை சாகுபடி செய்வது மட்டும் கிடையாது, அது ஒரு பண்ணையம். நம்முடைய கலாச்சாரத்தில் எப்போதும் மண்ணுக்கு முக்கியத்துவம் உண்டு. மண்ணை

0: பாதுகாக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக மண்ணரிப்பை தடுக்க வேண்டும். இந்த மண்ணரிப்பை மானாவாரியில் விளையும் சிறுதானிய பயிர்கள் 80% அளவுக்கு தடுக்கிறது. இத்தகைய சிறுதானிய பயிர்களில் நோய் தாக்கம் ஏற்படும் போது அதை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பது குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் முதுகலை ஆராய்ச்சியாளர் சி. நாவரசு அவர்கள்.
1: விவசாய பெருமக்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பெயர் நாவரசு, முதுநிலை ஆராய்ச்சியாளர், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர். விதை நேர்த்தி செய்தல் ரொம்ப முக்கியமான ஒன்று. அது மட்டும் இல்லாமல் நாற்றங்கால்லேருந்து எடுக்கும் போது நாற்று நினைச்சு, அதாவது இந்த வேரில் வந்து நம்ம ட்ரைகோடர்மாவட்டும் பேசிலஸ் ஆகட்டும் நினச்சி நம்ம வச்சோம்னா அதுக்கு தேவையான எதிர்ப்பு சக்தி அது பெற்றுடும். தெளிப்பும் பண்ணலாம், வயலில் வந்து வயல் நட்டதுக்கப்புறம் தெளிப்பும் பண்ணலாம். அப்படி பார்க்கும்போது விதை நேர்த்தி அப்படின்னு பார்க்கும்போது பேசிலஸ் சப்டிலீஸ் 10 g/kg ஆஃப் சீடு, அது என்ன பண்ணால் 10 g வந்து 1 kg விதைக்கு எடுத்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதை தேவையான அளவு தண்ணி போட்டு நல்லா கலந்து நம்ம வந்து நைட்டு வச்சுட்டு காலையில் எடுத்து நம்ம வந்து நாற்றங்களில் வந்து விதைக்கிறதுக்கு விதைக்கு பண்ணலாம். இன்னொன்று வந்து ட்ரைகோடர்மா விருடி, இது நார்மலாக இது ரெண்டுமே வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணி வெளியிட்டது தான். 4 g/kg, அதாவது 4 g இது போதுமானது, 1 kg இது தேவையான அளவுக்கு மிக்ஸ் பண்ணி நைட் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம காலையில் அதே மாதிரி பயிரிடலாம். அது மட்டும் இல்லாமல் நாற்று நனைத்தல், இது ரெண்டுத்தையும் வந்து ஒரு இப்போ ஒரு ஹெக்டருக்கு நாற்று நடுறோம் அப்படின்னா அதுக்கு தேவையான நாற்றங்கள் நம்மக்கிட்ட இருக்கும். அப்போ வந்து ஒரு சின்ன வந்து பிட்டு மாதிரி எடுத்து அதில் வந்து 2.5 kg, அதாவது இப்போ ஒரு ஹெக்டருக்கே போடுறீங்க அப்படின்னு நாற்று நடுறீங்கன்னா 2.5 kg, ஒரு ஏக்கருக்குனா 1 kg போதும். அதாவது பேஸில் சப்டிலிஸ் ஆகட்டும் ட்ரைகோடர்மா ஆகட்டும் ரெண்டும் வந்து நம்ம இந்த கொல்லியில் கொட்டி தண்ணி ஊற்றி நமக்கு தேவையான நாற்றங்கள்லாம் அதில் போட்டு ஊற வச்சிடணும். ஒரு 1/2 hour, 1 hour கழித்து அதை எடுத்து நம்ம நாற்று நட்டுடலாம். அதுக்கப்புறம் தெளிப்பு பண்ணுறது, அதாவது ஸ்ப்ரேயிங். நம்ம வந்து தெளிப்பு என்னதுன்னா 5 g/L வந்து தெளிக்கலாம். ஒரு 45 days இடைவெளியில் வந்து தெளித்தோம்னா அந்த நோய் வர்றதுக்கு முன்னாடியும் சரி வந்ததுக்கு அப்புறமும் சரி, வர்றதுக்கு முன்னாடினா இன்னும் பெட்டர், அந்த டிசீஸ் வந்து வராமல் நமக்கு ஹெல்தியான கெமிக்கல் இல்லாத நல்ல தானியங்கள் கிடைக்கும். வந்தது அப்படின்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய தாக்கத்தை வந்து நம்ம நிறையாவே குறைக்கலாம். இது மாதிரி 10 days இடைவெளியில் வந்து இது பண்ணும். தெளிப்பு பண்ணுறது வந்து 45 days அப்புறம், இப்போ வந்து நாற்று நட்டுட்டீங்க அப்படின்னா 45 days அப்புறத்துலேருந்து நாங்கள் ஸ்ப்ரேயிங் பண்ணலாம். இப்படி ஸ்ப்ரே பண்ணும்போது 10 days இன்டர்வெல்ல நீங்கள் வந்து வந்து கொடுக்கலாம். அடுத்து வந்து சப்போஸ் அதிகமாக டிசீஸ் இருக்குது அப்படின்னா கெமிக்கல் வந்து கொண்டு போகலாம். அதாவது சீட் ட்ரீட்மெண்ட் வந்து, அதாவது விதை நேர்த்தி வந்து கார்பன் டைஆக்சைட் 1 kg/1 g போட்டு இது பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் வயலில் வந்து நோய் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கார்பன் டைஆக்சைட் வந்து 1 acre 125 g நீங்கள் வந்து வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். இது மாதிரி இந்த நோயை வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம். இது மாதிரி உயிரி காரணிகளை யூஸ் பண்ணுறது மூலிமா பகுதி அளவுக்கு நமக்கு வந்து ஏற்படுற செலவு குறையும், அதுவும் இல்லாமல் நமக்கு வந்து ஒரு திருப்தி இருக்கும், நம்ம வந்து ஒரு ஆரோக்கியமான உணவு தானியங்களை தான் உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்ட்டு. இலை புள்ளி நோய், இந்த கேழ்வரகில் இலை புள்ளி நோய் அப்படிங்கிறது ஒரு மகசூல் இழப்புக்கும் அதுவும் ஒரு முக்கியமான ஒரு பங்காற்றுது. அதாவது இதுவுமே வந்து இளம் நாற்றுலேருந்து முதிர்ந்த நாற்று வரைக்கும், அதாவது வயலில் இருக்கிற நாற்று வரைக்குமே வந்து இது வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். இது வந்து எப்படி இருக்குன்னா சின்ன சின்ன புள்ளிகளாக இருக்கும், இலையில் நீங்கள் பார்க்கும்போது தெரியும் சின்ன சின்ன புள்ளிகளாக இருக்கும், நீள்வட்ட வடிவிலையும் வட்டமும் சரி பழுப்பு நேரத்தில் காணப்படும், இலையில் புண்கள் காணப்படும். இது வந்து அதிகமாக அதிகமாக என்ன ஆகும்னா இலை மொத்தமாகவே காஞ்சிரும், அதாவது நாத்தங்காலையும் சரி வயல் வரப்புலையும் சரி மொத்தமாகவே காஞ்சிரும். குலை நோயில் சொன்ன மாதிரியே தான் இதுவும், நோடில் அதாவது கணுவிடை பகுதியில் வந்து இன்ஃபெக்ட் பண்ணாலும் சரி நம்ம அந்த கதிர் கட்டினதுக்கப்புறம் இன்ஃபெக்ட் பண்ணாலும் சரி கதிர் வந்து உடஞ்சு உள்ளதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கணுவிடை பகுதியில் பாதிப்பட்டுச்சுன்னா கணுவிடை பகுதியும் உடஞ்சு உள்ளதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. இதுக்கும் நம்ம வந்து முன்ன சொன்ன மாதிரியே தான் விதை நேர்த்தி செய்யலாம், அதுக்கப்புறம் நாற்றங்காலில் வந்து நம்ம வந்து நாற்று நினச்சி நடலாம், அதுக்கப்புறம் வந்து இலைவழி தெளிப்பு அதே மாதிரி தான் பேசில சப்டிலிஸு ட்ரைகோடர்மா இது வந்து நாம் வந்து கொடுக்கலாம். விதை நேர்த்தினா 10 g, அதான் முன்ன சொன்ன மாதிரி பேசில சப்டிலிஸ்னா 10 g/kg ஆஃப் சீடு, இதே வந்து ட்ரைகோடர்மானா 4 g. அதே மாதிரி நாற்று நினைத்தல் அப்படின்னா 1 acre நீங்கள் வந்து 1 kg கொடுக்கணும், ட்ரைகோடர்மா ஆகட்டும் பேசில சப்டிலிஸ் ஆகட்டும். இதே வந்து நாம் வந்து கெமிக்கல் போகணும், அதிகமான டிசீஸ் இன்சிடென்ஸ் வந்துருச்சுங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்னா மேன்கோசப் கண்டிப்பாக கொடுக்கலாம். ஏன்னா வந்து அதிகமான மகசூழல் ஆகும்போது நாம் அது பார்த்துட்டு இருக்க முடியாது, அதனால் கெமிக்கல் கண்டிப்பாக போகலாம். ஒரு ஸ்ப்ரே 2 spray மேன்கோசப் அதே 1.25 kg 1.25 kg ஒரு ஹெக்டருக்கு. அதே மாதிரி காப்பர் ஆக்சிக்ளோரைட் 2 g/L இது கொடுத்தீங்கன்னா வந்து அந்த டிசீஸ் வந்து கட்டுப்படுத்த முடியும். அதே மாதிரி இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு டிசீஸ் என்ன அதுன்னா தூர் அழுகல். ஃபஸ்ட்டு அது வந்து எதனால் வந்து வருதுன்னா ஸ்க்ளிரோசியம் ரால்ஃபிசி. நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, இது ஒரு பயிராகட்டும் ஒரு செடியாகட்டும் அதில் வந்து சின்ன சின்னதாக கடுகு மாதிரி இருக்கும், பட் அது வந்து நமக்கு வந்து அதிகமாக பார்த்துருக்கும் போது தெரியாது அது ஒரு நோய் காரணி அப்படின்னா அது தொடர்ந்து வந்து செடி காஞ்சிருக்கும். அதே மாதிரி தான் இதுலேயும்

0: இனிஷியலாக வந்து எப்படி இருக்கும்னா, வந்து செடி காயாததுக்கு முன்னாடி நல்லா பச்சையாகவே இருக்கும், ஆனால் வளராது, சின்னதாகவே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த தட்பவெப்ப சூழ்நிலையெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கும்போது என்ன ஆகும்னா, அடித்தண்டு இருக்குதுங்களா அந்த பகுதி வந்து அழுகிடும், அழுகும். அப்புறம் அந்த இலை உரை பகுதியில் தண்டு பகுதியெல்லாம் வந்து அந்த வெள்ளை கலரில் வந்து அப்படியே அந்த பூசணம் வந்து ஓடும். அதுக்கப்புறம் பாதிக்கப்பட்ட அந்த பூசணம் ஓடன பகுதி என்ன ஆகும்னா, மென்மையாக மாறி அடர் பழுப்பு நிறத்தில் அப்படியே காஞ்சி அந்த செடி வந்து அப்படியே இறந்துடும். இந்த பூசணம் வந்து இலை உரை பகுதியிலையும் தண்டுலேயும் வளர்ந்துருக்கும். இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா, சின்ன குண்டுமணி மாதிரி கடுகு மாதிரி அப்படியே அந்த பாதிக்கப்பட்ட இடத்துல அப்படியே ஒட்டி வளர்ந்துருக்கும். இதை வந்து எப்படி மேனேஜ் பண்ணலான்னா, விதை நேர்த்தி பண்ணுறது, அதுக்கப்புறம் நாற்றங்காலில் வந்து நம்ம இது நாற்று நினைக்கிறது, அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று முக்கியமானது, வயலில் இடுறது. ட்ரைகோடர்மா வந்து கிளிரோசியம் ரால்ஃபிசி அப்படிங்கிற அந்த பூசணத்துக்கு, அதாவது தூர் அழுகல் நோய்க்கு காரணமான பூசணத்துக்கு நல்லாவே வந்து கண்ட்ரோல் பண்ணும். இதை வந்து நாம் எப்படி இடணும்னா, ஒரு ஏக்கருக்கு ஒரு கிலோ ட்ரைகோடர்மா டால்க் ஃபார்முலேஷன் வந்து அவைலபிளாக தான் இருக்குது, எல்லா இடத்துலையுமே கொடுக்குறாங்க. அதை வந்து வாங்கிட்டு நாம் வந்து எஃப்ஐஎம் கூடையோ இல்லை வந்து நாம் அப்படியே சாயில் ட்ரென்சிங் கூட பண்ணலாம், அதாவது தண்ணியில் கலந்து நாம் வந்து அதை சுற்றி நம்ம ஊற்றுறது, அதாவது பாதிக்கப்பட்ட செடியாகட்டும் பக்கத்தில் இருக்கிற செடிங்களுக்கும் நம்ம வந்து ஊற்றலாம். அதுவும் இல்லாமல் தொழு உரத்து கூட, அப்போ அது 100 கிலோ தொழு உரம் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து 1 கிலோ வந்து ட்ரைகோடர்மா வாங்கி அது கூட நம்ம தொழு உரத்து கூட 1 கிலோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 30 நாள் வச்சுருந்தோம் அப்படின்னா அது ஃபுல்லாக வளர்ந்துடும். நாம் அதுக்கப்புறம் வந்து அதை அப்ளை பண்ணும்போது முன்கூட்டியே நாம் வந்து அந்த பயிருக்கு ஏற்படுற நோய்களை வந்து அதிகமாக வந்து தவிர்க்கலாம். அதுவும் இல்லாமல் சப்போஸ் வந்து நிறைய இடத்துல இப்போ இருக்குது, மற்ற இடத்துக்கும் பரவக்கூடாது அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக கெமிக்கல் போய் தான் ஆகணும். அதுக்கு காப்பர் ஆக்சைடு 0.25% 1 லிட்டருக்கு 2.5 கிராம் நீங்கள் வந்து கலந்து நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து மண்ணை நினச்சி விட்டிங்கன்னா, உங்களுக்கு அந்த கிளிரோசியம் தூர் அழுகல் நோய்க்கான காரணம் வந்து மற்ற இடத்துக்கு வந்து பரவாமல் இருக்கும். இப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் விவசாயிகள் வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணுறது காரணம் என்னன்னா, பயிர் இழப்பு ஏற்படக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான். அது வந்து தவறே கிடையாது, கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். பட் சிறிது சிறிதாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் ஏற்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா, சப்போஸ் நம்ம இந்த இயற்கை உரங்கள் ஆகட்டும், இது மாதிரி உயிரி நோய் காரணிகளை எடுத்துட்டு வர்றதாகட்டும், இப்படி வந்து எடுத்துட்டு வரும்போது உங்களுக்கு ஏற்படுற அதிகபட்ச விளைச்சலுக்கு ஏற்படுற செலவை வந்து கண்டிப்பாக குறைக்க முடியும். 1 தாட்டி இல்லைனாலும் 2 தாட்டி ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து இதில் சக்ஸஸ் கிடைக்கும். இது மாதிரி நிறையா ஃபார்மர்ஸ் வந்து உயிரி முறையிலாகட்டும் இயற்கை முறையில் வந்து கண்டிப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி பகுதியளவு குறைக்கும் போது அந்த மண்ணை நம்ம வந்து பார்த்துக்கிட்டா தான் நமக்கு வந்து நல்ல உணவுகள் கிடைக்கும். அதனால் நாம் வந்து அந்த அளவுக்கு நம்ம மண்ணை பாதுகாக்கணும், மண்ணுக்கும் நாம் அந்த அளவுக்கு வந்து ஊட்டச்சத்துக்கள் கொடுக்கணும், அதாவது தொழு உரமாகட்டும், அதுக்கப்புறம் இந்த வேஸ்டாக இருக்கிற வந்து இந்த களை செடிகள் நாம் வந்து கொளுத்துறோம், ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து வயலில் போட்டு கொளுத்தக்கூடாது. அதனால் வந்து நிறையா வந்து பாதிப்பு தான் நமக்கு வந்து ஏற்படும், அதாவது வந்து ஊட்டச்சத்து குறைபாடு இந்த மாதிரிலாம் வந்து நிறைய நமக்கு ஏற்படாதா, மண்ணில் ஊட்டச்சத்து குறைபாடு. இயற்கை முறையில் பண்ணோம்னா நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அதனால் ஒரு பகுதியளவு மொத்தமாக அவங்க குறைக்க சொல்ல, பகுதியளவு நாம் வந்து கெமிக்கலை குறைச்சிக்கிட்டோம்னாவே நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை முறையை வந்து நாம் எடுத்துகிட்டு போக முடியும், ஒரு ஆரோக்கியமான உணவு பழக்கங்களை வந்து நம்ம வருங்கால தலைமுறைக்கு வந்து கொடுக்க முடியும். நன்றி, வணக்கம்.
1: கோடை பந்தலை 100.5 இதுவரை கேட்டோம் பண்ணையும் பசுமையும்.
2: சிறுதானிய பயிர்களில் நோய் தாக்கம் ஏற்படும் போது அதை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பது குறித்து விளக்கம் தந்தார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் முதுகலை ஆராய்ச்சியாளர் சி. நாவரசு அவர்கள்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: கோடை பண்பலை 100.5 இது கதம்ப மலர்கள்.

ஒலிக்கவிருக்கும் பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய கதம்ப மலர்கள். பிரிவோம், சந்திப்போம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் சசிரேகா குமரகுரு. நன்றி நேர்களே.

0: பிருந்தா, நான் ஒன்னு சொல்லுவேன். ஹாய், லவ். நானும் எப்பயுமே ஆம்பளைங்க தான் முதல்ல லவ் சொல்லணுமா? பொண்ணுங்க நீங்க சொல்ல மாட்டீங்களா? நம்ம மேட்டரை பொறுத்த வரைக்கும் முதல்ல நீ தான் என்கிட்ட வந்து வினோத் ஹாய் லவ் யூ அப்படின்னு சொல்றேன். அதுக்கப்புறம் தான் நான் சொல்லுவேன் பாப்மா
1: சல
0: பாத்திரம். ஐயோ, வேணா வேணா, நீ சொல்றதுக்கு நான் கை வேணாயிட்டேன். அதனால நானே முதல்ல சொல்லிடுறேன். பிருந்தா ஹாய் லவ் யூமா.

0: இசையின் முகவரியோடும்
1: நேய உறவுகளின் நேச உணர்வுகளோடும்
0: நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த
1: தங்களது எண்ணங்களை
0: கடிதங்கள் வாயிலாக பரிமாற்றம் செய்யும் நேரமாக
1: கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன்
2: நிகழ்ச்சியின் பக்கம் இணைந்து கொள்ளும் நாங்கள்
0: என்றென்றும் சிநேகமுடன் சித்திக்,
2: உங்கள் பிரியமுடன் தௌசியா.
0: வணக்கம் நேயர்களே,
2: வாழ்த்துக்கள் நேயர்களே. தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் உங்களின் கருத்துக்களுடன் உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டு மகிழ எழுதி அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
0: வான வீதி எங்கும் இசைப்பாடும் நம் கோடை பண்பலை 100.5 கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். நேர்களின் கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியின் ஆரம்ப பாடலாக ஒலிக்க காத்திருக்கிறது வைகாசி பொறந்தாச்சி திரைப்படத்திலிருந்து பாடல். பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் கங்காவரம், தேன்மொழி, ரமேஷ், கோகுல் மற்றும் சாண்டில்யன்.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.

0: இது நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: இன்றும் வளமை போலவே நீர்களின் கருத்து மழையில் நனைய தயாராகுவோம்.
1: கோடை பண்பலை 100.5 இன்றைய தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் இந்த மாதம் ஜூன் 10 புதன்கிழமை முதல் 16 செவ்வாய்க்கிழமை வரை எங்கள் கைவசம் கிடைத்த விமர்சன கடிதங்களை வாசிக்க கேட்கலாம்.
0: முதல் கடிதம். இந்த மாதம் ஜூன் 10 புதன்கிழமை அன்று காலை 7 அரங்கேறிய சுகமான காலை நிகழ்ச்சியில் இடம்பெற்ற பாடல்கள் ஒவ்வொன்றும் காலை வேளையில் மனதிற்கு உற்சாகத்தை அள்ளித்தந்தன. நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அத்தனை பாடல்களையும் கேட்டு ரசித்தோம். பாடல்களுக்கு இடையே அரங்கேறிய குறு நிகழ்ச்சிகளும் சிறப்பாக இருந்தது. நிகழ்ச்சியினை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் பெனாசிர் யோகானந்த் அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் தாராபுரம் ஆச்சியம்மாள், அருப்புக்கோட்டை ஆறுமுகம், தென்காசி மாவட்டம் ஐயநேரி செல்வ பிரபு, கரூர் மனவை சாகுல் ஹமீத் மற்றும் திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அனிதா.
1: அடுத்ததாக இந்த மாதம் ஜூன் 10 புதன்கிழமை அன்று பகல் 12 அரங்கேறிய மகளிர் நேரம் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் நாங்களும் நடிப்போம்ல என்ற தொகுப்போடு வந்து சென்றது. நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட திரைவசனங்களை கேட்டு அதே போன்று நடித்து காட்டினார்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நம் நேயர்கள். நிகழ்ச்சியானது நகைச்சுவையாக நகர்ந்தது. நிகழ்ச்சியினை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் சுப்பிரமணியம் சுரேந்தர் அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் தூத்துக்குடி மாவட்டம் முல்லைக்காடு பாபு, மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி கௌரிநாதன் சீனி, மடத்துக்குளம் பஞ்சலிங்கம், கோவை மாவட்டம் கஞ்சப்பள்ளி சுப்பிரமணியன் ராஜலட்சுமி சுகுந்தா மற்றும் திருப்பூர் மணவை சந்திரசேகர்.
0: நேர்களை, நம் பண்பலையில் அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது என்ன கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
2: நிலைய இயக்குனர்
0: தங்கள் அன்புடன் பகுதி,
2: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
0: கொடைக்கானல் 624-101,
2: மின்னஞ்சல் முகவரி
0: kodaifm@gmail.com,
2: கட்சவி இலக்கம்
0: 80 56 57 15 54. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. இதய மகிழ இன்ப ராகங்களை எல்லாம் தந்து கொண்டிருக்கிறது நேர்களின் கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்த

0: உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
1: ஸ்வஸ்திக் விஷன் தயாரிப்பில் ஜிப்ரானின் அற்புத இசையில் உங்கள் KJR நாயகனாக அறிமுகமாகும் அங்கீகாரம் திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: ஸ்வஸ்திக் டிஷன் தயாரிப்பில் ஜிப்ரானின் அற்புத இசையில் உங்கள் KJR நாயகனாக அறிமுகமாகும் அங்கீகாரம் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது.
1: கூடை பண்பலை 100.5 இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் நல்வாழ்த்துக்கள்.

0: இதயமும் இசையும் பேசிக் கொண்டிருக்கும் தருணமாக இது நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்.
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சேவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை

0: முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
1: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
0: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம் கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
0: மேலும் 80-56-57-15-54 என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
1: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
0: நமது கோடை பண்பலை 100.5.
1: அடுத்ததாக இந்த மாதம் ஜூன் 11 வியாழக்கிழமை அன்று காலை 9 விரிந்த வானவில் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் நாங்க கேட்ட வித்தியாசமான பேச்சு வழக்கு என்ற தலைப்பின் கீழ் வண்ணம் தந்தது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரும் தாங்கள் கேட்ட சுவாரஸ்யமான பேச்சு வழக்கு குறித்து நிகழ்ச்சியில் பதிவு செய்தார்கள். காஃபி என்பதற்கு பதிலாக சீனி தண்ணி, அப்போது என்பதற்கு அப்பத்தேன், எங்க போகிறாய் என்பதற்கு எங்க போற, இது போன்று இன்னும் தமிழகத்தில் பல பகுதிகளில் பேசுகின்ற பேச்சு வழக்கு கேட்கும் போது புதிதாகவும் இருந்தது. நிகழ்ச்சியினை சிறப்பித்த கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சியினை நெறியாளுகை செய்த நிகழ்ச்சி பொறுப்பாளர் மயிலப்பன் அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள். ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் குணசீலன், திருச்சி மாவட்டம் மன்னச்சநல்லூர் சுமதி முருகேசன், திண்டுக்கல் அறிவொளி சீதாராமன், தாராபுரம் டிஎஸ் கார்னர் நாகராஜன், ஈரோடு மாவட்டம் பெருந்துறை திருவாச்சி சினியம்பாளையம் சோமசுந்தரம்.
2: அடுத்ததாக இந்த மாதம் ஜூன் 11 வியாழக்கிழமை அன்று மாலை 4 விரிந்த வண்ணத்தூரிகை நிகழ்ச்சியானது அன்றைய தினம் பண்பலைக்கழகமாக வந்து சென்றது. நிகழ்ச்சியில் கேட்கப்பட்ட புது அறிவு சார்ந்த கேள்விகளுக்கு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொரு நேயரும் தனக்கு தெரிந்த பதில்களையும் அதற்கான விளக்கங்களையும் கூறி மகிழ்ந்தார்கள். நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சியை பயனுள்ள வகையில் நகர்த்தி சென்ற அறிவிப்பாளர் லட்சுமி நாகேந்திரன் மற்றும் தீபா நடராஜன் இருவருக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் கெங்குச்செட்டிப்பட்டி பீமராஜன், கல்யாணி, திண்டுக்கல் மாவட்டம் அதிகாரிப்பட்டி புஷ்பநாதன், திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில் அனிதா.
1: நேர்களின் கடித வழி கானங்களை தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக தாராபுரம் டிஎஸ் கார்னர் நாகராஜன் இவரின் தெரிவாக ஒழிக்க காத்திருக்கிறது அன்புள்ள ரஜினிகாந்த் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: இசை தேரில் இன்ப பயணமாய் வளம் வந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: அடுத்ததாக இந்த மாதம் ஜூன் 12 வெள்ளிக்கிழமை அன்று காலை 9 வண்ணம் தந்த வானவில் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் முதலில் கேளுங்கள் பிறகு பேசுங்கள் என்ற தலைப்பில் நேயர்களின் பங்களிப்போடு வந்து சென்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரும் தனது அனுபவத்தினை மிக அழகாக பகிர்ந்தார்கள். முதலில் கேளுங்கள் பிறகு பேசுங்கள் மிகவும் அருமையான பொன்மொழி என்று கூட சொல்லலாம். சிறந்த தகவல் தொடர்பு மற்றும் நல்லுறவுகளுக்கு இதுவே அடிப்படை. நீங்கள் சொல்வது போல மற்றவர்கள் பேசுவதையும் அவர்களின் கருத்துக்களையும் முழுமையாக கேட்பது அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள உதவும். அதன் பிறகு சிந்தித்து நமது கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதுதான் ஒரு சிறந்த உரையாடலின் வழியாகும் என்றும் தனது எண்ண கருத்தினை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரும் பதிவு செய்தார்கள். நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சியினை நெறியாளிகை செய்த மூத்த அறிவிப்பாளர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் நத்தக்காடையூர் வளம்புரை பாலு, ஈரோடு மாவட்டம் பெருந்துறை திருவாச்சி சின்னியம்பாளையம் சோமசுந்தரம் ஜானகி, ரஞ்சித் குமார் பாரதி, தாராபுரம் டிஎஸ் கார்னர் நாகராஜன், ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் குணசில்லன், தேவக்கோட்டை வாடியார் வீதி முகமது இஸ்மாயில், மைதீன் பாத்திமா ஃபாரூக், புதுத்தெரு ஜிப்ரலி பாபு, ஈரோடு மாவட்டம் கொளப்பலூர் மேட்டுவளவு குமார், காயத்ரி கவிதர்சன் வர்சன், ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சண்முகம், தேனி மாவட்டம் நாகுல கவுண்டன்பட்டி துரை பெருமாள் ஜோதி, கவியமுதன் பாக்கிய பாரதி, தேனி சிலமலை பிச்சைமணி புஷ்பம் சுந்தரம் மற்றும் தூத்துக்குடி திருப்பதி ராஜன்.
1: அடுத்ததாக இந்த மாதம் ஜூன் 12 வெள்ளிக்கிழமை அன்று மாலை 6 இசைவாசம் வீசிய கதம்ப மலர்கள் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற திரை இசை பாடல்கள் ஒவ்வொன்றும் எங்கள் மனங்களை மயக்கி சென்றன. மாலை வேளையில் மனதோடு கதை பேசும் இன்ப ராகங்களை தந்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் மகேஸ்வரி அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் நன்னிலம் நாராயணன், கனகவள்ளி, உஸ்லம்பட்டி பாபு, சிவகங்கை மாவட்டம் குண்டேந்தல்பட்டி தவமணி. தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் உங்களின் கருத்துக்களுடன் உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டு மகிழ எழுதி அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி பண்பலை வானொலி நிலையம் கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. இதயவானில் இன்ப ராகங்களை எல்லாம் இனிக்க ரசிக்க தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 கடிதவளி.

0: நிமிடங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாடோடி தென்றல் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார் சிவகங்கை மாவட்டம் குண்டேந்தல்பட்டி தவமணி.
1: மணியே மணிக்குயிலே மாலையிளங்கதிரழகே கொடியே கொடிமலரே

0: ஐயா சார், உங்க வீடு 1970s ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேல தான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: இரவில் ஜொலிக்கும் நட்சத்திரங்களாய் இது நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: அடுத்ததாக இந்த மாதம் ஜூன் 13 சனிக்கிழமை அன்று காலை 8 அரங்கேறிய மனதோடு ராகம் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் தூரத்து சொந்தங்களுக்காக வந்து சென்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொரு நேயரும் தன்னை அறிமுகம் செய்து அன்றைய நிகழ்ச்சியில் அறிவிப்பாளருடன் உற்சாகமாக பேசி தனக்கான புது திரைசை பாடல்களையும் கேட்டு மகிழ்ந்தார்கள். நிகழ்ச்சியினை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் நிர்மலா அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் தொண்டையூர் பால்சாமி, மடத்துக்குளம் பஞ்சலிங்கம், கரூர் மனைவி சாகுல் ஹமீத், பரமக்குடி அலங்காரராஜ், தேனி அன்னை இந்திரா நகர் இளஞ்செழியன் பொன்வதனா மற்றும் திண்டுக்கல் நாகல் நகர் அறிவொளி சீதாராமன்.
1: அடுத்ததாக இந்த மாதம் ஜூன் 13 சனிக்கிழமை அன்று இரவு 9 வீசிய கொடைத்தன்றல் நிகழ்ச்சியானது அலைகள் ஓய்வதில்லை. இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் இயக்கத்தில் வந்த தேன்சுவை காதல் கீதங்களாக வீசி சென்றது. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 மூத்த அறிவிப்பாளர் ஜாண்டி பிரிட்டோ அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் தேனி மாவட்டம் கொண்டமநாயக்கன்பட்டி கணேசன் கலைச்செல்வி சுகுமாரன் நந்தினி, தூத்துக்குடி மாவட்டம் முல்லைக்காடு பாபு, திருச்சி மாவட்டம் மன்னச்சநல்லூர் சுமதி மற்றும் முருகேசன்.
0: அடுத்ததாக இந்த மாதம் ஜூன் 14 ஞாயிற்றுக்கிழமை அன்று இரவு 9 நம் இதயங்களில் தென்றலாய் வீசிய கொடைத்தென்றல் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் கொடைக்கானல் பேத்துப்பாறை பாரதி அண்ணா நகர் பகுதியில் உள்ள மக்களை மகிழ்ச்சியுடன் சந்தித்து மக்களின் குரல் மனங்களின் கதைகளாக வந்து சென்றது. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சியினை வழங்கிய நிகழ்ச்சி பொறுப்பாளர் முருகேஸ்வரி அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் பரமக்குடி அலங்காரராஜ், தேவக்கோட்டை வாடியார் வீதி முகமது இஸ்மாயில், மைதீன் பாத்திமா ஃபாரூக், புது திரு ஜிப்ரலி பாபு, கரூர் மாவட்டம் திருக்காடுதுறை பூபதி பாரதி மோனிகா ஸ்ரீசுதன் மற்றும் அவினாசி விஜயகுமார். நேர்களை நம் பண்பலையில் அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
2: நிலைய இயக்குனர்
0: தங்கள் அன்புடன் பகுதி
2: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்
0: கொடைக்கானல் 624-101
2: மின்னஞ்சல் முகவரி
0: கோடை FM@gmail.com
2: கட்சவி இலக்கம்
0: 80 56 57 15 54 வானவீதி எங்கும் இசைமலையை தூவிக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நேர்களின் கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கோபுரங்கள் சாய்வதில்லை திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் கரூர் மாவட்டம் திருக்காடுதுறை பூபதி பாரதி மோனிகா மற்றும் ஸ்ரீசுதன்.

அணியான பூவுக்கு இலையொன்னு துணையாச்சு ஏனென்று கொஞ்சம் யோசியே. முழுசாக நனைஞ்சாச்சு குளிர் விட்டு போய்.

பயணிகளுக்கு ஓர் அறிவிப்பு. கொடைக்கானலுக்கு சுற்றுலா வரும் பயணிகள் சாலையோரமாக சமைப்பது மற்றும் சாப்பிட்ட பின் கழிவு நெகிழி பொருட்களை வனப்பகுதியில் போடுவது, சாலையோரமாக மது அருந்துவது, புகைப்பிடிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம். கொடைக்கானல் சார்ந்த பட்டாக்காட்டில் புதர்களை சுத்தம் செய்து தீ வைக்கும் போது வனத்துறை மற்றும் வருவாய்த்துறைக்கு தகவல் தெரிவிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். குப்பைகளை குப்பை தொட்டியில் மட்டும் போடவும், சாலையிலோ அல்லது வனப்பகுதியிலோ போடாதீர்கள். சாலையோர வனப்பகுதியில் வாகனத்தை நிறுத்தாதீர்கள். வனப்பகுதியில் அத்துமீறி நுழைவது, வனவிலங்குகளுக்கு உணவளிப்பது சட்டப்படி குற்றமாகும். வனத்தையும் வனவிலங்கையும் பாதுகாத்தல் ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்பதை அனைவரும் உணர வேண்டும். கொடைக்கானலை சார்ந்த கீழ்மலை பகுதியிலிருந்து மேல்மலை பகுதி வரை எங்கேயாவது தீ புகை தென்பட்டால், வனம் சார்ந்த இடர்பாடுகள் ஏற்பட்டால் உடனடியாக 94 43 88 64 52 என்ற எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கவும். அத்துமீறல்களில் ஈடுபடுவோர் மீது வனச்சட்டங்களின்படி கடும் தண்டனை விதிக்கப்படும். பொதுநலன் கருதி வெளியிடுவோர் கொடைக்கானல் வனச்சரகம் மற்றும் கொடை பண்பலை 100.5.

0: சுழலும் உலகில் வளம் வரும் வசந்தமாய் நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்.
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சி.

0: பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது. நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
1: மேலும் 80-56-57-15-54 என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5.
2: அடுத்ததாக இந்த மாதம் June 15 திங்கட்கிழமை அன்று காலை 8 மணிக்கு அரங்கேறிய மனதோடு ராகம் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் விருதுநகர் மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் தித்திப்பான புதுதிரை இசை பாடல்களோடு வந்து சென்றன. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொரு நேயரும் சந்தோஷமாக இணைந்து தனக்கான விருப்ப பாடல்களையும் கேட்டு மகிழ்ந்தார்கள். நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் பியூலா அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள். சேலம் மாவட்டம் ஏற்காடு அரங்கம் நடராஜன், வெள்ளையம்மாள், ஹேமலதா, ராணி மற்றும் பிரியங்கா.
0: அடுத்ததாக இந்த மாதம் June 16 செவ்வாய்க்கிழமை அன்று 11:00 வலம் வந்த இரவு சிறகு நிகழ்ச்சியில் இடம்பெற்ற தொடரிசை திரை கானங்கள் ஒவ்வொன்றும் மனதோடு கதை பேசும் மௌன கீதங்களாக வந்து சென்றன. பாடல்களை வழங்கிய கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் பியூலா அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் திண்டுக்கல் ஆரோக்கியசாமி, சுப்ராஜ், அந்தோணி, ஈரோடு மாவட்டம் திண்டல்மேடு திலகவதி செல்லதுரை, கரூர் மனைவி சாகுல் ஹமீத், பெரியகுளம் இளங்கோவன் மற்றும் நாகலட்சுமி. நம் கோடை பண்பலை 100.5 இந்த மாதம் June 10 முதல் 16 வரை அரங்கேறிய அத்தனை நிகழ்ச்சிகளும் சிறப்பாக இருக்கிறது என பாராட்டி கடிதம் எழுதியுள்ள நேயர்கள் திண்டுக்கல் அதிகாரிப்பட்டி புஷ்பநாதன், சத்தியமங்கலம் கேன்பாளையம் பேச்சிமுத்து, திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் நாகமநாயக்கன்பட்டி ராதாமணி சுகுமாரன், திருப்பூர் மாவட்டம் அவிநாசி வட்டம் கனியாம்பூண்டி கனகரத்தினம், தேனி காமாட்சிபுரம் கீர்த்தனா நாகராஜ் யுவராஜ் கோகுல்ராஜ், திருவாளம்பொலில் முனுசாமி கமலா செல்வகணபதி தவமணி, தேனி சிலமலை சுந்தரம், கரூர் 80 சாலை முகமது நாசர், கரூர் மாவட்டம் நெரூர் தாமோதரன், திருச்சி மாவட்டம் தொட்டியம் வட்டம் ஆணைக்கல்பட்டி திவாகரன், சிவகங்கை மாவட்டம் தொண்டையூர் பால்சாமி, கரூர் காந்தி கிராமம் ஸ்ரீரங்கன், திருப்பூர் மாவட்டம் கனக்கம்பாளையம் இளங்கோவன், கோவை மாவட்டம் கஞ்சப்பள்ளி சுப்பிரமணியன் சுகுந்தா ராஜலட்சுமி, கரூர் வெங்கமேடு உலகநாதன்.
2: கோடை பண்பலை 100.5 இன்றைய தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் இந்த மாதம் June 10 புதன்கிழமை முதல் 16 செவ்வாய்க்கிழமை வரை எங்கள் கைவசம் கிடைத்த விமர்சன கடிதங்களை வாசிக்க கேட்டோம். தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் உங்களின் கருத்துக்களுடன் உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டு மகிழ எழுதி அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. பிடித்தவர்களுக்காக பிடித்த பாடல்களை பிடித்தமான நேரத்தில் தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக தேனி அன்னை இந்திரா நகர் இளஞ்செழியன், பொன்வதனா இவர்களின் விருப்பத்தில் ஒலிக்க காத்திருக்கிறது கும்பக்கரை தங்கையா.

0: நேர்களின் எண்ண கருத்துக்களை என்றும் எப்போதும் பதிவு செய்யும் நிகழ்ச்சியாக கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: மின்னஞ்சல் பக்கத்தில் இணைந்துள்ள நேர்களையும் தற்போது இணைத்துக் கொள்ளலாம். நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ரசிக்கும் வகையில் அமைந்திருக்கிறது என மின்னஞ்சல் பக்கத்தில் பாராட்டி தனது எண்ண கருத்தினை பதிவு செய்துள்ளார்கள் கோவை சுபா மற்றும் சென்னை அன்புராணி. நீர்களின் நினைவுகளில் நின்ற எண்ணங்களை காட்டலையில் பதித்து நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
2: கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். இன்றைய நிகழ்ச்சியின் முத்தான நேயர்
0: ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டம் பெத்தாம்பாளையம் சண்மதி அக்ஷரா. அவர் இந்த மாதம் June 16 செவ்வாய்க்கிழமை அன்று மாலை 5:55 அரங்கேறிய ஆலய தரிசனம் நிகழ்ச்சி குறித்து தனது எண்ண பதிவினை கடிதத்தில் தெரியப்படுத்தியிருக்கிறார். அன்றைய ஆலய தரிசனம் நிகழ்ச்சியில் சோழர்கள் காலத்தின் சோழ மன்னன் ராஜ்யத்தில் நிறுவப்பட்ட திருவாரூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள லலிதாம்பிகை மேகநாதர் சுவாமிகள் கோவில்கள் குறித்த சிறப்பு அறியாத அரிய வகை தகவல்களை தெரிந்து கொண்டோம். நவகிரக நாயகர்களின் தலைவராக உள்ள சூரியனுக்கு பரிகார தலமாக அமைய பெற்றிருப்பதன் சிறப்பு குறிப்புகள் துணுக்கு செய்திகள் என வரலாற்று தகவல்களையும் தாங்கி வந்தது அன்றே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இடம்பெற்ற பாடலும் எங்கள் மனதில் பக்தி மனம் பரப்பி சென்றன. அன்றைய ஆலய தரிசனம் நிகழ்ச்சியானது எங்களை மீசிலிருக்க செய்தது. அனுதினமும் ஆலய தரிசனம் நிகழ்ச்சியை

0: கேட்க ஆவலோடு காத்திருக்கிறோம் என பாராட்டி தனது எண்ண பதிவினை கடிதத்தில் தெரியப்படுத்தியிருக்கிறார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டம் பெத்தாம்பாளையம் சண்மதி அக்சரா. அவருக்கு கோடை பண்பலை 100.5 சார்பாக வாழ்த்துக்கள். நிறைவுக்கு வருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்கள் அன்புடன்
0: மீண்டும் எதிர்பார்க்கலாம் நாளை இரவு 7 மணிக்கு. இசை வசந்தமாய் நம் கோடை பண்பலை 100.5 நேர்களின் கடித வழி கானங்களை தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அனிதா மற்றும் கரூர் மனைவி சாகுல் ஹமீத் இவர்களின் தெருவில் ஒலிக்க காத்து

நிகழ்ச்சியில் அடுத்ததாக திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அனிதா மற்றும் கரூர் மனைவி சாகுல் ஹமீத் இவர்களின் தெருவில் ஒலிக்க காத்திருக்கிறது சின்ன தம்பி திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: அது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். செஷல்ஸ் உடனான உறவுகளை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 3 நாள் பயணமாக செஷல்ஸ் சென்றடைந்த பின்னர் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய பெருங்கடல் பகுதியில் நட்பு நாடாக செஷல்ஸ் திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். அந்நாட்டு அதிபர் டாக்டர் பேட்ரிக் ஹெர்மனியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தவுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். கடல்சார் ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். செஷல்ஸ் நாட்டின் 50வது ஆண்டு சுதந்திர தின விழாவில் திரு நரேந்திர மோடி முக்கிய விருந்தினராக பங்கேற்கிறார். சுற்றுச்சூழல் மற்றும் பாதுகாப்பு விதிகளை மீறி செயல்படும் சாயப்பட்டறைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜு தெரிவித்துள்ளார். தென்காசியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சாயப்பட்டறைகளிலிருந்து வெளியாகும் கழிவு நீரினால் நிலத்தடி நீர் மாசுபடுவதாகவும் இதனால் பொதுமக்கள் உடல்நலன் பாதிப்புக்கு உள்ளாவதாகவும் தெரிவித்தார். சாய ஆலைகளில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு போதிய பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். சங்கரன் கோவிலில் அனுமதியின்றி இயங்கிய 22 சாயப்பட்டறைகளை மூட தாம் உத்தரவிட்டுள்ளதாகவும் திரு ராஜு தெரிவித்தார். நிலத்தின் சந்தை மதிப்பிற்கும் வழிகாட்டு மதிப்பிற்கும் உள்ள இடைவெளியை சரி செய்வது குறித்து ஆராய குழு அமைக்கப்பட்டிருப்பதாக மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். சேலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமது துறையில் புதிய திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி வருவதாகவும் கூறினார். நிதிநிலை அறிக்கையில் புதிய திட்டங்கள் அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பத்திரப்பதிவில் ஆன்லைன் முறையை முழுமையாக கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்த அவர், ஆவணப்பதிவுகளை விரைந்து நிறைவேற்ற முயற்சி எடுக்கப்படும் என்று கூறினார். பத்திரப்பதிவுக்கான இணைய கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்தார். பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான கே பாக்கியராஜின் மறைவுக்கு குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் திரையுலகத்தினரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பாக்கியராஜின் உடல் சென்னையில் உள்ள அவரது இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு விஜய், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு கட்சித் தலைவர்களும் நேரில் அஞ்சலி செலுத்தினர். அன்னாரது இறுதிச் சடங்குகள் அரசு மரியாதையுடன் நாளை நடைபெறும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. போலியோ சொட்டு மருந்து முகாம் நாளை நடைபெறுகிறது. தமிழகத்தில் 5 வயதுக்குட்பட்ட 52,90,000 குழந்தைகளுக்கு 43,000-க்கும் மேற்பட்ட மையங்களில் போலியோ சொட்டு மருந்து வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. அனைத்து ஆரம்ப சுகாதார

நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள், ரயில் மற்றும் பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் இம்முகாம் நடைபெறுகிறது. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உள்ள உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்காக நடத்தப்பட்ட தகுதி தேர்வில் குளறுபடிகள் ஏற்பட்டுள்ளதாக வந்துள்ள தகவல் அதிர்ச்சி அளிப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இதுபோன்ற நிகழ்வுகள் ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதில் முறைகேடுகள் மற்றும் ஊழல் நடைபெறுவது குறையவில்லை என்பதை காட்டுவதாக கூறியுள்ளார். நடந்து முடிந்த ஆசிரியர் தகுதித் தேர்வு முடிவுகளை அரசு முறையாக பரிசீலிக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் புதிய தலைவராக திரு மாணிக்கம் தாக்கூர் நியமிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இப்பதவியில் இருந்து திரு செல்வ பெருந்தகைக்கு பதிலாக இவர் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள திரு மாணிக்கம் தாக்கூருக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அவரது பணி மென்மேலும் சிறக்கட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே சீனாவின் ஃபேங்ரான் டியான் இணை பட்டம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் எலினா பெலே தாம்சன் இணையை வென்றது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணவ் செந்தில்குமார் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-4, 6-2 என்ற செட் கணக்கில் பிரான்சின் தியோ ஹெர்மானை வென்றார். ஸ்மாஷ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் தகுதிச்சுற்று இரண்டாவது ஆட்டத்தில் இந்தியாவின் அஸ்வினி கார்படே வெற்றி பெற்றுள்ளார். இலங்கை ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாவது நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் இந்தியா ஏ அணி இரண்டாவது இன்னிங்ஸில் விக்கெட் இழப்பின்றி 48 ரன் எடுத்துள்ளது. கலேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இலங்கை ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 330 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 452 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

மேகங்கள் கதிரவனை கடந்து செல்வதைப் போல பல தடைகளை கடந்து வெற்றிக்கனையை எட்டி பிடிக்க முயற்சிப்போம். ஒவ்வொரு முயற்சியும் தன்னம்பிக்கான முதல் படிக்கட்டு என கூறி காற்றலையில் விளையாடி மகிழ அழைக்கிறது கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. இன்னைக்கு இளமை பேசுகிறது விளையாட காத்திருக்கிறது பஞ்சதந்திரம் தை தை தத்தை விளையாட்டுகளோடு. மாணவர்கள் வரலாம் 24, 24, 24 24, 24, 29 கொடைக்கானலின் முன்னிணைப்பிற்கு சுருளை 45, 42. காற்றலையில் பயணிக்க காத்திருக்கிறேன். சசிரேகா, குமரகுரு. இனிய இரவு, வணக்கம் நேர்களே.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
2: இணைப்பில் காத்திருக்கும் மாணவ கண்மணி, வாங்க. வணக்கம். கோடை பண்பலை 100.5 இது இளமை பேசுகிறது.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
3: திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து காவியா பேசுறேன் சார்.
2: காவியா?
3: ஆமாக்கா.
2: எப்படி இருக்கீங்க காவியா? வீட்டில் எப்படி இருக்காங்க எல்லாரும்?
3: எல்லாரும் நல்லா இருக்காங்கக்கா. நானும் நல்லா இருக்கேன்க்கா.
2: சூப்பர் காவியா, விளையாடலாமா?
3: விளையாடலாம்க்கா.

0: இன்னைக்கு ரெண்டு விளையாட்டு இருக்கு, ஒன்று பஞ்சதந்திரம், இன்னொன்று தைத்தை தத்தை. உங்களுக்கான விளையாட்டு பஞ்சதந்திரம்.
1: பஞ்சதந்திரம்,
0: ஆமா. பஞ்சதந்திரம் விளையாடணும் அப்படின்னா எப்படி விளையாட தெரியுமா? ஒரு பொருளோ இடமோ என்ன சொல்றமோ அது சம்பந்தமா ஐந்து பெயர்கள் நீங்க சொல்லணும். ஆமா, ஐந்து வார்த்தைகள் பெயர்கள் சொல்லணும். சரியா, விளையாடலாமா? தயாரா? நான் தயார். சரி, உங்களுக்கான பொருள் இசை கருவிகள் ஐந்து சொல்லணும் நீங்க.
1: புல்லாங்குழல், வீணை, ஹார்மோனியம்,
0: அப்புறம்
1: கிட்டார்,
0: கிட்டார், அப்புறம்
1: யாழ்.
0: என்னமா?
1: யாழ்.
0: யாழ் இசை. சரி, வச்சுக்கலாம். ரொம்ப அழகா சொல்றீங்க. இன்னும் ஏதாவது ஒரு பொருள்?
1: மத்தளம்.
0: அழகா சொல்றீங்க. இந்த மத்தளத்தை தான் நான் எதிர்பார்த்தேன் இவ்வளவு நேரம்.
1: சரிக்கா.
0: தபேலா அப்படி கூட சொல்லலாம். அழகான வார்த்தைகள். நன்றிங்க காவியா, ரொம்ப அழகாக விளையாடினீங்க. கேட்டவொடனே டக்கு டக்குன்னு பதில் சொன்னீங்க. கோடை பண்பலை நொறுப்புள்ளி ஐந்தின் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். உங்களுக்காக ஒரு இனிய பாடல், கோடை பண்பலை நொறுப்புள்ளி ஐந்திலிருந்து.

0: அதிரடி சரவெடியா ஒழிச்சிட்டு இருக்கு கோடை பண்பலை 100.5 இது இளமை பேசுகிறது. இணைப்பில் வர காத்திருக்கும் மாணவ கண்மணி வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து?
1: சிவகங்கை மாவட்டம் அன்புமணி.
0: நல்ல உற்சாகமா இருக்கீங்க, விளையாடிடலாமா? சரி, தயாரா?
1: நான் தயாரா.
0: என்ன விளையாட்டுன்னு கேக்குறது இல்லையா?
1: பஞ்சதந்திரம்.
0: உங்களுக்கான
1: விளையாட்டு
0: விளையாடலாமா? எப்படி விளையாடலாம்? தை தை.
1: நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க. இப்போ வந்து படம் சொன்னீங்கன்னா
0: அப்படி சொல்லணும். சரிங்க அன்புமணி, இப்ப நீங்க மட்டும், நான் ஒரு வார்த்தை சொல்றேன், நீங்க மட்டும் விளையாடுறீங்களா, நானும் உங்களோட சேர்ந்து விளையாடலாமா? விளையாடலாமா? சரி. மலை.
1: வலை.
0: அலை.
1: கலை.
0: தலை.
1: சிலை.
0: நிலை.
1: விலை.
0: இலை.
1: பலை.
0: ரொம்ப அழகா கட கட கட கடன்னு கிட்டத்தட்ட ஒரு 10 வார்த்தைக்கு மேல ஓடிருச்சு 4 செகண்ட்ஸ்ல. ரொம்ப அழகு தங்கம், ரொம்ப அழகா விளையாடிட்டீங்க. ரொம்ப அழகா விளையாடின அன்புமணிக்காக பாடல் வருது கோடை பண்பலை 100.5 இருந்து.

0: பண்பலை கடிகாரம் காட்டும் நேரம் இரவு 8:25 24 ஆயிற்றுக்கு. கோடை பண்பலை 100.5 இது இளமை பேசுகிறது. இணைப்பில் காத்திருக்கும் மாணவ கண்மணி யாரு? வாங்க, வணக்கம்.
1: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம்.
1: பவித்ரா,
0: ராமநாதபுரம். நல்லா இருக்கீங்களா நீங்க? வானொலியை விட்டு கொஞ்சம் தள்ளி வந்துடலாமா? வானொலி சத்தம் நம்ம ரெண்டுத்துக்கு இடைஞ்சலா இருக்கு. பேசலாமா தங்கம்? பவித்ரா, பவித்ரமா பேசலாமா? சரி, உங்களுக்கான விளையாட்டு பஞ்சதந்திரம். பஞ்சதந்திரம் எப்படி விளையாடணும்னு தெரியல தங்கம். ஒரு இடமோ பொருளோ நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா அது சார்ந்த 5 வார்த்தைகள் நீங்கள் சொல்லணும், சரியா? பரவாயில்ல, 5 விளையாண்டு பாருங்க, முயற்சி பண்ணுங்க. ஆல்ரெடி நீங்கள் விளையாடிருப்பீங்க, காதில் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பாக நீங்கள் வந்து அழகாக விளையாடிடுவீங்கன்னு நம்புகிறோம், சரியா? கடல்வாழ் உயிரினங்கள் பெயர்கள் 5 நீங்கள் சொல்லணும். கடல்ல எது எது வசிக்கும் அதோட பேரு 5 சொல்லணும். சரி, சுறா. தெரியலையா? இதுவே அழகா தான் சொல்லிருக்கீங்க. சுறா சொன்னீங்க, என்னமா சுறா சொன்னீங்க? இறால் மறந்துட்டீங்க பாத்தீங்களா? ஆமைய மறந்துட்டீங்க பாத்தீங்களா? பரவாயில்ல, இதுவே ரொம்ப அழகா விளையாடுனீங்க. வாழ்த்துக்கள். உங்களுக்காக ஒரு இனிய பாடல் வருது, கோடை பண்பலை 100.5 இருந்து.

0: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
1: மேலும் 80-56-57-15-54 என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5.
2: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 generations பாத்துருக்கு.
3: வாவ்,
2: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
4: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: இசை கொண்டாட்டம் கோடை பண்பலை 100.5 இது இளமை பேசுகிறது. இணைப்பில் காத்திருப்பவர் யாரு பாத்திரலாம் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து?
1: திண்டுக்கல் மாவட்டம் மாலவனமுடிந்து பிரகலாதன்கா.
0: பிரகலாதன்
1: சொல்லுங்கக்கா,
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கீங்கக்கா.
0: சாப்பிட்டாச்சா?
1: இல்லைங்கக்கா.
0: ஏன் அப்படி?
1: சப்பாத்தி செஞ்சுட்டு இருக்காங்கக்கா.
0: இப்பதான் சப்பாத்தி ஆகிக்கிட்டு இருக்கு பிரகலாதனுக்கு.
1: ஆமாங்க.
0: எங்களுக்கெல்லாம்
1: வாங்க சாப்பிடலக்கா.
0: பரவாயில்ல, பரந்த மனசு, நன்றி. விளையாடலாமா பிரகலாதன்?
1: விளையாடலாம்க்கா.
0: இன்னைக்கு உங்களுக்காக காத்துட்டு இருக்க
1: விளையாட்டு
0: பண்பலை கேட்டுட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம், அப்படித்தானே?
1: ஆமாங்க.
0: பிரகலாதன் எப்பயுமே சமத்து தான். விளையாடலாமா?
1: விளையாடலாம்க்கா.
0: சரி, எப்படி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி விளையாடலாமா, இல்லை ஒரு வார்த்தை சொல்கிறேன் நீங்கள் மட்டும் கண்டினியூ பண்ணுறீங்களா?
1: நான் மட்டும் கண்டினியூ பண்ணுறேக்கா.
0: அப்படியா, தப்பிச்சு ஓடிடலாம். எப்படியாவது தப்பிச்சு ஓடிடு, அப்படித்தானே? ஏன் பிரகலாதன்? சரி ஓகே, சரி வார்த்தை சொல்லட்டுமா?
1: சொல்லுங்கக்கா.
0: படம்.
1: மடம். ஜடம். கடம். குடம். தடம்.
0: நீங்க மட்டும்தான் விளையாடணும், சரியா? அப்புறம்
1: படம்.
0: படம் தான் சொல்லிட்டோம்ல, ஆரம்பிச்சதே படத்துல தானே ஆரம்பிச்சோம்.
1: வடம்.
0: வடம். அழகு. அப்புறம் என்னமா சொல்லட்டும்? அப்படியா, அப்படியா? சரி பரவாயில்ல. ஏன்னா என்ன மீது என்ன இருக்கும்? இடம் இருக்கும், அடம் இருக்கும். சரி, அழகாக விளையாடிட்டீங்க. இனிமேல் நீங்கள் தனியாக விளையாடணும், சரியா? ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துருவோம்.

வாழ்த்துக்கள் பிரகலாதன், அழகாக விளையாடினீங்க. எப்பயுமே வந்தால் கலகலப்பாக விளையாடிடுவீங்க, சரியா? அனைத்து பெற்றோர்களுக்கும் ஒரு சிறிய வேண்டுகோள் என்ன அப்படின்னா, நான் பலமுறை நிகழ்ச்சியில் சொன்ன விஷயந்தான், எப்பயுமே குழந்தைங்கள் வந்து விளையாடுறாங்க அப்படின்னா அது எங்கேயா இருந்தாலும் சரி தனியாக விட்டு பழக்குங்க. அப்போ தான் அவங்களுக்கு தானாக முடிவெடுக்கிறது, சிந்திக்கிறது இதெல்லாம் வரும். திடீர்னு நீங்கள் எதுவும் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு தெரியாது, சரிங்களா? நீயே முயற்சி பண்ணுன்னு விட்டுருங்க. தூரத்துலேருந்து பார்த்து ரசிங்க குழந்தைங்க விளையாடுறத, சரிங்களா? இது வந்து ஒரு அன்பான வேண்டுகோளாக தான் தெரிவிச்சுக்கிறோம். பிரகலாதனுக்காக ஒரு அழகான பாடல் வருது, கோடைப்பண் விலை இன்னொரு பிள்ளையே இதிலிருந்து.

0: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
2: கோடை பண்பலை 100.5 இது இளமை பேசுகிறது. இணைப்பில் வரும் மாணவ கண்மணி, வாங்க. வணக்கம்.
3: வணக்கம்.
2: யார், எங்க இருந்து பேசுறீங்க?
3: என் பேர் திருப்பூர்ல.
2: திருப்பூர்ல இருந்து பேசுறீங்களா?
3: ஆமாக்கா.
2: டவர் சரியா இருக்கிற இடத்துல இருந்து பேசுங்க தங்கம், விட்டு விட்டு கேக்குது. என்ன தங்கம்,
3: இப்ப கேக்குதுங்களா?
2: இடையில விட்டு விட்டு கேக்குதே, சரியா நின்னு பேசுங்க பாக்கலாம். சரியா இருக்கு, அதே இடத்துல நின்னு பேசலாமா? கவியரசன் திருப்பூர்ல இருந்து பேசுறீங்க.
3: ஆமாங்கா.
2: கவியரசனோட தனித்திறமை அப்படின்னா என்னென்னலாம் சொல்லுவீங்க?
3: டிராயிங், களிமண்ல சில செய்வீங்க.
2: அப்படியா, என்னென்ன மாதிரி எல்லாம் சில செய்வீங்க களிமண்ல?
3: விநாயகர் சிலை.
2: ஆ,
3: முருகரே.
2: ஆ,
3: அப்புறம் ஐயப்பன்.
2: சரி சரி, தொடர்ந்து இந்த மாதிரி வந்து சிலைகள் செய்யுங்க. வேற என்ன உங்களுக்கு தனித்திறமை இருக்கு இது இல்லாம? இதுவே பெரிய தனித்திறமை அப்படின்னு சொல்றீங்களா தங்கம், கவியரசன்? ரொம்ப அழகு. விளையாடலாமா? உங்களுக்கான விளையாட்டு பஞ்சதந்திரம். ஒரு இடமோ பொருளோ விளையாட்டோ என்ன சொல்றோமோ அது சார்ந்த 5 வார்த்தைகள் நீங்க சொல்லணும். உங்களுக்கானது பந்து தொடர்பான 5 விளையாட்டுகள். பந்து தொடர்பான 5 விளையாட்டுகள், சரியா? நீங்க இப்ப சொல்லணும். டென்னிஸ். அழகா சொல்லிட்டீங்க, அழகா சொன்ன தங்கத்துக்கு கைத்தட்டல் கொடுத்துடலாமா?
3: ஓகேங்கா.
2: இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்த அனைத்து குழந்தைகளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா டக்கு டக்குன்னு பதில் சொல்லி கைத்தட்டல் வாங்கிடுறாங்க. இப்போ திருப்பூர் கவியரசனுக்காக பாடல் ஒலிக்குது கோடை பண்பலை 100.5.

0: கவிதை படைப்பவர்களுக்காகவும்
1: படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
2: பண்பலை படைப்பாளிகள்.
3: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி
1: பண்பலை படைப்பாளிகள்
0: சனிக்கிழமைகளில்
1: நண்பகல் 12 மணிக்கு
0: பண்பலை படைப்பாளிகள்.
4: கவிதை அரங்கேறும் நேரம், மலர் கணைகள் பரிமாறும் தேகம்,
1: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒளியேற்ற காத்திருக்கிறது
2: கோடை பண்பலை 100.5
0: பண்பலை படைப்பாளிகள்.
1: படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி:
2: நிலைய இயக்குனர்,
1: பண்பலை படைப்பாளிகள் பகுதி,
2: பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 6241.

இன்னைக்கு நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திண்டுக்கல் காவியா, சிவகங்கை அன்புமணி, ராமநாதபுரம் பவித்ரா, திண்டுக்கல் பிரகலாதன், திருப்பூர் கவியரசன், அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் பாராட்டுக்கள். முயற்சி செய்த அனைத்து குழந்தைகளுக்கும் நன்றிகள். கேட்டு சுவைத்த நேயர்களுக்கு வணக்கங்கள். பிரிவோம், சந்திப்போம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் சசிரேகா. குமரகுரு, நன்றி நேயர்களே.

0: 100.5 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேய உறவுகளுக்கு நேச வணக்கங்கள். ராக சக்கரவர்த்தி உங்கள் கோடை பண்பலை 100.5 இப்பொழுது கொடை தென்றல். உங்கள் செவி நுழைந்து இதய இருக்கைகளில் இடம் பிடிக்க கொடை தென்றல் இன்று கொண்டு வருகிறது உயிரில் உறைந்தவை. உயிரில் உறைந்தவையில் இப்பொழுது

0: தமிழ் திரையுலகின் மிகப்பெரிய இயக்குநர்களில் ஒருவர், மிகச்சிறந்த திரைக்கதை படைப்பாளி, வசனகர்த்தா, மிகச்சிறந்த நடிகர், இசை அமைப்பாளர், தயாரிப்பாளர், பத்திரிகையாளர் என பன்முக திறமை கொண்ட இயக்குனர் கே பாக்கியராஜ் அவர்களின் நினைவலைகளோடு இன்றைய உயிரில் உறைந்தவையில் எங்க சின்ன ராசா, எங்க சின்ன ராசா.
1: அந்த பொண்ணு கர்ப்பமா இருக்கா, கல்யாண தேதியை பிக்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கான். அந்த செய்தியை சொல்லும் போது அவன் கர்ப்பம்னு சொன்னா அவனுக்கு என்ன ஷாக் வரணும்? உள்ள இருந்து 4 வாரத்தினால ஜீவனோட வரணும் சார். அவன் ஏதோ சொல்லியிருக்கான், அதுக்கு அவன் விக்கி விக்கி அழுகிறான். அந்த இடத்துல சம்திங் வித்தியாசம் எதிர்பார்க்கிறேன் சார்.
2: நேற்று கூட ஒரு சீன் எடுத்தாங்க, அதுலயும் டைலாக்ஸ் அவ்வளவு திருப்தியா இல்ல, மனசுக்கு எவ்வளவு சங்கடமா இருந்தது தெரியுமா? ஆனா நான் இதெல்லாம் யாருகிட்ட போய் சொல்ல முடியும்?
3: இந்த பாரு, இந்த கம்பெனியில ஏதோ இருந்தால்தான் பிரியாணி கொடுக்குறாங்க, சூடாரத்துக்குள்ள சாப்பிட.
2: அப்படி இல்ல, நேற்று நல்ல சீன் இதே தங்கச்சி கேரக்டர் அண்ணங்கிட்ட, அண்ணே பிஏ படிச்ச என்ன ஒரு பியூனு கட்டி கொடுக்கணும், எப்படி என் மனசு வந்தது அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு அந்த அண்ணன் சமாதானப்படுத்தி ஒரு டயலாக் பேசுறான். என்ன டயலாக் பேசுனா?
3: பிஏ படிச்சேன்னா ஒரு சாதாரண பியூனை எப்படி நான் கல்யாணம் பண்ணிக்கிறது?
1: இங்க பாருமா, இருக்கிறத விட்டுட்டு என்னைக்குமே பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது. நாளைக்கு கிடைக்கிற பலாப்பழத்தை விட இன்னைக்கு கையெழுந்து கிடைக்க கலாச்சா எவ்வளவோ.
2: என்னது பலாக்கா கலாக்கான்ட்டு? இதான் டயலாக்கு? இதே இடத்துல நான் வேற மாதிரி பேசும் தெரியுமா? இப்ப பாரு, இப்ப அந்த பொண்ணு சொல்லியாச்சு, அண்ணே பிஏ படிச்ச என்ன பியூனு கட்டி கொடுக்கணும், எப்படி என் மனசு வந்ததுன்னு. இதுக்கு நான் பதில் சொல்றேன் பாரு. இத பாருமா, சுகமும் துக்கமும் நம்ம பாக்குற பார்வையில தான் இருக்கு. ரோஜா செடியில முள் இருக்கேன்னு சங்கடப்படுறத விட முள்ளு செடியில ரோஜா பூத்திருக்கேன்னு சந்தோஷப்படுமா? அப்பதான் வாழ்க்கை நிம்மதியா இருக்கும். இது எப்படி இருக்கு? இன்னைக்கு சீன் எடுத்தாங்கல்ல, அதுல அண்ணங்கார பேசுற டயலாக் நான் பேசுறேன். இப்ப நீதான் தங்கச்சி, நான் அண்ணன், நான் அந்த டயலாக் பேசுறேன். தங்கச்சி மாதிரி ஆளு
3: என்னயா திடீர்னு எப்படி ஆளுது?
2: முயற்சி பண்ணி ஆளு
3: வராது.
2: செல்வி, உனக்கு 5 இருக்கும் போது 1 பரிச்சை எழுத போன, பார்த்து எழுதுமான்னு சொன்ன, டபுள் ப்ரமோஷன் வாங்கி 2 படிக்காமயே 3 போயிட்டேன். ரொம்ப பெருமையா இருந்ததுமா. 12 இருக்கும் போது பெரிய படிச்சு ஆகாமிய பாவாடு தாவணி போட்டேன். வேண்டாமா விளையாட்டா இருக்குன்னு சொன்ன, இல்லன்னு மத்தவங்க எல்லாம் வேடிக்கை பாக்குறாங்க, வெக்கமா இருக்குன்னு சொன்ன, அப்பவும் பெருமையா இருந்ததுமா. ஆனா இன்னைக்கு நான் கல்யாணத்துக்கு தேதி குறிச்சிட்டு வந்து நிக்கிறேன், இல்லன்னு அந்த தேதியில பழகாப்பே நடத்திக்க ரொம்ப
4: இந்த படத்துக்கு ஹீரோ நீதா, ரைட்டர் நீதா.
0: 1953 ஆண்டு ஜனவரி மாதம் 7 ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள வெள்ளாங்கோவில் என்ற ஊரில் கிருஷ்ணசாமி அமராவதி தம்பதியருக்கு 3வது மகனாக பிறந்தவர்தான் கே பாக்கியராஜ். வெள்ளாங்கோவிலில் கல்வி கற்று முடித்தவுடன் திரையுலகில் நுழைந்து சாதனைகள் பல படைக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு சென்னையை நோக்கி பயணித்தார் கே பாக்கியராஜ். 1977 ஆண்டில் இயக்குனர் பாரதி ராஜாவின் முதல் திரைப்படமான 16 திரைப்படத்தில் உதவியாளராக தனது திரை வாழ்க்கையை தொடங்கினார் கே பாக்கியராஜ். அதன் பிறகு பாரதி ராஜாவின் 2வது திரைப்படமான கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்தில் உதவி இயக்குனராக பணியாற்றினார். அந்த திரைப்படத்தில் நகைச்சுவை மன்னன் கவுண்டமணியோடு ஒரு காட்சியில் தோன்றி நடித்திருந்தார் கே பாக்கியராஜ்.

0: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், ஜெட்டி நாட் சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி ஜெட்டி நாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். ஜெட்டி நாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: பாரதி ராஜாவின் மூன்றாவது திரைப்படமான சிகப்பு ரோஜாக்கள் திரைப்படத்தில் இரண்டு காட்சிகளில் நினைவில் நிற்கும்படியான சிறு வேடத்தை ஏற்று நடித்திருந்தார் பாக்யராஜ். அது மட்டுமல்ல, அந்த திரைப்படத்திற்கு வசனம் எழுதியவரும் கே பாக்யராஜ் அவர்களே. தனது அடுத்த திரைப்படமான புதிய வார்ப்புகள் திரைப்படத்தில் பாரதி ராஜா பாக்யராஜை வசனகர்த்தாவாக மட்டுமன்றி ஒரு கதாநாயகனாக அறிமுகம் செய்தார். கே பாக்யராஜ் ஒரு இயக்குனராக தனது முதல் திரைப்படத்தை உருவாக்கியது 1979 வெளிவந்த சுவர் இல்லாத சித்திரங்கள் திரைப்படத்தில். இந்த படத்தில் நடிகர் சுதாகர் கதாநாயகனாகவும் சுமதி கதாநாயகியாகவும் நடிக்க ஒரு குணச்சித்திர பாத்திரத்தை ஏற்று நடித்திருந்தார் கே.

0: அதனைத் தொடர்ந்து தயாரிப்பாளராக பரிணமித்தார் கே பாக்கியராஜ். ஒரு கை ஓசை என்ற திரைப்படத்தை தயாரித்து வெற்றியும் கண்டார் தயாரிப்பு பணியில் கே பாக்கியராஜ். அஸ்வினி என்ற கதாநாயகி இணைந்து நடித்த இந்த திரைப்படத்தில் வாய் பேச இயலாத கதாநாயகனாக மேற்கொண்ட பாத்திரம் ரசிகர்களின் மனங்களை வெகுவாக கவர்ந்தது. தொடர்ந்து வெளியான மௌன கீதங்கள், இன்று போய் நாளை வா ஆகியவை பாக்கியராஜின் முத்திரையை முழுமையாக கொண்ட வெற்றி படங்களாயின. தொடர்ந்து மர்மங்கள் அதிரடி கொண்ட அதே சமயம் மிகச்சிறந்த திரைப்படமான விடியும் வரை காத்திரு என்ற திரைப்படத்தை இயக்கி நடித்திருந்தார் கே பாக்கியராஜ்.
1: என்ன என்ன சமாச்சாரம்?
2: ஒண்ணு இல்லைங்க, நீங்க ஷேவிங் பண்ணிட்டு வாங்க.
1: இல்ல இல்ல, டைம் இல்ல, சீக்கிரம் விஷயத்தை சொல்லுங்க.
2: பரவாயில்லைங்க, நான் காத்துட்டு இருக்கேன், நீங்க போங்க.
1: நீ யாரியா?
2: நிஜமா நம்ம வீட்டுல வேலை பாக்குற?
1: சந்தேகப்படுற மாதிரியே நிக்கிறிய. ஏண்டி அப்பா காலங்கத்தால வந்திருக்காரு, என்ன ஏதாவது ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வேணும் மாமாவா?
3: எனக்கு தெரியாது மாமா.
2: நமக்கு உத்தியோகம் இல்லைன்னு சம்பந்தியம்மா கல்யாணத்துக்கு முன்னாலே சொல்லியிருந்தாங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் மைசூர் மேனேஜ் நமக்கு ஃப்ரெண்டுங்க, உங்களை பத்தி சொன்ன உடனே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டாரு, கொடுத்துட்டு போலான்னு வந்தேன்.
1: ஏற்கனவே பல இடங்கள்ல என்ன இங்க வாங்கவான்னு சொல்லப்படுத்திட்டு இருக்காங்க, ஆனா மேனேஜர் உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன்னு சொல்றீங்க. ஓகே, எவ்வளவு சம்பளம்?
2: எல்லாம் பிடிச்சிட்டு போக ஒரு 1500 கிடைக்குங்க மாப்பிள்ள.
1: 1500 ரொம்ப குறைச்சலாச்சா? சீக்கிரமா இன்கிரிமெண்ட் ஏதாவது போட சொல்லுங்க.
2: வரட்டுங்களா?
3: காபி குடிச்சிட்டு போ. சொல்லு.
1: என்னங்க?
2: என்னங்க மாப்ள?
1: காபி சாப்பிட்டு போங்க. அதெல்லாம் வரும்போது எங்க வீட்டுல சாப்பிட்டு வந்துட்டாரு.
2: பரவாயில்லைங்க, நான் போயிட்டு வரேன்.
1: அட, நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பிடாம போறீங்க, போங்க. ஏமா, வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா கூப்பிட்டு உட்கார வச்சு ஒருத்தவங்க காபி கொடுக்கூடாதா? வயசாயிருச்ச வழிய மரியாதைகளை எல்லாம் நம்ம சொல்லி கொடுக்க வேண்டிய.
0: அந்த 7 நாட்கள் தூர நின்று போச்சு. டார்லிங் டார்லிங் டார்லிங் ஆகிய வெற்றி படங்களை இந்திய திரை உலகிற்கு வழங்கினார் கே பாக்கியராஜ். 1982 வெளியான முந்தானை முடிச்சு சென்னையிலும் தமிழ்நாட்டின் பிற பகுதிகளிலும் வெள்ளி விழா கொண்டாடிய திரைப்படமாக வலம் வந்தது. தொடர்ந்து சின்ன வீடு, எங்க சின்ன ராசா, இது நம்ம ஆளு, தாவணி கனவுகள், சுந்தர காண்டம், பவுனு பவுனுதான், ஒரு ஊர்

ஒரு ராஜகுமாரி, சொக்க தங்கம் போன்ற திரைப்படங்களை இயக்கி தமிழ் திரைவானில் மட்டுமல்ல தென்னிந்திய திரைவானில், இந்திய திரைவானில் மிகச்சிறந்த திரைக்கதை ஆசிரியர் என்று எல்லோராலும் போற்றப்பட்டார் கே. பாக்கியராஜ்.

இவருடைய முதல் இரண்டொரு திரைப்படங்களுக்கு பிறகு அன்றைய நாட்களில் துணை கதாபாத்திரம் ஏற்று நடித்து வந்த பிரவீணா என்ற நடிகை மணந்தார். இவர் பாக்கியராஜின் இன்று போய் நாளை வா, மௌன கீதங்கள், பாமா ருக்குமணி ஆகிய சில படங்களில் நடித்திருந்தார். சில வருட மன வாழ்க்கைக்கு பிறகு நோய்வாய்ப்பட்டு பிரவீணா இவ்வுலகை விட்டு நீங்கினார். சில காலத்திற்கு பிறகு பாக்கியராஜ் அப்போது முன்னணி நடிகையாக இருந்த பூர்ணிமா ஜெயராமை தனது மனைவி

இலக்கியத்தில் மிகச் சிறந்த ஈடுபாடு கொண்டவர் கே பாக்கியராஜ். முற்றிலும் நகைச்சுவை திரைப்படமான இன்று போய் நாளை வா என்னும் திரைப்படத்தில் கூட ஜெயகாந்தன் எழுதிய சமூகம் என்பது நாலு பேர் என்னும் சிறுகதையை பற்றிய ஒரு குறிப்பு வருமாறு அமைத்திருந்தார் கே பாக்கியராஜ். 1988 முதல் பாக்கியா எனும் வார இதழ் ஒன்றினையும் நடத்தி வந்தார் கே பாக்கியராஜ்.

0: தனது குருவான இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவை போலவே பாக்கியராஜும் பல திறமையான இயக்குநர்களை உருவாக்கி இருந்தார். குறிப்பிட்டு சொல்லும்படியாக பாண்டியராஜன், பார்த்திபன், வி சேகர், லிவிங்ஸ்டன், ஜி எம் குமார், இப்படி சில முக்கியமான திரைப்பட இயக்குநர்களை உருவாக்கிய திரைக்கதை சிகரம் தான் கே பாக்கியராஜ்.
1: நீங்க இந்த ஊருக்கு என்ன வழியா வந்திருக்கீங்க?
2: இந்த ஊர் பள்ளிக்கூடத்துக்கு வாத்தியாரா
1: வந்திருக்கேன். நீங்க இந்த வாத்தியார் வேலை பாக்குறத விட இந்த வெங்காயம் விக்கிறது, வெள்ளமண்டி வைக்கிறது, அந்த மாதிரி ஏதாவது பண்ணா நல்ல வருமானம் கிடைக்கும்ல? இல்ல, நான் எதுக்கு சொல்றேன்னா, இந்த ஊர் பசங்க ஒரு மாதிரி, கொஞ்சம் ஏமாந்தா போதும் மிளகா அடிச்சிருவாங்க.
2: ஏமாந்தா தானே, நான் ரொம்ப விவரமான ஆளு, அவ்வளவு சீக்கிரம் யாரையும்

0: இங்க தவக்கலை பக்கத்துல இருக்கிற சின்ன பையன் சொல்லு, நாலு நாள் எவ்வளவுப்பா? நாலு நாள் ஒரு எட்டு தானே, ரெண்டு எட்டு வருது. சரி அஞ்சு மூணு எவ்வளவு சொல்லு? என்னங்கடா வர வர மரியாதை குறையுது?
1: என்ன விட்டுடுங்க, தெரியாம போயிட்டேன், பண்ண
0: மாட்டேங்க. பேசுவியா? அரைஞ்சு யாரு நினைச்சிட்ட? அறிவு இருக்கா? இதனை பள்ளிக்கூட நினைச்சா இல்ல வேலை நினைச்சியா? இன்னொரு தடவை இங்க வந்து பாரு, கைய கால உடைக்கிறேன்.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
3: கே பாக்கியராஜ் தனக்கென உருவாக்கி கொண்ட பாத்திரத்தை அப்பாவித்தனமும் சாமர்த்தியமும் சம அளவில் கலந்தோடிய ஒரு பண்பு கூறாக வடித்திருந்தார். அதுதான் அவருக்கு மிகப்பெரிய வெற்றிகளை தேடித்தந்தது. தன்னை தானே விமர்சித்து கேலி செய்து கொள்ளும் ஒரு அரிய பண்பு அவரது குணச்சித்திரமான படங்களில் வெளிப்பட்டு ஒரு தனி பாணியை உருவாக்கின. ஒரு சராசரி திரை கதாநாயகனுக்கான இலக்கணங்களில் இருந்து விடுபட்டு யதார்த்த உலகின் அன்றாட வாழ்க்கையில் பலமும் பலவீனமும் நிறைந்த ஒரு மனிதனை சித்தரிப்பதாக அவரது கதாபாத்திரங்கள் அமைந்திருந்தன.

இந்தியாவின் சிறந்த திரைக்கதை அமைப்பாளர் என 1980களில் பாக்கியராஜ் போற்றப்பட்டார். திரைக்கதை அமைப்பதில் அவர் ஆளுமைக்கு பல திரைப்படங்களை உதாரணமாக சொல்லலாம். கமலஹாசன் நடித்த ஒரு கைதியின் டைரி என திரைப்படத்திற்கு பாக்கியராஜ் திரைக்கதை வசனம் எழுதியிருந்தார். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அந்த திரைப்படத்தை இயக்கியிருந்தார். இந்த திரைப்படம் பிறகு இந்தியில் அமிதாப் பச்சன் இரட்டை வேடத்தில் நடிக்க ஆக்ரி ரஸ்ஸா என்ற பெயரில் பாக்கியராஜ் அவர்களை இயக்கினார். அந்த படம் மாபெரும் வெற்றியை பெற்றது. கே பாக்யராஜ் சில திரைப்படங்களுக்கு இசை அமைத்திருக்கிறார். இது நம்ம ஆளு, காவடி சிந்து போன்ற திரைப்படங்களுக்கு தானே ஒரு இசை அமைப்பாளராக இருந்து சிறந்த பாடல்களை வழங்கிய பெருமைக்குரியவர் கே பாக்யராஜ்.

0: கே பாகிராஸ் தமிழில் மட்டுமல்ல இந்தி, தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஆகிய மொழிகளிலும் சில படங்களை இயக்கியிருந்தார். குறிப்பிட்டு சொல்லும்படியாக, ஒரு கைதியின் டைரி ஆக்ரி ரஸ்தாவாக வெளிவந்தது. அந்த 7 நாட்கள் ஓசாத் தின் என்ற திரைப்படமாக வெளிவந்தது. எங்க சின்ன ராசா பேட்டா என்ற திரைப்படமாக வெளிவந்தது.
1: தந்தையில் மீனு வாங்கி குறவ சலசலன்னு குழம்பு வச்சு கொத்து மல்லி பத்தலன்னு குட்டி குத்துராடி டப்பாங்குத்து குட்டி குத்துராடி டப்பாங்குத்து
2: என்ன வாங்கி குழம்பு வச்சு குட்டி என்ன குத்துனா டப்பாங்குத்தா பக்கா லோக்கல் பாஷா மாதிரி தெரியறதே
3: கரெக்ட் நீக்கு கொஞ்சம் கிராஸ்பிங் பவர் ஜாஸ்தி அவ வர வழியில சேரி ஒண்ணும் அவ பாடிட்டு இருந்தா டியூன் கேட்சி வரந்தது சட்டுன்னு பிக்கப் பண்ணணும்ட்ட
2: இருங்க இருக்கோ இந்த மீச கூட அங்கதான் பிக்கப் பண்ணேடா
3: மீச
2: நேத்தி வரைக்கும் தீட்சையோட இருந்தேன் என்னமோ விரதம் நினைச்சிட்டு இருந்தேன் இன்னைக்கு நம்ம மம்மட்டியா மாதிரி மீச வச்சுட்டு வந்திருக்கேன் இது என்ன பிராமண லட்சணமா
3: ஏன் பாரதியார் கூட இதை விட பெரிய மீச வச்சுட்டு இருந்தார் அவரும் நம்மால் தானே நான் கொஞ்சம் பாரதியார் டைப்
2: இருங்க ஒன்னு இதெல்லாம் என்ன
3: சுயம்பாகம் தனி சமையல்
2: ஓஹோ இன்னைக்கு நாள் அவ்வளவா நன்னா இல்ல முழுக்க மரண யோகம் இதெல்லாம் ஓரம் கட்டிட்டு இன்னைக்கு ஒரு நாளைக்கு காத்துல சாப்பிடுவாங்க
3: மன்னிக்கிறோம் நீக்கு நேத்து வரைக்கும் வேலை வெட்டி இல்ல எங்க வேணாலும் சாப்பிடலாம் ஆனா இன்னைக்கு ஜாப் கிடைச்சிடுத்து இனிமே நானே சமைச்சுக்கிறதா கௌரவம் இதேவா
2: ஆமா இப்ப என்னன்றப்பா
3: ஐயோ என்னது ஐயர் பிள்ளையா நீ என்ன விட மட்டமான பாஷை பேசுறிய
2: ஆமா இப்ப எங்க காத்துல சாப்பிட வரல இன்னும் என்னென்னமோ வரும்
3: என்னென்னலாமோ வரும்
4: கோபால் பாப்பா இவ்வளவு தூரம் பிரியமா சாப்பிட கூப்பிடுதுன்னா லேட் பண்ணலாமோ சுட சுட சாப்பிடு மங்களம்
0: மிகச்சிறந்த திரைக்கதை படைப்பாளியான கே பாக்கிராஜ் தனது திரை உலக வாழ்வில் அவர் பதிக்காத முத்திரைகளே இல்லை என்று சொல்லலாம் ஆரம்பத்தில் திரைப்பட உதவியாளராக பணியை தொடங்கிய இவர் உதவி இயக்குநராக இயக்குநராக நடிகராக தயாரிப்பாளராக இசை அமைப்பாளராக குணச்சித்திர நடிகராக பத்திரிகையாளராக தனது பன்முக திறமையை இந்த தமிழ் பூமிக்கு விதைத்துவிட்டு சென்றிருக்கிறார்

0: சார், ஒரு சின்ன சந்தேகம்.
1: இப்பதான் உள்ள நுழைஞ்சேன், அதுக்குள்ள சந்தேகமா?
0: இல்ல, வழக்கமா தமிழ்வாதியார் வர்றதா இருந்தா ஜிப்பா வச்சு கட்டிட்டு வருவாங்க, ஆனா நீங்க பேண்ட் ஷர்ட் போட்டு டை கட்டிட்டு வந்திருக்கீங்க. இப்ப நாங்க வணக்கம் சொல்றதா குட் மார்னிங் சொல்றதா ஒரே கன்ஃபியூஷன் இருக்கு சார்.
1: நீங்க எல்லாரும் இவ்வளவு மகிழ்ச்சி எழுந்திருந்ததே பெரிய மரியாதை, இதே போதுமானது. உட்காருங்க
2: சார். சார், ஏன் சார் இப்படி அநியாயமா சந்தேகப்படுறீங்க?
3: ஆம், ஒரு தமிழையா இப்படி சந்தேகப்படுவது எங்களுக்கு மாபெரும் தலைகுறிவாக உள்ளது.
1: அப்படி இல்ல, டு எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். இது நியூட்டன்ஸ் லா. நான் படிக்கிற காலத்துல மத்த வாத்தியர்கள் எல்லாம் படாத பாடுபடுத்தினேன், என்ன நீங்க படிச்சிருக்கூடாது இல்லையா, அதுக்காக ஒரு முன்னெச்சரிக்கை. தட்ஸ் ஆல்.
4: சார், சேர் கடியில பட்டாசு வைக்கிறது, காலை கட் பண்ணி வைக்கிறது எல்லாம் இப்ப எலிமெண்டரி ஸ்கூல்லே பண்ண ஆரம்பிச்சாங்க சார். எங்க லெவலே வேற சார்.
2: எஸ் சார்.
1: அப்படின்னா பெருசா தான் வச்சிருக்கீங்களா?
2: சாச்சா, மொத்த நாளே அப்படி செய்வோமா சார்? தைரியமா உட்காருங்க.
1: தேங்க்யூ.
5: ஐ அம் சாரி, இது இங்கிலீஷ் பீரியட், நான் எடுக்க வேண்டியது. நீங்க உட்கார்ந்துருக்கீங்க.
1: இல்ல டீச்சர், டைம் டேபிள் பிரகாரம் இது என்னுடைய கிளாஸ் தான்.
5: நீங்க இன்னைக்கு தான புதுசா வேலைக்கு செஞ்சிருக்கீங்க.
1: ஆமா.
5: உங்க டைம் டேபிள் சாட் பண்ணும்போது ஏதோ மிஸ்டேக் நடந்திருக்கும். ஏனா இந்த கிளாஸ் லாஸ்ட் வீக் கூட நான் தான் அட்டெண்ட் பண்ணேன். ஏ மாலதி.
6: ஆமா சார், எங்க டைம் டேபிள்ல கூட இது இங்கிலீஷ் பீரியட் தான்.
1: இல்ல டீச்சர், டைம் டேபிள்ல ஏதாவது மாற்றம் பண்ணிருப்பாங்க. நீங்க எதுக்கும் ஆபீஸ் போய் செக் பண்ணிட்டு வந்து
5: இத பாருங்க.
1: எங்க லெவலே வேற சார் அப்படின்னு சொன்னப்பவே நான் யோசிச்சிருக்கணும், ஏமாந்துட்டேன்.
5: இல்ல சார், இன்னைக்கு நம்ம கிளாஸ்க்கு புதுசா ஒரு வாத்தியர் வராரு, ஏதோ ஒரு குட்டி கலட்ட பண்ணலாம்னு ஸ்டூடண்ட்ஸ்லாம் பிரியப்பட்டாங்க.
1: என்ன தெரியுமா சொல்லுவான்?

0: ஏன்னா காலம் ஒன்றேன்னு சொல்லி சொன்னா, சார் முள்ளு வந்து என் காலில குத்திருச்சு சார் அப்படிமா. என்னமோ முள்ளு இவனை தேடி வந்து குத்துற மாதிரி. அந்த மாதிரி நீ தப்புன்ட்டு எதுக்காக மத்த ஸ்டூடண்ட்ஸ் மேல பழி போடுற?
1: தனக்கென்று ஒரு தனி முத்திரையை தமிழ் திரை உலகில் பதித்து வந்த கே பாக்கியராஜ் இன்று காலை இதய நிறுத்தம் காரணமாக தனது 73வது அகவையில் இவ்வுலகை விட்டு நீங்கியிருக்கிறார். கே பாக்யராஜ் தமிழ் திரைவானில் ரசிகர்கள் மனங்களில் என்றும் ஒளிமீசும் விண்மீனாக வலம் வந்தவர், வலம் வந்து கொண்டிருக்கிறார், வலம் வருவார். தமிழ் திரையுலகம் ஒரு மிகச்சிறந்த படைப்பாளியை இழந்த இந்நாளில் தனது குருநாதர் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் இறந்து 16 நாட்கள் முடிந்து இன்று 17வது நாளில் தன் குருநாதரோடு தன் உயிரையும் இணைத்து கொண்ட திரைக்கதை சிகரம் கே பாக்யராஜ் அவர்களின் மறைவிற்கு தமிழ் திரையுலகத்தோடு இணைந்து கோடை பண்பரை தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை அவருக்கு சமர்ப்பணம் செய்கிறது.

0: பரந்த வானில் கொட்டி கிடக்கும் விண்மீன்களின் இடையிடையே கவிப்பாடும் தென்றல், வளர்ந்து வரும் வெண்ணிலவு. தென்றலிடம் கதை பேசும் நேரத்தில் பிடித்த பாடல்களோடு பயணிக்க கூடை பண்பலை இன்னொரு புள்ளியைந்தில் நினைவி சுகம். இன்றைய நினைவி சுகம் பயணிக்க இருக்கிறது இயற்கை அரண் சூழ்ந்த ஒரு மாவட்டம், பின்னலாடை நகரம் என பெருமை கொள்ளும் மாவட்டம், வேலைவாய்ப்புகள் கொட்டி கிடக்கும் மாவட்டம், எப்போதும் பரபரப்பாக இருக்கும் திருப்பூர் மாவட்ட அன்பர்களோடு பயணிக்க காத்திருக்கிறது இன்றைய நினைவி சுகம். திருப்பூர் மாவட்ட அன்பர்கள் வரலாம் 24, 24, 24லும் 24, 24, 29லும் கொடைக்கானலின் முன்னிணைப்பிற்கு சொல்லி 45, 42 இணைப்பில் வர காத்திருக்கும் முதல் நேயர் வாங்க வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம்ங்க.
0: சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குள வட்டம் தாசரவீட்டிலிருந்து பாலசுமணி பேசுறேங்க.
0: சரிங்கய்யா, என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: மறைந்த நடிகர் பாக்கியராஜ் அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக அஞ்சலியை செலுத்துகிறேன். நினைவாக புதிய வார்ப்புகள் படத்திலிருந்து இதயம் போகுதே பாடல் கொடுத்துருங்க.
0: பாடல் வந்துட்டே இருக்கு கோடை பண்பலை இன்னொரு புள்ளியை இதிலிருந்து.

0: கோடை பண்பலை 100.5 இது நினைவி சுகம். இன்றைய நினைவி சுகம் திருப்பூர் மாவட்ட அன்பர்களின் பங்களிப்போடு பயணித்துக் கொண்டிருக்கிறது. இணைப்பில் காத்திருக்கும் அன்பர் வாங்க வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்கய்யா, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: மேடம், திருப்பூர் மாவட்டம் வெள்ளவோயிலிருந்து ஈஸ்வரன் பேசுறேன் மேடம்.
0: சரிங்கய்யா, ஈஸ்வரனையா என்ன பாடல் கேட்கலாம்?
1: தர்மா படத்திலிருந்து இரு கண்கள் போதாது அந்த பாட்டு மேடம்.
0: உங்களுக்காக இரு கண்கள் போதாது ஒலிக்கிறது இப்போது கோடை பண்பலை 100.5 இலிருந்து.

0: தித்திக்கும் கானங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 இது நினைவே சுகம். இணைப்பில் காத்திருக்கும் அன்பர் வாங்க வணக்கம்.
1: வணக்கம். ஒரு போர் கணக்கம் போலயும் தவிக்கும்.
0: சரிங்கம்மா, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
1: நல்லவனுக்கு நல்லவன் படத்துல முத்தாடுதே முத்தாடுதே.
0: உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு கோடை பண்புலை 100.5.
1: நன்றி நன்றி.

0: கோடை பண்பலை 100.5 இது நினைவி சுகம். இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்ங்க.
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க, எங்க இருந்து?
1: திருப்பூர் மாவட்டம் பேசுறேன்.
0: நாகராஜன் ஐயா, உங்களோட இணைப்பை விட்டு விட்டு கேக்குது, சரியான இடத்துல இருந்து
1: பேசுங்களேன்.
0: சரிங்க, உங்க ஊரும் பேரும் மட்டும் கரெக்டா சொல்லிருங்க.
1: முத்துக்கவுண்டம், திருப்பூர் முத்துக்கவுண்டம்பாளையம், என்பி நாகராஜன்.
0: சரிங்கய்யா, என்ன பாடல் கொடுக்கலாம் உங்களுக்கு?
1: முத்துக்கவுண்டம் மரியாதை படத்துல
0: பாடல் வந்துட்டே இருக்கு. கோடை பண்பலை 100.5 இருந்து.

0: மனதிற்குள் நினைத்து நினைத்து ரசிக்கும் பாடல்களோடு கோடை பண்பலை 100.5 இது நினைவி சுகம். இணைப்பில் வரும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்கய்யா, யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் அலங்கியத்திலிருந்து குமார் பேசுகிறேன் மேடம்.
0: சரிங்கய்யா, நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம்?
1: சின்னத்தம்பி படத்திலிருந்து போவோமா ஊர்கோலம்.
0: உங்களுக்காக ஊர்கோலம் போக காத்துட்ருக்கு பாடல் கோடை பண்பலை 100.5.

0: கோடை பண்பலை 100.5 இது நினைவி சுகம். இணைப்பில் வரும் அன்பர் வாங்க வணக்கம்.
1: வணக்கம் மேடம். திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் பாப்பாவளசு கார்த்திகேயன்.
0: சரிங்கய்யா, கார்த்திகேயனையா, என்ன பாடல் கேட்கலாம் இப்போ?
1: எஜமான் படத்துல இருந்து ஒரு நாள் முனைமறவாது.
0: ஒரு நாளும் முனைமறவாமல் பாடல் கொடுத்துட்டு இருக்கு கோடை பண்பலை 100.5 இருந்து.

0: சொல்லுங்கம்மா, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: தாராபுரத்துலேருந்து விஜயலட்சுமி.
0: சரிங்கம்மா, என்ன பாடல் கேட்கலாம் விஜயலட்சுமி அம்மா?
1: ராசுக்குட்டியில் போடுங்க.
0: ராசுக்குட்டியிலேருந்து உங்களுக்காக ஒரு பாடல் வருது, கோடை பண்பலை இன்னொரு புள்ளியே இதிலிருந்து.

0: இரவு 10:40 கோடை பண்பலை 100.5 இது நினைவி சுகம் தித்திக்கும் கானங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறது. இன்று திருப்பூர் மாவட்ட அன்பர்களின் பங்களிப்போடு இணைப்பில் காத்திருக்கும் அன்பர் வாங்க வணக்கம்.
1: வணக்கங்கம்மா.
0: சொல்லுங்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்திலிருந்து வசந்தா.
0: சரிங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: பாக்கியராஜ் பருக்கின் நினைவஞ்சலிங்க, கண்ணீரஞ்சலி. தூர நின்று போச்சு படத்துல இருந்து தங்கச்சங்கிலி அந்த பாடலை வெளிப்பரப்பாகும். நன்றிங்கம்மா.
0: உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. கோடை பண்பலை 100.5
2: தானே கொஞ்சியதோ இனி தஞ்சம் மல்லிகை மஞ்சம் என்று.

0: இதயங்களை இசையால் இணைத்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். நினைவே சுகம் நிகழ்ச்சியில் இணைய காத்திருக்கும் நேயர் வாங்க வணக்கம்.
1: வணக்கங்க. திருப்பூர் மாவட்டம் காளிபாளையம், ரவிச்சந்திரன்.
0: சரிங்கய்யா, ரவிச்சந்திரன் ஐயா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: இங்கேயும் ஒரு கங்கை படத்திலிருந்து சோலை புஷ்பம் என்ற பாடல்.
0: உங்களுக்காக பாடல் வருது கோடை பண்பலை 100.5 இலிருந்து.

0: பண்படை பண்பலை 100.5 உயிரெழுத்து
1: உயிரெழுத்து
2: ஆசையில் ஓர் கடிதம் வரைந்ததே ஓர் இதயம்.
0: நேயர்களே, அழகான நம் மனதில்
1: ஆழமான ஓர் இடத்தில்
0: ஓயாது ஒழித்துக் கொண்டிருக்கும்
1: உங்கள் உணர்வுகளோடு கலந்த
0: இதய ராகங்களை
1: நீங்களும் அரங்கேற்றலாம்.
0: நாள்தோறும் பிற்பகல் 3 மணிக்கு வலம் வரும்
1: உயிரெழுத்து நிகழ்ச்சியில்

0: இசை.
1: இசை பாடு நீ இளந்தன்றலே.
0: மழை.
2: மழை கவிதை கொண்டு வருது, யாரும் கதவடைக்க வேண்டாம்.
0: இது போன்ற ஏதேனும் ஒரு தலைப்பை மைய கருவாக எடுத்து
3: உங்களுக்கு பிடித்த 10 பாடல்களையும்,
0: அந்த பாடல்கள் பிடிக்க காரணத்தையும்
3: கவிதைகளாகவோ
0: அல்லது சிறந்த வர்ணனையாகவோ
3: எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர்,
3: உயிரெழுத்த நிகழ்ச்சி பகுதி,
0: பண்பலை வானொலி நிலையம்,
3: கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
2: சந்திரனும் சூரியனும் அஞ்சல்காரர்கள், இரவு பகல் எப்பொழுதும் அஞ்சல் உன்னை சேர்ந்திடும்.
4: திருப்பூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப கானங்களை தந்து நிறைவுக்கு வருகிறது இன்றைய நினைவி சுகம். பிரிவோம் சந்திப்போம் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் சசிரேகா. குமரகுரு நன்றி நேர்களே.

திருப்பூர் மாவட்ட அன்பர்களை சந்தித்து நிறைவுக்கு வருகிறது இன்றைய நினைவே சுகம். மீண்டும் கேட்கலாம் நினைவே சுகம் நாளை இரவு 10 மணிக்கு. மதுரை மாவட்ட அன்பர்களின் பங்களிப்போடு வலம் வரும் கோடை பண்பலை 100.5 இடைவிடாத கானங்களோடு ஒலிக்க இருக்கிறது இரவு சிறகு.

இனிய இரவு வணக்கம் நேயர்களே. இரவு வந்து நகரத்தை மெதுவாக மூடிவிட விண்மீன்கள் மட்டும் அமைதியாக கண் சிமிட்ட தூங்கும் உலகத்துக்குள் விழித்து கிடக்கும் சில நினைவுகள். நில ஒளி மனதை வருட இரவு கூட ஒரு ரகசியம் சொல்ல காற்றின் வழியே ஒரு இசைப்பயணமாய் கோடி பண்பலை 100.5 இது இரவு சிறகு. நிகழ்ச்சியில் உங்களோடு ஜெனிஃபர்.

0: இசையால் உங்கள் இதயங்களை வருடிக் கொண்டிருக்கிறது கோடி பண்பலை 100.5 இரவு சிறகு.
1: இல்லை இல்லை சொல், ஒரு கணம் போதும்

0: கோடை பண்பலை 100.5 இனி நாளை மலரவிருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள். காலை 5 மணிக்கு அருள் மாலை, 6 மணிக்கு வசந்த விடியல், 6:30 அனில் பாஸ்தா, சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் வசந்த விடியல், 6:35 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளி நேரம், காலை 7 மணிக்கு சுகமான காலை இதில் பாட்டும் பதமும், பூமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிராயர்களின் தக்குமுக்கு தர்பார், பிரித்திவி உமன் சின்னர்வரின் இன்று அன்று இடம்பெறும், காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம், 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீவ்ஸின் மனதோடு ராகம். நிகழ்ச்சியில் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், 8:40 சைபாலின் இன்று ஒரு தகவல், காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில், அனில் பாஸ்தா, குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வானவில், 9:30 சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வானவில், காலை 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியாவில் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் வியத்தகு இந்தியா, முற்பகல் 11 மணிக்கு நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றுமுறை மன் கி பாத் டெல்லி அஞ்சலாக, அதனைத் தொடர்ந்து தமிழாக்கம் மனதின் குரல் சென்னை அஞ்சலாக, நண்பகல் 12 மணிக்கு புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் இல்லம் தேடி வரும் பண்பலை, 12:30 கேட்கலாம் இல்லம் தேடி வரும் பண்பலை, பகல் 1 மணிக்கு தாராபுரம் ஆர சிதம்பர சுவாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை, 1:40 நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம், 2 மணிக்கு ஆங்கில செய்தியறிக்கையை தொடர்ந்து பொன்னியின் செல்வங்கள், 2:30 டோல் தமா கதூல், 3 மணிக்கு உயிரெழுத்து, 3:10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும், மாலை 4 மணிக்கு மில்கா ஒண்டர் கேக், அனில் பாஸ்தா, தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வண்ண துரிகை செப்புக செந்தமிழாக, 4:30 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் ராயர்களின் செப்புக செந்தமிழ், மாலை 5 மணிக்கு சித்திரச்சவானம், 6 மணிக்கு கதம்ப மலர்கள், இதில் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் ராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை கேட்கலாம், அதனைத் தொடர்ந்து பண்ணையும் பசுமையும், 7 மணிக்கு தங்கள் அன்புடன், 8 மணிக்கு நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காலை அகில இந்திய வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒளிபரப்பு சென்னை அஞ்சலாக, 9 மணிக்கு கொடைத்தென்றல், 10 மணிக்கு நினைவே சுகம், 11 மணிக்கு இரவு சிறகு, இவையாவும் நாளை மலரவிருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள். இணைந்தே இருங்கள் நம் கோடி பண்பலை 100.5 நிகழ்ச்சியாவையும் ரசித்திடுங்கள்.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் குறிப்பு அறிதல் குரல் எண் 1091.

இவருடைய கண்ணுக்கு இரண்டு வித பார்வைகள் உண்டு. ஒரு பார்வை நோய் உண்டாக்கும் பார்வை, இன்னொரு பார்வை அந்த நோய்க்கு மருந்திடும் பார்வை. குறள் எண் 1091 அதிகாரம் குறிப்பறிதல்.

0: இவருடைய கண்ணுக்கு இரண்டு வித பார்வைகள் உண்டு. ஒரு பார்வை நோய் உண்டாக்கும் பார்வை, இன்னொரு பார்வை அந்த நோய்க்கு மருந்திடும் பார்வை. குறள் எண் 1091 அதிகாரம் குறிப்பறிதல்.
1: நமது நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவுக்கு வரும் நேரம் இது. மீண்டும் நமது நிகழ்ச்சிகள் யாவையும் இதே வளமான அலைவரிசை 100.5 கேட்டு ரசிக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறோம். ஜெய்ஹிந்த்.

அன்பின் அதிகாலை வணக்கம் நேர்களே. புலர்ந்துள்ள விடியல் புன்னகையோடு மலர்ந்து அகிலம் எங்கும் ஒளி வெள்ளம் பரவட்டும் என வாழ்த்தி வரவேற்கிறது கோடி பண்பலை 100.5. இப்பொழுது முதல் இனிய உதயமாகும் எமது நிகழ்ச்சிகளை அனைத்து நேயர்களும் எமது வளமையான அலைவரிசை 100.5 MHz கேட்டு மகிழலாம். இன்று சகவருடம் 1948, ஆஷாத 7, பராபவ ஆண்டு ஆணி திங்கள் 14 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, 2026 வருடம் ஜூன் மாதம் 28 தேதி ஞாயிற்றுக்கிழமை, நேரம் அதிகாலை 4:57.

விடியல் நேர வணக்கம் நேயர்களே. இன்பமாய் விடியத் தொடங்கும் இந்த விடியல் இறைவனின் கருணையோடும் இசையின் இணைவோடும் இனிதாய் உதயமாகட்டும் என அன்போடு பாமாலை தொடுக்கிறது கோடி பன்மலை 100.5 அருள்மாலை.

நேரம் விடியற்காலை 5:21. கருணை நிறைந்த இறைவனை காணும் இடங்களிலெல்லாம் இசையோடு ஆராதிப்போம். இது கொடிப்பண்பலை 100.5 அருள்மாலை.